நேர்களே, இது உங்கள் உள்ளம் கவர்ந்த அலைவரிசை 100.5 கொடைக்கானல். நம் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நினைத்து வருந்தாமல் நடப்பவையெல்லாம் நன்மைக்கே என்பதை உணர்ந்து செயல்பட்டால் நம்மிடம் உள்ள தன்னம்பிக்கை ஒரு நாள் வெற்றியை தரும்.

கோடை பண்பலை 100.5 சொல்லும் நேரம் காலை 5:38. நேர்கள், நாம் பேசும் வார்த்தைகளில் அன்பு இருந்தாலே போதும். அந்த அன்பு கடினமான இதயத்தை கூட கரைக்கும். ஏனெனில் அன்பின் வடிவமாய் இருப்பவன்தான் இறைவன்.

நேர்களே, அளவில்லாத அன்பையும் அளக்க முடியாத பாசத்தையும் எல்லை இல்லாத கருணையையும் அளவில்லாமல் கொடுப்பவனே நாம் வணங்கும் இறைவன். எந்த ஒரு செயலையும் இறை பக்தியோடு தொடங்கி வெற்றி காண்போம் நம் வாழ்க்கை பாதையில்.

கோடை பண்பலை 100.5 இனி கேட்கலாம் நமது இன்றைய நிகழ்ச்சிகள். இன்று காலை 6 மணிக்கு வசந்த விடியல், நிகழ்ச்சியில் 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா, 6:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் வசந்த விடியல், 6:35 கரூர் தைலாஸ் சென்டரின் பூந்தளிர் நேரம், 6:45 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, காலை 7 மணிக்கு சுகமான காலை நிகழ்ச்சியில் 7:20 பாட்டம் பதமும், 7:35 புமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் தக்குமுக்கு தர்பார், பிரித்விமன் சின்னர்வர்ஸின் இன்று அன்று கேட்கலாம். காலை 8 மணிக்கு மாங்கலன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம், 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம் இன்று அறிமுக நேயர்களுக்காக. நிகழ்ச்சியில் 8:10 புமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில், 9:30 கேட்கலாம் மாங்கலன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் வானவில். காலை 10 மணிக்கு புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் பண்பனை வானவில், இந்தியாவில் வெளியே வராத வெளிச்சங்கள் நிகழ்ச்சியில், 10:50 நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் நலம் நலமறிய விளம்பரதாரர் நிகழ்ச்சி. இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை, கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி காவலர் குடியிருப்பு பகுதியில் உள்ள அரசு மருத்துவமனை அருகிலிருந்து விளம்பர காத்திருக்கிறது. நண்பகல் 12 மணிக்கு புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் யாதுமாகி. சர்வதேச MSME தினத்தை ஒட்டிய சிறப்பு யாதுமாகி சிறப்பு விருந்தினராக பங்கேற்க காத்திருக்கிறார் குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் வளர்ச்சி மற்றும் வசதியாக்கல் அலுவலக உதவி இயக்குநர் ஆர் உமா சந்திரிகா அவர்கள். நிகழ்ச்சி நெறியாளுகை செய்ய காத்திருக்கிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே முருகேஸ்வரி அவர்கள். நண்பகல் 12:40 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, 12:55 ஜிம் கேன்சர் சென்டரின் மாயவழி மீளவழி, இன்று பிற்பகல் 1 மணிக்கு காவிய தென்றலாய் வீச காத்திருக்கிறது தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை, 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம், பகல் 2 மணிக்கு ஆங்கில செய்தி அறிக்கையை தொடர்ந்து 2:15 கேட்கலாம் துள்ளல் இசை பாடல்களின் அரங்கேற்றமாய் டோல் தமாக்கா தோல். இன்று பிற்பகல் 3 மணிக்கு வளம்பெற காத்திருக்கிறது 100.5 உயிரெழுத்து. இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பிக்க காத்திருக்கிறார் கரூர் தாந்தோணிமலை ஜீவாநகர் செல்வராஜ் அவர்கள். நிகழ்ச்சியில் 3:10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடனும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி வளம்பெற காத்திருக்கிறது. 3:40 பாட்டும் பதமும் கேட்கலாம். மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் திக்குமுக்கு வண்ணத்தூரிகை, 4:30 புமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் திக்குமுக்கு வண்ணத்தூரிகை, இடைக்கால இனிய மெட்டுக்கலை சித்திர செவ்வானம் இன்று மாலை 5 மணிக்கு, 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம், 5:40 நாவல் நேரம், 5:55 ஆலய தரிசனம் கேட்கலாம். மாலை 6 மணிக்கு திரை இசை பாடல்களோடு பயணிக்கும் கதம்ப மலர்கள் நிகழ்ச்சியில், 6:10 புமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை, 6:30 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, 6:40 பொன்னியின் செல்வங்கள் நாவல் தொடரின் வாசிப்பு கேட்கலாம். இரவு 7 மணிக்கு கச்சேரி வழியாக நேர்விருப்ப பாடல்களை

நேயர்களின் குரல்களிலேயே கேட்டு ரசிக்கும் நிகழ்ச்சியாக ஆசையில் ஒரு குக்கு 7:55 சேவை செய்திகள் இடம்பெறும். இன்றிரவு 8:05 பள்ளி கல்லூரி மாணவ கண்மணிகளுக்காக தொலைபேசி வழி நேரடி விளையாட்டு நிகழ்ச்சியாக இளமை பேசுகிறது. இரவின் தாலாட்டை வளம்பெற காத்திருக்கிறது 100.5 கொடை தீண்டல் இன்றிரவு 9 மணிக்கு. கோயம்புத்தூர் மாவட்ட நேர்களுக்காக பயணிக்கும் நினைவே சுகம் இன்றிரவு 10 மணிக்கு. இடைவிடாத பாடல்களின் அரங்கேற்றமாய் இரவு சிறகு இன்றிரவு 11 மணிக்கு. இவையாவும் இன்று ஒலிபரப்பாகவிருக்கும் நமது நிகழ்ச்சிகள். இணைந்தே இருங்கள் நேர்களே. நள்ளிரவு 12 மணி வரை நம் கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சிகளோடு. நேர்களை ஒலிக்கயிருக்கும் பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய அருள் மாலை நிகழ்ச்சி. மீண்டும் வளம் வரும் நாளை காலை 5 மணிக்கு.

0: இனி கேட்கலாம் வசந்த விடியல் நிகழ்ச்சிக்கு முன்பாய் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவும் ஜப்பானும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளன. தூய்மை கங்கை திட்டத்தை விரைந்து செயல்படுத்த சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் கூறியுள்ளார். நிலக்கரி இறக்குமதி குறைத்து உள்நாட்டு உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளின் சமூக நீதி விடுதிகளில் மாணவர்களுக்கான வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் இலவச வேட்டை சேலை திட்டத்திற்காக நூல் கொள்முதல் செய்ய முதற்கட்டமாக 300 கோடி ரூபாய் ஒதுக்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சிகளை தமிழக காங்கிரஸ் எதிர்க்கும் என்று அக்கட்சியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவரும் மாநில அமைச்சருமான திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். நீலகிரி, கோவை மற்றும் தேனி மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. யுக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 27 பேர் உயிரிழந்தனர், 90க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். மறைந்த ஈரான் உயர்தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்கில் இந்தியா சார்பில் பங்கேற்க வெளியுறவுத்துறை இணையமைச்சர் பபித்ரா மார்கரிட்டா மற்றும் பீகார் ஆளுநர் திரு சையத் அடா ஹஸ்னைன் இருவரும் இன்று தெஹ்ரான் புறப்பட்டு

போட்டுச் செல்கின்றனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஆஸ்திரியாவை வென்ற ஸ்பெயின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: பரிவா. ஆம், இது இசையின் நீர்வீழ்ச்சி. கேட்டாலே ஈடில்லா மகிழ்ச்சி. இது நம்ம கோடை பண்பலை 100.5.
1: இனிய காலை வணக்கம் நேர்களே.

0: கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல். நேர்களே, மலரும் பூக்கள் இனிமையாக மலர்ந்திட, விழிக்கும் விடியல் உங்களுக்கு மகிழ்ச்சியாய் அமைந்திட வாழ்த்து வரவிருக்கிறது 100.5 வசந்த விடியல். நிகழ்ச்சியில் முதலாவதாக பொதுமறை பொழிவு.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் குறிப்பு அறிதல் குறள் எண் 1097.

கேடாத கடுஞ்சொல்லும் சுடுவது போன்ற பார்வையும் புறத்தே பிடிக்காதவர் போல இருந்து அகத்தே அன்பு கொண்டு திகழ்பவரின் குறிப்பாகும். குறள் எண் 1097 அதிகாரம் குறிப்பறிதல்.

விடாத கடுஞ்சொல்லும் சுடுவது போன்ற பார்வையும் புறத்தே பிடிக்காதவர் போல இருந்து அகத்தே அன்பு கொண்டு திகழ்பவரின் குறிப்பாகும். குறள் எண் 1097 அதிகாரம் குறிப்பறிதல்.

0: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 மணிக்கு சுகமான காலை நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
1: புதிய அனுபவம் எப்பொழுதும்
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ். குறைஞ்ச விலை எல்லாருக்கும் தெரியும், குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.

நேர்களே, இது உங்கள் உள்ளம் கவர்ந்த அலைவரிசை 100.5 கொடைக்கானல். கேட்டுக்கொண்டிருக்கிறோம் வசந்த விடியல்.

சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது காரைக்குடியில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் காரைக்குடி கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை TNPSC பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9888 4 21 666.

0: பாய் பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை இணைந்து விளங்குவோர்
1: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலை எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை July 1 to August 15 வரை.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
0: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை இணைந்து விளங்குவோர்
1: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலை எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை July 1 to August 15 வரை.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.

கோடை பண்பலை 100.5 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா. வழங்குவோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை, இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.

0: ஏசி ஃபேன் ஏர் கூலர்னாலே நம்ம ஊர் ஃபேமஸ் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ், மதுரை மற்றும் தென் தமிழகம் எங்கும்.
1: வேலூர் வள்ளிமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலை தரிசிக்கலாம் இன்று.

வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே உள்ளது வள்ளிமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். வள்ளி வாழ்ந்த இடம் என்பதால் அவரது பெயராலேயே இந்த மலை அழைக்கப்படுகிறது. பழமை வாய்ந்த இந்த ஆலயம் முன்பு சின்ன வள்ளிமலை என்று அழைக்கப்பட்டு வந்துள்ளது. அருணகிரியார் தனது திருப்புகழில் இக்கோயிலின் இறைவனை போற்றி பாடியிருக்கிறார். முன்னொரு காலத்தில் விஷ்ணு பகவான் ஒரு முனிவராக தவம் செய்வதற்காக பூமிக்கு வந்தார். மகாலட்சுமி அவருக்கு முன் ஒரு மானாக காட்சியளித்தார். பகவான் அவளை பார்த்தபோது அந்த மான் வள்ளிச்செடிகள் சூழ்ந்திருந்த இடத்தில் ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தது. வேடர் சமூகத்தின் தலைவரான நம்பிராஜன் அந்த குழந்தையை பார்த்து அதை எடுத்துக்கொண்டு வள்ளிச்செடிகளை சுற்றியே அவள் காணப்பட்டதால் அவளுக்கு வள்ளி என்று பெயரிட்டார். வள்ளி வளர்ந்ததும் பறவைகளிடமிருந்து பயிர்களை பாதுகாப்பதற்காக திணை வயல்களின் பொறுப்பை அவள் ஏற்றுக்கொண்டாள். முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செய்து கொள்ள விரும்பினார். விதிகளின்படி நம்பிராஜன் திருத்தணியில் அவர்களின் திருமணத்தை நடத்தி வைத்தார். நம்பிராஜனின் பிரார்த்தனைக்கு இணங்கி முருகப்பெருமான் தனது பக்தர்களை ஆசீர்வதிப்பதற்காக மலைகளில் தங்கினார். இன்றும் தங்கியிருக்கிறார். மலைக்குகை கோயிலிலிருந்து முருகப்பெருமான் தனது தேவியர்களான வள்ளி மற்றும் தெய்வானையுடன் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். வள்ளி வேடர் அதாவது வேட்டையாடும் சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால் அர்த்தஜாம பூஜையின் போது தேனும் தினிமாவும் நிவேதனமும் படைக்கப்படுகிறது.

மலையடிவாரத்திலும் மலையின் மேலிலும் குமரிவள்ளிக்கு கோயில்கள் உள்ளன. அவள் பறவைகளை விரட்டுவதற்காக அசுரன் எனும் கயிர் அம்பையும் காவன் எனும் கல்லையும் ஏந்தியிருக்கிறாள். முருகப்பெருமான் வள்ளியுடன் உரையாடி கொண்டிருந்த போது வள்ளியின் தந்தை நம்பிராஜன் எதிர்பாராத விதமாக அங்கு வந்ததால் அவர் தன்னை ஒரு வேங்காய் மரமாக

0: ஆக மாற்றிக்கொண்டார். அந்த வேங்காய் மரம்தான் இப்போது கோயிலின் புனித மரமாக விளங்குகிறது. பொதுவாக தெப்பத்திருவிழா கோவிலில் ஒரு நாள் மட்டுமே கொண்டாடப்படும். இங்கு இந்த திருவிழா மலைப்பாதையில் வளம் வந்து 4 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. வள்ளி சமூகத்தை சேர்ந்த இப்பகுதி பெண்கள் வள்ளிக்கு அரிசி, வெல்லம், தானியங்கள், தேங்காய், பழங்கள் மற்றும் வஸ்திரங்களை பரிசாக அளிக்கின்றன. திருவிழாவின் 4ஆம் நாளான மாசி பௌர்ணமி அன்று வள்ளி கல்யாணம் எனப்படும் வள்ளி திருமணம் கொண்டாடப்படுகிறது. பயிர்களை காப்பாற்ற வள்ளி பறவைகளை விரட்டிய இடம், அவள் குளித்த நீரூற்று, அவள் குளிப்பதற்காக மஞ்சள் அரைத்த மண்டபம் மற்றும் முருகன் தாகம் தணித்த குமரி தீர்த்தம் ஆகியன அடர்ந்த காடு போன்ற ஓர் இடத்தில் சற்று தொலைவில் அமைந்துள்ளது. வள்ளியை அச்சுறுத்திய விநாயக பெருமான் யானைமலை எனப்படும் ஒரு குன்றின் வடிவில் இங்கு அருள் பாலிக்கிறார். இவை அடர்ந்த காட்டின் உட்புற இடங்கள் என்பதால் இவற்றை காண விரும்புவோர் தேவையான பாதுகாப்புடன் செல்ல வேண்டும். முருகப்பெருமானின் கரங்களை பெறுவதற்காக வள்ளி விஷ்ணு பகவானை நோக்கி தவம் செய்த இடம் இதுவாகும். எனவே இக்கோயிலில் பக்தர்களுக்கு விஷ்ணு பகவானின் பாதங்களை கொண்டு சடாரியாசி வழங்கப்படுகிறது. மாசி பிரம்மோற்சவம், வைகாசி விசாகம், ஆடித்தெப்ப திருவிழா, திருக்கார்த்திகை மற்றும் தைப்பூசம் ஆகியவை இக்கோயிலில் கொண்டாடப்படும் திருவிழாக்களாகும். செவ்வாய் கிரகத்தின் பாதகங்களை எதிர்கொள்பவர்கள் செவ்வாய்க்கிழமைகளில் சிவப்பு மலர் மாலைகளை அணிவித்து முருகப்பெருமானை வழிபடுவதுடன் தயிர் சாதத்தை நிவேதமாகவும் படைப்பார்கள். வள்ளிமலை சுப்பிரமணியர் வள்ளியை கரம் பிடிக்கும் வள்ளி திருமணத்தை காண கண்கோடி வேண்டும். இதுவரை வேலூர் மாவட்டம் வள்ளிமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலை தரிசித்தோம்.
1: கோடை பண்பலை 100.5. இதுவரை நாம் கேட்டோம் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆழய உலா. வழங்கியோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை, இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.

0: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
0: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் வசந்த விடியல்.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. July 1 to August 15 வரை
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
4: கோடை பண்பலை 100.5 பிஞ்சு மொழியில் நம் நெஞ்சம் மகிழ கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.
5: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க் சென்டர்.

0: எனக்கு பூந்தளிர் நேரத்தில் நம்மளை சந்திக்கிறதுக்காக அழகான ஒரு சின்ன தம்பி வந்திருக்காரு, பப்ளியா வந்திருக்காரு. அவரை சந்திச்சிருவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன?
1: சார்ஷியாம் கிஷோர்.
0: கிஷோர், நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
1: ஐ அம் கம்மிங் ஃப்ரம் சித்தலந்தூர்.
0: சரி சரி, எங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? சொல்லலாம்.
1: மகாத்மா காந்தி.
0: சரி சொல்லுங்க, கேட்போம்.
1: மகாத்மா காந்தி வாஸ் எ கிரேட் ஃப்ரீடம் ஃபைட்டர். ஹி வாஸ் பர்ன் ஆன் 2nd October இன் 1868 இன் போர்பந்தர், குஜராத். ஹிஸ் ஃபுல் நேம் வாஸ் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி.

0: மகாத்மா காந்தி இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அண்ட் த ஃபாதர் ஆஃப் தி நேஷன். ஹிஸ் ஃபாதர் நேம் வாஸ் கரம்சந்த் காந்தி அண்ட் ஹிஸ் மதர் நேம் வாஸ் புட்லிபாய் காந்தி. ஹிஸ் ஒய்ஃப்ஸ் நேம் வாஸ் கஸ்தூர்பா காந்தி. மகாத்மா காந்தி சிம்பிள் லிவ்விங் அண்ட் ஹை திங்கிங், கிரேட் ஃபாலோவர் ஆஃப் பீஸ் அண்ட் நான் வயலன்ஸ். த கிரேட் லீடர் ஆஃப் அவர் கண்ட்ரி டைட் ஆன் 1948.
1: உங்க கூட எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க?
0: 5 மெம்பர்ஸ்.
1: அஞ்சு பேரா? யார் யார் உங்களோட ஃப்ரெண்டு?
0: ஷேகனாஃப், கிஷோர், ஜோகீஸ், ரியாஸ், கிரிவாசன்.
1: ஓ, இவங்கெல்லாம் உங்கள் ஃப்ரெண்டா? உங்களை சேர்த்து 6 பேரா? என்ன விளையாடுவீங்க நீங்கள்?
0: கபடி, கொக்கோ, வாலிபால், ஃபுட்பால்.
1: இதெல்லாம் விளையாடுவீங்களா?
0: செஸ், யோகா.
1: நீங்கள் எதுலெல்லாம் இருக்கீங்க?
0: கராத்தே, செஸ், யோகா, சிலம்பம்.
1: இதுலெல்லாம் இருக்கீங்களா நீங்கள்? சரி, நீங்கள் எந்த லெவல் வரைய போயிருக்கீங்க செஸ்ல?
0: ஸ்கூலில்.
1: ஸ்கூலில் ஃபஸ்ட்டாக வந்திருக்கீங்களா? எத்தனை முறை வந்திருக்கீங்க?
0: ஃப்ரெண்ட்ஸோடு விளையாடும்போது நிறைய டைம் வந்திருக்கேன்.
1: அப்படியா? சரி சரி. நீங்கள் படித்து பெரிய ஆளானதும் என்ன ஆகப்பறீங்க?
0: பைலட்.
1: ஆஹா, நல்ல ஒரு மாலுமியாக போகிறீங்க. நீங்கள் மேலும் மேலும் சிறக்க கூடை பண்பலையோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
0: வணக்கம்.
2: கோடை பண்பலின் நெருப்புள்ளியாய்ந்தில் இதுவரை பிஞ்சு மொழியில் நெஞ்சம் மகிழ்ந்தோம். கரூர் தைலாசில் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்கியோர் கரூர் தைலாசில் சென்டர்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: காலை கதிர் மற்றும் ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இணைந்து நடத்தும் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வழிகாட்டி 2026 இன்ஜினியரிங் கவுன்சிலிங் குறித்து அனைத்து சந்தேகங்களுக்கும் தமிழ்நாடு பொறியியல் செயற்கை செயலாளர் டாக்டர் புருஷோத்தமன் மற்றும் கல்வி ஆலோசகர் ஜெயபிரகாஷ் காந்தி ஆகியோர் நேரடி விளக்கம் அளிக்கிறார்கள். நிகழ்ச்சி நடைபெறும் நாள் July 4 காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை ஈரோடு ரத்னா ரெசிடென்சியிலும், நாமக்கல் SPS திருமண மண்டபத்தில் மதியம் 3 மணி முதல் 6 மணி வரையிலும் நடைபெறும். மேலும் July 5 அன்று காலை 10 மணி முதல் 1 மணி வரை சேலம் CJ பிளாசோவில் நடைபெற உள்ளது. இந்நிகழ்ச்சியை இணைந்து நடத்துபவர்கள் கற்பகம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோயம்புத்தூர், முத்தையம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் ராசிபுரம். பெற்றோர்கள் மாணவர்கள் அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
3: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, ஆஃபர் ரகம், காம்போ பேக், அப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
4: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
3: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வர தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழா. July 1 முதல் August 15 வரை
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
5: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 மணிக்கு சுகமான காலை நிகழ்ச்சியை இணைந்து விளங்குவோர்
6: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. எல்லாருக்கும் தெரியும் குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. July 1 முதல் August 15 வரை
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
7: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு

0: ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ISI முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள்.
3: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள் திண்டுக்கல்.
4: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
5: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
4: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழா. July 1-August 15 வரை
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ் புதிய அனுபவம்.
6: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது காரைக்குடியில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி?

0: பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி, ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழா இல்ல? July 1 to August 15 வரை
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது காரைக்குடியில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் காரைக்குடி கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884-21666.
3: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
4: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
0: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை July 1 to August 15 வரை
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.

நேர்களே, இன்று பிறந்த நாள் காணும் மழலை செல்வங்களையும் மனநாள் காணும் தம்பதியர்களையும் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்திட வாழ்த்துகிறது உங்கள் கோடை பண்பலை 100.5.

0: நேர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில். 9:30 கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் வானவில். இன்றைய வானவில் நமக்கு தரும் தலைப்பு, தவிர்ப்போம் நெகிழிப்பை.
1: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.

0: வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளின் சமூக நீதி விடுதிகளில் மாணவர்களுக்கான வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை மற்றும் தேனி மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற இளையோருக்கான நிர்வாக பயிற்சி திட்டம் தொடர்பான நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், தலைமை பண்பு என்பது அதிகாரத்தால் வருவதல்ல என்றும் சேவையின் மூலமே அது மதிப்பிடப்படுவதாகவும் கூறினார். இளைஞர்கள் அறநெறியுடனும் அர்ப்பணிப்புடனும் தேசத்திற்கு சேவையாற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். மாநில மற்றும் மொழி எல்லைகளை கடந்து அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். இமயம் முதல் குமரி வரை பரவியுள்ள பல்வேறு வகையான கலாச்சார பாரம்பரியம் நாட்டின் மிகப்பெரிய பலம் என்றும் அவர் குறிப்பிட்டார். அரசியலமைப்பு விழுமியங்களின் முக்கியத்துவத்தை உணர்ந்து உரிமைகளுடன் கடமைகளை நிறைவேற்றும் போது ஜனநாயகம் தழைத்தோங்கும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளின் சமூக நீதி விடுதிகளில் மாணவர்களுக்கான வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். நாமக்கல் மற்றும் சேலம் மாவட்டங்களில் பிற்படுத்தப்பட்டோர் நல விடுதிகளை நேற்று அவர் ஆய்வு செய்தபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
1: அவங்க சொன்னது போல உணவு தரத்தில் குறைபாடு இருந்தது. ஸோ அந்த குக்கு வந்து மாற்றி வேற ஒரு குக்கு இந்த ஹாஸ்டலில் போட்டிருக்கோம். அவங்களோட ஃபேமிலிக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இப்போ நம்ம வந்துட்டு போகிற அன்னைக்கு மட்டும் இருக்கக்கூடாது. தொடர்ச்சியாக மாணவர்களுக்கு உண்டான உரிமைகள், அரசாங்கம் கொடுக்கக்கூடிய உரிமைகளும் சலுகைகளும் மாணவர்களுக்கு முழுமையாக போய் சேர வேண்டும் என்பது நமது உறுதியான ஒரு நோக்கமாக இருக்குது. அந்த நோக்கத்தை வந்து முழுமையாக செயல்படுத்துவது எனக்கு கடமையாக இருக்குன்னு சொல்லிக்கிறேன். இன்னும் பல இடங்களில் வந்து சர்ப்ரைஸ் சீட், அதாவது சொல்லாமல் டெப்பில் போய் பார்க்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பாலும் அதை செய்வேன். கூடிய விரைவில் இங்கே மட்டுமே அனைத்து மாணவர்கள் மாணவர்கள் தங்கு விடுதிகளில் காமன் நம்பர் கொடுத்துருவோம். ஸோ அந்த நம்பரில் அவங்க எப்போனா புகார் தெரிவிக்கலாம். புகார் தெரிவிக்கிறவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து பாதுகாக்கப்படும், அதை வந்து வெளியே சொல்ல மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஹாஸ்டல்லையும் வந்து சிசிடிவி கேமரா பவர் பேக்கப்புக்கு வந்து

0: இன்வெர்டர் கொடுக்கக்கூடிய பாசிட்டிவ் நெட்டு எல்லா பக்கம் பல பக்கம் இல்லாமல் இருக்குது. அதெல்லாமே சரி பண்ணக்கூடிய திட்டங்கள் இருக்குது.
1: தமிழகத்தில் இலவச வேட்டை சிலை திட்டத்திற்காக நூல் கொள்முதல் செய்ய முதற்கட்டமாக 300 கோடி ரூபாய் ஒதுக்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் திண்டலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நூல் கொள்முதலுக்கான ஒப்பந்த புள்ளிகளை வரும் 23ஆம் தேதி வரை சமர்ப்பிக்கலாம் என்று கூறினார். கடந்த முறை இலவச வேட்டி சேலை வழங்கியதில் புகார் எழுந்தது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்படுவதாக அவர் தெரிவித்தார். கடந்த ஆட்சியில் கைத்தறித்துறையில் முறைகேடுகள் ஏதேனும் நடந்துள்ளதா என்பது குறித்து ஆய்வு செய்யப்பட்டு தேவை ஏற்பட்டால் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று திரு விஜய் பாலாஜி கூறினார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இலவச மின்சாரம் தொடர்பான வாக்குறுதியை தேர்தல் அறிக்கையில் தாவிக்க அளித்திருந்ததாகவும், ஆனால் அதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். ஒவ்வொரு மாதமும் மின் கணக்கீடு நடத்தப்படும் என்ற வாக்குறுதி இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மின்வெட்டு அதிகரித்துள்ள நிலையில் அதுகுறித்து மின்துறை அமைச்சர் அக்கறை செலுத்தவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். முந்தைய ஆட்சியில் குற்றவாளிகள் துணிச்சலாக சுற்றித்திருந்ததைப் போலவே தற்போதைய ஆட்சியின் நிலையும் உள்ளதாக அவர் கூறியுள்ளார். எனவே சட்டம் ஒழுங்கை சீர் செய்ய உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினா நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: கூட்டுறவு வார விழா நாடு முழுவதும் வரும் 6ஆம் தேதி வரை கொண்டாடப்படும் நிலையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. சென்னையில் மாநில கூட்டுறவுத்துறையும் தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழகமும் இணைந்து விருது வழங்கும் விழாவுக்கு இன்று ஏற்பாடு செய்துள்ளன. மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். ஈரோட்டில் நேற்றிரவு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கர்நாடக அரசு இது தொடர்பான உண்மைக்கு மாறான தகவல்களை கூறி வருவதாக தெரிவித்தார். இந்த விவகாரத்தில் புதிய நடுவர் மன்றம் அமைப்பது தொடர்பான கோரிக்கை ஏற்புடையதல்ல என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் கூறினார். மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சிகளை தமிழக காங்கிரஸ் எதிர்க்கும் என்று அக்கட்சியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவரும் மாநில அமைச்சருமான திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விவகாரத்தில் தமிழக காங்கிரஸ் தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தின் உரிமைகளில் சமரசம் செய்து கொள்ளும் பேச்சுக்கு இடமில்லை என்றும் திரு ராஜேஷ்குமார் கூறினார். நீலகிரி, கோவை மற்றும் தேனி மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பிற மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை அல்லது இரவு நேரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச் செய்திகள். சிரியாவின் டமாஸ்கஸில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 9 பேர் உயிரிழந்தனர், 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். ஏடன் வளைகுடா பகுதியில் வெளிநாட்டு வணிகக் கப்பலில் நடைபெற்ற கடல் கொள்ளையை முயற்சியை அப்பகுதியில் பணியில் ஈடுபட்டிருந்த இந்திய கடற்படை கப்பல் INS திரிகண்ட் முறியடித்தது. தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் மூலம் ஏற்றுமதியை அதிகரிப்பது குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று பங்கேற்கிறார். கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான மானியங்கள் குறித்த தேசிய பயிலரங்கு மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கலில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாநில அமைச்சர் செல்வி கீர்த்தனா ஆய்வு மேற்கொண்டார். திருவண்ணாமலை மாவட்டம் புதுமல்லவாடி ஊராட்சியில் வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் திருமதி வந்தனா கார்க் தொடங்கி வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் கூடப்பட்டு அரசு தோட்டக்கலை பண்ணையில் மாவட்ட ஆட்சியர் திரு ரவிக்குமார் ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டம் நவணி ஊராட்சியில் வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஆட்சியர் திரு மதுபாலன் பங்கேற்று

0: இத்திட்டம் குறித்து உரையாற்றினார். தருமபுரி மாவட்டம் கே வேற்றப்பட்டியில் தேசிய கால்நடை அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள செம்மறியாடுகள் வளர்க்கும் நவீன தொழில்நுட்ப பண்ணையை மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் ஆய்வு செய்தார். சென்னை தண்டையார்பேட்டை மண்டலத்தில் 226 கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெற்று வரும் பாலப்பணிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இலங்கை அணிகள் பங்கேற்கும் 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளை கொண்ட தொடருக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. முதலாவது போட்டி அடுத்த மாதம் 15ஆம் தேதி டெல்லியிலும் 2வது போட்டி அடுத்த மாதம் 23ஆம் தேதி கொழும்புவிலும் தொடங்கும் என்று இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் கூறியுள்ளது. கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு ஆட்டத்தில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த் மற்றும் ஆகர்ஷி கஷ்யப் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் தோல்வியடைந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சிபி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளின் சமூக நீதி விடுதிகளில் மாணவர்களுக்கான வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவேக்க அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை மற்றும் தேனி மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: கோடைப்பண்பலை 100.5 இன்று காலை 7:30 மணிக்கு சுகமான காலை நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
2: புதிய அனுபவம் எப்பொழுதும்
3: தள்ளுபடி விற்பனை 1 முதல் 15 வரை.

0: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
0: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கிய வசந்த விடியல்.
2: நூறு.5 நிறைவுக்கு வருகிறது வசந்த விடியல் நிகழ்ச்சி. மீண்டும் வளமரும் நாளை காலை 6 மணிக்கு. இனி கேட்கலாம் சுகமான காலை.

பெற்ற உதவிக்கு நன்றி சொல்லும் பழக்கமும் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கும் பக்குவமும் உள்ளவர்கள் எல்லோருடைய இதயத்திலும் நிரந்தரமாக குடியிருப்பார்கள் எனும் வரிகளோடு புலர்கிறது இன்றைய சுகமான காலை நிகழ்ச்சியில். உங்களோடு நான் கே.எஸ். கார்த்திக்.

0: இனிசை சாரல் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸின் மனதோடு ராகம்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நாம் இணைந்திருக்கின்றோம் கோடை பண்பலை வானொலி 100.5 சுகமான காலை.

0: இன்னிசை சாரல் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
4: வைக்கிங் நடையிலும் உடையிலும் அவன்
5: பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
6: வானொலியில் பாடி வரும் கானமுகில் இது நம் கோடை பண்பலை வானொலி 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். சுகமான காலை அழகே. இன்று காலை 9 மணிக்கு வரையும் ஓசா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில் தரும் இன்றைய வண்ணம் தவிர்ப்போம் நெகிழிப்பை. தவிர்ப்போம் நெகிழிப்பை சொல்ல வரலாம் இன்றைய வானவில் நிகழ்ச்சியில்.

0: இனிசை சாரல் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
4: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
6: நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 சுகமான காலை நேர்களை. இன்று காலை 8 மணிக்கு வரையும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம் அறிமுக இளைஞர்களுக்காக வர காத்திருக்கின்றது. உங்களின் மனம் விரும்பிய பாடல்களை கேட்கலாம் இன்றைய மனதோடு ராகம் நிகழ்ச்சியில்.
7: தும் தும் தும் சக் தும் சக் தும் தும்

0: இனியும் தொடர்ந்து கேட்க நம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோ
1: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலை எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.

திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் மகாத்மா காந்தி நற்பணி மன்ற அறக்கட்டளை புத்தக திருவிழாவில் இன்று காலை 10 மணிக்கு தொடக்க விழா நிகழ்ச்சி நிரல்.

0: சென்னை பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிராயர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் புமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு புமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: புமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் புமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. புமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: அண்ணா வணக்கம்.
4: வணக்கம் அமைச்சரே, வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள்.
3: என்ன மண்ணா புத்தாடை அணிந்து ஜம்மென்று இருக்கிறீர்கள்?
4: கல்யாணம் அமைச்சரே.
3: மண்ணா எத்தனை மண்ணா?
4: அமைச்சரே, என்னுடைய உறவினர் வீட்டு திருமணத்திற்கு சென்று வந்தேன் ஐயா.
3: ஓ அப்படியா, நான் கூட பயந்தே விட்டேன் மண்ணா. சரி, திருமணத்திற்கு சென்றீர்களே, என்ன செய்து விட்டு வந்தீர்கள்?
4: வழக்கம் போல சாப்பிட்டு விட்டு வந்தேன்.
3: சப்பா, முடியவில்லை மண்ணா, அதை நீங்கள் தவிர்ப்பதே இல்லை என்று உலகறிந்தது. மணமக்களுக்கு என்ன செய்து விட்டு வந்தீர்கள்? அதாவது இந்த பரிசு பொருள் ஏதாவது கொடுப்பார்களே, அதை கேட்கிறேன்.
4: பரிசா அமைச்சரே? அது நம் பழக்கத்திலேயே இல்லையே ஐயா. அதற்கு பதிலாக வாயார வாழ்த்தி விட்டு வந்தேன் அமைச்சரே.
3: அதுதானே பார்த்தேன், அதற்கு தானே செலவே ஆகாது.
4: என்ன அமைச்சரே?
3: நல்ல சொற்களால் வாழ்த்துவது மிகப்பெரிய பரிசை விட விலை உயர்ந்தது என்று சொல்ல வந்தேன் மன்னா. சரி மன்னா, அப்படி என்ன வாழ்த்தினீர்கள்?
4: 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று வாழ்த்தினேன் அமைச்சரே.
3: ஓஹோ அப்படியா, சரி மன்னா, அந்த 16 என்பது என்ன என்று சொல்லுங்கள் பார்க்கலாம்.
4: அமைச்சரே இது கூட தெரியாது, 16 என்பது 16, அது ஒரு எண் அமைச்சரே.

0: மன்னா, அது எனக்கு தெரியாதா? அந்த 16 என்னென்னவென்று சொல்லுங்கள் பார்க்கலாம்.
1: என்ன இவர் குறுக்கு கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறார்? அமைச்சரே, இப்போது என்ன உங்களுக்கு அந்த 16 என்னவென்று தெரிய வேண்டும், அவ்வளவுதானே? 1, 2, 3, 4, 5
0: போதும், உங்களுக்கு எண்கள் நன்றாக தெரிகிறது, ஆனால் அந்த 16 பெற்று என்பதற்கான விளக்கம் தெரியவில்லை என்பது எனக்கு தெரிந்துவிட்டது.
1: சரி விடுங்கள் அமைச்சரே, 16 என்னவென்று தெரியாமலேயே 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று வாழ்த்தி விட்டேன். சரி, இப்போது நீங்களாவது சொல்லுங்களேன், 16 என்னவென்று.
0: மன்னா, முதலில் களையாத கல்வி, அதாவது நம்முடைய வாழ்க்கைக்கு உதவக்கூடிய கல்வியை பெற வேண்டும் என்பது. இரண்டாவது நல்ல நட்பை பெற வேண்டும். மூன்றாவது குறையாத வயது, அதாவது நீண்ட ஆயுளை அது குறிக்கும். நான்காவது குன்றாத வளமை, அதாவது வாழ்க்கைக்கு தேவையான குறைவில்லாத செல்வம். ஐந்தாவது போகாத இளமை என்கிறார்கள், அதாவது எவ்வளவு உழைத்தாலும் தளர்ந்து விடாத உடல் வலிமையை பெற வேண்டும் என்பது மன்னா.
1: ஓஹோ.
0: ஆறாவது பேரு என்னவென்றால் பரவசமான பக்தி, அதாவது இறை நம்பிக்கையை பெறுதல். ஏழாவதாக என்ன சொல்கிறார்கள் என்றால்

0: அதாவது வாழ்க்கைக்கு தேவையான குறைவில்லாத செல்வம். ஐந்தாவது போகாத இளமை என்கிறார்கள், அதாவது எவ்வளவு உழைத்தாலும் தளர்ந்து விடாத உடல் வலிமையை பெற வேண்டும் என்பது மன்னா.
1: ஓஹோ.
0: ஆறாவது பேர் என்னவென்றால் பரவசமான பக்தி, அதாவது இறை நம்பிக்கையை பெறுதல். ஏழாவதாக என்ன சொல்கிறார்கள் என்றால் பிணியற்ற உடல், அதாவது நோய் நொடியற்ற உடல் நலம். எட்டாவது சலியாத மனம் மன்னா, எதற்கும் கலங்காத மனத்தின்மை மன வலிமையை பெற வேண்டும் என்பது மன்னா.
1: ஓ அருமை அருமை அமைச்சரே, பதினாறில் பாதையை சொல்லிவிட்டீர்கள், மீதி
0: சொல்கிறேன் மன்னா, தொடர்ந்து கேளுங்கள். ஒன்பதாவது அன்பான துணை, எக்காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய துணையிடமிருந்து மாறாத அன்பை பெற வேண்டும் என்பது. பத்தாவது என்னவென்றால் மன்னா தவறாத சந்தானம் என்கிறார்கள், அறிவு ஆற்றல் ஒழுக்கம் நீண்ட ஆயுள் இவற்றில் குறைவில்லாத குழந்தைகளை பெற வேண்டும் என்பது.
1: ஓஹோ.
0: பதினொன்றாவது என்னவென்றால் மன்னா தாழாத கீர்த்தி, புகழ் குன்றாமல் மேன்மேலும் மேன்மை அடைந்து கொண்டே வர வேண்டும் என்பது. பனிரெண்டாவது மாறாத வார்த்தை, எந்த சூழ்நிலையிலும் சொன்ன சொற்களை காப்பாற்றுவது, சொன்ன வார்த்தையிலிருந்து நழுவாமல் இருப்பது போன்ற நற்குணங்களை பெற வேண்டும் என்பது. பதிமூன்றாவது பேருமன்னா தடையற்ற கொடை, யார் வந்து நம்மிடம் யாசகமோ அல்லது உதவியோ கேட்டாலோ அவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் கேட்க கேட்க கொடுத்து கொண்டே இருக்கும் கொடைத்தன்மை பெறுவது. பதினான்காவது மன்னா தொலையாத நிதி என்கிறார்கள், அதாவது சிக்கனம் சேமிப்பு, சேர்த்து வைத்த செல்வத்தை அழிய விடாமல் பாதுகாக்கும் திறன். பதினைந்தாவது கோணாத செயல், நேர்மையும் திறமையும் கொண்ட குடும்ப நிர்வாகம் என்கிறார்கள், அதே போல எந்த ஒரு செயலையும் துவங்கிவிட்டால் அதிலிருந்து பின்வாங்காமல் இருப்பது. நிறைவாக பதினாறாவது பேர் என்னவென்றால் துன்பம் இல்லாத வாழ்வு என்கிறார்கள், வாழ்க்கையில் அதிகமாக இன்பமே நிறைந்திருக்க வேண்டும் என்பது மன்னா. இவற்றையெல்லாம் பெற வேண்டும் என்று வாழ்த்துவதே பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க என்பது மன்னா. இப்போது புரிகிறதா?
1: ஆஹா பலே பலே, அருமை அருமை அமைச்சரே. சரி அமைச்சரே, நீங்களும் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க.
0: நன்றி நன்றி, மிக்க நன்றி மன்னா. அப்போது நான் புறப்படலாமா மன்னா?
1: செல்லுங்கள், போகிற வழியில் அரண்மனை கருவூலம் பக்கம் நில்லுங்கள். சற்று முன் என்னிடம் வாழ்த்து பெற்றதற்கான வாழ்த்து வரியை அங்கே செலுத்துங்கள். பிறகு வீட்டுக்கு செல்லுங்கள்.
0: என்ன, வாழ்த்து பெற்றமைக்கெல்லாம் வரி செலுத்துவதா?
2: நம் கோடை பொன்மலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிராயர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.
3: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
4: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
3: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1-August 15 வரை.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
5: வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ் இணைந்து வழங்கும் விஷ்ணு விஷால் நடிக்கும் ஷான் ரோல்டன் இசையில் கட்டா குஸ்தி 2 இன்று முதல்.
6: காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், விருதுநகர். புதுடெல்லி சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அங்கீகாரம் பெற்ற தலை சிறந்த கல்லூரி.
7: 185 கட் ஆஃப் மாணவர்களுக்கு டியூஷன், காலேஜ் மற்றும் ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லை. 180 கட் ஆஃப் மாணவர்களுக்கு டியூஷன் மற்றும் ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லை.
6: ஒவ்வொரு துறையிலும் முதன்மை மாணவர்களுக்கு தங்க மெடல்கள்.
7: 50 மேற்பட்ட வேல்யூ ஆடட் கோர்ஸ்களுடன்
6: காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, விருதுநகர். கவுன்சிலிங் கோட் 4959. AI தொழில்நுட்பத்தில் சாதனை படைக்கும் A1 இன்ஜினியர்களை உருவாக்கும் கல்லூரி PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல். சிறந்த வேலை வாய்ப்பிற்கு தரம் மிகுந்த மிக பிரம்மாண்ட கல்லூரி
8: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல்.
7: கவுன்சிலிங் கோட் 2612.
9: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது காரைக்குடியில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் காரைக்குடி கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு Prelims and Mains அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். Contact 9884-21666.
10: இனிசை சாரல் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
11: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
12: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 அதிரடி தள்ளுபடி.
13: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ் இன் மனதோடு ராகம்.
14: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்
15: பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ்.

0: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: இன்னிசை சாரல் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
5: வைக்கிங் தான் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
6: பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

0: நாம் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கிக் கொண்டிருப்போம்.
1: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
2: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
3: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
2: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழா இல்ல? ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.

0: கோடை பண்பலை 100.5 பிருத்வி விமன்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிருத்வி விமன்ஸ் இனவர்
1: பிருத்வி விமன்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி பிருத்வி விமன்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி
0: இன்று
2: ஜூலை 3
0: 20 நூற்றாண்டின் புனைக்கதை எழுத்தாளர் பிரான்ஸ் காஃப்கா
2: செக் குடியரசில் உள்ள பிராக் நகரில்
0: ஹெர்மன் காஃப்காவுக்கும் ஜூலிக்கும் மகனாக பிறந்தார்.
2: மேல் நாட்டு இலக்கியத்தில் பிரபலமான இவரின் நூல்கள்
0: இவரின் மறைவுக்கு பின்னரே வெளியாகின.
2: உருமாற்றம்,
0: தி மெட்டாமோர்ஃபோசிஸ்,
2: வழக்கு,
0: தி ட்ரையல்,
2: கோட்டை,
0: தி காசில்,
2: இவரின் பெயரை பறைசாற்றும் புத்தகங்கள்,
0: இவரின் ஆக்கங்கள் சில நாடகங்களாகவும்
2: திரைப்படங்களாகவும் மொழிபெயர்ப்பு புத்தகங்களாகவும் வெளியாகி பிரபலமாகி.
0: எழுத்தாளர் பிரான்ஸ் காஃப்கா பிறந்த தினம் இன்று
2: ஆண்டு 1883.
0: 1963 ஜகார்த்தாவில் நடந்த
2: இந்தோனேஷியன் திரைப்பட விழாவில் கிடைத்தது
0: சிறந்த நடிகருக்கான விருது.
2: 1950 தொடங்கி 60-70 பெரும்பாலும்
0: தந்தை வேடத்தில் நடித்த எஸ் வி ரங்கராவுக்கு,
2: தெலுங்கு தேசத்தில் பிறந்தாலும் தமிழை பிழையின்றி உச்சரித்த கலைஞன்,
0: மாயாபஜாரில் தெரிந்திருக்கும் அவரின் மயக்கும் நடிப்பு,
2: மாமனார் மருமகள் பாச பிணைப்பினை சொல்லும் நானும் ஒரு பெண்,
0: மனைவியை புரிந்து கொண்ட கணவனாக வாழ்ந்த அன்னை திரைப்படம்,
2: வளர்ப்பு தந்தை மகனிடம் கொட்டும் படிக்காத மேதையாகட்டும்,
0: சகோதர பாசத்திற்கு சரித்திரம் தந்த அன்பு சகோதரர்கள்,
2: இப்படி திரையுலகில் தனக்கென தனியிடத்தை பெற்ற
0: தமிழ் திரைப்பட நடிகர்,
2: இயக்குனர்,
0: தயாரிப்பாளர் எஸ் பி ரங்கராவ் பிறந்த தினம் இன்று
2: ஆண்டு 1918.
0: கவிஞர் கண்ணதாசனின் கவி வரிகளையும்
2: பாடல்களையும் ரசித்து கேட்கும் பழக்கம் கொண்டவர்.
0: சிங்கப்பூர் முன்னாள் குடியரசு தலைவர்
2: எஸ் ஆர் நாதன் என்றழைக்கப்படும் செல்லப்பன் ராமநாதன்,
0: இந்திய வங்காளி வம்சாவளியை சேர்ந்த நாதன்,
2: மலாயா பல்கலைக்கழகத்தில் சமூகவியலில் பட்டம் பெற்றது 1954.
0: அதற்கு பிறகு அவர் பார்த்த வேலைகளின் பட்டியல் நீளும்.
2: நிறைவாய் கிடைத்தது அதிபர் பதவி,
0: நிலைத்து நின்றது 12 காலம்.
2: 1943 ஜூலை மாதம்
0: சிங்கப்பூர் பாடாங் திடலில்
2: நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் உரையை கேட்டு
0: எழுச்சி பெற்றதை தன் உரைகளில் நினைவு கூறியதுண்டாம்.
2: தைவான் சிற்பி செர்ன் லியாண்டி
0: இவரின் வெங்கல சிலையை உருவாக்க எடுத்துக்கொண்ட ஆண்டு 1.
2: பிரவாசி பாரதிய சம்மான அதாவது வெளிநாட்டு இந்தியருக்கான விருதினை
0: வழங்கி கௌரவிக்கப்பட்ட சிங்கப்பூர் முன்னாள் குடியரசு தலைவர்
2: எஸ் ஆர் நாதன் பிறந்த தினம் இன்று
0: ஆண்டு 1924.
2: சங்கீத கலாநிதி பட்டத்தினை

0: குறைந்த வயதில் பெற்ற பெண் கலைஞர்
1: என்ற பெருமையை பெற்றவர் பாடகி எம் எல் வசந்தகுமாரி.
0: மெட்ராஸ் லலிதாங்கி வசந்தகுமாரியை
1: ரசிகர்கள் செல்லமாக அழைப்பது எம் எல் வி.
0: பெற்றோர் குத்தனூர் ஐயா சுவாமியும் லலிதாங்கியும் இசை கலைஞர்களே.
1: மருத்துவத்துறைக்கு செல்லவிருந்த எம் எல் வி ஐ
0: இசைக்கு கொண்டு வந்த பெருமை பிரபல பாடகர் ஜி என் பாலசுப்ரமணியை சாரும்.
1: திரைப்படத்தில் பாட முதல் வாய்ப்பு கிட்டியது மணமகள் படத்தில்.
0: சின்னஞ்சிறு கிளியே பாரதியின் பாடலினால் சென்றார் இசை உலகின் உச்சிக்கு.
1: இப்படி கர்நாடக சங்கீத உலகிலும்
0: திரையுலகிலும் சாதனை படைத்த வசந்தகுமாரிக்கு
1: பத்மபூஷன் விருதினை தந்து கௌரவித்தது மத்திய அரசு.
0: ராஜாஜி அவர்களின் முயற்சியால்
1: விகடம் கிருஷ்ணமூர்த்தியை மனமுடித்த
0: பாடகி எம் எல் வசந்தகுமாரி பிறந்த தினம் என்று
1: ஆண்டு 1928.
0: கலைப்பணிக்காக 2004 ஆண்டிற்கான
1: தாதா சாஹேப் பால்கே விருதினை பெற்ற
0: கேரளத்தைச் சேர்ந்த உலக புகழ்பெற்ற திரைப்பட இயக்குனர்
1: அடூர் கோபாலகிருஷ்ணன்.
0: இவர் இயக்கிய அத்தனை படங்களும் உலக திரைப்பட விழாவில் திரையிடப்பட்டன.
1: அதனாலே 5 முறை உலக திரைப்பட விமர்சன பரிசினை தொடர்ந்து பெற்றன.
0: திரைத்துறையில் கால் வைத்தது சுயம்வரம் படத்தில்.
1: ஆண்டு 1972 முதல் படமே கொண்டு வந்தது புகழ்.
0: பத்மஸ்ரீ
1: பத்மவிபூஷன் பட்டங்களை பெற்ற
0: அடூர் கோபாலகிருஷ்ணன் பிறந்த தினம் என்று
1: ஆண்டு 1942.
0: அமெரிக்க நடிகர் டாம் குரூஸின் பிறந்த தினம்
1: இன்று ஆண்டு 1962.
0: நீ எல்லாவற்றையும் சரியாக செய்தாலும்
1: எதுவுமே உனக்கு சாதகமாக இல்லாமல் போகும் சந்தர்ப்பங்களும் உண்டு
0: சொன்னது
1: இந்திய சுழற்பந்து வீச்சாளர் ஹர்பஜன் சிங்.
0: வாஜி டர்பனேட்டர் என்ற செல்ல பெயர்களை கொண்ட ஹர்பஜன்
1: கிரிக்கெட் உலகில் அறிமுகமானது
0: பெங்களூருவில் 1998 ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான டெஸ்ட் போட்டியில்.
1: பஞ்சாப் ஜலந்தர் நகரில் இந்திய கிரிக்கெட் வீரர் ஹர்பஜன் சிங் பிறந்த தினம் இன்று
0: ஆண்டு 1980.
2: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு சுவைத்தோம் பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று
3: பிருத்வி விமன்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி பிருத்வி விமன்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்
4: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
5: ரெடிமேட் ஆடைகளுக்கு ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
4: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1 to August 15 வரை.
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
6: இனிசை சாரல் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
8: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
9: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
10: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்
11: பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

மேக முகில்களின் வழியை இன்னிசை பாடி வரும். இது நம் கோடை பண்பலை வானொலி 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். சுகமான காலை. இணையர்களே, இன்று காலை 9 மணிக்கு வரையும் உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில் தரும் இன்றைய வண்ணம் தவிர்ப்போம் நெகிழிப்பை, தவிர்ப்போம் நெகிழிப்பை எனும் தலைப்பில் விரியவிருக்கின்றது இன்றைய வானவில்.

0: மக்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்களது எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தாங்கள் எழுதி அனுப்பும் கடிதத்தில் மறவாமல் தங்களின் முகவரியோடு தங்களின் கைபேசி எண்ணையும் எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: ஒவ்வொரு வாரமும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதும் நேயர்களில் சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நேயர்களில் ஒருவரை முத்தான நேயராக தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5.

0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது உங்கள் கோடிப்பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்து தங்களின் கருத்துக்களையும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சி

0: முழு முகவரியோடு கைபேசி எண்ணையும் சேர்த்து எழுதி அனுப்பி வையுங்கள்.
1: வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.

0: இதுவரை கேட்டோம் கோடை பண்பலை நுறுப்புழையில் சுகமான காலை நிகழ்ச்சியின் அப்பகுதியை வழங்கியோ
1: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலை எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, களை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
1: இதுவரை காலை பொழுதுனை கவின்மிகு கானங்களோடு இதமாக்கி சென்றது சுகமான காலை. இனி தொடரவிருக்கின்றது மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம் அறிமுக நேயர்களுக்காக. நிகழ்ச்சியின் முன் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவும் ஜப்பானும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளன. தூய்மை கங்கை திட்டத்தை விரைந்து செயல்படுத்த சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டல் கோரிக்கை விடுத்துள்ளார். அரசு நிர்வாகத்தில் மனித அறிவு, செயற்கை நுண்ணறிவை வழிநடத்துவதாக அமைய வேண்டும் என்று மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளின் சமூக நீதி விடுதிகளில் மாணவர்களுக்கான வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் இலவச வேட்டை சேலை திட்டத்திற்காக நூல் கொள்முதல் செய்ய முதற்கட்டமாக 300 கோடி ரூபாய் ஒதுக்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சிகளை தமிழக காங்கிரஸ் எதிர்க்கும் என்று அக்கட்சியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவரும் மாநில அமைச்சருமான திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். நீலகிரி, கோவை மற்றும் தேனி மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மறைந்த ஈரான் உயர் தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்கில் இந்தியா சார்பில் பங்கேற்க வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரேட்டா மற்றும் பீகார் ஆளுநர் திரு சையத் அடா ஹஸ்னைன் இன்று தெஹ்ரான் புறப்பட்டுச் சென்றனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஆஸ்திரேலியாவை வென்ற ஸ்பெயின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இந்திய இலங்கை அணிகள் பங்கேற்கும் 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளை கொண்ட தொடருக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் லண்டனில் நடைபெற்ற முதல் அரையிறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸை வென்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: செவியின் ஓரமாய் சிந்தனையின் சாரமாய் சரம் தொடுக்கும் அன்பலை கோடை பண்பலை 100.5
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:03.

0: வயலில் மங்கள் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
1: வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.

0: இனிய காலை வணக்கம் நேர்களே. கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். நேர்களே, நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடிகளையும் ரசித்து மகிழ உற்சாகத்தின் ஊற்றாய் நம்மோடு பயணிக்கும் பண்பலை 100.5 தர இருக்கிறது அறிமுக நேயர்களுக்காக மனதோடு ராகம். அறிமுக நேயர்கள் வரலாம். 24 24 24 24 24 26 24 24 29 290 333 கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0 45 42. இப்ப இணைப்புல யாருங்க? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: பேர் சொல்லுங்க.
1: மேடம், என் பேர் கார்த்திகே. நாங்கள் வந்துட்டு இடுக்கி மாவட்டத்துல இருந்து பேசுறோம். கேரளா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறோம். நாங்கள் வந்துட்டு உங்க நிகழ்ச்சி ரொம்ப கேட்டுட்டு இருக்கோம். இங்க தமிழருக்கு நிறைய இருக்காங்க, ஒரு 30 வீடு இருக்கு.
0: அப்படியா?
1: ஆமா, உங்க நிகழ்ச்சி
0: நான் நினைச்சேன் தூரத்து சொந்தங்கள்ல நம்ம அடிக்கடி பேசுறோமோ அப்படின்னு தோணுச்சு. நீங்களே முந்திட்டீங்க
1: மேடம். நாங்க தமிழருக்கு நாங்க
0: எப்படி இருக்கு இந்த அனுபவம்?
1: ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: இணைப்பு கிடைக்கக்கூடிய இடத்துல நில்லுங்க. அப்புறம் நீங்க பேசுறது எங்களுக்கும் கேட்கல, கேட்டுட்டு இருக்க உங்களுக்கும் கேட்காம
1: போயிரும்.
0: காலையிலேயே ஆரம்பிச்சிருச்சா? மழை வந்தாலும் நம்ம வந்து கஷ்டப்படுறோம், மழை வராட்டினாலும் கஷ்டப்படுறோம். அது ஏன்னு தான் தெரியல.
1: இந்த ஜூன் ஜூலை ஆகஸ்ட் 3 மாசம் மழைதான் மேடம். அதனால கொஞ்சம்
0: கவனிக்கிறாங்களே மனசுக்குள்ள ஒரு பதட்டம். சரிங்க, அந்த சந்தோஷத்தோட என்ன பாடல் கேக்கலாம்?
1: விஜய் படத்துல
0: எல்லாருக்காகவும் பாடல் கோடை பண்பலை 100.5. நன்றிங்க.

0: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம், மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
1: கோபுரம், மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
5: யார் குட்டிமா ஸ்கூல்ல இவ்ளோ முடியோட?
6: புது மிஸ்
7: டாடி வரல, இனி மம்மி ஞானே வரும்.
8: வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல், விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ் இணைந்து வழங்கும் விஷ்ணு விஷால் நடிக்கும் கட்டா குஸ்தி 2 இன்று முதல்.
9: AI தொழில்நுட்பத்தில் சாதனை படைக்கும் A1 இன்ஜினியர்களை உருவாக்கும் கல்லூரி PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல். சிறந்த வேலை வாய்ப்பிற்கு தரம் மிகுந்த மிக பிரம்மாண்ட கல்லூரி
10: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல்.
11: கவுன்சிலிங் கோட் 2612.
12: உங்கள் கோடை பண்பலையில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில்.
13: Sunflower oil.
12: இணைந்து வழங்குவோர்
14: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
15: நாம் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்.
16: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
17: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
18: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
17: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
18: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
17: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
18: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
16: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள். வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
19: தன்னை முன்னேற்றி கொள்ள வேணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும். இது இல்லாதவங்க யாருமே இல்லை.

0: ஆனா எல்லாருமே ஒரு பொதி சுமக்கிற கழுத மாதிரி ஒரு மூட்டையை சுமந்துகிட்டே இருப்பாங்க. அது என்ன பொதி சுமக்கிற கழுத மாதிரி ஒரு மூட்டையை சுமக்கிறது அப்படின்னா, கவலை அப்படிங்கிற ஒரு மூட்டை. ரொம்ப கவலையா இருக்கு சார், நினைச்சாலே ரொம்ப கவலையா இருக்கு சார். நினைச்சாதானே கவலையா நினைக்கிறப்ப அப்படின்னு யாரா கேட்டா, அது எப்படி சார், கவலையா இருக்கு சார், ரொம்ப கவலையா இருக்கு சார், மனசு போரமா இருக்கு சார் அப்படின்பா. டயலாக் கொடுப்போம், மனசு போரமா இருக்கு சார் அப்படின்னு. அபாரமா இருப்ப பாரமா இருக்காது, அபாரமா இருக்கு. அது எப்படி சார், நினைச்சாலே கவலையா இருக்கு. ஒரு சம்பவம் சொல்றேன். போதி தர்மர் பௌத்தத்துல உயர்ந்த நிலையில இருந்த பெரிய ஞானி போதி தர்மர், உங்களுக்கு தெரியும். போதி தர்மர் அவரை ஒரு ராஜா பார்க்க வந்தான். போதி தர்மர் ரொம்ப விசித்திரமான ஆள், அதாவது வந்து புகழ் இகழ் எல்லாத்தையும் கடந்தவர். அவர் மகாஞானி. ஒரு ராஜா பார்க்க வந்தான். முகமெல்லாம் எப்ப பார்த்தாலும் கவலையா சோகமா, அவர் நல்ல சிரிச்ச முகமா இருக்காரு. போதி தர்மர் அப்பேற்பட்ட ஒரு ஞானி. அவரை பாக்குறதுக்கு ஒரு ராஜா வந்தான். ராஜா தானே சௌக்கியமா இருக்க வேண்டியது தானே, ஆனை பூனை அம்பாரி எல்லாம் வச்சிருக்கேன், ஆனா முகமெல்லாம் சோகமா, முகமெல்லாம் வருத்தமா. இந்த ராஜா நேரா போதி தர்மர்கிட்ட போனான், காலில் விழுந்தான். என்னப்பா அப்படின்னாரு, எனக்கு ரொம்ப கவலையா இருக்குங்க, என் கவலையெல்லாம் யாராவது போக்குனாலும் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன், என் கவலையை யாரு விரட்டுவாங்கன்னே தெரியல, ஏகப்பட்ட கவலைகள் இருக்கிறாங்க, இதெல்லாம் விரட்டுறதுக்கு ஆள் இல்லைங்க, யாராவது எனக்கு விரட்டணுங்க அப்படின்னு. போதி தர்மர் ரொம்ப குறும்பானவர். நீ நாளைக்கு வா விரட்டிடுவோம் அப்படின்னாரு. நாளைக்கு நீ வா, உன் கவலையெல்லாம் விரட்டிடுவோம். நிச்சயமா வா அப்படின்னா, சந்தேகப்படாதுப்பா, நாளைக்கு நீ வா, இதே நேரத்துக்கு இங்க வா, உன் கவலையை முழுக்க ஓட ஓட ஓட ஓட நான் விரட்டுறேன் பார், நீ ஏன் கவலைப்படுற அப்படி சந்தோஷமா போயிட்டேன். மறுநாள் கரெக்டா குறிச்ச நேரத்துக்கு வந்தா பாருங்க, ஒரு பெரிய பெரம்பு வச்சிருக்கிறார். பெரம்ப அப்படியே உருவிக்கிட்டே இருந்தார். எல்லாம் பயந்துட்டான், கவலையை ஓட ஓட விரட்டுறேன்னு கையில பெரம்போட போதி தர்மர் உட்கார்ந்து இருக்கிறாரு. இப்ப ராஜாவை அடிச்சுட்டாருன்னா பெரிய பிரச்சனையா போயிடும். நல்லா அப்படி வேணும்னு அந்த பல்லெல்லாம் கடிக்கிற மாதிரி கடிச்சுக்கிட்டு தயாரா அப்படின்னாரு. இவனுக்கே ஒண்ணு புள்ள, ராஜா பெரம்ப பெரம்ப கையில வச்சிருக்கீங்க, என்னங்க பண்ண போறீங்க அப்படின்னு. உன் கவலையை ஓட ஓட விரட்டணும் இல்ல, உன் கவலையெல்லாம் அனுப்பு, ஒன்னொன்னா கவலை அனுப்பு, அடிச்சு விரட்டுறோம் பாரு, கவலைய குடு, உன் கவலை ஒன்னா அனுப்புனர், உன் கவலை ஒன்னா அனுப்புனர். ராஜா பார்த்தா எங்க கவலைங்கிறது வந்து ஒரு உயிருள்ள மனுஷனும் உயிருள்ள ஒரு விலங்கோ ஒரு உயிருள்ள ஒன்னும் இல்லைங்க. பின்ன என்னப்பா, நீ கவலையை அனுப்பிச்ச ஓட ஓட நான் விரட்டுவேன், கவலை அனுப்பு, அது ஒரு உயிருள்ள பொருள் இல்லைங்க. பின்ன என்ன, அது எனக்குள்ள இருக்குதுங்க, அப்ப உன்னதான் உதைக்கணும். ஏன் இப்ப கவலை ஓட ஓட விரட்டணும்னா, நீ கவலையை வெளியே தனியா எடுத்து வச்சா அடிச்சு விரட்டிடுவேன், ஆனா அது உனக்குள்ளே இருக்குது அப்படின்னா, இப்ப நான் உன்னதான் அடிக்கணும், அது உள்ள இருக்குதுங்களே, அதை நான் எப்படிங்க வெளியே அப்படின்னா, நீ ஒன்னு பண்ணு, உக்கார், கண்ண மூடு, உக்காந்துக்கிட்டு ஒவ்வொரு கவலையா யோசி, இந்த கவலை என்ன, இது ஏன் வந்தது, இது எதனால எனக்கு துன்பம் தருதுன்னு ஒன்னொன்னா யோசி, ஒவ்வொரு கவலையா வெளியே வரும், அப்படி வெளியே வர வர என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னா. உக்காந்தான், கண்ணை மூடிட்டு உக்காந்தான், ஒவ்வொரு கவலையா ஒன்னொன்னா வெளியே வந்தது யோசிச்சா பாருங்க, மெல்ல அப்படியே அவனை விட்டு அதெல்லாம் போறது தெரிஞ்சு லேசாயி பாரம் குறைஞ்சு நிம்மதியாயி ஆனந்தமா இருக்கிற அனுபவம் அவனுக்கு கிடைச்சு. கொஞ்சம் பொறுத்து கண்ணை திறந்து அழுதுகிட்டே, கண்ண ஆனந்த கண்ணீர், எனக்கு உண்மையிலேயே என் கவலையை ஓட ஓட விரட்டிட்டீங்க, நீங்க எப்படி விரட்டிட்டீங்க தெரியுமா, என்ன விளங்குச்சு நமக்கு, நம்ம கவலை நமக்குள்ளதான் இருக்கு, அது உனக்குள்ள உட்கார்ந்து இருக்குது, ஒன்னா எடுத்து வெளியே போ, உங்க கவலைய நீங்க தான் விரட்ட முடியும், அது உள்ளுக்குள்ள குப்பு தொட்டு மாதிரி போட்டு வச்சிருக்கீங்க, ஒன்னன்னா விரட்டுங்க வெளியில, ஒவ்வொரு கவலையா போட்டு, புள்ளைய பத்தி கவலை, மருமகளை பத்தி கவலை, பேரனை பத்தி கவலை, புருஷனை பத்தி கவலை, பொண்டாட்டியை பத்தி கவலை, கவலைப்படாதீங்க, அவங்க அவங்களே விரட்டிருங்க.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம். போமக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.
2: நேர்களே, வானொலிகளில் வர்ணஜாலம் படித்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் அறிமுக நேயர்களுக்காக இப்ப யாருங்க?
3: வணக்கம் மேடம், தேனி மாவட்டம், தெரியும் மேடம், ராமச்சந்திரன்.
2: ராமச்சந்திரன்
3: மேடம்? ஆமா மேடம்.
2: சரிங்க, என்ன பரபரப்பா இருக்கீங்க?
3: வேலைக்கு
2: போகணுமே அப்படின்ற அந்த பரபரப்பு இல்லையா?
3: இல்ல மேடம், இப்பதே மேடம் வேலையை முடிச்சுட்டு வந்தேன் மேடம்.

0: பாலிவாரம் பாக்குறேன் மேடம்.
1: ரொம்ப சந்தோஷங்க. எத்தனை வருஷமா ரேடியோ கேட்டுட்டு இருக்கீங்க?
0: ரேடியோ ஆரம்பிச்சப்பருந்து கேட்டுக்கிறீங்க மேடம். இடையில விட்டு மேடம், இப்ப கொஞ்சம் சந்தேகம் சந்தோஷமா கேட்டுக்கிறீங்க மேடம்.
1: அப்ப எத்தனை வருஷமா முயற்சி பண்ணீங்க நமக்கு இணைப்பு கிடைக்காதா அப்படின்னு?
0: இந்த ஒரு 1 இயருக்கு, இந்த 1 வருஷத்துக்குள்ளவே மேடம் அதிகமா ட்ரை பண்ணதே.
1: 26 வருஷத்துல
0: பண்பலைக்குதே இவ்வளவு மேடம். வாழ்த்துக்கள் மேடம்.
1: நன்றிங்க, நன்றிங்க. இப்ப நீங்களும் வந்து குடும்ப உறுப்பினர் ஆயிட்டீங்க.
0: ஆமா மேடம்,
1: வாங்க நிகழ்ச்சி வந்து சிறப்பா பண்ணுவோம்.
0: 20 தேதி
1: என்னங்க?
0: என்னோட பையனுக்கு பிறந்த நாள் மேடம். என்னோட மகனுக்கு வர 20 தேதி வாழ்த்துக்கள் சொல்லுங்க மேடம்.
1: அவரோட பேர் சொல்லுங்க.
0: சஞ்சய்
1: பர்த்டேக்கு ஒரு பரிசு கொடுக்கணும். அது வந்து எப்படி கொடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பண்பலை மூலமா கொடுத்துட்டீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
0: கும்பசி படத்துல வந்து ஒண்ணா நான் பார்த்தேன் பாடல் சாமி மேடம்.
1: இதோ உங்களுக்காக.
0: தேங்க்யூ மேடம்.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்த

0: தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள், என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா, இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
2: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா, இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
1: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்,
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
4: ரோஷன் ஸ்டூடெண்ட் ஆஃபர், ட்ராலி பேக், டிராவல் பேக், காலேஜ் பேக் மூன்றும் சேர்த்து ரோஷனின் மாபெரும் சிறப்பு விற்பனை. ரோஷன்,
5: உங்கள் கோடை பண்பலையில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில். இணைந்து வழங்குவோர்
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
5: உங்கள் கோடை பண்பலையில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில். இணைந்து வழங்குவோர்
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
7: நேர்களே, இது உங்கள் உள்ளங்கவர்ந்த அலைவரிசை 100.5 கொடைக்கானல். கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மனதோடு ராகம் இன்று அறிமுக நேர்களுக்காக. இப்ப இணைப்புல யாருங்க?
8: வணக்கம்.
9: வணக்கம் மேடம்.
7: யார் பேசுறீங்க?
9: தூத்துக்குடி மாவட்டம் விளாச்சிகுளம் பக்கத்துல செல்வகுமார் பேசுறேன் மேடம்.
7: செல்வகுமார், ஐயா எப்படி இருக்கீங்க?
9: நல்லா இருக்கேன்.
7: நீங்க என்ன பண்றீங்க?
9: நாங்க விவசாயம் பாக்குறோம் மேடம்.
7: சரிங்க, விவசாயம் பண்ணிக்கிட்டே வந்து அலுப்பு தெரியாம இருக்கிறதுக்கு ரேடியோ தான் கேட்பாங்க.
9: ஆமாம் மேடம்.
7: அப்படி கோடை பண்பலை எத்தனை வருஷமா கேட்டுட்டு இருக்கீங்க?
9: நான் மேடம் ஒரு 10-15 வருஷமா கேட்டுட்டு இருக்கேன்
7: மேடம். எந்த நிகழ்ச்சிகள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு?
9: எல்லா நிகழ்ச்சியும் பிடிக்கும் மேடம். எல்லாம் காலையில 5 மணிக்கு போட்டோம்னா விடிய காலம் 11 மணிக்கு எல்லா ப்ரோக்ராமும் நல்லா இருக்கும் மேடம்.
7: இந்த நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியெல்லாம் இல்லைங்க, எல்லாமே பிடிக்கும்.
9: எல்லாமே பிடிக்கும் மேடம்.
7: ஆனால் நீங்கள் இன்னைக்கு தான் எங்களுக்கு அறிமுகமாயிருக்கீங்க.
9: ஆமாம் மேடம்.
7: ஏன் அதனால?
9: சரி, லைன் போட்டு கேட்கச்சு பார்த்தாங்க, லைன் கிடச்சிச்சு மேடம்.
7: இணைப்பு கிடைக்கலங்க, இன்னைக்கு தான் கிடச்சிச்சுங்க அப்படின்றீங்களா? சரிங்க, ரொம்ப சந்தோஷங்க. நிகழ்ச்சிகள்லாம் தொடர்ந்து கேளுங்க சரிங்களா?
9: ஆ, கேட்டுட்டே இருக்கு மேடம்.
7: கேளுங்க, என்ன பாடல் வேணும்?
9: இது மாமதுரை அன்னக்கொடி பாட்டு.
7: இதான் உங்களுக்காக கொடைப்பான்பலை 100.5.

0: இதுவரை கேட்டோம் கோடி பண்பலை நூறுபுழி ஐந்தில். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் 1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கி மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
4: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலமரும் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி காவலர் குடியிருப்பு பகுதியில் உள்ள அரசு மருத்துவமனை அருகில் இருந்து வளமர இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் உதயசூரியன்.
5: கோடைப்பண் விலை 100.5 இப்போது கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில், 9:30 கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் வானவில். இன்று நமக்கு தரும் தலைப்பு, தவிர்ப்போம் நெகிழிப்பை. அறிமுக நேர்களுக்காக வலம் வந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். இப்ப இணைப்புல யாருங்க?
2: ஹலோ, வணக்கம் மேம்.
1: வணக்கங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
2: மேம், ஸ்ரீநிதி மேம்.
1: ஸ்ரீநிதி எங்க இருந்துமா?
2: பழனி இருந்து மேம், திண்டுக்கல் மாவட்டம் பழனி.
1: பக்கத்துல தான் இருக்கீங்க, 27வது வருஷத்துல தான் உங்கள்கிட்ட பேச வேண்டியிருக்கேங்க.
2: ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் மேம், இன்னைக்கு தான் லைன் கிடைச்சது.
1: அதாவது வாய்ப்பு எப்பயாவது கிடைச்சிச்சுன்னா அதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு.
2: கண்டிப்பா மேம், காலையில இருந்து ட்ரை பண்ணேன், எனக்கு இப்பதான் கிடைச்சது.
1: ரொம்ப இன்னைக்காவது கிடைச்சாதான் அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு பண்ணிருப்பீங்க இல்லையா?
2: கண்டிப்பா மேம், வீட்டுல ஹஸ்பண்டும் நேத்து ட்ரை பண்ணாரு, கிடைக்கல. அப்புறம் இன்னைக்கு நான் ட்ரை பண்ணி கிடைச்சிச்சு மேம், ரொம்ப சந்தோஷங்க.
1: சரிங்க, ஒரு உதய விழா வாழ்த்து சொல்லிருவோமே, இப்படியாவது கிடைக்கட்டுமே. நீங்க முயற்சி பண்ணதுக்கான
2: வெற்றி. ஆமா மேம்,
1: சரிங்க,
2: கண்டிப்பா மேம், உதய நான் வாழ்த்துக்கங்க மேம்.
1: நன்றிங்க. வீட்ல யாரெல்லாம் இருக்கா
2: மேம்? நான், ஹஸ்பண்ட், அப்புறம் பாப்பா, ரெண்டு பேருங்க மேம்.
1: பாப்பாவங்க எல்லாரும், அதாவது இந்த வயசுக்காரவங்க இந்த பாட்டு தான் கேட்கணும் அப்படின்னு ஏதாவது வரைமுறை இருக்கா?
2: அந்த மாதிரிலாம் இல்லைங்க மேம், பாப்பா எல்லா பாட்டுமே கேட்பாங்க, எஃப்எம் ரொம்ப கேட்பாங்க.
1: அவங்களோட சேர்ந்து எந்த காலத்து பாட்டா இருந்தாலும் நம்மளும் ரசிப்போம் இல்லையா?
2: ஆமாங்க மேம்.
1: சரிங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு
2: மேம்? லிஸ்ட் படத்துல இருந்து என்ன மயிலு சிரிச்சுக்கிற பாட்டுங்க.
1: ஏன் சிரிக்கிறீங்க? நான் தான் உங்களை கேட்கணும்.
2: கேட்டுட்டு இருக்காங்க மேம்,
1: பெரிய
2: பாப்பா ஸ்கூல் போறாங்க மேம், செகண்ட் ஸ்டாண்டர்ட். சின்ன பாப்பா இப்பதான் 4 மந்த்ஸ்.

0: ஆகுதுங்க மேம்.
1: சரி, இருந்தாலும் அந்த குட்டி குழந்தை ரசிக்கிற மாதிரி பாடல் கேட்டிருக்கீங்க, என்ன அப்ப என்ன ஸ்ரீநிதி சிரிச்சுக்கின, யார பார்த்து மொச்சுக்கினு நாங்க தான் கேட்கணும்.
0: ஆமாங்க மேம், நன்றிங்க.
1: அதாவது இங்கிலீஷ்ல சொல்லணும், அது வந்து பாடல் வரிதான்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஹஸ்பண்ட் சம்பாதிக்கும் போது வைஃப் குடும்பத்தை பாத்துக்கிற மாதிரி, வைஃப் சம்பாதிக்கும் போது ஹஸ்பண்ட் தானே குடும்பத்தை பாத்துக்கணும்.
2: வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ் இணைந்து வழங்கும் விஷ்ணு விஷால் மற்றும் ஐஸ்வர்யா லட்சுமி நடிக்கும் கட்டா குஸ்தி 2 இன்று முதல்.
3: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது காரைக்குடியில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி

0: தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் காரைக்குடி கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை TNPSC பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884-21666.
1: உங்கள் கோடை பண்பலையில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
1: இணைந்து வழங்குவோர்
3: ஞானமணி பொறியியல்.

0: சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: பிறந்து நிறைவு வெற்றிலை பாக்கு, திரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: உங்கள் கோடை பண்பலையில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
1: இணைந்து வழங்குவோர்
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.

0: நேர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை. இன்றைய நிகழ்ச்சி கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி காவலர் குடியிருப்பு பகுதியில் உள்ள அரசு மருத்துவமனை அருகிலிருந்து வலம் வர காத்திருக்கிறது. நிகழ்ச்சியில் உங்களோடு அறிவிப்பாளர் உதயசூரியன். இப்ப இணைப்புல வந்திருக்கும் நேயர், வாங்க வணக்கம். மனதோடு ராகம் அறிமுக நேயர்களுக்காக இப்ப இணைய வந்திருக்கும் அறிமுக உள்ளம்.
1: வணக்கம் மேடம்.
0: உங்க பேர் சொல்லுங்கம்மா.
1: மேடம், என் பேர் மரிய நட்சத்திரங்க மேடம்.
0: மரிய நட்சத்திரா?
1: மரிய நட்சத்திரம்.
0: நட்சத்திரம், ஜலிக்கிறீங்களே.
1: திண்டுக்கல் மாவட்டம் மேடம். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் வட்டம் சவேரியார்பட்டிங்க மேடம்.
0: சவேரியார்பட்டி.
1: ஆமாங்க மேடம்.
0: புது புது ஊர்களையும் புது புது மக்களையும் சந்திக்கும் போது புது மகிழ்ச்சி தாங்க, அப்படியே ஆர்ப்பரிக்குது மனசு.
1: சந்தோஷமா இருக்குங்க மேடம்.
0: உங்களுக்கு இருக்கா இல்லையா? எங்களுக்கு அப்படியே ஆர்ப்பரிக்குதுங்க.
1: நன்றிங்கம்மா.
0: எந்தெந்த நிகழ்ச்சிகள்லாம் விரும்பி கேப்பீங்க?
1: எல்லாமே கேட்பேன் மேடம்.
0: இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படின்னா
1: தக்குமுக்க தர்பார் எனக்கு பிடிக்கும் மேடம்.
0: அப்படின்றீங்களா? ஏமா, சும்மா அதாவது லீவு நாள்ல இருந்தா கூட இங்க வா அப்படின்னு கூப்பிட்டு தலைய சீவி விடுறது வேலையாக்கு வச்சிருக்கீங்க.
1: கிளம்புற டைம் அது.
0: சரிங்க, அப்படியே சேமா வந்துருதுங்க. அதே டைமுங்க நான் கேட்டது லீவு நாட்கள்ல. சரிங்களா? சரிங்க, அப்படிதான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்றீங்க. சரி, என்ன பாடல் வேணும்
1: மேடம்? டக்ளஸ் பர்த்ல இருந்து சிங் சாங்.
0: அந்த பாடல் யாருக்கு பிடிக்கும், உங்களுக்கா உங்க பொண்ணுக்கா?
1: எனக்கு பிடிக்கும் மேடம்.
0: நமக்கு பிடிச்சத நம்ம ரசிப்போம், அதுக்கப்புறம் பார்ப்போம் மத்தவங்களுடைய ரசனையை. சரி, நன்றிங்கம்மா.
2: கோடை பண்பலை 100.5 ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடராகும்.

0: ரோஷன் ஸ்டூடெண்ட் ஆஃபர்.
1: ட்ராலி பேக், டிராவல் பேக், காலேஜ் பேக் மூன்றும் சேர்த்து ரோஷனின் மாபெரும் சிறப்பு விற்பனை.
0: ரோஷன்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: உங்கள் கோடை பண்பலையில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
1: இணைந்து வழங்குவோர்
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
1: கோடை பண்பலை நறுபணியில் சைபால்
4: முகத்தில் பருவா சைபால் சொரியா கிளங்க சைபால் இதையில் அடையா சைபால் செத்து புண்ணா சைபால்
5: சைபால்
1: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
6: ஒரு நண்பர் ஆனந்தமா சிகரெட் பிடிச்சிக்கிட்டு இருந்தார். இந்த பழக்கத்தை விட்டுடுங்களேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். விட்டுடலாம்னு தான் பார்க்குறேன், ஆனால் முடியலையே.

0: அப்படின்னார். மனசு வச்சா எல்லாம் முடியும் அப்படின்னோம். அவர் கொஞ்ச நேரம் யோசனை பண்ணார். அப்புறம் சொன்னார், சரி சார், இதுதான் நான் பிடிக்கிற கடைசி சிகரெட் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுத்தமாக புகையை உள்ளுக்கு இழுத்தார். அதுக்கப்புறம் அந்த துண்டு சிகரெட்டை வீசி எரிஞ்சுட்டார். ஒருத்தர் இது மாதிரி தீர்மானம் பண்ணி தன்னுடைய கடைசி சிகரெட்டை தூக்கி எரிஞ்சுட்டார்னா அது ஒரு பெரிய விஷயந்தான். அதுக்கு பிறகு அவர் உடம்பில் படிப்படியாக என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு விவரப்பட்டியலே வெளியிட்டிருக்கிறாங்க. அது என்ன விவரம் தெரியுமா? ஒருத்தர் வந்து புகைப்பிடிக்கிற பழக்கத்தை நிறுத்துறாருன்னு வச்சுங்க, அப்படி அவர் நிறுத்தின 20 நிமிடங்களுக்குள்ளே உயர் இரத்த அழுத்தம், உடல் வெப்பம், நாடி துடிப்பு இதெல்லாம் சரியான நிலைமைக்கு வந்துடுதான். 8 மணி நேரத்துக்குள்ளே இந்த ஸ்மோக்கர்ஸ் ப்ரீத் அப்படிங்கிற தன்மை மறைஞ்சிருதான். இரத்தத்தில் உள்ள கார்பன் மோனாக்சைடு அளவு குறையுதான், ஆக்சிஜன் அளவு கூடுதான், சரியான அளவுக்கு வந்துடுதான். ஒருத்தர் கடைசி சிகரெட்டை தூக்கி எரிஞ்சுட்டார்னா 24 மணி நேரத்துக்குள்ளே மாரடைப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு குறைஞ்சிடுதான். 48 மணி நேரத்துக்குள்ளே உணர்வு நரம்புகளின் முனைப்பகுதிகள் மறுபடியும் ஒன்று சேர்ந்துடுதான். அதனால் நாக்கு சுவை உணர்வு, மூக்கின் முகரும் சக்தி இதெல்லாம் வந்து மேம்படுதான், நல்ல நிலைமைக்கு வந்துடுதான். சிகரெட்டை நிறுத்தின 3 நாளுக்குள்ளே மூச்சு விடுறது சுலபமாயிடுதான். இப்படி அவங்க பட்டியல் நிறைய சொல்கிறாங்க. 2 அல்லது 3 மாதத்துக்குள்ளே என்ன தெரியுமா, ரத்த ஓட்டம் வந்து மேம்படுது, நடக்கிறது சுலபமாயிடுது, நுரையீரல் கொள்ளளவு 30% அதிகரிக்குது, 1 லிருந்து 9 மாதத்துக்குள்ளே சுவாச குறைபாடுகள் நீங்குது, நுரையீரலில் இருக்கக்கூடிய இந்த அசுத்தம் வடிகட்டும் திசுக்கள் சரியாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு, 1 வருஷத்துக்குள்ளே இந்த இதய அழுத்த நோய்க்கான வாய்ப்பு பாதியாக குறைஞ்சிருது, இந்த சிகரெட்டை நிறுத்தின 5 வருஷத்துக்குள்ளே ஒரு நாளைக்கு 1 பாக்கெட் சிகரெட் பிடிக்கிறவர்களில் நுரையீரல் புற்றுநோயினால் சாகிறவர்கள் எண்ணிக்கை பாதியாக குறைஞ்சிருது, புற்றுநோய் செல்கள் வந்து சீரமைக்கப்படுது. ஆக ஒருத்தர் புகைக்கிறத விட்டுணும்னு தீர்மானம் பண்ணி தன் கையில் இருக்கிற சிகரெட்டை இதுதான் கடைசின்னு சொல்லி தூக்கி எறிஞ்சுட்டா அதுக்கப்புறம் படிப்படியாக இவ்வளவு நன்மைகளும் மாற்றங்களும் ஏற்படுறதாக இந்த அமெரிக்கன் கேன்சர் சொசைட்டி தெரிவிச்சிருக்குது. அதனால் புகைப்பழக்கம் உள்ளவங்க இதையெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்த்து அந்த பழக்கத்தை விட்டுவிடுறது ரொம்ப நல்லது. ஆனால் அதையெல்லாம் நாம் சொன்னால் யார் கேட்குறாங்க? என்னுடைய நண்பர் ஒருத்தர் புகைப்பழக்கம் உள்ளவர், அவர் என்கிட்ட சொன்னார், சார், சிகரெட் பிடிக்கிற பழக்கத்தை விட்டுவிடுறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பெரிய கஷ்டமான செயல் இல்லை, அது ரொம்ப சுலபம் அப்படின்னார். எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டேன். நான் ஏற்கனவே 20 தடவை அந்த பழக்கத்தை விட்டுருக்கேன் சார் அப்படின்னார் ரொம்ப பெருமையா.
1: கோடை பந்தலை 100.5 சைபால்
2: முகத்தில் பருவா சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
1: வழங்கிய இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள்.

0: கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டு இருக்கிறது மனதோடு ராகம். இன்று அறிமுக நேயர்களுக்காக இப்போ இணைப்பில் வந்திருக்கும் அறிமுக நேயர் யாருங்க? அதுவும் நிகழ்ச்சியோட நிறைவான நேயராக வந்திருக்கீங்க. உங்கள் பேரை சொல்லுங்க.
1: ஆமாம் மேம்.
0: உங்கள் பேர் சொல்லுங்க.
1: என் பேர் எம் பொன்ராமன்.
0: பொன்ராமன், ஓ நல்ல வேலை, நிகழ்ச்சி முடிகிறதுக்குள்ளே உள்ளே வந்துட்டோம் அப்படின்றீங்க இல்லையா?
1: ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நான் உங்களோட பேசுறது நான் ரொம்ப நாள் ஸ்டே பண்ணேன் மேம்.
0: சரிங்க.
1: நீங்க
0: பண்பலையே தேடி இருக்கீங்க.
1: ரேடியோ இருக்குல்ல, அந்த பஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது வாப்பேன். ஒரு நாளைக்கு நல்ல இறங்கி பார்த்து சுத்தி பார்த்துட்டு போலாம்.
0: சரிங்க.
1: நான் ஹேண்டிகேப், அதனால வரல.
0: சரிங்க. ஆனா இன்னைக்கு தான் எங்களுக்கு அறிமுகம் ஆயிருக்கீங்க இல்லையா?
1: கண்டிப்பா மேம்.
0: சரிங்க. இனி எல்லா நிகழ்ச்சிகளையும் கலந்துக்கிட்டு நீங்க பேசலாம். என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: என்ன மேம்,
0: என்ன பாடல் வேணும்?
1: இது படையப்பாவா?
0: திடீர் நீ ஞாபகம் வந்துருச்சு உங்களுக்கு படையப்பா. கேக்குறதே கேக்குறோம், நமக்கு கிடைச்ச வெற்றியை கொண்டாடுவோம் அப்படின்ட்டு வெற்றி கொடி.

மாதிரியா? சரிங்க, நீங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கான பாடலையும் நாங்க தர காத்துட்டு இருக்கோம், இப்ப கேட்டலாம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் அறிமுக நேயர்களுக்காக வலம் வந்து சென்றது. நிகழ்ச்சியில் பங்கு பெற்று சிறப்பித்த அறிமுக நேயர்கள் கார்த்திக்

சக்கரவர்த்தி, ராமச்சந்திரன், செல்வகுமார், பொன்ராமன், ஸ்ரீநிதி அவர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நெஞ்சங்களுக்கும் நன்றிகள் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நிர்மலா அசோக், நன்றி நேர்களே. மீண்டும் அறிமுக நேயர்களுக்காக நிகழ்ச்சி எதிரொலிக்கும் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை காலை 8 மணிக்கு. இனி கேட்கலாம் உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில். வருவதற்கு முன்பாய் செய்தி சுருக்கம்.

பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளன. தூய்மை கங்கை திட்டத்தை விரைந்து செயல்படுத்த சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் வலியுறுத்தியுள்ளார். அரசு நிர்வாகத்தில் மனித அறிவு, செயற்கை நுண்ணறிவை வழிநடத்துவதாக அமைய வேண்டும் என்று மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளின் சமூக நீதி விடுதிகளில் மாணவர்களுக்கான வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் இலவச வேட்டை சிலை திட்டத்திற்காக நூல் கொள்முதல் செய்ய முதற்கட்டமாக 300 கோடி ரூபாய் ஒதுக்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சிகளை தமிழக காங்கிரஸ் எதிர்க்கும் என்று அக்கட்சியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவரும் மாநில அமைச்சருமான திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவிக்க அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். நீலகிரி, கோவை மற்றும் தேனி மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மறைந்த ஈரான் உயர்தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்கில் இந்தியா சார்பில் பங்கேற்க வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா மற்றும் பீகார் ஆளுநர் திரு சையத் அட்டா ஹஸ்னின் இன்று தெஹ்ரான் புறப்பட்டுச் செல்கின்றனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஆஸ்திரியாவை வென்ற ஸ்பெயின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா இலங்கை அணிகள் பங்கேற்கும் 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளைக் கொண்ட தொடருக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் லண்டனில் நடைபெற்ற முதல் அரையிறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸை வென்றது. சைக்கிளிங் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க இந்திய வீரர்களை ஊக்கப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷனா நிதின் கட்சே கூறியுள்ளார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: பரிவா. ஆம், இது இசையின் நீர்வீழ்ச்சி. கேட்டாலே ஈடில்லா மகிழ்ச்சி. இது நம்ம கோடை பண்பலை 100.5.
1: தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
1: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ்,
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்,
3: கவுன்சிலிங் கோட் 2624.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்,
3: கவுன்சிலிங் கோட் 2624.
5: இனிய காலை வணக்கம் நேர்களே, வானலையில் நித்தம் ஒரு வண்ணத்தில் புலரும் வானவில் நிகழ்ச்சியில் சர்வதேச நெகிழிப்பைகள் இல்லா தினமான இன்று தவிர்ப்போம் நெகிழிப்பை எனும் தலைப்பில் விரிகின்றது வானவில். அன்று கடைகளுக்கு எடுத்துச் சென்றோம் துணிப்பைகள், ஆனால் இன்றோ நெகிழிப்பைகளோடு படியேறுகின்றன காய்கறிகள். நெகிழிப்பைகளை எவ்வாறு தவிர்க்கலாம் என்பதை சொல்ல வரலாம். அறிமுகங்கள் 24 24 24 மகளிர் 24 24 29 மற்ற அனைத்து நேயர்களும் அழைக்கலாம். 24 24 26 மற்றும் ஓர் எண் 290 333. கொடைக்கானலின் முன் இணைப்பிற்காக சுழியம் 4542 சேர்த்து வாருங்கள். நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்று காத்திருக்கிறேன். கே எஸ் கார்த்திக்.

0: தவிர்ப்போம் நெகிழிப்பை என்ற தலைப்பில் விரிந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சர்வதேச நெகிழிப்பைகள் இல்லா தினம். உலகத்தில் பெரிய ஒரு ஆபத்தை சூழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னா அந்த நெகிழிப்பைகள் தான். அதாவது 1990கள் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பாலித்தின் பிளாஸ்டிக் புழக்கத்திற்கு வந்தபோது அது வந்து மரங்களினுடைய நண்பர்கள். அதாவது இனிமேல் பேப்பரெலாம் நமக்கு தேவையில்லை, இந்த நெகிழிப்பைகள் வந்தனால மரங்களை வெட்டுவது குறையும், நச்சுத்தன்மை இல்லாமல் இருக்கும் அப்படின்லாம் நிறைய நம்ம யோசித்தோம். அதாவது நீர் புகாத அதாவது பொருட்கள்லாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகும்போது நீர் புகாத வண்ணம் இந்த பாலித்தீன் பைகள் நம்மளை காக்கும் அப்படின்னு. அதாவது அது மட்டும் இல்லாமல் உணவுகளில் இந்த பூஞ்சை தாக்குதல் பாக்டீரியா தாக்குதல் இதெல்லாம் இல்லாமல் நம்ம சுத்தமாக வாழ முடியும்னு நினச்சோம். ஆனால் இன்றோ அது தலைகீழாக நமக்கு சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்கும் ஒரு பொருளாக மாறி இருக்குது. இதனால் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த ஒரு 20 ஆண்டு காலம்தான் ஆகிறது இந்த நெகிழிப்பைகள் ஆரம்பித்து. ஆனால் இப்போயே பார்த்திங்கன்னா இதனுடைய தாக்கம் மிக பயங்கரமாக இருக்குது. இதை தவிர்க்கணும், அது கட்டாயம். எப்படி எல்லாம் தவிர்க்கலாம் சொல்ல வாங்க இன்றைய வானவில்லை. இப்போ நிகழ்ச்சியில் இணையவிருக்கும் முதல் நேயர் வருக, வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். இணைப்பில் வந்துட்டீங்க, உங்கள் பெயர் சொல்லுங்கள்.
1: வணக்கம் சார். சார், நாங்கள் திருநெல்வேலி மாவட்டம் பக்கத்துல இருந்து காந்தி குமார் பேசுறோம் சார்.
0: பேர் என்ன சொன்னீங்க?
1: காந்தி குமார் சார்.
0: சொல்லுங்க காந்தி குமார்
1: சார். வணக்கம். இது நல்ல தலைப்பா இருக்குது. அதாவது நெகிழிப்பை அப்படின்றது இந்த காலகட்டத்துல வந்து மண்ணு வந்து நீர் வந்து உள்ள நிலத்தடி நீர் போகாத அளவுக்கு இது கிடைக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப கால்நடைகள் பாத்தீங்கன்னா விலங்குகள் அதை சாப்பிடுறது, அதனால அதுக்கு ஒரு விவாதங்கள் ஏற்படுது இல்லைங்களா? அப்போ அது ஒரு பெரிய தாக்கத்தை. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசு வந்து ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும். அப்ப தயார் பண்ற தொழிற்சாலைகள் பண்றதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அதைத்தான் பண்ண தவிர, மற்றபடி பொதுமக்கள் அவங்க வாங்கி

0: சரிங்க ஐயா, இதில் எனக்கு ஒரு காந்திகுமார் ஐயா நெகிழி பைகளை தவிர்ப்பதற்காக சுயமாக நீங்கள் என்ன முயற்சி எடுத்திருக்கீங்க?
1: சுயமாக நம்ம என்ன அப்படின்னா, அப்புறம் நம்ம பொதுமக்கள் மத்தியிலுமே நம்ம சின்ன பொருட்கள் வாங்க போறோம் அப்படின்னா கிட்ட உள்ள பாத்திரங்கள் எடுத்துட்டு போனாங்க
0: ஐயா. சிறப்பு, நல்ல ஒரு தகவல் சொன்னீங்க, நன்றிங்க காந்திகுமார் ஐயா. நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வருக. வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யாருங்க?
2: திருச்சி சமயபுரத்திலிருந்து குமார் பேசுறேன்.
0: சொல்லுங்க குமார்.
2: 1970 காலத்துல எல்லாம் வந்து பேப்பர் பேக் தான் கொடுத்துருந்தாங்க, காக்கி பேக்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேக் தான் வியாபாரம் செஞ்சிட்டு இருந்தாங்க. அப்ப வந்து அந்த இது வந்து செய்யும் போது யாரும் எதுவும் சொல்லல. இந்த நெகிழி பை வரும்போது பார்க்கும் போது அழகா இருக்கு, எல்லாரும் செய்ய ஆரம்பிச்சாங்க. இப்ப ஒரு கடைக்கு போனோம்னா 3 பை காய்கறி வாங்கறதுக்கு ஒரு நெகிழி பை, மளிகை சாமான வாங்கறதுக்கு ஒரு நெகிழி பை, அந்த மாதிரி வாங்கும் போது நம்மளுடைய பை ஒரு வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 6 பை 7 பை வருது
0: ஒரு நேரத்துக்கு.
2: நாம வந்து துணி பை யூஸ் பண்ணோம்னா ஒரே பையில எல்லாத்தையும் போட்டு கொண்டு வந்துடலாம்,
0: கொண்டு வந்துடலாம்.
2: அதனால நம்ம துணி பைய கொண்டு போறது நல்லது. அடுத்த முறையே அப்படியே கண்டினியூ பண்ணலாம், தவிர இந்த நெகிழி பைக்கு நம்ம வாய்ப்பு இல்லை.
0: நன்றிங்க குமார், சிறப்பா சொன்னீங்க, மகிழ்ச்சி.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
5: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம், இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
6: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
7: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
8: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
9: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
10: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
11: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
12: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
13: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
14: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
13: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
14: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
13: இது மிஸ்டர் கோல்ட், 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
14: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
13: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
15: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
16: ஹஸ்பண்ட் சம்பாதிக்கும் போது வைஃப் குடும்பத்தை பாத்துக்கிற மாதிரி, வைஃப் சம்பாதிக்கும் போது ஹஸ்பண்ட் தான குடும்பத்தை பாத்துக்கணும்.
17: வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல், விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ் இணைந்து வழங்கும் விஷ்ணு விஷால் மற்றும் ஐஸ்வர்யா லட்சுமி நடிக்கும் கட்டா குஸ்தி 2 இன்று முதல்.
18: கதிர் மற்றும் ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இணைந்து நடத்தும் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வழிகாட்டி 2026. இன்ஜினியரிங் கவுன்சிலிங் குறித்து அனைத்து சந்தேகங்களுக்கும் தமிழ்நாடு பொறியியல் செயற்கை செயலாளர் டாக்டர் புருஷோத்தமன் மற்றும் கல்வி ஆலோசகர் ஜெயபிரகாஷ் காந்தி ஆகியோர் நேரடி விளக்கம் அளிக்கிறார்கள். நிகழ்ச்சி நடைபெறும் நாள் July 4 காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை ஈரோடு ரத்னா ரெசிடென்சியிலும், நாமக்கல் SPS திருமண மண்டபத்தில் மதியம் 3 மணி முதல் 6 மணி வரையிலும் நடைபெறும். மேலும் July 5 அன்று காலை 10 மணி முதல் 1 மணி வரை சேலம் CJ பிளாசோவில் நடைபெற உள்ளது. இந்நிகழ்ச்சியை இணைந்து நடத்துபவர்கள் கற்பகம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோயம்புத்தூர், முத்தையம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் ராசிபுரம். பெற்றோர்கள் மாணவர்கள் அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
19: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி விருதுநகர்.
5: முன்னணி நிறுவனங்களில் அதிக பேக்கேஜ்களில் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர்.
19: 175 கட் ஆஃப் மேல் இருந்தால் கட்டண சலுகைகளுடன்
5: பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப துறையில் உங்கள் கனவை நிறைவேற்ற காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியை தேர்ந்தெடுப்பீர்.
3: கவுன்சிலிங் கோட் 4945.

0: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி விருதுநகர்.
1: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
2: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
1: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால. July 1 to August 15 வரை
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் புதிய அனுபவம் எப்பொழுதும்.
3: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது காரைக்குடியில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி இலவச கருத்தரங்கம் July 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் காரைக்குடி கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
4: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில் இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் நாமக்கல் ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ்.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.

0: நாம் இணைந்திருக்கின்றோம் கோடை பண்பலை வானொலி 100.5 வானவில் தரும் இன்றைய வண்ணம் தவிர்ப்போம் நெகிழிப்பை. நெகிழிப்பயிர்கள் சர்வதேச நெகிழிப்பைகள் இல்லா தினமான இன்று நெகிழிப்பைகளை எப்படியெல்லாம் தவிர்க்கலாம் அப்படின்னு நேயர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வர்க்க வணக்கம். இணைப்புல வந்துட்டீங்க, உங்க பெயர் சொல்லுங்க.
1: இனிமையான காலை வணக்கம் கூறுபவர் மேட்டூர் வட்டம் ஐம்பதூரிலிருந்து கலைச்செல்விங்க.
0: சொல்லுங்க கலைச்செல்வி.
1: நாங்க போனால நெகிழிப்பைகள் எல்லாம் வாங்குறதே இல்லைங்க. பெரும்பாலும் மாறிக்கிட்டாங்க. நெல்லையிலிருந்து இந்த மாதிரி மாறிட்டு வந்திருக்காங்க, கட்ட பைகள்லாம் மாறிட்டு வர்றாங்க.
0: கலைச்செல்வி சிறப்பா சொன்னீங்க. கலைச்செல்வி நான்
1: கூட இந்த கடையில எல்லாம் பாத்தீங்கன்னா டீ வாங்கிட்டு போவாங்க, சுடு சுடுசா அப்படியே அந்த பாலிதீன் கவர்ல சுடு டீ வாங்கிட்டு போகும்போது நான் சொல்லுவேன் அவங்களுக்கு, இங்க பாருங்க இதெல்லாம் வாங்கிட்டு சாப்பிடாதீங்க, இதெல்லாம் வயிற்றுக்கெல்லாம் நோய் வருங்க அப்படின்னு நான் அவங்களுக்கு எடுத்து சொல்லுவேங்க. அவங்க கேட்டுக்குவாங்க, ஒரு சிலர் கேட்டுக்கிட்டாங்க,
0: ஒரு சிலர் கேட்டுக்குவாங்க. உண்மைதான், நல்ல விஷயங்களை தவிர்க்கணும். நன்றிங்க கலைச்செல்வி, சிறப்பா சொன்னீங்க. இப்ப நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வருக வணக்கம். வணக்கம், இணைப்புல வந்துட்டீங்க, உங்க பெயர் சொல்லுங்க.
2: ஐயா வணக்கம்.
0: வணக்கம் சொல்லுங்க.
2: நான் கரூர் மாவட்டம் வெங்கமேட்டில இருந்து உலகநாதன் பேசுறேங்க.
0: சொல்லுங்க.
2: நமது நிலையத்தில் உள்ள அனைவருக்கும் ஐயா உங்களுக்கும் இனிய காலை வணக்கம். முதல் முறையாக வானவில் பேசுவதில் எனக்கு மற்ற மகிழ்ச்சி ஐயா.
0: உங்களோட
2: தலைப்பு நெகிழியை தவிர்ப்போம் என்ற தலைப்பு அருமையான தலைப்புங்கய்யா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் எல்லாம் வெளியில போகும்போதே என்னுடைய வண்டியிலயும் சரி தனியா கடைக்கு போனாலும் சரி துணிப்பையே எப்பவுமே கையில எடுத்து போற பழக்கங்கய்யா.
0: சரிங்க.
2: ஆனா நெகிழிய முற்றிலுமே தவிர்த்துட்டேன். அதே நேரத்துல யாராலும் நெகிழிப்பையில வந்து ரெண்டு பாக்கெட் போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னா கூட நான் அப்போ அவங்களுக்கு அறிவுரை சொல்லுவேன், ஐயா நெகிழிப்பைய தவிர்த்துருங்க, அது சரியா வராது, அது உடல்நல கோளாறு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம், அதை தவிர்த்துருங்கன்னு சொல்லுவேன். அதே நேரத்துல விஷயம் இன்னொரு விஷயம் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேங்க ஐயா.
0: சொல்லுங்க.
2: நம்ம தேநீர் கடைகள்ல பாத்தீங்கன்னா இந்த தேநீரை வந்து நெகிழிப்பையில போட்டு

0: தட்டி கொடுக்கறாங்க. அத சில சிலர் வந்து வாங்கி கொண்டு போய் சாப்பிடுறாங்க. அந்த நெகிழி பையில சாப்பிடுறதுனால வந்து புற்றுநோய் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குன்னு நம்ம மருத்துவர்கள் எத்தனையோ வானொலியிலேயே சொல்லி இருக்காங்க. அதுக்கு எல்லா நேரங்களும் கேட்டுமே இந்த சில தவறுகளை செய்யறாங்க. தயவு கூர்ந்து நெகிழி பையும் தேநீர் வாங்குவதை தவிர்த்து விடுங்கள் நேயர்களே என்று கூறி என்னுடைய வாய்ப்புக்கு நன்றியை.
1: உலகநாதன் ஐயா சிறப்பாக சொன்னீங்க. அதாவது ஒரு பழக்கம் இருக்குது, சித்திரமும் கைப்பழக்கம் சின் தமிழும் நாப்பழக்கம்னு. நம்ம ஒரு செயலை தொடர்ந்து செய்ய ஆரம்பித்தோன்னா அதுவே பழகிடும். ஆக நெகிழிப்பை வேண்டாம் அப்படின்றத முடிவு செய்வோம், தொடர்ந்து பேசுவோம் அதற்கு முன்பாக.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
4: கவுன்சிலிங் கோட் 2624.
5: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
6: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
7: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
4: கவுன்சிலிங் கோட் 2624.
8: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
9: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.

0: ஃப்ரெஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு
2: தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
3: வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரும் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
4: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் நல்வாழ்த்துக்கள்.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
7: கவுன்சிலிங் கோட் 2624.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
7: கவுன்சிலிங் கோட் 2624.
1: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு
2: தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
3: வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரும் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.

ஆமாங்க, இந்த மாதிரியான சூழல் நமக்கு வரணும், புல்வெளியில் நடக்கணும், அப்படின்னா நெகிழிப்பைகள் இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்கணும். அதற்கு என்ன பண்ணணும்? நம்மளுடைய தேவைகளை குறைக்கணும், வாங்குவதை தவிர்க்கணும். மாறுதலாக நம்ம சொன்ன மாதிரி இப்போது கலைச்செல்வி சொன்னாங்க, டீ கடைக்கோ மற்ற இடத்துக்கோ போகும்போது நாம் துணிப்பைகளை கொண்டு போகலாம். அதே போல் உதாரணத்துக்கு சொன்னாங்க, சூடாக வந்து டீ வாங்கும்போது நாங்கள் என்ன ஒன்று கொண்டு போகலை அப்படின்னு. பொதுவாக இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த தண்ணீர் குவளைகள் கொண்டு போகிறது, அதோடு சேர்ந்து இந்த தேநீர் வாங்குறதுக்கு முன்னாடிலாம் ஒரு தூக்குவாளியை தூக்கிட்டு போவோம். அந்த மாதிரி இன்றைக்கி நிறைய நம்ம வந்து அந்த தூக்குவாளியை தூக்கிட்டு போகிறது கஷ்டம்னு நினைக்கக்கூடிய ஆட்களுக்கு நிறைய வடிவமைப்புகளில் எளிதில் கையில் கொண்டு போகிற மாதிரியான நிறைய அந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்துருச்சு. அதெல்லாம் வாங்கி பயன்படுத்தலாமே. சூடாக இருக்கிறதுக்கும் நிறைய அந்த மாதிரி சுடுகுவளைகள்லாம் வந்திருக்கு. அப்படி முயற்சி பண்ணுவோம், நமக்கு

0: கெடுதல் இல்லாத ஒரு, நமக்கும் கெடுதல் இல்லை, சுற்றுவழிக்கும் அது கெடுதல் இல்லாமல் இருக்கும். தொடர்ந்து பேசலாம், தவிர்ப்போம் நெகிழிப்பை எனும் தலைப்பில் விரிந்து கொண்டிருக்கிறது வானவில். இப்போ நிகழ்ச்சியில் இணையவிருக்கும் நேயர், வருக வணக்கம். மூர்த்தி, எங்கிருந்து பேசுறீங்க?
1: நாமக்கல் மாவட்டம் ஒருவந்தூர்ல இருந்து மெக்கானிக்கல் மூர்த்தி.
0: சொல்லுங்க மூர்த்தி.
1: இதெல்லாம் தவிர்த்தது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி வந்து வண்டி கவர்ல எல்லாம் பை வச்சிடுங்க. பையில வச்சுதான் கொண்டு போகணுங்க. வருங்க பிளாஸ்டிக் கவர் எதிர்பார்க்க கூடாதுங்க.
0: கண்டிப்பா
1: பாத்திரங்கள் பயன்படுத்தணுங்க.
0: சரிங்க.
1: அதை யாருமே செய்யறதில்ல.
0: நீங்களும் டீ வாங்கிறதுக்கு என்ன பண்றீங்க?
1: நான்லாம் வண்டி கவர்லயே பை வச்சிருக்கேங்க.
0: அப்படியா? இல்ல டீ டீ வாங்கணும்னா என்ன பண்ணுவீங்க? கொண்டு போயிருங்க.
1: எவ்வளவோ தடை பண்ணாலும் வந்து யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. சின்ன அட்வைஸ்
0: மூர்த்தி என்ன சொல்லிருக்காரு? அட்வைஸ்
1: செஞ்சாதான் வந்து வருதாய் சமுதாயத்தை வந்து நம்ம வந்து காக்க முடியுங்க.
0: நிச்சயமாக நல்லா சொன்னீங்க மூர்த்தி, நன்றி. இப்ப நிகழ்ச்சியில் இணையவிருக்கும் அடுத்த நேயர், வருக வணக்கம். இணைப்பட வந்துட்டீங்க, பெயர் சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்கம்மா.
2: வணக்கம்ண்ணா, எங்க வீட்டுல இருந்து அமுதாண்ணா. நல்லா இருக்கீங்களாண்ணா?
0: நலமாக இருக்கிறோம் அமுதா.
2: நாங்க எல்லாம் கேரி பேக் இது பண்ணி நெகிழி எல்லாம் யூஸ் பண்றதே இல்லைங்கண்ணா. நாங்க எங்க ஒரு காய் வாங்கவே எடுத்துட்டு போவோம். நாங்க எடுத்துட்டு போறதும் இல்லாம மத்த எங்களும் கேர் பேக்ல வாங்கினாங்கன்னா அவங்ககிட்டயும் சொல்லுவாங்கண்ணா, கேர் பேக்ல எல்லாம் காய் வாங்க கூடாது, மஞ்சள் பை கொண்டாங்க அதுல வாங்கிக்கிட்டு. கடையில இருக்கிறவங்களும் மேக்சிமம் கேரி பேக் தவிர்த்துட்டாங்கம்மா. நீங்க மஞ்சள் பை கொண்டு வந்தே வாங்கிக்கிங்க, கேரி பேக் எல்லாம் எங்க கிட்ட இல்லையே சொல்றாங்கன்னா. அப்புறம் இன்னொரு விஷயம்னா, இந்த குழம்பெல்லாம் வாங்குறாங்கன்னா நெகிழி பையில ரொம்ப சூடா
0: வாங்குறாங்கண்ணா.
2: அது என்ன பண்றக்க சொன்னோம்னா என்ன பண்ணுது, அது ஒண்ணும் இல்ல அப்படிங்கிறாங்க.
0: அத கொஞ்சம் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது அதுல என்ன இருக்குன்னு, அந்த பாலித்தீன்ல இருக்கக்கூடிய.
2: பூவோட சேர்ந்து போடுறாங்க அதெல்லாமே ஆத்துல பார்த்தா வெறும் கேரி பேக்கா முதங்குதுங்கண்ணா. அதெல்லாம் எவ்வளவு பெரிய ஆபத்துங்கண்ணா. நம்ம தானே அதெல்லாம் தவிக்கணும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது பொதுவாக வந்து இந்த பாலித்தீன் பைகளில் வந்து பிளாஸ்டிக் நெகிழ்வுத்தன்மையாக இருக்கிறதுக்காகவும் சீக்கிரமாக கிழியாமல் இருக்கிறதுக்காகவும் அதில் ரெண்டு விதமான ரசாயனங்கள் சேர்க்கப்படும். அதாவது பித்தாலேட்டுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான ரசாயனமும், பீஸ்பினால் ஏ பிபிஏ அப்படின்னு சொல்லுவாங்க பீஸ்பினால் ஏ, மற்றும் டிராக்சின்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று வேதிப்பொருளும் பார்த்திங்கன்னா மிக மிக கொடுமையான நச்சு பொருட்கள். இது நமக்கு தெரியறதில்ல என்ன இருக்குங்க, சும்மா பாலித்தீன் வயலில் வாங்கிட்டு போகிறதானே அப்படின்னு. இந்த நெகிழிப்பைகள் சூடான, இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி அமுதா சொன்ன மாதிரி சூடான பொருளை கடையிலிருந்து வாங்கிட்டு போகிறோங்கும்போது அதில் இந்த ரசாயனங்கள் எல்லாம் கலப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அவங்க சொன்னதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆற்றோர பகுதிகளில் நிறைய நெகிழிப்பைகள் இருக்குதுன்னு சமீபத்தில் ஒரு ஆராய்ச்சி சொல்லியிருக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா, மீனுடைய வயிற்றில் இந்த பாலித்தின் கெமிக்கல்கள் போய் அதனுடைய குஞ்சு பொறிக்கக்கூடிய தன்மைகள்லாம் குறைஞ்சிட்டு வருது. அன்றைக்கு நமக்கு தெரியும் மனித சமுதாயத்திலும் இதே நிலை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் ஒரு வகையில் இந்த இரசாயன பொருட்களினுடைய தாக்கம், இந்த நச்சு நம்மளை வந்து நம்மளை மட்டும் கெடுத்தது இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலிருந்து மற்ற எல்லா விலங்கினங்களையும் பாதிக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னும் நேயர்கள் வரிசையில் இருக்காங்க, பேசிடலாம். இணைப்பில் இணையும் அடுத்த நேயர், பெயர் சொல்லுங்க.
3: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, பெயர் சொல்லுங்க.
3: கரூர் மாவட்டம் மாயனூர்ல இருந்து உஷாராணி.
0: சொல்லுங்க உஷாராணி.
3: சார், நான் கடை தான் வச்சிருக்கேன், இருந்தாலும் நெகிழி பையே வச்சிருந்தேன், இப்ப தவிர்த்துட்டேன். டீ பலகாரம் கொடுக்கறதுக்கு ஒயிட் ஷீட், ஒயிட் பேப்பர், அச்சிடாத பேப்பர் வாங்கி வச்சிருக்கேன். அப்புறம் பலகாரம் போட்டு கொடுக்கறதுக்கு இந்த மெடிக்கல்ல வச்சிருக்காங்க காசி கவர், அது வச்சிருக்கேன்.
0: காகித கவர்,
3: டீ கட்டுறதுக்கு சில்வர் கவர் வாங்கி வச்சிருக்கேன் சார். இப்ப வச்சு நான் தடுத்துட்டேன். கொஞ்சம் அதை வாங்கி போறதுக்கு பை கொண்டு வந்தாங்க சொல்லிட்டு
0: இருக்கேன். அதாவது என்ன செய்யணுமாமா, இப்ப நமக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. உதாரணத்துக்கு நெகிழி பையை தவிர்த்து காகித பைகளை பயன்படுத்தி கொண்டு

0: வந்துட்டுருக்கோம் அப்படி சொல்கிறீங்க. அது கூடவே இந்த டீ சொன்னீங்க இல்லையா, அதுக்கு மட்டும் இப்போ சில்வர் பாலித்தீன் கவர் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு, அதுவும் கூட ஒரு வகையில் பெரிய நச்சு இல்லைனா கூட நச்சுத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். நீங்கள் சொன்ன மாதிரி இனிமேல் டீ வாங்க வந்தாங்கன்னா உங்களுக்கு டீ இல்லம்மா, நீங்கள் போயிட்டு பாத்திரம் கொண்டு வாங்க, உங்களுக்கு டீ கொடுக்குறேன், தேநீர் கொடுக்குறேன் அப்படி சொல்லி பாருங்கள். கொஞ்ச நாளைக்கு சிரமமாக இருக்கும், அப்புறம் புரிஞ்சுக்குவாங்க. இந்த அக்கா கடைக்கு போனோன்னா பாத்திரம் கொண்டு போனால் தான் டீ கொடுக்கும், இல்லாட்டி கொடுக்க மாட்டாங்க அவங்க அப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்க. அதனால் அந்த மாதிரி ஒரு முயற்சியை மேற்கொள்ளுங்க விசாரணையம்மா. நன்றி.
1: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கிய வானவில். உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
1: இணைந்து வழங்கியோர் ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல்,
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்,
3: கவுன்சிலிங் கோட் 2624.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்,
3: கவுன்சிலிங் கோட் 2624.
5: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி காவலர் குடியிருப்பு பகுதியில் உள்ள அரசு மருத்துவமனை அருகில் இருந்து வலம் வர இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் உதயசூரியன்.
1: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
6: வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: வழங்கும் வானவில்.

0: நீராடிவா தென்றலே என்று நல்ல அழகாக கவிஞர் வடிச்சிருக்கார். இன்னைக்கு பாருங்கள், காற்றினுடைய சூழலையும் கெடுத்து கொண்டிருக்கிறோம். மாசுகள் சிறு சிறு துகள்களாக, பிளாஸ்டிக் துகள்கள் காற்றுநிலை பரவி வருது. நமக்கே தெரிய மாட்டேங்குது, சுவாசிக்கக்கூடிய சுவாசத்தில் அந்த காற்றில் நம்ம பாலித்தீனை ஏதோ ஒரு வகையில் அணுவணுவாக சுவாசித்து கொண்டு தான் இருக்கிறோம். இதனால தான் பாதிப்பு வருது. இதுக்கு ஒரே தீர்வு இந்த பிளாஸ்டிக்கை தவிர்ப்பது, அதுவும் குறிப்பாக நெகிழிப்பை. ஏன்னா இது வந்து அதாவது மற்றதை கூட மறுசுழற்சி செய்திடலாம். இந்த 33 மைக்ரான் அளவு அப்படின்னு சொல்கிறாங்க, அதற்கு மேற்பட்ட பைகளை எல்லாம் நாம் எளிதாக மறுசுழற்சிக்கு ஏதோ ஒரு வகையில் அதை பயன்படுத்தலாம். ஆனால் இந்த அதுக்கு கீழே இருக்கக்கூடிய மைக்ரானில் இருக்கக்கூடிய இந்த பொருட்களை நம்ம எதுவுமே செய்ய முடியாத தருணத்தில் இருக்கும். ஆகவே ரொம்ப ரொம்ப நம்ம எப்படி உயிர் வாழ்வது ஒரு அவசியமாக இருக்குதோ அதே போன்ற அவசியம் இன்றைய தருணத்தில் தவிர்க்க வேண்டும் நெகிழி பைகளை. தொடர்ந்து பேசுவோம் நிகழ்ச்சியில் இணையும் நேயர். வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க.
1: வணக்கம், ஈரோடு மாவட்டம் பசுமை நகர் பரிமளா. நலம் நலம் நிறைய
0: சொல்லுங்கம்மா.
1: அதான் நெகிழி பைக்கு நம்ம ஒழிக்கிறோம்னு பேசுறோம். மாத்திரை எல்லாம் வருது இல்லைங்களா, அது எல்லாம் எப்படி நம்ம ஒழிக்கிறது? அது ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, பேக்கிங் பாத்தீங்கன்னா, இப்ப துணிமணி எல்லாம் பேக்கிங்ல தான் வருது, அது எல்லாம் நெகிழி பைல தான் வருது, அது எல்லாம் எப்படி தவிர்க்கிறது?
0: பரிமளாமாவனுடைய கேள்வி நல்ல கேள்வி. கரெக்டாக நீங்கள் வருவதற்கு முன்பு தான் சொல்லி கொண்டிருந்தேன், மறுசுழற்சி அப்படின்னு.

0: நீங்கள் சொல்லக்கூடிய அந்த மாத்திரை கவர்களாகட்டும், அந்த பெரிய மைக்கரான அளவு கொண்டு இப்போ துணிக்கடையிலெலாம் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இந்த 33 மைக்ரான் எண்ணிக்கைக்கு மேலே இருக்கக்கூடிய பைகளை தான் பயன்படுத்தணும்னு சட்டம் அமலில் இருக்கிறதுனால நிறைய இடங்களில் அதற்காக ஆய்வுகளும் செய்து அபராதங்களும் விதிக்கப்பட்டதுனால இன்றைக்கு பார்த்திங்கன்னா ஓரளவு பரவாயில்லைன்னு சொல்லலாம். முற்றிலும் தவிர்க்கப்படலை, இருந்தாலும் மறைமுகமாக ஒரு சிலர் வந்து கொடுக்க தான் செய்கிறாங்க. அதை நாமளும் வாடிக்கையாளர் நாமளும் வேண்டான்னு சொல்லணும். நாம் மறுத்தோன்னா நிச்சயமாக கடைக்காரர்கள் கொடுக்க மாட்டாங்க. நாம் மறுக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். ஆக இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. அதாவது அதை வந்து மறுசுழற்சி செய்து நிறைய முறையில் இப்போ பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. நம்ம பயன்படுத்தக்கூடிய சாலைகளுக்கு கூட இந்த மறுசுழற்சி செய்யப்பட்ட பிளாஸ்டிக் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க. அந்த மாதிரி மறுசுழற்சிக்கு நிறைய வாய்ப்புகள் அரசாங்கமும் ஆய்வாளர்களும் தேடிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். மறுசுழற்சிக்கான ஏற்பாடுகளும் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆக தவிர்க்கணும், நெகிழிப்பைய தவிர்க்கணும்.
1: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில். ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
4: காலை கதிர் மற்றும் ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இணைந்து நடத்தும் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வழிகாட்டி 2026 இன்ஜினியரிங் கவுன்சிலிங் குறித்து அனைத்து சந்தேகங்களுக்கும் தமிழ்நாடு பொறியியல் செயற்கை செயலாளர் டாக்டர் புருஷோத்தமன் மற்றும் கல்வி ஆலோசகர் ஜெயபிரகாஷ் காந்தி ஆகியோர் நேரடி விளக்கம் அளிக்கிறார்கள். நிகழ்ச்சி நடைபெறும் நாள் July 4 காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை ஈரோடு ரத்னா ரெசிடென்சியிலும், நாமக்கல் SPS திருமண மண்டபத்தில் மதியம் 3 மணி முதல் 6 மணி வரையிலும் நடைபெறும். மேலும் July 5 அன்று காலை 10 மணி முதல் 1 மணி வரை சேலம் CJ பிளாசோவில் நடைபெற உள்ளது. இந்நிகழ்ச்சியை இணைந்து நடத்துபவர்கள் கற்பகம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோயம்புத்தூர், முத்தையம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் ராசிபுரம். பெற்றோர்கள் மாணவர்கள் அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
5: வீட்ல கிராக்கா, லீக்கா, ஹீட்டா இல்ல கரையானா, கவலையா விடுங்க. இருக்கவே இருக்கு பக்கா ப்ரோவின் 6 கவச பாதுகாப்பு. பக்கா ப்ரோ, 8767 86878.
6: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
7: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
6: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வர தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான
8: வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் காரைக்குடி கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884-21666.
9: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
10: வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரும் நம்பிக்கை வசந்தன்கோ.
11: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 generations பாத்துருக்கு.
12: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
13: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாடு சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு
1: தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
2: வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரும் நம்பிக்கை வசந்தன்கோ.

0: ஆமாங்க, பொய் இல்லை, இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மை தான். மலை உயரமான பகுதிகளில் உள்ள மேகங்களில் கூட மைக்ரோ பிளாஸ்டிக் மற்றும் நச்சு ரசாயனங்கள் கலந்திருக்கு அப்படின்றத அண்மை கால ஆய்வுகளில் கண்டுபிடிச்சிருக்காங்க. பிளாஸ்டிக் துகள்கள் மேக நீருடன் கலந்து மலைப்பகுதிகளில் மட்டும் இல்லாமல் எல்லா பகுதிகளிலேயும் அமில மழையாக பொழிய ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பனி வடிவில் பொழுந்து சுற்றுச்சூழலுக்கும் அதிகமான மாசுகளை ஏற்படுத்துது. இது வந்து மலை உச்சிகள் உள்ள மேகங்களை மட்டும் ஆய்வு செய்து கண்டுபிடிச்சிருக்காங்க. பிளாஸ்டிக் பொருட்களை இந்த நச்சுவானது பொதுவாக தீயணைப்பான்களில் பயன்படுத்தக்கூடிய இந்த ஒரு நச்சு ரசாயனம் இருக்குது. அது பேர் வந்து ட்ரிஃபனைல் பாஸ்பேட் அப்படின்ற ஒரு நச்சு. இந்த நச்சு பொருளாக மேகங்களில் உருவாகியிருக்கு. பாருங்கள், நீரையும் கெடுத்துப்பட்டோம், நிலத்தையும் கெடுத்துப்பட்டோம், இப்போ மேகத்தையும் கெடுத்துப்பட்டோம். தொடர்ந்து பயன்படுத்தாமல் இருப்போம் பாலித்தீன் பைகளை, குறிப்பாக நெகிழி பைகளை. நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வருக, வணக்கம். வணக்கம். யாருங்க?
1: சேலம் மாவட்டம் ஆண்டாங்குடியில இருந்து பிரேமா பேசுறேங்க.
0: சொல்லுங்க பிரேமா.
1: நல்லா இருக்கிறீங்களா சார்?
0: நலமாக இருக்கிறோம்.
1: சரிங்க சார், உங்களோட நான் அந்த வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில பேசுறதுதான் சார் என் மனசுல அப்படியே நிக்குது சார் உங்களோட பேசும்போது.
0: ரொம்ப மகிழ்ச்சிமா, சொல்லுங்க.
1: சரிங்க சார், அதாவது நெகிழி பையனா நாம எல்லாருமே வந்து பயன்படுத்த கூடாதுன்னு பேசுறோம். ஆனா நம்ம கடைக்கு போனா வந்து
0: நெகிழிப்பை வாங்க மாட்டேன், வீட்டுல இருந்து பை கொண்டு போவேன், தேநீர் நிலையங்களுக்கு போனா வந்து தூக்குவாளியோ அல்லது அது வாங்குவதற்குண்டான ஒரு பாத்திரமோ நான் கொண்டு போவேன் அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணுவோம்.
1: எடுத்துட்டு போயிட்டாங்க சார், வாங்கிட்டு வர்றோம். அவங்க வந்து மளிகை கடையில பாத்தீங்கன்னா அதாவது ஏற்கனவே பேக் பண்ணி வச்சிருக்காங்க, பொருள்கள் வந்து பேக் பண்ணி வச்சிருக்காங்க, வந்ததை எடுத்து கொடுக்குற மாதிரி. அப்ப நம்ம வாங்கும் போது அது கண்டிப்பா வந்தே தான் தீருதுங்க, பையதான் எடுத்துட்டு போய் வாங்குறோம்.
0: அதாவதுமா, இப்ப நீங்க சொல்வதில்ல, இந்த கொஞ்சம் ஓரளவு இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாம் அந்த 33 மைக்ரான் அளவிற்கு மேல் இருக்கக்கூடிய பொருள் அந்த பிளாஸ்டிக் பைகளை தான் பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, அது உதாரணத்துக்கு நம்ம பயன்படுத்தினா கூட திரும்ப நம்ம மறுசுழற்சிக்கு அனுப்பும்போது அது ஏதோ ஒரு வகையில் அதை வந்து பயன்படுத்துகிறாங்க. பிளாஸ்டிக் நாற்காலியாகவோ இல்லை, நான் ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி தான், சாலைகள் போடுவதற்காக கூட அந்த பாலித்தீன் பைகளெல்லாம் முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி அரசு நடவடிக்கை எடுக்குது. நான் சொல்வது இந்த அந்த மைக்ரானுக்கும் கீழே இருக்கக்கூடிய நெகிழி பைகள் இருக்கு இல்லையாவா, அதை இந்த மறுசுழற்சி கூட நம்ம செய்ய முடியாது, அந்தளவு கொடுமையாக இருக்குது. ஆகையால் அதை பயன்படுத்தக்கூடாது. பிரேமம்மா முயற்சி பண்ணுங்கள், இனிமேல் எங்கே போனாலும் துணிப்பையை தான் நம்ம கொண்டு போவோன்றத, தூக்குவாளையை தான் எடுத்துகிட்டு போவோன்றத நீங்கள் ஆரம்பிங்க. நம்ம அதை பார்த்து பக்கத்தில் இருக்கவங்களும் மாறட்டும். இப்போ நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர். வணக்கம் ஐயா, சொல்லுங்கள்.
2: வாழ்க வளமுடன் வளர்க கோடையப்பம். என் உயிரினை மேலான 100.5 இனிய காலை வணக்கம் கூறுவது கரூர் மாவட்ட நெரூர் தாமரங்க ஐயா.
0: சொல்லுங்க ஐயா.
2: ஐயா கார்த்தியா, நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறோம்.
2: அதாவது நெகிழிப்பைங்கிறதுங்க, இப்ப வந்து என்ன பண்ணாங்கன்னா, நெகிழிப்பைய வாங்குறதே தப்புங்க. அதை வாங்க எப்படி பண்ணாங்கன்னா, குப்பை போட்டு அது வந்து புகையா போகிறப்போ மேல போய் நம்ம நமக்கு வந்து அந்த மலையா பொழியறப்போ நமக்கு வந்து அதை உடனே கெடுதலுங்க. அதே மாதிரியே அந்த அந்த நெகிழிப்பைய வந்து பாயில்லாக்கி வந்தாலும் சாப்பிடறதுனால பெரிய ஆபத்து ஏற்படுதுங்க ஐயா.
0: நிச்சயமா, நிச்சயமாக.
2: அதே மாதிரி இப்ப கரூர்ல பாத்தீங்கன்னாங்கய்யா, இப்ப நாங்கெல்லாம் போய் கடையில வாங்க கரூர்ல வந்து நெகிழி பையெல்லாம் இல்லன்றாங்க, பை கொண்டு வாங்க, நாங்க இப்ப எதுவும் தரமாடன்னு சொல்லி ஒரு சின்ன சின்ன மீன் கடையில கூட இன்னைக்கு பேப்பர்ல நம்ம மடிச்சு மீன் குடுக்கறாங்க, ஒரு இலைய வச்சு பேப்பர் மடிச்சு குடுக்கறாங்க, பை தரமாட்டான் தயவு செய்து போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க.
0: சிறப்பு சிறப்பு,
2: கிட்டத்தட்ட கரூர்ல இப்ப அந்த மாதிரி இருக்குதுங்க.
0: நன்றிங்க. அதாவது நீங்க சொல்ற மாதிரி தாமோதரன் கரூர்ல இருக்கிறது மட்டும் இல்லாம நிறைய இடங்கள்ல அரசாங்கம் இதற்கு நிறைய முயற்சிகளை மேற்கொண்டு கொண்டு தான் இருக்குது. ஆனா பழக்கத்தில் பயன்பாட்டுக்கு கொண்டு வர்றது நாம தானே. நாம் ஒவ்வொரு முயற்சி செய்தால், அரசாங்கம் சொல்லக்கூடிய விஷயத்தை கடைபிடித்தால், நிச்சயமாக இந்த பாலித்தீன் இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்கலாம். நம்ம இன்றைக்கி கஷ்டப்பட்டுட்ருக்கோம். நம்ம பொதுவாக சொல்லுவாங்க பெரியவங்க, அதாவது குழந்தைங்க கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்காக இப்போவே நல்ல செல்வத்தை சேர்த்து வைக்கணும். நம்மளுடைய தாய் தந்தையர்கள் முன்னாடிலாம் சேர்த்து வச்சதுனால நாம் சந்தோஷமாக இருக்கிறோம். நம்மளுடைய குழந்தைகளுக்கும் நாம் சேர்த்து வைக்கணுன்றது, அது வெறுமனே செல்வங்களை மட்டும் இல்லை, இந்த மாதிரியான ஆரோக்கியத்தை சேர்த்து வைக்கணும்னா இந்த மாதிரியான சமுதாயத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்களையும் தவிர்க்க வேண்டியது நம்ம ஒவ்வொருவருடைய கடமை. அரசு சொல்வதை செய்வோம். நிகழ்ச்சியில் அடுத்த நேரை சந்திப்பதற்கு முன்பாக,
3: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்

0: சொன்ன மாதிரி தான் சூரியன் கூட அழகாக நம்மளை பார்க்குது. ஆனால் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த நெகிழி உருளையில் நம்ம தண்ணீரை நிரப்பி வைக்கும்போது இந்த சூரியனுடைய அழகான பார்வை கூட விஷமாக மாறுது. ஆகையால் பாலித்தீன் அந்த நம்ம என்ன சொல்கிறது தண்ணீர் குவளைகளையும் பயன்படுத்துகிறதை தவிர்க்கணும். அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பிபிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெத்தனிலேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நச்சு ரசாயனங்கள் உருவாகுது. சூரியனுடைய அந்த அழகு அது நம்ம காக்கிறதுக்கானு தான் இருக்குது. சூரியன் இல்லைன்னா உலகத்தில் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அவருடைய அந்த அழகான பார்வை கூட பிளாஸ்டிக் மேலே படும்போது அது விஷமாக மாறுது. இது வேணுமா வேண்டாம்ல தவிர்க்கணும். நெகிழி பைகளை மட்டும் இல்லாமல் பிளாஸ்டிக் பாட்டில்களையும் இன்றைக்கு அரசாங்கம் பார்த்திங்கன்னா மறுசுழற்சிக்காக நிறைய ஏற்பாடுகள் செய்யுது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம இப்போலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சில்வர் பாட்டில்ஸ் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். அது மட்டும் இல்லாமல் தாமிர குவளைகளை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம். முன்னாடி காலங்களில் சொன்னாங்க தாமிரத்தில் தண்ணி வச்சு குடிக்கிறதுனால நல்லா இருக்குது அப்படின்னு. இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதே விஷயத்தை ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிச்சிருக்காங்க. நம்ம முன்னோர்கள் எப்போயுமே நல்ல விஷயந்தான் சொல்லுவாங்க. அந்த விஷயம் இப்போ உண்மையாயிருக்கு. தாமிரத்தில் தண்ணீர் வைக்கும்போது அதில் இருக்கக்கூடிய நச்சு பாக்டீரியாக்கள் வந்து கொள்ளுது. சாப்பிடும்போது நமக்கு உணவு நம்மளுடைய மனிதனுக்கு நன்மைகளை கொடுக்குது அப்படின்னு. அதனால் அந்த மாதிரி முயற்சி செய்வேம்மா எடுத்துகிட்டு போவோம். இன்றைக்கி எல்லாமே இப்போ நம்மளுடைய ஒரு முதுகில் வந்து நமக்கு தேவையான உடைமைகளை புதியாக சுமந்து கொண்டு செல்கிறோம். ஆரோக்கியத்திற்கு தேவையான பொருட்களையும் சுமந்து செல்ல வேண்டாமா? முயற்சி செய்வோம். நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யாருங்க?
1: கரூர் மாவட்டம் வெள்ளியணை சந்த தோட்டம் பெரியசாமி பேசுறேங்க.
0: சொல்லுங்க பெரியசாமி.
1: சார் வந்து ஒவ்வொரு மனிதன் வந்து தனி மதன் மனிதன் வந்து முயற்சி இருக்குங்க சார். இப்ப நான் வந்து சார் வந்து பயன்படுத்த கிடையாது பல வருஷமா. கடைக்காரர் கொடுத்த கூட வாங்குறல சார்.
0: கண்டிப்பா
1: எப்படி சாத்தியம்? இப்ப வந்து கேட்டீங்கன்னா ஒரு விசேஷ நாட்டுல வருது, ஒரு ஆடி வருது, தீபாவளி எல்லாம் வருது. அப்ப வந்து துணி எடுக்கும் போது பாத்தீங்கன்னா சார் ஒரு மீட்டர் ஒன்றரை மீட்டர் வந்து அதிகமாட்டுருவேன். அதுலயே வந்து டைலர்ட்ட கொடுத்து ஒரு நாலு அஞ்சு பை தச்சு வச்சுக்குவேன். இது எனக்கு பல மாசம் வரும் சார்.
0: சரிங்க சார்.
1: எவ்வளவோ செலவு பண்ற சார். இது வந்து ஒரு பெரிய தொகை கிடையாது. ஒரு நூறு நூறு ரூபாய் அல்லது 150 ரூபாய் துணியோட முடிஞ்சு போகுது சார். அதை தச்சு வச்சுருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பை கிட்டத்தட்ட 6 மாசம் வருது சார்.
0: வருது. நிச்சயமாக நிறைய இடங்களுக்கே போகும்போது நிறைய இந்த மாதிரி விசேஷ இடங்கள் கோயில்களுக்கெல்லாம் போகும்போது அங்கே துணிப்பைகள் நிறைய இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பைகளை எடுத்து நிறைய பேர் பயன்படுத்தவும் செய்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு எங்கெல்லாம் கிடைக்குமோ நண்பர்கள் வீடுகளுக்கு, ஒரு எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் அவர் வீட்டுக்கு போனால் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டிலேருந்து வெளியே வரும்போது ஒரு பை கொடுப்பார். எதுக்குங்க? நான் தான் ஒன்றுமே கொண்டு வரலையே. போகும்போது வழி கடையில் ஏதாவது வாங்கிட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா ஹேரி பை வாங்காமல் இந்த பையில் போட்டு கொண்டு போங்கன்னு கொடுப்பார். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான முன்னெடுப்புகளை செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க. நாமளும் முயற்சி செய்வோமே. இப்போ நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் நேயர் வருக, வணக்கம்.
2: வணக்கம்ப்பா.
0: வணக்கம், சொல்லுங்கம்மா.
2: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கப்பா.
0: சொல்லுங்க.
2: தீயவை தீய பயத்தினால் தீயவை தீயன்னு மஞ்சப்படும், மஞ்சப்படும் இல்லையா? அந்த தீயவை வந்து பாலிதீன் பேப்பர் தான். இன்னைக்கு எங்க காணினும் பாலிதீன் பேப்பரை விதைச்சு வச்சிருக்காங்க. விவசாய தோட்டத்துல விதைச்சு விதைச்சு வச்சிருக்காங்க. போற இடங்கள்லாம் வச்சு வச்சிருக்காங்க. அதனால ஏற்படுற அந்த வாடை பாத்தீங்களா, அது எல்லாத்தையுமே பாவிக்கும். காலையில எந்திரிச்ச உடனே அந்த பால் பாக்கெட்டை எடுக்கிறாங்க. அதுதான் பாலிதீன் பேப்பர் தான் எடுக்கிறாங்க. நாங்க வந்து பால் பசுமம் பால் தூக்கி வாங்கி எடுத்துருவோங்கப்பா. காலையிலேயே அது மூஞ்சில முடிக்க மாட்டான். அதுக்கப்புறம்

0: பையன் எப்பவுமே கட்டப்பையை கொண்டு போவேன், கூடையும் கட்டப்பையும் கொண்டு போவேன், அதுல ரெண்டு மஞ்சள் பையன் உள்ள தூக்கி போட்டுட்டு போவேன். ஏன்னா ஒரு மிளகா மல்லி வித்துச்சுன்னு வைங்களே, பழங்களை கூட நசுங்காம இருக்கிறதுக்காக அந்த மஞ்சள் பையன் தனியா வச்சு எடுத்துக்கறலாம், வாங்கி எடுத்துக்கறலாம். எங்க வீட்டுக்காரவ போகும்போதும் அவங்களுக்கும் ரெண்டு பையன் போட்டு விடுவேன். எல்லாருமே அந்த வண்டியில போகையில எதை எடுத்துட்டு போகாம போறதுனாலதான் நெகிழி பையன் வாங்கி ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு வர்றாங்க ஆம்பளை எல்லாம். அப்ப ரெண்டு மஞ்சள் பையன் உள்ள பூச்சி விட்டுருங்களே அந்த இதுக்குள்ள, அதுல வச்சு இந்த இதுலதான் வாங்கிட்டு வரணும் நீங்க அப்படின்னு ஒரு கண்டிஷனை பெண்கள் போட்டுட்டாங்க.
1: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில் மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
2: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
3: வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்தன்கோ.

0: உண்மைதாங்க. வாழ்க்கை வந்து பேரின்பமாக இருக்கணும்னா இப்போ தோழி சொன்ன மாதிரி இயற்கையின் தோழியாக இயற்கையின் நண்பனாக நாம் ஒவ்வொருத்தரும் மாறணும். நாம் இயற்கையை நேசித்தால் இயற்கை நம்மை நேசிக்கும். உலகம் வந்து பொதுவாக சொல்லுவாங்க ஒரு வட்டம், நம்ம என்ன செய்கிறோமோ அது நமக்கு திருப்பு கிடைக்கும்னு. நன்மைகளை விதைத்து கொண்டிருந்தால் நன்மைகள் நமக்கு கிடைக்கும். ஆகையால் பாலித்தீனை ஒழிக்கணுன்றதை நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டு செய்வானு. இப்போ நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கக்கூடியனே இருவருக்கு வணக்கம். வணக்கம் யாருங்க? சொல்லுங்க ராஜேஸ்வரி.
1: நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கு, சொல்லுங்க.
1: அண்ணா, ஒரு கை தட்டினா ஓசை வராது, ரெண்டு கை சேர்ந்து தட்டினாவே ஓசை வரும். அதே மாதிரி நம்ம மக்கள் எல்லாம் சேரணும். இப்படி நான் உணவு கூட
0: வச்சுருவேன்,
1: நானே சொல்லிடுவேன். ஒரு வாளி எடுத்துட்டு வாங்க, 12 புரோட்டா 10 புரோட்டா வாங்குறீங்கல்ல, குழம்பு சூடா இருக்குல்ல, வாளி எடுத்துட்டு வாங்க, நான் புரோட்டா இடையில வச்சுக்கிறேன் அப்படின்னு. சரிங்க மேடம். அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க ரொம்ப தூரம் வந்துட்டு வரோம், அப்படி வீட்டுக்கு போக வாங்கிட்டு போயிடலாம் அப்படிம்பாங்க. இது தப்புண்ணா, தப்பு, வாங்கிட்டு வராதீங்க. அது கைரி பக்கம் ஊத்துட்டு நமக்கு ஏற்கனவே கேன்சர் வந்தா அது முடிய மாட்டேங்குது, கடைசியில மரணத்துல முடியுது. அதுக்கு நம்ம மருந்து இல்லைன்னு சொல்றாங்க, நம்மளே ஏற்படுத்த வேணாம் அப்படிமா. நானே பை கொண்டு போன கூட கட்டப்பை எடுக்கிறது இல்லை, எனக்கு வந்து நம்ம கட்டப்பை தாங்காது. நான் சாக்கு அந்த காலத்து மாதிரி சாக்கு எடுத்துக்கிறது, தலையில வச்சுக்கிறது, சங்கடப்பட மாட்டேன். சாக்கு எடுத்து நம்ம காய் நிறைய வாங்குறோம் இல்ல, அதனால தலையில வச்சுக்கிறது. ஆனா அந்த மாதிரி எல்லாமே யூஸ் பண்ண மாற்றம் வேணும். மளிகர்ல எல்லாம் விதவிதமா டிசைன் டிசைனா பேப்பர் கவர் கவர் தொங்க போடுறாங்க, அதெல்லாம் மாற்றம் வேணும்னா. கருவுல கேரிக்கு செக்கிங் வந்து 3 தடவை 4 தடவை வந்துட்டாங்கண்ணா, ஆனா அவங்க போன பேர் மறுபடியும் அதான் யூஸ் பண்றாங்க.
0: அதான் சொல்றேன், இப்போ நம்ம பயம், ஒரு சோதனை வருது அப்படின்றதுக்காக நம்ம பயப்படுறதுக்காக வேண்டியது இல்லை. நாம வந்து இதை தவிர்க்கணும், நம்ம செய்யக்கூடாது அப்படின்றது ஒவ்வொருத்தருடைய இந்த வானொலியை கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் நேயர்கள் மூலியமாக நண்பர்களை அனைவருக்கும் இந்த விஷயத்தை பகிரணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். வாங்கல் ராஜேஸ்வரி சொன்ன கருத்துக்களோட இப்போ நிகழ்ச்சி

0: நேயர். வணக்கம். வணக்கம் அனைவரும், வந்துட்டீங்க. உங்க பேர் சொல்லுங்க.
1: வணக்கம் ஐயா. தாராளமா அன்புமணி ஐயா.
0: சொல்லுங்க அன்புமணி.
1: 100.5 நன்றிங்க. முதல்ல விழிப்புணர்வுக்கு நெகிழி பத்தி ரொம்ப வருஷமா நம்ம பண்பலை மட்டும் தான் பேசிட்டு இருக்கிறோம்.
0: ஆமா,
1: அதனால 100 நன்றி. சாதாரண மக்கள் எல்லாரும் கேட்டுக்குவாங்க ஐயா கம்ப்ளீட். ஆனா வந்து இப்ப பாருங்க, 30 நானும் ரொம்ப நாளா சொல்லிட்டுதான் இருக்கிறேன். நம்ம ஃபயர் பாஸ்ட்கார் அத்தனையுமே பூரா நெகிழில தான் வருது. இது பெரிய பெரிய கம்பெனில யார் யா கேட்கறது?
0: அதுதான் சொன்னேன். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அரசாங்கம் நிறைய விஷயங்கள் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இதை வந்து நடைமுறைப்படுத்துவதற்கு நாம் ஒவ்வொருத்தரும் தயாராக வேண்டும். சரிங்களா? நன்றிங்க அன்புமணி. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நிறைவான நேயர், வருக வணக்கம்.
2: வணக்கம்ப்பா.
0: வணக்கம். யாருங்க?
2: குள்ளக்காப்படி சித்ரா மாணிக்க பேசுறப்பா.
0: சொல்லுங்கம்மா.
2: இப்படி நான் நெகிழ போய் தவிர்த்துறது உண்மை தப்புதாப்பா சொல்றது. முதல்ல எல்லாம் நாங்க வந்து பாத்திரத்துக்கு எண்ணெய் எண்ணெய்க்கெல்லாம் பாத்திரம் கொண்டு போவோம்.
0: சரி,
2: இப்ப வந்து அப்படி இல்லீங்க. எதுக்கு எடுத்தாலும் பையில பாக்கெட் பையில போட்டு கொடுத்துறாங்க. இப்ப ஒரு கடையில் நாங்க போய் வாங்குற கடையில பைங்கிலிஷ் ஒரு கடை மளிகை கடை இருக்குதுங்க. அங்க போனா பைய அவங்களே போட்டு கொடுக்குறாங்க ஒரு கவரி இந்த பேக்கெட் காகித பை.
0: சித்ராமா, நாம தான் முயற்சி பண்ணுவோமா? நாம முயற்சி பண்ணுவோம். நாம வேண்டாம் அப்படின்னு நினைக்கும் போது, நுகர்வோர்கள் வேண்டாம் என்று சொல்லும் போது, வணிகர்கள் நிச்சயமாக இதை பயன்படுத்த மாட்டார்கள் என்ற லட்சியம் எடுத்துக்கலாம். பொதுவாக வந்து ஒரு பாட்டு கேட்டிருக்கோம், என்ன தவம் செஞ்சு புட்டோம் அண்ணன் தம்பி ஆகி புட்டோன்னு. பொதுவாக என்ன தவம் செஞ்சு புட்டோம், மனிதனாக பிறந்து விட்டோம். பிரித்தறியும் பகுத்தறிவு நமக்குத்தானே இருக்கிறது. பல்லுயிரையும் காத்திடும் பணி நம்மிடம் இருக்கிறது. சிந்திப்போம், செயல்படுவோம், தவிர்ப்போம் நெகிழிப்பையை. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நான் உங்களுக்கு கே.எஸ். கார்த்திக். நன்றி. வணக்கம் நேர்களே.

0: கோடை பண்பலை 100.5 மங்களன்மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
0: வழங்கிய வானவில்.
2: நெகிழிப்பைகள் இல்லா உலகம் படைப்போம், மண்ணில் வாழும் நுண் உயிர்களையும் காப்போம் என சொல்லி நிறைவுக்கு வருகிறது வானவில் நிகழ்ச்சிக்கு. பொறியியல் நுட்பம் நாகராஜ், மணிவண்ணன், எஸ் அனீஷ். கணினியாக்கம் சரஸ்வதி, சங்கர், கணேஷ். அழைப்புகள் ஒருங்கிணைப்பு சாரா. இனி பண்பலை வானவில் இந்தியாவில் வெளியே வராத வெளிச்சங்கள் நிகழ்ச்சியின் முன்னதாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று

குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். அரசு நிர்வாகத்தில் மனித அறிவு, செயற்கை நுண்ணறிவை வழிநடத்துவதாக அமைய வேண்டும் என்று மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மாநில அளவில் சிறந்த கூட்டுறவு சங்கங்களுக்கான விருதுகளை அத்துறைக்கான அமைச்சர் திரு காந்திராஜ் இன்று காலை வழங்குகிறார். மேலும் இந்நிகழ்வில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்படுகின்றன. மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சிகளை தமிழக காங்கிரஸ் எதிர்க்கும் என்று அக்கட்சியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவரும் மாநில அமைச்சருமான திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவிக்க அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநிலத் தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மயிலாடுதுறை அருகே இன்று அதிகாலை இரண்டு அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்தில் 23 பேர் காயமடைந்தனர். இதில் 6 பேர் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அமர்நாத் புனித யாத்திரை மேற்கொள்ளும் யாத்ரீகர்கள் ஜம்மு காஷ்மீரின் பகல்கா மற்றும் பல்தல் மார்க்கமாக இன்று காலை புறப்பட்டுச் சென்றனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 1200 ரூபாய் உயர்ந்து 1,09,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நீலகிரி, கோவை மற்றும் தேனி மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மறைந்த ஈரான் உயர்தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்கில் இந்தியா சார்பில் பங்கேற்க வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா மற்றும் பீகார் ஆளுநர் திரு சையத் அடா ஹஸ்னேன் இன்று தெஹ்ரான் புறப்பட செல்கின்றனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஆஸ்திரியாவை வென்ற ஸ்பெயின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா இலங்கை அணிகள் பங்கேற்கும் இரண்டு டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளை கொண்ட தொடருக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் லண்டனில் நடைபெற்ற முதல் அரையிறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸை வென்றது. சைக்கிளிங் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க இந்திய வீரர்களை ஊக்கப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷனா நிதின் கட்சே கூறியுள்ளார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: செவியின் ஓரமாய் சிந்தனையின் சாரமாய் சரம் தொடுக்கும் அன்பலை கோடை பண்பலை 100.5.
1: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
3: July 1 to August 15
2: வரை
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் பண்பலை வானவில் இந்தியா.

0: திசைகள் எட்டும் போற்றப்படாமல் காத்து கிடக்கின்றன சிலரின் திறமைகள்.
1: சின்ன வயசுல சரியான கைடன்ஸ் இல்ல, அப்ப விட்டுட்டேன். இப்ப தோணுது ஜெயிக்கணும்னு. முடியாதா கோச்? அப்ப நாங்களாம் வேஸ்டா? எங்களெல்லாம் ஜெயிக்கவே முடியாதா?
2: இந்த உலகத்துல முடியாதுன்னு எதுவுமே கிடையாதுடா. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா யாரும் யாரையும் ஜெயிக்கலாம். இங்க திறமை இல்லாத மனுஷங்களே கிடையாது, திறமையை வெளிப்படுத்தாத மனுஷங்க தான் அதிகம்.
0: முன்னுதாரணமாய் முன்னேறிவிட்டு முகம் காட்டாது காத்து கிடக்கின்றன சிலரின் முகங்கள்.
3: கழுகுகளை வம்புக்கு இழுக்கிற ஒரே பறவை காக தான். ஆனா கழுகு காகங்களை எதிர்த்து ஒருபோதும் சண்டை போடுறதுல, மாறா கழுகு மேல மேல பறக்கும் போது அப்போது காகம் உயர செல்லும் போது மூச்சு விட சிரமம் ஏற்பட்டு தானா கீழே வந்துடும். அது போல நம்ம நிலையை கண்டு கேலி கிண்டல் செஞ்ச யாரையும் நம்ம கண்டுக்காம நம்ம இலக்குல குறிக்கோடா இருந்து வாழ்க்கையில உயர்ந்துகிட்டே இருக்கும் போது நம்மளை கேலி செஞ்ச சில்லறைகள் எல்லாம் தானா செதறிடும்.
0: பல நூறு சாதனைகளுக்கான கலங்கரை விளக்காக காத்து கிடக்கின்றன சிலரின்.

0: சாதனைகள்.
1: உன்னால முடியாதுன்னு யாராவது சொன்னா நீ நம்ப வேண்டியது அவங்கள இல்ல. ஒண்ணு, இந்த உலகம் ஜெயிச்சிருவேன்னு சொன்னா கேட்காது, ஆனா ஜெயிச்சவன் சொன்னா கேட்கும். நீ எது பேசுறதா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு பேசு.
0: அரிதாரம் பூசாத அந்த முகங்களையும் அவர்தம் சாதனைகளையும் அவரின் திறமைகளையும் உங்கள் செவிவசம் கொண்டு வந்து சேர்க்கின்றது கோடை பண்பலையில் வெளியே வராத வெளிச்சங்கள். களப்பயணத்தில் தேடி கண்டறிந்த வெளிச்சங்களை உங்கள் வசம் சேர்க்க நான் அறிவிப்பாளர் கார்த்திகேயன். நேர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம்.

நம்முடைய நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு துறை சார்ந்த புதிய சாதனையாளர்களை சந்திக்கிறது வழக்கம். கடந்த வாரத்துல புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் ஒன்றியத்திற்குட்பட்ட மெய்வழிச்சாலை அப்படின்ற பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வியல் முறை குறித்து நம்ம பேசியிருந்தோம். இந்த நிகழ்ச்சிக்கு நேயர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு இருந்தது அப்படின்றது நீங்கள் அனுப்பிய கடிதங்களின் மூலமாக தெரிய வந்தது. இந்த வாரமும் அந்த நேர்காணலினுடைய தொடர்ச்சியைத்தான் நம்ம கேட்க போறோம். கடந்த வாரத்துல சாலை ராஜா முகமது அவர்கள் அந்த மெய்வழிச்சாலையில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களை குறித்து நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அந்த வரிசையில இந்த வாரத்துல நம்ம அவங்களுடைய உடை அலங்காரம், வீடுகளுடைய அமைப்பு, குறிப்பா அவங்களுடைய திருமண சடங்குகள் எப்படி இருக்கும், அங்கு கொண்டாடப்படக்கூடிய முக்கியமான விழாக்கள் என்ன, இது பத்தின நிறைய தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க அவர்கிட்ட தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியில் உங்களோடு இணைகின்றேன் அறிவிப்பாளர் கார்த்திகேயன்.

0: ஐயா, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. கடந்த வார நிகழ்ச்சியில் மெய்வழிச்சாலை அப்படின்னா என்ன, அங்கே இருக்கக்கூடிய வாழ்வியல் முறை குறித்து நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. குறிப்பாக உங்களுடைய உடை அலங்காரம், வழிபாடு, மின்சார வசதி இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை பகிர்ந்துருந்தீங்க. இந்த வார நிகழ்ச்சியிலையும் நாங்கள் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலான்ட்டு இருக்கோம். ஐயா, உங்களுடைய அந்த திருமண சடங்குகள் எப்படி இருக்கும், இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
1: பெண் பார்க்க வரும்போது ஒரு மாப்பிள்ளை வீட்டு மாப்பிள்ளை வீட்டார் வந்து பெண் வீட்டுக்கு வருவாங்க. இந்த மாதிரி உங்கள் பொண்ணு எங்களை பிடிச்சிருக்கு, நீங்கள் நான் திருமணம் பண்ணுறதுக்கு நாங்கள் ஆசைப்பட்றோம் அப்படிங்கும்போது அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, பெண் வீட்டார் பிடிச்சிருந்தது அப்படின்னா சரி எங்களுக்கு சம்மதம் தான் அப்படின்னு சொல்லி பேசி பேசி முடிச்சிருவாங்க. அவ்வளோதான், சிம்பிளாக வீட்டுக்கு வருவோம், உட்காந்து பேசிக்குவோம், அவ்வளோதான். இங்கே இந்த எங்களுடைய ஆலயம் நீங்கள் வந்தீங்கல்ல, அந்த பொன்னரங்க தேவாலயத்தில் தான் எங்கள் திருமணம் நடக்கும். சிம்பிளாக தான் நடக்கும். அந்த கோயிலுக்கு அந்த சன்னிதானத்துக்கு முன்னாடி தான் நாங்கள் மாலை மாற்றிக்கிறது. அந்த சடங்கில் ரொம்ப நல்லா ரொம்ப அழகாக இருக்கும். திருமணம் அந்த தாலி கட்டி தான் மூணு முடிச்சு போட்டு தான் திருமணம் பண்ணுறது. நீங்கள் அது வந்து ஒரு பெரிய ரொம்ப அழகாக இருக்கும் அந்த வழிமுறை. முதல் வந்து பெண்கிட்ட வந்து சம்மதம் கேட்பாங்க, அப்புறம் மாப்பிள்ளைக்கிட்ட இப்போ சம்மதம் கேட்பாங்க, அப்புறம் ஒவ்வொன்றா இந்த மாதிரி அப்படியே ஒரு நிறையா ஒரு சடங்குகள் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் நெக்ஸ்ட்டே வந்தால் பாருங்கள், நேராக வந்து பாருங்கள். அந்த மாதிரி திருமணம் பண்ணுவாங்க. அந்த திருமணத்தில் எவ்வளோ செலவானாலும் ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிக்குவாங்க. எந்த அளவுக்கு நீங்கள் சிம்பிளாக முடிக்க முடியுமோ திருமணத்தை சிம்பிளாக முடிச்சுக்கலாம். அதான் இங்கே வந்து எடுத்து வச்ச முறை. இங்கே வந்து இந்த வரதட்சணை கேட்குறது, ஜாதியோ மதமோ எதுவுமே இங்கே பார்க்க மாட்டாங்க. அப்புறம் ஒரு குழந்தை பிறக்குது, ஒரு மாதமாக இருக்காங்கன்னா 7 மாதத்தில் ஊரை விட்டு வெளில போயிடுவாங்க. ஏன் வெளில போகிறாங்கன்னா, சப்போஸ் ஏதோ ஒன்று அவங்களுக்கு முடியல அப்படின்னா, இங்கே வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படின்னால 6 மாதம் 7 7வது மாதத்துலாம் நீங்கள் ஊரை விட்டு வெளில போய் வெளியில் தங்கிட்டு அங்கே பிரசவம்லாம் பண்ணிவிட்டு முடிச்சதுக்கப்புறம் 40 நாள் கழிச்சு அந்த ஊருக்குள்ளே வருவாங்க. ஏன் அப்படின்னா, அந்த வணக்கத்துக்கு உண்டான இடம் தீட்டாகக்கூடாது அப்படிங்கிற ஒரு அந்த பாரம்பரியமான அந்த பழக்கத்தை வச்சுருக்காங்க. அப்புறம் 40 நாளில் வந்து இங்கே தீர்த்தம் போட்டுட்டு உள்ளே வந்து அந்த பொண்ணையும் குழந்தையும் உள்ள வர வச்சுருவாங்க. இப்போ வெளியில் வந்து மொட்டை போடவும்னு சொல்லுவோம்ல, இங்கே வந்து மொட்டை போட சொல்ல மாட்டோம். இப்போ வந்து 3 மாதத்தில் 4 மாதம் 6 மாதத்தில் மொட்டை போடுவாங்கல்ல, இங்கே வந்து புதுமுடி வைத்தல் அப்படிங்கிற நாமத்தை தெய்வம் எடுத்து வச்சாங்க. நீங்கள் மொட்டைன்னு என்ன சொல்கிற, புதுமுடி வைக்கிறதுன்னு சொல்கிற, ஏன்னா தாய் கருவறைக்குள்ளே இருந்தது, அந்த அசுத்தமான முடியை எடுத்துகிட்டு புதுமுடி வைத்தல் அப்படிங்கிற ஒரு பேரை வந்து இங்கே கொடுத்தாங்க.

0: காது குத்துவோம், காதணி விழி. இது காதுக்கு பொன் பூட்டல், காதுக்கு பொன் பூட்டல் அப்படிங்கிற ஒரு பேர் நம்ம இங்க எடுத்து வச்சிருக்காங்க. ஆமா, ஏன் பொன் பூட்டல் அப்படின்னா, பொன்னான வார்த்தைகளை நீ செவியில வாங்கிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் காதுக்கு பொன் பூட்டுறது.
1: தங்கத்தை சொல்லல,
0: தங்கத்தை சொல்லல, தங்கங்கிறது ஒரு உலோகம் தானே. அப்ப தங்கம் போல குணமுடைய அந்த வார்த்தைகளை நம்ம கேளுங்கிறாங்க, அதுக்காக தான் பொன் பூட்டுறது.
2: சிலு சிலு வென குளிர் அடிக்குது, அடிக்குது சிறு அரும்புகள் மடல் வெடிக்குது, வெடிக்குது வனம் விட்டு வனம் வந்து மரங்கொத்தி பறவைகள் மனம் விட்டு சிரிக்கின்றது.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல், விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ் இணைந்து வழங்கும் விஷ்ணு விஷால் நடிக்கும் ஷான் ரோடன் இசையில் கட்டா குஸ்தி 2 இன்று முதல்.
4: AI தொழில்நுட்பத்தில் சாதனை படைக்கும் A1 இன்ஜினியர்களை உருவாக்கும் கல்லூரி PGP College of Engineering and Technology, Autonomous, நாமக்கல். சிறந்த வேலை வாய்ப்பிற்கு தரம் மிகுந்த மிக பிரம்மாண்ட கல்லூரி
5: PGP College of Engineering and Technology, Autonomous, நாமக்கல்.
6: கவுன்சிலிங் கோட் 2612.
7: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 புதிய அனுபவம் எப்பொழுதும். சிவா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் பண்பலை வானவில் இந்தியா.
8: நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 வெளியே வராத வெளிச்சங்கள். இந்த வார நிகழ்ச்சியில் மெய்வழிச்சாலை வாழ்வியல் குறித்து நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார் சாலை ராஜா முகமது. தொடர்ந்தும் நாம் அவரோடு பேசலாம், வாங்க.
9: அதே மாதிரி இறப்பு, இந்த மாதிரியான நிகழ்வுகளையும் சடங்கு முறைகள்
10: கண்டிப்பாக ஒரு அதே மாதிரி ஒரு ஒரு பொண்ணு வயசுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா, பெரிய பிள்ளை ஆகிட்டாங்க அப்படின்னா, அவங்களையும் வந்து 40 நாள் ஆலயத்துக்கு வரமாட்டாங்க. 40 நாள் கழிச்சு அப்புறம் இங்கே வந்து அவங்க தீர்த்தம் போட்டு அங்கே ஃபங்க்ஷன் சிம்பிளாக பண்ணுவாங்க. அடக்கம் ஆகுறாங்க, ஒருத்தவங்க ஜெயபிரியான ஆனாங்க அப்படின்னா, நீங்கள் என்ன வெளி உலகத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, கொட்டுக்கிட்டலாம் அடித்து மாலையெல்லாம் போட்டு அது இதாக போகும். இங்கேலாம் அப்படி கிடையாது. ஒருத்தவங்க அடக்காகிட்டாங்கன்னா அவங்க குடும்பத்தார் யாருமே அழுக மாட்டாங்க. இப்போ கணவன் இறந்துட்டார் அப்படின்னா, மனைவி இங்கே வந்து தாலி எடுக்கிறது, பொட்டு அழிக்கிறது, பூ வைக்கக்கூடாது, அதெல்லாம் இங்கே கிடையாது. ஏன்னா அவர் தான் சிரஞ்சீவியே தான் இருக்கார். அதனால் அந்த சம்பிரதாயங்கள், அந்த விட அந்த சம்பிரதாயமே இங்கே இருக்காது. யாருமே இங்கே அழுக மாட்டாங்க, பொட்டோ இல்லை தாலியோ எடுக்க மாட்டாங்க, அப்படி தான் இருக்கும். அவங்க வந்து அந்த அடக்கம் பண்ண இடத்துல அந்த பாடி இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து எல்லாரும் எங்கள் ஊர் மக்கள் எல்லாருமே போய் அங்கே எல்லாரும் உட்காந்து விடிய விடிய நைட்டு பகல் இருந்தாங்கன்னா கூட அந்த இடத்துல வேதங்களை வச்சு படிப்போம். படிக்க படிக்க அந்த தேகமானது மணக்கும், வேர்வை வரும், அந்த ஜீவ வித்து வெளியாகாது. இந்த மாதிரி 10 அடையாளங்கள் இருக்கு. அங்கே நீங்கள் தீர்த்தம் கொடுத்தோம் அப்படின்னா தீர்த்தம் குடிப்பாங்க. இந்த மாதிரி 10 அடையாளங்கள் இருக்கு.
11: உள்ள இறங்கும்
10: கண்டிப்பாக. அப்படி 10 அடையாளங்கள் இருந்தது அப்படின்னா மண் நாங்கள் அப்படியே போய் மண்ணடக்கம் பண்ணுவோம். மண்ணடக்கம் பண்ணும்போது அந்த உடல் வந்து அப்படியே பாதுகாக்கப்படுது. அந்த ஜட்ஜ்மெண்ட் டே, அந்த தீர்ப்பு நாள் வரைக்கும், ஏன்னா மாண்ட மனு அனைத்தும் மண்ணிலிருந்து எழுப்பி தோன்றும் தீர்ப்பினை நிறைவேற்றி சொர்க்கனார்கள் பிரிக்க போகிறாங்க. ஒரு ஜட்ஜ்மெண்ட் டே வரப்போகுது. அப்போ அந்த உடல் நமக்கு தேவைப்படுது, அவங்க இறைவனுக்கு தேவைப்படுது. அதனால அந்த இந்த உடலில் வச்சு தான் ஜட்ஜ்மெண்ட் நடக்க போகுது. அப்போ அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் அந்த உடல் எழுப்பப்படும். அந்த தீர்ப்பாகி அந்த சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் பிரிக்கக்கூடிய அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் நடக்க போகுது அப்படிங்கிறது எங்களுடைய முழு நம்பிக்கை. ஆமாங்க.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: கோடை பண்பலை 100.5 இன்று பகல் 12 மணிக்கு யாதுமாகி
4: நிகழ்ச்சியை வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்.
5: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல்.
6: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
7: எங்க செலக்ஷன் சரி?
8: கவுன்சிலிங் கோட் 2612.
3: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் நல்வாழ்த்துக்கள்.

0: நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 வெளியே வராத வெளிச்சங்கள். இந்த வார நிகழ்ச்சியில் மெய்வழிச்சாலை வாழ்வியல் குறித்து நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார் சாலை ராஜா முகமது. தொடர்ந்தும் நாம் அவரோடு பேசலாம், வாங்க.
1: சாலையில் இருக்கக்கூடியவர்களுடைய அந்த உடை அலங்காரம் அப்படின்றது ஆண்கள் ஒரு மாதிரியும் பெண்கள் ஒரு மாதிரியும் அணிந்திருக்கிறத பார்க்குறோம். இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
2: அதாவது பெண்கள் வந்து பெரியவங்க வந்து சேலை கட்டியிருப்பாங்க, பிள்ளைங்க வயசு பிள்ளைங்க வந்து பாவாடை தாவணி போட்டு வரணும், மேலே தலைக்கு வந்து முக்காடு போடணும் பெண்கள். ஆண்களை வந்து பஞ்சகச்சம் எடக்கச்சம் போட்டு மேலே தலைக்கு வந்து தலைப்பை கட்டிருப்பாங்க. இது ஏன் அப்படின்னா பஞ்சகச்சம் அப்படிங்கிறது அந்த பஞ்சபூதங்களை வந்து நம்ம கண்ட்ரோலாக வச்சுக்கிறது, நம்ம நினைவுகளே நம்முடைய செயல்பாடுகளை. ஒவ்வொன்றுக்கும் ஒரு மீனிங் இருக்குது. ஒரு ஒரு ஆம்பளை வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து சொல்கிறாங்க. அது இந்த உடையில் சொல்கிறாங்க, நம்முடைய நினைவு நம்மளுடைய அந்த எண்ணங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து பாதுகாப்பு பண்ணி வச்சுக்கணும். நம்முடைய எப்பவுமே நம்ம நினைவு வந்து இறைவன் மேல வச்சுக்கணும். நம்முடைய பார்வையை வந்து நம்ம அசுத்தப்படுத்திடக்கூடாது, நம்ம நினைவை அசுத்தப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ட்ரெஸ் கோடு. இன்னொன்று என்ன அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு பிரதானமானது சிரசு தான். இங்கிறது தான் எல்லாமே, சிரசு இல்லைன்னா
1: இன்சான் உடம்புக்கு தலையே
2: தலையே பிரதானமானது. அப்போ இந்த இந்த நினைவு இந்த தேகம் இந்த தேகத்துக்கு பிரதானமானது இந்த சிரசு தான். அந்த சிரசில் தான் நினைவு இருக்குது, இறைவனும் அங்கே தான் குடியிருக்காங்க இல்லையா. எங்கேருந்து எல்லாமே வருது, ஆர்டர் வருதுன்னா நினைவுலேருந்து தான் வருது. அப்போ அந்த நினைவில் தான் இறைவன் குடியிருக்கிறான். இறைவன் எங்கே குடியிருக்காங்க, நம்மளுடைய நினைவு நம்மளுடைய சிரசில் தான் குடியிருக்காங்க.

அந்த சிரசில் இறைவன் குடியிருக்கிறாங்க அப்படிங்கிறது இங்கே அறிஞ்ச மக்கள். அதுக்கு தான் முதல் இந்த டர்பன் கட்டுறது. ஏன் அப்படின்னா இறைவன் இருக்கக்கூடிய இடத்த ஒரு அலங்காரப்படுத்துறது. இன்னும் என்ன அப்படின்னா, ரொம்ப மைனூட்டான நரம்புகள்னா நம்ம தலையில் தான் இருக்குது. நீங்கள் உடம்புல கை அடிபட்டுச்சு, கையில் அடிபட்டுச்சுன்னா நம்ம வந்து தப்பிச்சுக்கலாம். சப்போஸ் நம்ம ஒரு சேரில் இருக்கோம், மேலே இருக்கோம், கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா டக்குன்னு தலை தான் அடிபடும். தலை அடிபட்டவுடனே அவன் வந்து ஹோமாக போயிடுவான் இல்லைங்களா. அப்போ இதனுடைய இதை பார்த்தீங்கன்னா, அமைப்பை பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் சிறுமுலை, பெருமுலை, பின்னாடி பெடரி நரம்பு, இங்கே இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அமைப்பு இருக்கும். இங்கே இங்கே கட்டி இங்கே கெட்டியாக இருக்கும். இந்த சைடில் இந்த லெஃப்ட் சைடு இந்த இதாக இருக்கும், ரைட் சைடு இந்த கெட்டியாக இருக்கும். ஏன் அப்படின்னா அப்படி அடிபடாமல் நம்ம வந்து அந்த விழுந்தாலும் ஏதாவது ஒன்று ஆனாலும் ஹெல்மெட் மாதிரி வந்து ஒரு தலைக்கு ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிறதுக்காக இந்த டெஸ்கோட இறைவன் அவங்களே வந்து இந்த தெய்வமே எங்கள் தெய்வமே தெய்வம் அவர்களே வந்து உருவாக்குனது.

0: கோடை பண்பலை 100.5 புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. July 1 to August 15 வரை
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ்
0: வழங்கிய பண்பலை வானவில் இந்தியா.
3: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி காவலர் குடியிருப்பு பகுதியில் உள்ள அரசு மருத்துவமனை அருகில் இருந்து வலம் வர இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் உதயசூரியன்.

0: நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 வெளியே வராத வெளிச்சங்கள். இந்த வார நிகழ்ச்சியில் மெய்வழிச்சாலை வாழ்வியல் குறித்து நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார் சாலை ராஜா முகமது. தொடர்ந்தும் நாம் அவரோடு பேசலாம், வாங்க.
1: ஐயா, நீங்கள் சொன்னீங்க விடுதிகள் இங்கே இருக்குது, தற்காலிகமாக தங்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால அதுக்கு விடுதின்னு பேர் வந்து கூட சொன்னீங்க. உங்களுடைய விடுதியை நம்ம பார்க்கலாமா?
2: கண்டிப்பாக பார்க்கலாம்.
1: நம்ம நேயர்களுக்கு இது எப்படி இருக்குன்னு சொல்ல முடியுமா?
2: கண்டிப்பாக பார்க்கலாம். இதுதான் எங்களுடைய பேலஸ்
1: விடுதி.
2: ஆமாம், எங்களுடைய எல்லா வீடுகள்லேயும் இந்த மாதிரி ஆதயத்தினை மணலிகை எதிர்ந்த சாலை ஆண்டவர்கள் மேம்பதம்ங்கிற ஒரு போர்டு இருக்கும். எங்களுடைய வீடு அமைப்பு இப்படி தான். இது எல்லாம் சோலார் ஃபேனு, லைட்டை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றது எந்த கிரைண்டரு எதுவுமே இங்கே வந்து நாட்டாலோடு. டிவி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, கரண்ட் இருந்தால் தான் பணம் வாரம் வாங்க முடியும் இதெல்லாம். அதனால் அந்த இது எதுவுமே இங்கே வந்து இருக்காது.
1: அடிப்படைக்கு சோலார் மட்டும்
2: சோலார் யூஸ் பண்ணிக்கிறோம். ஃபுல் இங்கே எல்லா விடுதியிலையும் சோலார் தான் யூஸ் பண்ணுறோம், கரண்ட்டே கிடையாது.
1: இப்போ 4 அடிக்கு சுவர்கள் இருக்குது.
2: ஆமாங்களா? 4 அடி தான்.
1: 4 அடி, அதுக்கு மேலே உங்களுக்கு
2: மூங்கில் தாங்க. இந்த மூங்கில்லாம் இந்த இது பார்த்தீங்களா, ஒரு மட்டை தான் தெரியும்.
1: ஆமாம், ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சு
2: அப்படியே கிட்டத்தட்ட 8-10 வருஷத்துக்கு வரும் இந்த மரம். இந்த இது
1: 10 ஆண்டுகளுக்கு இருக்கும்.
2: 10 வருஷத்துக்கு வரும் அது. இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ நிலநடுக்கம் வருதுன்னு வச்சுக்கோங்க. நீ பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் நிலநடுக்கம் பூகம்பம் வந்துகிட்டே இருக்குது. நிலநடுக்கம் வரும்போது இந்த செவருங்க தான் வந்து அப்படி விழுந்துடும், கீழே தான் விழுகும். இந்த கூரை வந்து பஞ்சாரம், கோழி பஞ்சாரமாக நம்ம மேலே நம்ம சேஃப்டி தான் பண்ணிக்கும். தலையில் விழுந்து அமுக்கிறதோ நம்மளை வந்து உயிருக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது. இந்த கேப்பில் வந்து நம்ம வெளில வந்துடலாம், புரிஞ்சுதுங்களா? அப்போ இந்த பிரளயமாக போகுது, இந்த உலகம் வந்து அழிய போகுது. அப்போ வந்து கெர்த்குயிக் வரும், பூமி அதிர்வு உண்டாகும். அந்த நேரத்துலையும் உயிர் சேதம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்ட்ரெச்சர் தெய்வம் இறைவனே, எங்கள் தெய்வம் அவர்களே வந்து இதை வந்து இந்த அமைப்பு உண்டாக்குனது. இந்த ஸ்ட்ரெச்சர் எல்லாமே இது எல்லாமே இந்த அமைப்பு உண்டாக்குனது, சொல்லி கொடுத்தது அவங்க தான், எங்கள் தெய்வம் அவர்கள்.
1: எல்லா விடுதிகளும் இப்படி தான் அமைக்க,
2: எல்லா விடுதியும் இதே மாதிரி தான் அமைக்கப்பட்டிருக்கும்.
1: இங்கே கிட்டத்தட்ட நம்ம பார்க்குறோம், எத்தனை விடுதிகள் இருக்குங்க?
2: கிட்டத்தட்ட ஒரு 600-700 விடுதிக்கு மேலே இருக்குங்க. ஆமாங்க.
1: ஒரு சில வெளியூர்கள்லையும் இருப்பாங்க.
2: வெளியூர்லையும் இருக்காங்க, வெளிநாட்டில் இருக்காங்க, ஜாப்ல இருக்காங்க, அதான் சொன்னேன்ல, எல்லாமே இருக்காங்க.
1: முக்கிய திருவிழாக்களுக்கு மட்டும்
2: வருவாங்க, வந்துட்டு போவாங்க. எங்கிருந்தோ அந்த மெய்வழியினுடைய ஃபாலோ வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த எங்கள் சட்ட திட்டங்கள், அந்த நெறிமுறைகள்லாம் இருக்குல்ல, அதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க.
1: வீடுகளுடைய அமைப்புமே ஒவ்வொருத்தருக்கும் இந்த அளவில் தான் அப்படின்னு இருக்கு.
2: ஆமாங்க. இப்போ வந்து ஒரு ஃபேமிலி அப்படின்னா ஒரு 4 பேர் அப்படின்னா ஒரு 20-25 அப்படி தான் கொடுப்பாங்க. இங்கே வந்து யாருக்கும் சொந்த வீடு கிடையாது, சொந்த இடமும் கிடையாது. இது எல்லாம் இந்த இடமே இந்த ஃபுல் டோட்டல் இடம் வாங்கினதும் வந்து மெய்வீடு சாலை ஆண்டவங்க தான். அவங்க இருக்கும்போது அவங்க பேரில் தான், அவங்க காசு போட்டு தான் இதை வாங்கினது. அவங்க சிஷியர்களுக்கு வந்து இது இனமாக கொடுத்தது. இப்போ ஞானத்துக்காக வந்தாங்க, தெய்வமே இந்த மெய்ஞானத்தை நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா, சரி வாடா, உனக்கு எத்தனை பிள்ளைங்க, உன் மனைவி மக்கள்லாம் எத்தனை பேர் கணக்கு பண்ணுவாங்க, அவங்க எத்தனை பிள்ளைங்க

எங்கே எத்தனை அவங்க பேர் மெம்பர்ஸ் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க தெய்வம் அவர்களே வந்து அளந்து கொடுப்பாங்க. அப்போதெல்லாம் வந்து அந்த விடுதியும் தெய்வம் அவர் தான் கட்டி கொடுப்பாங்க. எல்லாம் சேர்ந்து ஊர் மக்கள் எல்லாமே சேர்ந்து அந்த வீடை கட்டி அவங்க குடியேற்றிடுவாங்க. இது வந்து ஒரு குருகுலம். இது வந்து உலக வாழ்க்கைக்குண்டான ஒரு இடம் கிடையாது, உயிருக்குண்டான ஒரு இடம்.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: காலை கதிர் மற்றும் ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இணைந்து நடத்தும் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வழிகாட்டி 2026. இன்ஜினியரிங் கவுன்சிலிங் குறித்து அனைத்து சந்தேகங்களுக்கும் தமிழ்நாடு பொறியியல் செயற்கை செயலாளர் டாக்டர் புருஷோத்தமன் மற்றும் கல்வி ஆலோசகர் ஜெயபிரகாஷ் காந்தி ஆகியோர் நேரடி விளக்கம் அளிக்கிறார்கள். நிகழ்ச்சி நடைபெறும் நாள் ஜூலை 4 காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை ஈரோடு ரத்னா ரெசிடென்சியிலும், நாமக்கல் SPS திருமண மண்டபத்தில் மதியம் 3 மணி முதல் 6 மணி வரையிலும் நடைபெறும். மேலும் ஜூலை 5 அன்று காலை 10 மணி முதல் 1 மணி வரை சேலம் CJ பிளாசோவில் நடைபெற உள்ளது. இந்நிகழ்ச்சியை இணைந்து நடத்துபவர்கள் கற்பகம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோயம்புத்தூர், முத்தையம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் ராசிபுரம். பெற்றோர்கள் மாணவர்கள் அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
5: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது காரைக்குடியில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் காரைக்குடி கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்கள்

0: 12 மணிக்கு யாதுமாகி
1: நிகழ்ச்சியை வழங்குவோர் நாமக்கல் PGP College of Engineering and Technology Autonomous.
2: PGP College of Engineering and Technology Autonomous, நாமக்கல்.
3: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்புன்னு எல்லாமே டாப்.
4: எங்க செலக்ஷன் சரி?
5: கவுன்சிலிங் கோட் 2612.

0: மாணவர் குடியிருப்பு பகுதியிலுள்ள அரசு மருத்துவமனை அருகிலிருந்து வளமறை இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் உதயசூரியன்.
1: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
2: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
1: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால. July 1 to August 15 வரை
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் புதிய அனுபவம்.
3: கோடை பண்பலை 100.5 இன்று பகல் 12 மணிக்கு யாதுமாகி.
4: நிகழ்ச்சியை வழங்குவோர் நாமக்கல் பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்.
5: பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல்.
6: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
7: எங்க செலக்ஷன் சரி.
8: கவுன்சிலிங் கோட் 2612.
9: நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 வெளியே வராத வெளிச்சங்கள். இந்த வார நிகழ்ச்சியில் மெய்வழிச்சாலை வாழ்வியல் குறித்து நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார் சாலை ராஜா முகமது. தொடர்ந்தும் நாம் அவரோடு பேசலாம், வாங்க.
10: ஐயா, இங்க இருக்கக்கூடிய மக்கள், சாலையில் வசிக்கக்கூடிய மக்கள், இவங்களுடைய கல்வி இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
11: இங்க வந்து கல்வியில தான் வந்து நீங்க இதுதான் பண்ணணும் பண்ணக்கூடாதுலாம் கிடையாது. நீங்க என்ன எஜுகேஷன் வேணா எடுத்துக்கலாம்.
10: ஸ்கூல் இங்க இருக்குங்களா?
11: நீங்க வெளியிலே இருக்கு, ஸ்கூல் வெளியில இருக்கு. இங்க எங்க மேவெளி சாலை மக்களுக்கு வந்து வேத பாடசாலைன்னு ஒன்று எடுத்து வச்சிருக்காங்க. அது லீவுனால நாங்கள் அந்த கல்வியை நாங்கள் வந்து போதிச்சிருவோம்.
10: இந்த
11: மேய்கல்வி எங்களுடைய இந்த மேய்கல்வியை வந்து இங்கே போதிச்சிருவோம். எங்களுக்கு 4 வேதங்கள் எங்கள் தெய்வமர்கள் இறக்கியிருக்காங்க. அந்த 4 வேதங்களில் இந்த மேய்கல்வி அப்படிங்கிறது போதிக்கப்படும். அதுக்கு வாத்தியார்கள்லாம் இங்கே வந்து நியமிச்சு வச்சுருக்காங்க. அந்த 4 வேதங்களையும் குழந்தைங்கள்லேருந்தே போதிச்சுட்டு வந்துடுவாங்க. இங்கே எல்லா பிள்ளைங்களுமே எங்களுடைய வேதங்கள், 4 வேதங்களையும் ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆமாம், மனிதன்னா என்ன, இறைவன்னா என்ன, நரகம்னா என்ன, சொர்க்கம்னா என்ன, மனிதன் எப்படி வாழணும், பஞ்சம பாதங்கள்னா என்ன, எது இறைவனுக்கு பிடிச்சது, எது இறைவனுக்கு பிடிக்காது அப்படிங்கிறத நம்ம அந்த எஜுகேஷன் குழந்தையிலேருந்தே அதை போதிச்சு கொண்டு வந்துடுவாங்க.
10: பொதுவாக பெரியவங்க சொல்லுவாங்க, வாழ்வதற்கு பொருள் வேண்டும், நாம் வாழ்வதிலும் பொருள் வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க இருக்கக்கூடிய மக்கள் பொருளாதார ரீதியாக எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க?
11: இங்க எல்லா தொழிலையும் இருக்காங்க, எல்லா பிசினஸ்லயும் இருக்காங்க, எல்லா ஜாப்லயும் இருக்காங்க. நீங்க ஐடி ஃபீல்ட்ல இருந்து எல்லாமே நம்ம ஆளுங்க இருக்காங்க. அதனால வந்து இங்க வந்து அதுக்கு இந்த உலக வாழ்க்கைக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. பெரிய பெரிய மெய்ஞான பாரவான்கள் அரசவையே ஆண்டிருக்காங்க, ராஜாவே இருந்திருக்காங்கல்ல.
10: அருமையா சொன்னீங்க.
11: ஆமாங்க, இதை நீங்க இது ஒரு பார்ட்டு. பொருளாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருளாருக்கு அவ்வுலகம் இல்லை. பொருளை இறைவன் இந்த உடம்புக்காக கொடுத்தாங்க, அருளை இறைவன் உயிருக்காக கொடுத்தாங்க. ரெண்டுமே வேணும் தானே? அதான், ரெண்டுமே நீங்க சம்பாரிச்சுக்கலாம்.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று பகல் 12 மணிக்கு யாதுமாகி.
2: நிகழ்ச்சியை வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
3: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல்.
4: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
5: எங்க செலக்சன் சரி?
6: கவுன்சிலிங் கோட் 2612.
7: முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை வழங்கும் நலம் நலமறிய நிகழ்ச்சியில் உங்களோடு மகப்பேறு மற்றும் மகளிர் லேப்ரோஸ்கோபி மருத்துவர் ஆர்த்தி ஹரிஷ் அவர்கள்.
8: வணக்கம் நேர்களே, முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையிலிருந்து இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, என்கிட்ட ஒரு டீச்சர் ஜாப்ல இருக்கிற ஒரு லேடி வந்திருந்தாங்க. அவங்களோட ஏஜ் வந்து 34 இயர்ஸ், கல்யாணம் ஆகி 4 இயர்ஸ் ஆகுது, லேட் மேரேஜ். அவங்க வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா, அவங்க ரொட்டீனா ட்ரீட்மெண்ட்காக இதுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆகி 4 இயர்ஸ் கேப்ல ஒரு 2 times ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்குலாம் போய் காமிச்சிருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ஸ்ல அவங்க நிறைய டெஸ்ட் செக்அப்ஸ் எல்லாம் பார்த்துருக்காங்க. பார்த்ததுக்கப்புறம் அவங்க எல்லா டாக்டர்ஸுமே ரிப்போர்ட்ஸை வாங்கி வச்சுட்டு, ஓகே உங்களுக்கு அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால எனக்கு அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் போகிறதுக்கு விருப்பம் இல்லை, அதனால இப்போ எனக்கு வந்து நான் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் தான் போகணுமா அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வியாக இருந்துச்சு. இதுக்கான விடை பற்றி பார்க்கலாம்.

0: நார்மலாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, பேசிக்கலாக நம்மளுடைய 100% ஒரு கப்பல் 100 couples இருக்காங்கன்னா அதில் ஒரு 10% ஆஃப் பீப்புளுக்கு கூட நமக்கு அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் தேவைப்படாது. ரொம்ப கம்மியான பீப்புள்ஸ்க்கு தான் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். உதாரணமாக சொல்ல போனால் ஒரு ஹஸ்பண்ட் ஸ்பெர்ம் கவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது, இல்லை கருக்குழாய் கம்ப்ளீட்டாக அடைச்சிருச்சு, இல்லை ரொம்ப சிவியர் எண்டோமெட்ரியோசிஸ், ஏற்கனவே நிறைய ட்ரீட்மெண்ட் பார்த்து ரிசல்ட்டே வரலை, கன்செப்ஷன் ஆக மாட்டேங்குது, ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு சில கேடர் பீப்புளுக்கு தான் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அவங்களுக்கு மட்டும் தான் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால், அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்டில் காஸ்ட் வைஸாக இன்க்ரீஸாக நிறைய பயன்பாடுகள் இருக்கும். அதே சமயம் நேரடியாக அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்டுன்னு போய் டக்குன்னு நீங்கள் இறங்குனீங்கன்னா அதில் எக்கு வருதா, உங்கள் எக்கோட குவாலிட்டி இருக்கா, உங்களுடைய பேசிக் ப்ராப்ளமே தெரியாமல் எடுத்த உடனே அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்னு பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட் வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கம்மியாகவே இருக்கும். அதனால அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்னு நீங்கள் யோசிக்கிறதுக்கு முன்னாடி நேச்சுரல் ட்ரீட்மெண்ட்டில் கன்செப்ஷன் ஆகுதா, அந்த ட்ரீட்மெண்ட்டில் ஏதாவது ரிசல்ட் இருக்கா, அந்த ட்ரீட்மெண்ட்டில் கன்சீவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்குது, அதை எப்படி நம்ம ரிசல்ட்டை கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பேஸ் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தக்கன கரெக்ஷனோட நம்ம அட்வான்ஸ் பண்ணால் கூட ரிசல்ட் நல்லா வருமே தவிர, எடுத்த உடனே பெரிய பெரிய ட்ரீட்மெண்ட்னு போகிறதுனால மணி போகுமே தவிர உங்களுக்கு ரிசல்ட் வராது, நம்ம கன்செப்ஷன் ப்ராப்ளம் இருக்கும். அது இல்லாமல் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்னு போகும்போதே நம்ம மைண்ட் செட்டப்பில் பயங்கர எதிர்பார்ப்போடு போவோம், அதில் ரிசல்ட் நெகட்டிவ் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து அதுக்கப்புறம் அடுத்த ட்ரீட்மெண்ட்டுன்னு யோசிக்கிறதுக்கு நிறைய பேர் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. அதனால பேசிக் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் பண்ணக்கப்புறம் ரிசல்ட் வராத பட்சத்தில் அட்வான்ஸை பற்றி யோசிக்கலாம், எடுத்த உடனே அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்டை பற்றி யோசிக்காதீங்க. மேலும் நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் மகப்பேறு, அறுவை சிகிச்சை, தீவிர சிகிச்சை, எலும்புக்கான சிகிச்சை, தோல் சிகிச்சை மற்றும் அனைத்து விதமான நோய்களுக்கும் சிகிச்சைகளும் சிறப்பாக செய்யப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதோ சந்தேகங்கள் இருந்தா முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்ற பேரில் இருக்கக்கூடிய யூடியூப் சேனல் இல்ல இன்ஸ்டாகிராம் பேஜ ஃபாலோ பண்ணுங்க. ஏதேனும் பிரச்சனைகளோ சந்தேகங்களோ இருந்தா எங்களை நேரடியாக வந்து சந்திக்கலாம் மற்றும் 83 58 83 58 36 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு.
1: நாம் இதுவரை இணைந்திருந்தோம் முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை. வழங்கிய நலம் நலமறிய.

0: நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 வெளியே வராத வெளிச்சங்கள். இந்த வார நிகழ்ச்சியில் மெய்வழிச்சாலை வாழ்வியல் குறித்து நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார் சாலை ராஜா முகமது. என்ன நண்பர்களே, இந்த வார சிறப்பு விருந்தினர் ராஜா முகமது அவர்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை கேட்டீர்களா? மெய்வழிச்சாலை அங்கு பின்பற்றக்கூடிய மார்க்கம், இது ரெண்டுமே வித்தியாசமானது. கடந்த மாதத்துல நம்ம அந்த பகுதிக்கு போனப்பதான் அதை உணர ஆரம்பிச்சோம். அந்த வாழ்வியல் முறை ரொம்பவே வித்தியாசமானது. ஒரு பழங்காலத்துக்கே நம்ம போன மாதிரி இருந்தது. அந்த வாழ்வியல் முறை இன்றைக்கும் ஏற்புடையதா அப்படின்ற கேள்வி ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த வாழ்வியல் முறையோடு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத பாக்குறப்போ ஆச்சரியமாக இருந்தது. இந்த நிகழ்ச்சியை கேட்ட உங்களுக்கும் அந்த ஆச்சரியம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வாய்ப்பும் நேரமும் இருந்துச்சு அப்படின்னா, புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் ஒன்றியத்திற்கு உட்பட்ட மெய்வழிச்சாலை கிராமத்துக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. புதுக்கோட்டையிலிருந்து 16 கிலோமீட்டர் தொலைவில் தான் அந்த கிராமம் அமைஞ்சிருக்கு. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினருக்கும் கேட்டு பயனுற்ற நேயர்களான உங்களுக்கும் நன்றிகளை சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றேன். அறிவிப்பாளர் கார்த்திகேயன் மீண்டும் வரும் திங்கள் காலை 10 மணிக்கு வரும் வரலாற்று தகவல்களை தரும் நேற்றைய நிமிடங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி நண்பர்களே.
1: என்னாச்சு உனக்கு? இங்க பாரு.

0: இனி அலைவரிசை 100.5 இனி கேட்கலாம் தேடி வரும் பண்பலை. முன்பாக செவி கொடுப்போம் செய்தி சுருக்கத்திற்கு.
1: வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். அமர்நாத் புனித யாத்திரை கலாச்சார ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அரசு நிர்வாகத்தில் மனித அறிவு, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை வழிநடத்துவதாக அமைய வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை மற்றும் தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழகம் இணைந்து நடத்தும் விழாவில் மாநில அமைச்சர் திரு காந்திராஜ் சிறந்த கூட்டுறவு சங்கங்களுக்கான விருதுகளை இன்று சென்னையில் வழங்குகிறார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். திருவாரூர்

மாவட்டம் மன்னார்குடி அருகே பாமணி கிராமத்தில் 9 பழங்கால சிலைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று 1200 ரூபாய் உயர்ந்து 1,09,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நீலகிரி, கோவை மற்றும் தேனி மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மறைந்த ஈரான் உயர்தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்கில் இந்தியா சார்பில் பங்கேற்க வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கேரிட்டா உள்ளிட்டோர் இன்று தெஹ்ரான் புறப்பட்டுச் செல்கின்றனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து 2-0 என்ற கோல் கணக்கில் அல்ஜீரியாவை வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா இலங்கை அணிகள் பங்கேற்கும் 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளை கொண்ட தொடருக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாளான இன்று இலங்கை ஏ அணி முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 7 விக்கெட் இழப்பிற்கு 317 ரன் எடுத்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியந்தா தாய்லாந்தின் ருஜயா இசரோ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5 தேடி வரும் பண்பலை இணைந்து வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: That's right.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின.
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: That's right.
5: கோடை பண்பலை 100.5 தேடி வரும் பண்பலை நேர்களே, எப்பொழுதும் மகிழ்ச்சியை தரக்கூடிய 100.5 நேய உறவுகளின் பங்களிப்பில் தேடி வரும் பண்பலை. இன்று கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி காவலர் குடியிருப்பு பகுதியில் உள்ள அரசு மருத்துவமனை அருகிலிருந்து வலம் வர காத்திருக்கிறது. நிகழ்ச்சியில் உங்களோடு பயணிக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் உதயசூரியன்.
6: கடந்த ஒரு மாதமாக ஒவ்வொரு நாளும் தேடி வரும் பண்பலை அப்படின்றது தொடர்ச்சியாக அப்படின்னா தேடி வரும் பண்பலை, இது சிறப்பு தேடி வரும் பண்பலை இல்லையா அப்படின்னா இல்ல, இதுவும் சிறப்பு தேடி வரும் பண்பலையாக பண்பலையில வரக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளுமே சிறப்பு வாய்ந்தது, அந்த வகையில் இதுவும் சிறப்பு தேடி வரும் பண்பலை என்ன சொல்லாங்கன்னு நம்ம நேயர்களால் ஆர்வமா சொன்னாங்க. இன்னைக்கு தேடி வரும் பண்பலை எங்கிருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி காவலர் குடியிருப்புக்கு ரொம்ப பக்கத்துல அதே போல அரசு மருத்துவமனைகள் இருந்தாங்க நிகழ்ச்சி வர இருக்குங்க. அரவக்குறிச்சி அரவம் என்ற சொல்லுக்கு பாம்பு என்பதாக பொருள். அந்த அரவத்தினுடைய சத்துவின் காரணமாக அந்த பெயர் காரணமாக அரவக்குறிச்சி அப்படின்னு பெயர் பெற்றதாகவும் சொல்லப்படுகிறது. பழங்காலத்துல போர்க்கருவிகள் செய்யக்கூடிய ஒரு இடமாகவும் இந்த அரவக்குறிச்சி அப்படின்றது இருந்திருக்கு. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த பகுதியில் விவசாயம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா முருங்கை உற்பத்தி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஊர். கிட்டத்தட்ட விளைச்சல் நல்லா வரக்கூடிய காலங்கள்ல ஒரு நாளுக்கு 100 டன் அளவுக்கு வந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது.

0: முருங்கையாகவும் மர முருங்கையாகவும் இருக்கக்கூடிய ஒரு ஊர். மர முருங்கை அப்படின்றத பார்த்தோம்னா வறட்சியை தாங்கக்கூடிய ஒரு தாவரமாக இருக்கும். அதே செடி முருங்கை அப்படின்றப்ப அந்த சொட்டு நீர் பாசனம் அப்படிங்கறதெல்லாம் கொடுக்குறப்ப பார்த்தோம் அப்படின்னா அதுவும் அந்த உற்பத்திக்கு தேவையான அளவுக்கு விளைச்சலை அதிகம் கொடுக்கக்கூடிய ஒரு ஊர் தான் நம்ம இந்த அரவக்குறிச்சி. நிறைய நேயர்கள் வந்து வந்திருக்காங்க, அவங்ககிட்ட எல்லாம் பேசிடுவோம். ஐயா வணக்கம், சந்திப்பு காய்கறிகள் வணக்கம், விரிவாக்கம் பண்ணாலும்
1: பயணம் ஆகும்
2: எனக்குங்க
1: 30 seconds.

0: நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இதுல வந்து நம்மளே வந்து தற்காத்துக்கணும்
1: பயிற்சி கொடுத்திருக்கீங்க வரைக்கும்
0: வந்து கரூர் மாவட்டத்துல மட்டும்
1: 100.5 தேடி வரும் பண்பலை இன்னைக்கு வந்து கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி காவலர் குடியிருப்பு அருகில இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில இருந்து நேரலையாக.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
6: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
7: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
6: எப்படி தெரியும்?
7: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
9: தட்ஸ் ரைட். அன்னை டோரா செவிலியர் கல்லூரி சேவா நிலையம், ஆண்டிப்பட்டி, தேனி மாவட்டம். 4 வருட BSc நர்சிங் பட்டப்படிப்பு. அரசு நிர்ணயித்த கட்டணம், நன்கொடை ஏதுமில்லை. உணவு உறைவிடத்திற்கு மிக குறைந்த கட்டணம். 1000-க்கும் மேற்பட்ட படுக்கைகளை கொண்ட மருத்துவமனைகளில் செயல்முறை பயிற்சி. உடனடி வேலைவாய்ப்பு. தொடர்புக்கு 9444-3-4924-244.
10: ஹஸ்பண்ட் சம்பாதிக்கும் போது வைஃப் குடும்பத்தை பாத்துக்கிற மாதிரி, வைஃப் சம்பாதிக்கும் போது ஹஸ்பண்ட் நல்ல குடும்பத்தை பாத்துக்கணும்.
11: வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல், விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ் இணைந்து வழங்கும் விஷ்ணு விஷால் மற்றும் ஐஸ்வர்யா லட்சுமி நடிக்கும் வெட்டா குஸ்தி 2 இன்று முதல்.
12: காலை கதிர் மற்றும் ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இணைந்து நடத்தும் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வழிகாட்டி 2026. இன்ஜினியரிங் கவுன்சிலிங் குறித்து அனைத்து சந்தேகங்களுக்கும் தமிழ்நாடு பொறியியல் செயற்கை செயலாளர் டாக்டர் புருஷோத்தமன் மற்றும் கல்வி ஆலோசகர் ஜெயபிரகாஷ் காந்தி ஆகியோர் நேரடி விளக்கம் அளிக்கிறார்கள். நிகழ்ச்சி நடைபெறும் நாள் July 4 காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை ஈரோடு ரத்னா ரெசிடென்சியிலும், நாமக்கல் SPS திருமண மண்டபத்தில் மதியம் 3 மணி முதல் 6 மணி வரையிலும் நடைபெறும். மேலும் July 5 அன்று காலை 10 மணி முதல் 1 மணி வரை சேலம் CJ பிளாசோவில் நடைபெறவுள்ளது. இந்நிகழ்ச்சியை இணைந்து நடத்துபவர்கள் கற்பகம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோயம்புத்தூர், முத்தையம்மாள் இன்ஜினியர்.

0: காலேஜ் ராசிபுரம் பெற்றோர்கள் மாணவர்கள் அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
1: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
2: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
1: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1 to August 15 வரை.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
3: கோடை பண்பலை 100.5 இன்று பகல் 12 மணிக்கு யாதுமாகி.
4: நிகழ்ச்சியை வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்.
5: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல்.
6: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
7: எங்க செலக்ஷன் சரி?
8: கவுன்சிலிங் கோட் 2612.
9: கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இணைந்திருப்பது தேடி வரும் பண்பலை. இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன் கோ.
10: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கினா தெரியுமா?
11: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
10: எப்படி தெரியும்?
11: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
12: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
13: தட்ஸ் ரைட்.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: தட்ஸ் ரைட்.
7: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது காரைக்குடியில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் காரைக்குடி கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884212166.

0: கோடைப்பான் பலை 100.5 இன்று பகல் 12 மணிக்கு யாதுமாகி.
1: நிகழ்ச்சியை வழங்குவோர் நாமக்கல் பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்.
2: பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல்.
3: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
4: எங்க செலக்சன் சரி?
5: கவுன்சிலிங் கோட் 2612.
0: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் நல்வாழ்த்துக்கள்.
6: பண்பலை இன்னைக்கு கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி காவலர் குடியிருப்பு அருகில் இருந்தாங்க. கிட்டத்தட்ட இங்க அரவக்குறிச்சின்றதுல ஒரு 200-300 கடைகள் இருக்கும். அதுல வந்து திண்டுக்கல் சாலையில தான் இந்த காவலர் குடியிருப்பு அப்படின்ற பகுதி இருக்குங்க. அதுக்கு பக்கத்துல ஒரு நிழல்ல தான் இருக்கிறோம். நிறைய நேர்கள் வந்திருக்காங்க. ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. தங்கவேல் ஐயா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சரிங்க, இப்ப ரியல் எஸ்டேட் அப்படின்னா காலி இடங்கள் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியுங்களா? அதுல நீங்க வந்து எப்படிங்க பிளாட்டா வாங்கிக்குவீங்களா?
7: பிளாட் நீங்க
6: கேட்டீங்கன்னா
7: வாங்கி கொடுப்போம். வித்து கொடுப்போம்.
6: நெடுஞ்சாலை ஒட்டி அப்படின்றப்ப அதுக்கு தனியா விலையா இருக்கும். கிராமங்கள்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு எப்படி இந்த இடத்துல காலி இடம் இருக்கு அப்படின்றது தெரியும், அல்லது யார் கேக்குறாங்க அப்படின்றது எப்படி இணைப்பு எப்படிங்கய்யா?
7: எங்களுடைய நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க.
6: சரிங்க சரிங்க. இப்ப பாத்தோம்னா தண்ணி வசதி மின்சாரம் அப்படின்றது மேக்சிமம் எதிர்பார்ப்பாங்க வீடா கட்டுறவங்களுக்கு. அப்போ அது வந்து நீங்க அவங்க காட்டுக்காரங்களே அதெல்லாம் ஏற்பாடு பண்ண தெரிஞ்சுருவீங்களா? தட்டுப்பாடா இருக்கும். அப்ப வந்து நீங்க இந்த பகுதியில இப்ப காலி இடம்ன்றப்ப இத்தனை கிலோமீட்டர் தொலைவுல வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்குங்க? இருக்கு. சரிங்கய்யா. இப்ப அந்த ஒரு சிலர் வந்து கட்டி இடத்த வைக்கிறாங்கல்ல, அது வந்து ஒரு லாபங்களா இல்ல வந்து இடமா அப்படியே குடுக்கற லாபமா இருக்கலாம்?
7: ஒவ்வொருத்தரும் நம்ம வாங்கணும்னா நல்லா கட்டிக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க. நம்ம ஏன் அந்த ரிஸ்க்னு சொல்லி கட்டு வீடு வாங்கிக்கலாம்.
6: நிச்சயமா நிச்சயமா, அது அவங்களுடைய செலவை பொறுத்து பயனை பொறுத்து. சரிங்கய்யா. என்ன இதே ஊர் தானுங்களாங்கய்யா? சரிங்க. எத்தனை வருஷமா இந்த வேலையில இருக்கீங்க? சந்தோஷங்க சந்திச்சு பேசுறதுல. ஐயா வணக்கம். பேர் சொல்லுங்கய்யா?
7: தங்கம் டெய்லர், டெய்லர் கடை வச்சிருக்கேன்.
6: ஓ சரிங்க. எத்தனை வருஷமா இருக்கீங்க?
7: 10 ஆண்டுகளா இங்க இருக்கேன்.
6: வானொலியில எல்லா நிகழ்ச்சியும் கேப்பீங்களா?
7: முழுக்க முழுக்க இதுதாங்க.
6: சந்தோஷம்,
7: மன சந்தோஷத்துக்கு நிறைவான இது இதுதான்.
6: சரிங்க.
7: இரவு வரைக்கும்
6: நேயர்களை தேடி வரணும் அப்படின்றத எங்களுடைய
7: சந்தோஷப்பட்டேன். ஏதாவது எல்லா ஊருக்கு போறாங்க, நம்ம ஊர்ல வரலையே அப்படிங்கறத டெய்லி
6: உங்களுக்கு வாழ்த்துக்கலங்கய்யா. சந்தோஷங்க. ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
8: என்ன
6: பண்ணிருக்கீங்க? அங்க நகை மதிப்பீடு பண்ற வேலைகள். அப்ப ஒரு நகை கொண்டு வர்றாங்க அப்படின்னா காத்தடிக்காம கூண்டெல்லாம் வச்சிருப்பாங்களா, அதுல எதுவும் டிஜிட்டல் ஆயிருக்குங்களா? எலக்ட்ரானிக்ஸ் வந்தாலும் கூட அதுதான் சரியா துல்லியமா இடம் போடும் இல்லைங்களா? கொஞ்சம் காத்தடிச்சாலும் கூட இடம் மாறிவிடும். சரிங்க, நன்றிங்க. ஐயா வணக்கம், பேர் சொல்லுங்கய்யா. மிதிவண்டி எடுத்துட்டு அழகா வந்துட்டீங்க இல்லைங்களா? ரொம்ப சந்தோஷம். சந்தோஷங்க. எத்தனை வருஷமா இருக்கீங்கய்யா?
8: 63 வயசு
6: ஆடை இருக்கீங்க. ஒரு நாள்ல காலையில வந்தீங்கன்னா எத்தனை ஆடை செய்யலாங்க? அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வந்து நீங்க மொத்தமா வாங்கி வச்சுக்கீங்களா? ஒரு சிலர் வந்து
8: வியாபாரம் பண்றோம்.
6: ஓ அப்போ
8: வியாபாரம்.
6: சரி சரி. சின்ன சின்ன கடைகள் வச்சிருக்கிறவங்க உங்ககிட்ட வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. இப்ப பட்டன் அப்படின்னா அதுல என்னென்ன வகையில இருக்கீங்க?
8: பட்டன்
6: பட்டு

0: நிறைய இருக்கு. நீங்க வந்து பெருநகரங்கள்ல போய் வாங்கிட்டு வந்துருவீங்க. ஓ சரிங்க, அந்த பார்த்து வாங்கணும். விலை கூடுதலா வரும், அப்ப நேரமும் அதிகமா வரும் இல்லீங்களா? இருக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி. சரிங்க, சந்தோஷங்க உங்ககிட்ட பேசுறதுல. தொடர்ந்து பண்பலை கேளுங்க.
1: தொடர்ந்து பேசுவோம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது கோடை பண்பலை 100.5 தேடி வரும் பண்பலை. இணைந்து வழங்கியோர் வசந்த் அன்கோ,
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
2: That's right.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே, வசந்த் அன்கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அன்கோ தான் சரி. சரி சரி சரி சரி சரி சரி. That's right. வசந்த் அன்கோ சரி சரி வசந்த்.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
2: That's right.
4: பண்பலை 100.5 தேடி வரும் பண்பலை. இன்னைக்கு பரூர் மாவட்டம், கரூர் மாவட்டத்துல அரவக்குறிச்சியில காவலர் குடியிருப்பு அருகில் இருந்துதான் நேரலையாக வந்துட்டு இருக்கு. நிறைய நேயர்கள் வந்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடுவோம். ஐயா வணக்கம். பேர் சொல்லுங்க.
5: தேவராஜ்.

என்ன பண்ணிருக்கீங்க?

0: ஒரு நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கிறது அப்படின்றது சாதாரண வேலை கிடையாது.
1: மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் கவுன்சிலிங் கோட் 3805.
2: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
3: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
2: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1 to August 15 வரை.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
4: கோடை பண்பலை 100.5 இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பர சுவாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
5: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை.

0: பண்பலை. இன்னைக்கு கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி காவலர் குடியிருப்பு அருகில் இருந்து நேரலையாக வந்துட்டுங்க. ஐயா வணக்கம்.
1: வணக்கம்.
0: பேர் சொல்லுங்க. என்ன பண்ணிருக்கீங்க? சரிங்க, எத்தனை பேர் வந்து கூடுதலா இருக்கீங்களா? நீங்க சரிங்க. இப்ப பாத்தோம்னா சிறுவர்களுக்கெல்லாம் அந்த குடித்திருத்தம் செய்வது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். அப்படின்றப்போ இந்த அவங்களை கேட்டு எப்படி சின்ன குழந்தைகளா வருவாங்க, அழுவாங்க,
1: பெரிய பசங்க வந்தா கொஞ்சம் அறிவுரை சொல்லி ஆசிரியர்கிட்ட அடிவாங்க.
0: என்னன்னா திருத்தகம் சொல்லி சொல்லுவாங்க. ஒருவரை வந்து நெறிப்படுத்துறது, ஏன்னா வெற்றதுன்னு சொல்ல மாட்டா திருத்தகம் சொல்லுவாங்க. அப்படின்றப்ப அதை சரி பண்ணி அனுப்புறது.

0: உடல் ஆரோக்கியமும் சம்பந்தப்பட்டது அப்படித்தானுங்க. ஏன்னா ரொம்ப அதிகமா இருந்தாலும் தலையில வந்து நீர் போட்டுருக்கும் அப்படி எல்லாம் இருக்கு.
1: ஆஸ்திரேல வந்து வரம்புறாங்க, நாங்களும் சொல்லுவாங்க, சில பசங்க ஏத்துக்கிறாங்க, பெற்றோரும் வந்து கொஞ்சம் அப்படித்தான்
0: சொல்லுவாங்க. சந்தோஷங்க உங்களுக்கு பேசணும்ல. அம்மா வணக்கம். பார்த்தோம்னா ஒரு அறிவிப்பாளருடைய துணைவியார், அதே போல வானொலியினுடைய அவங்க அறிவிப்புக்கு உங்களுடைய பங்களிப்பு நிறையவே இருந்திருக்கும் சொல்லலாம். உங்க பேர் சொல்லுங்க, அறிமுகப்படுத்திங்க.
2: அறிவுடைய நம்பி, அரவக்குறிச்சியில இருக்கோம்.
0: சரிங்க. இப்ப அவங்களுடைய அறிவிப்பாளர்களா இருக்கிற விட ரொம்ப பிஸியா இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு எந்தெந்த வகையில எல்லாம் நீங்க உதவியா இருக்கீங்க?
2: என்ன வேலையா அவங்களுக்கு உடல் நலத்துக்கு தேவையான உணவுகள் எல்லாம் செஞ்சு
0: நேரத்துக்கு சாப்பிட்டுக்கோங்களா அப்படின்ற மாதிரி இருக்கீங்க?
2: வீட்டு வேலையெல்லாம் அவங்களுக்கு சிரமம் இல்லாம இது பண்ணி,
0: உங்க இப்ப வேலையிலயும் வந்து நீங்க எல்லா வேலையும் கத்துக்கிட்டீங்களா அவங்களோட சேர்ந்து? சரிங்க. அப்போ சில நேரங்கள்ல ஏதோ ஒருத்தர் அவங்களை கோபப்படுத்திடுவாங்க, அந்த கோபத்தை வந்து உங்களிடம் காமிக்கும் போது நீங்க எப்படி எடுத்துக்குவீங்க?
2: என்ன பண்றது, நம்மளும் சேர்ந்து அவங்க கூட கோபப்படுற மாதிரி
0: அப்படிங்களா? ஓட்டி போட்டா நீங்களும் ஓட்டி போட்டுறணும்.
2: அப்ப என்ன பண்றது
0: அப்படின்ற மாதிரி இல்லைங்களா? அங்க எத்தனை வருஷமா இங்க கடையை நடத்திட்டு இருக்கீங்க?
2: 17 வருஷமா.
0: ஓ அப்படின்றீங்களா? இந்த பிரதான சாலையிலேயே இந்த இருக்கு, எல்லா வேலைகளுக்கும் நீங்க வாடிக்கையாளர் சேவை மையமாகவே இருக்கு. எத்தனை இப்ப வரக்கூடியவங்க வந்து நேரமா வந்தாலும் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி எடுபிடிச்சிருவீங்களா வேலையெல்லாம்?
2: எத்தனை மணிக்கு வந்துட்டு கூப்பிட்டாலும் வந்து பண்ணிட்டு.
0: நன்றிங்க உங்களோட பேசுறதுல மகிழ்ச்சிங்க. அம்மா வணக்கம், பேர் சொல்லுங்க. மருதயமா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? சும்மா இருக்க விட
2: மாட்டாங்களே
0: இல்லைங்களா? என்ன சமையல் உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியுங்க?
2: எல்லாம்
0: ஒரு அளவுக்கு அப்படின்னா அது நல்லா இருக்கும் இல்லைங்களா? அதில் சிங் உங்ககிட்ட பேசுனதுல. அம்மா வணக்கம், பேர் சொல்லுங்க. எந்த ஊருங்க? அரவக்குறிச்சி. இதே இடத்துல நின்று இருக்கீங்க? சரிங்கம்மா. உங்க சொந்த ஊரே தானுங்களா? அது எங்க இருக்குங்க?
1: 3 கிலோமீட்டர்.
0: அப்படி இருக்கு இல்லைங்களாங்கம்மா? இப்ப இங்க வந்து இல்லத்த அரசியா இருக்கீங்க, சொந்தங்கள் பேர் எல்லாம் சொல்லுங்க. அவர் அங்க நடத்துற பாடத்தை வீட்லயும் நடத்துவாருங்களா? ஓய்வு ஆயிட்டாரு, போயிட்டு இருந்து ஓய்வு ஆயிட்டாரு இல்லங்க. பொங்கு கூட அதிகமாக நேரம் செலவிடுவதற்கு இருக்காரா, இல்ல அப்பவும் பிஸியாவே இருக்காங்களா? உங்களோடய கூட இருக்காரு. மகிழ்ச்சிங்க உங்களை சந்திச்சு பேசுனதுல. தொடர்ந்து பேசுவோம் நேர்களே. கோடை பெண்பலை ஏ வணக்கம், பேசுவீங்கயா? காவேரி முத்து. ஏன் என்ன
3: பண்ணிட்டீங்க?
0: சரிங்க. எத்தனை வருஷமா இந்த வேலையை போயிட்டு இருக்கு? சரிங்க. ரொம்ப மௌனமா பேசுறீங்க, என்ன காரணங்க?
3: ரொம்ப வெயிலா இருக்கு
0: அப்படின்றீங்களா? சரிங்க. இந்த காத்து அடிக்க ஆரம்பிச்சிருச்சா, இனி மழை வந்துடும் இல்லையா? ஆடியில காத்தடிச்சா ஐபிஎஸ்சியில மழை வரும்னு ஒரு பாட்டே இருக்கு, அதை நம்புவோம். சரிங்க. மகிழ்ச்சிங்க அவங்ககிட்ட பேசுனதுல. தொடர்ந்து பேசும் நேரங்களே. கொடை பண்பலை 100.5 தேடி வரும் பண்பலை. இன்னைக்கு கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி காவலர் குடியிருப்பு அருகிலிருந்து நேரலையாக

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பர சுவாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: கோடை பண்பலை 100.5 தேடி வரும் பண்பலை இன்னைக்கு கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி காவலர் குடியிருப்பு அருகில் இருந்து ஒரு நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பதில் ரொம்ப பார்த்தோம் அப்படின்னா மெனக்கெடல் என்பது வேண்டும். எந்த ஒரு திட்டமிடல் இருந்தா மட்டும்தான் அது சாத்தியப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பண்பலையில அறிவிப்பாளராக மிக நீண்ட காலமாக, அதே போல விளம்பரத்துறையிலும் அப்படியே அருகில் ஒரு கல்லூரி விளம்பரமாகட்டும் மற்ற நிறுவனங்களுடைய விளம்பரங்களையும் ஒன்று சேர்த்து தரக்கூடியவர், நம்ம பண்பலைக்கு மிக பரிச்சயமானவர். அண்ணா வணக்கம்.
4: வணக்கம் உதயசூரியன்,
3: நல்லா இருக்கேங்கண்ணா. வானொலியில உங்கள் குரல்
4: இசை சங்கமத்தில் இமயம் பண்பலை 100.5 கொடைக்காரன். இதுதான் வந்து நான் அறிவிப்பாளராக
3: அடையாள
4: கோடை பண்பலை 100.5

0: அடிக்கடி காதலியை பார்க்க வருகிறேன்றதும் உங்களுடைய ஸ்டேட்டஸா இருக்கு இல்லைங்களா? பணி நிமித்தம் காரணமாக
1: நான் இருக்க மட்டும், நீ இருக்க மட்டும், என் காதலியை உங்களை காரணம் வருவேன் அப்படின்னு சொல்லுவேன். என்னுடைய காதலிக்கு இனிய 27வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அதாவது அரவக்குறிச்சியில பாத்தீங்க அப்படின்னா நம்ம மகாசமு சந்திரமூர்த்தி ஐயா இருந்த காலத்துல இருந்து அவங்களை கூட்டிட்டு வந்து நம்ம நிகழ்ச்சி பண்ணிருக்கிறோம். ஸ்ரீரங்க முரளி ஐயா இருக்காரு, ஆவடி துணையா வந்திருக்காரு,
2: என்ன செய்வாங்க,
1: எல்லாருமே வச்சு நம்ம நிகழ்ச்சி பண்ணிருக்கிறோம். அறிவிப்பாளர்களும் இங்க வந்திருக்காங்க. இன்னைக்கு வந்து நன்றி மறப்பது நன்றி இன்னைக்கு வந்து தேடி வரும் பண்பலை நம்ம அரவக்குறிச்சி
0: நிறைய மக்கள் அப்படியே பார்த்தா சின்ன சின்ன நிகழ்ச்சிகளை கேட்டு கிராமங்கள்ல இருந்து நிறைய பேர்
1: வந்துட்டாங்க. ரொம்ப வண்டி இருந்துச்சு,
0: முதலாளி கூட போயிட்டு வாங்க சொல்லி அனுப்பி வைக்கிற மாதிரி பண்பலையினுடைய அந்த நிகழ்ச்சியினுடைய தரத்தினால்தான் நீங்க போய் பேசுங்க அப்படின்றதாக சொல்றாங்க.
1: என்றைக்கும் இருக்கும் தனியார் வாசல்
0: நம்ம பெருமையாவே நம்ம சொல்லிக்கிற வேண்டிய தருணமும் கூட அந்த இடத்துலதான் இருக்கும். அதுக்கு நிறைய எல்லா கூட்டு முயற்சி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுல ஒரு பங்கு அப்படின்னா நம்ம விளம்பரத்துறைன்னு சொல்லலாம். அந்த விளம்பரங்களுக்கு நீங்க வந்து இப்படி அலைபேசியிலேயே பேசிக்கிற முடியுங்களா இல்ல நேர்ல பாக்கணும்?
1: எல்லாமே கொஞ்சம் நேர்ல வரணுமாங்க. ஒரு தடவை போயிட்டோம்னா போயிட்டு தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம எல்லா பக்கமும் போயிட்டேதான் இருக்கிறோம். மிகப்பெரிய விளம்பர அதாவது ஸ்பான்சர் கொடுக்கக்கூடிய கிளைண்ட்ஸ் வந்து நம்ம ஒரு இணைப்பு பாலமா இருக்கிறோம் அப்படிங்கறது வந்து உங்களுக்கும் மகிழ்ச்சியா தான் இருக்கு.
0: நல்லதுங்க, நல்லதுங்க, நன்றிங்க,
1: ரொம்ப நன்றி.
0: நன்றிங்க, நன்றி. கோடை பண்பலை 100.5 தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது இன்னைக்கு கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி காவலர் குடியிருப்புக்கு அருகில் இருந்து வந்தது. நேர்களை சந்தித்த மகிழ்ச்சியில் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். உதயசூரியன், நன்றி, வணக்கம். நேர்களை

கோடை பண்பலை 100.5 நிறைவுக்கு வருகிறது. இன்றைய தேடி வரும் பண்பலை இன்று கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி காவலர் குடியிருப்பு பகுதியில் உள்ள அரசு மருத்துவமனை அருகிலிருந்து வலம் வந்தது. நேய உறவுகளை மகிழ்ச்சியாய் வரவேற்று பாடல்களை அரங்கேற்ற செய்தார் அறிவிப்பாளர் உதயசூரியன். இனி கேட்கலாம் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸை யாதுமாகி.

0: கோடை பண்பலை 100.5 புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்
1: வழங்கும் யாதுமாகி.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை
3: ஆரம்பிக்கலாமா?
2: July 1 to August 15 வரை.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ்
1: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
5: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
2: எங்க செலக்சன் சரி?
4: கவுன்சிலிங் கோட் 2612.
5: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்சன் சரி? சோ நோ வரி.
6: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. கான்டாக்ட் 8939808574.

0: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:03.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: நம் கோடை பண்பலை 100.5 இப்பொழுது நாம் கேட்கலாம். யாதுமாகி யாதுமாகி. இன்றைய யாதுமாகி நிகழ்ச்சி சர்வதேச குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் வளர்ச்சி மற்றும் நிறுவன நாள் சிறப்பு நிகழ்ச்சியாக. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க காத்திருக்கிறார் மதுரை MSME உதவி இயக்குனர் ஆர். உமாச்சந்திரிகா அவர்கள். உடன் உரையாடுகிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே. முருகேஸ்வரி அவர்கள்.
3: வணக்கம் நேயர்களே, வணக்கம் தோழிகளே. மீண்டும் ஒரு யாதுமாகி நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இது பெண்களின் மேடை, பெண்களுக்கான மேடை. June 27 MSME டே, அதாவது குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான தினம். அந்த தினத்தை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சியாக சென்ற வாரம் யாதுமாகி நிகழ்ச்சி வளம் வந்தது. அந்த நிகழ்ச்சியில் MSME என்றால் என்ன, உத்தியம் பதிவு எப்படி செய்வது, ஸ்டார்ட் அப் பற்றியும் ஸ்டாண்ட் அப் பற்றியும், MSME மூலம் கிடைக்கும் நலத்திட்டங்கள் பற்றியும், எதற்கெல்லாம் MSME நாடலாம், எதற்கெல்லாம் மானியம் உண்டு என்பதை பற்றி விரிவாக விளக்கம் தந்தார் மதுரை குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் வளர்ச்சி மற்றும் வசதியாக்கல் அலுவலக உதவி இயக்குனர் ஆர். உமாச்சந்திரிகா அவர்கள்.
4: MSME அப்படிங்கிறது மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், தமிழ்ல வந்து குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 2.5 கோடியா தான் இருக்கு, ஆனா டேர்ன் ஓவர் 11 கோடியா மாறிடுச்சுன்னு வச்சுங்க, அவங்க வந்து சிறு நிறுவனமா கேட்டகரைஸ் பண்ணிருவாங்க. விதவிதமான திட்டங்கள் இருக்கு மேடம், அதாவது அரசாங்கத்தோட நிறைய திட்டங்கள் வந்து இந்த மைக்ரோ என்டர்பிரைசஸ் அதாவது புதுசா தொழில் பண்றவங்களை கை தூக்கி விடணும். ஹேண்டி பிளாஸ்ட் மாதிரியே ஒரு கான்செப்ட்ல பிளாஸ்டர்ஸ் உருவாக்குறான். சோ அது வந்து வேகமா, நார்மலா யூஸ் பண்ற பிளாஸ்டரை விட இது வந்து காயங்களை ரொம்ப வேகமா வந்து குணப்படுத்தி கொடுக்குது. சோ அது வந்து ஒரு ஸ்டார்ட் அப். சோ அந்த மாதிரி ஒரு ஐடியாவை பிச் பண்ணுவாங்க, எப்படி கிரிக்கெட் விளையாடும் போது பால பிச் பண்றோமோ இந்த ஐடியாவை வந்து பிச் பண்ணுவாங்க. ஒரு 4-5 பேர் இருப்பாங்க டிபார்ட்மெண்ட் ஆளுங்க, அவங்க முறை அவங்க ஐடியாவை பிச் பண்ணும்போது ஓகே இதுக்கு அடுத்த ஒரு 5 அல்லது 10 வருஷத்துல இதுக்கு ஒரு நல்ல மார்க்கெட் இருக்கு அப்படின்னு அவங்களால அவங்கள கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சுச்சுன்னா 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் மானியம் கொடுக்கறாங்க, கிராண்டா கொடுக்கறாங்க.
3: இவ்வளவு விஷயம் சொல்லிருக்காங்களா, அவங்கள எப்படி தொடர்பு கொள்றது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதோ அவர்களின் தொடர்பு எண்.
5: அலுவலக எண் வந்து 0452-2918-3133. 0452 என்ற முன்னிணைப்பு எண்ணோட 2918-3133 இந்த அலுவலக எண்ணை பயன்படுத்தலாம். அல்லது வாட்ஸ்அப் எண்ணில் நீங்க தொடர்பு கொள்ளணும் நினைச்சீங்க அப்படின்னா 98-42-0-35-441. மீண்டும் ஒரு முறை 98-42-0-35-441
3: இந்த எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். சென்ற வாரத்தின் தொடர்ச்சியாக MSME பற்றி தெரிந்து கொள்ளலாம். இந்த வாரம் யாதுமாகி நிகழ்ச்சியில் சென்ற வார தொடர்ச்சியாக மீண்டும் நம்மோடு இணைகிறார் குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் வளர்ச்சி மற்றும் வசதியாக்கல் அலுவலக உதவி இயக்குனர் ஆர். உமாச்சந்திரிகா அவர்கள். மீண்டும் வணக்கம் மேடம்.
4: வணக்கம் மேடம். PMEGP ஸ்கீம்ல வராங்க, சரி, இது வந்து மத்திய அரசாங்கத்தோட ஒரு திட்டம்,
6: அதிகமா வந்து எல்லாரும் போறாங்க,
4: அதிகமா ரொம்ப

0: அதிகமா போயிட்டு இருக்கு மேடம். இது நீண்ட காலமா செயல்ல இருக்கிற ஒரு திட்டம் வந்து இந்த PMEGP திட்டம். இதுல வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் கொடுக்கறாங்க. இது வந்து ஆடு மாடு கோழி வளர்க்கறதுக்கு கூட குடுக்கறாங்க.
1: அதனாலதான் எல்லா இடத்துலயுமே போய் சேர்ந்து இருக்குது.
0: ஆனா ஆடு மாடு மட்டும் வாங்க கொடுக்க மாட்டாங்க, ஷெட்டு போடணும். ஆடு மாடு வளர்க்கறதுக்கு ஷெட்டு போட்டு பண்றதா இருந்தாதான் இந்த திட்டத்துல வந்து பெனிஃபிட் பண்ண முடியும். சோ இதுல வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இதுல செகண்ட் லோனும் போகலாம் மேடம். இப்ப இந்த PMEGP ல ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு நான் ப்ரொபோசல் கொடுக்கறேன்னு வச்சுக்கோங்க. இதுல ஃப்ளோட்டிங் சப்சிடி, இப்ப ப்ராப்பர் திண்டுக்கல்ல அவங்க இந்த தொழில பண்றாங்கன்னா 15% சப்சிடி கொடுப்பாங்க. இதே கொஞ்சம் தள்ளி பழனி ஒட்டஞ்சத்திரம் இந்த மாதிரியான ஏரியால வந்து கொடுக்கறாங்க அப்படின்னா 25% வரைக்கும் மானியம் கொடுப்பாங்க. அதே கொடைக்கானல்ல பண்றாங்க. ரூரல் ஏரியாவை டெவலப் பண்ணணும், வில்லேஜஸ்ல வந்து பிசினஸ் பண்ணணும், மக்களோட புலம்பெயர்வை தடுத்து நிப்பாட்டணும். அந்த மாதிரி கிராமங்கள்ல பண்றாங்க இல்ல இந்த மாதிரி மலைவாச ஸ்தலங்கள்ல பண்றாங்கன்னா 35% வரைக்கும் மானியம் கொடுக்கறாங்க. சோ 1 லட்சம் ரூபாய் லோன் எடுக்கிறாங்கன்னா 35,000 ரூபாய் மானியமா கிடைக்கும். அதனாலதான் இது வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஸ்கீமா போயிட்டு இருக்கு. இப்ப நான் ஃபர்ஸ்ட் லோன் எடுத்துட்டேன், எடுத்து ஒரு 3 வருஷத்துல லோனை கட்டி முடிச்சேன்னா நான் செகண்ட் லோனும் போகலாம், 1 கோடி ரூபாய் வரைக்கும் போகலாம். நார்மலா சப்சிடி வந்து 1,000 தான் கொடுப்பாங்க. அதனாலதான் ஸ்கீம்ஸ் நிறைய இருந்தாலும் சப்சிடிய வந்து நம்ம எந்த பிசினஸ்க்கு நம்ம கரெக்டா யூஸ் பண்றோங்கறத பொறுத்து இருக்கு மேடம். UAEGP ல போய் நான் வந்து ஃபர்ஸ்ட் பிசினஸ் நான் பிராக்டிஸ் பண்ண போறேன், பழக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் UAEGP ல எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் பெரிய ஸ்கீம் அவைல் பண்ண முடியாது. ஒரு முறை தான் கொடுப்பாங்க சப்சிடி. இதே PMEGP ல போனீங்கன்னா 2 தடவை சப்சிடி வாங்கலாம்.
1: இது வந்து குழுவாகவும் சேர்ந்து பண்ணலாமா இல்ல
0: தனிநபர் தான் மேடம்? இதுல வந்து பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் கூட வர முடியாது, ப்ரொப்ரைட்டரிஷிப் மட்டும் தான், ஒரு நபர் பண்ற தொழில் மட்டும்தான் இந்த PMEGP வரும். எனக்கு 50 லட்சம் ரூபாய் பத்தாது, இன்னும் அதிகமா வேணும், என்ன நான் வந்து ஒரு நல்ல ஐடியா இருக்கு, ஒரு 5 கோடி ரூபாய் வரைக்கும் வேணும்னா நீட்ஸ் ஒரு ஸ்கீம் இருக்கு, NEEDS. 45 வயதுக்கு உட்பட்ட முதல் தலைமுறை தொழில் முனைவோரா இருக்கணும். பெண்களுக்கு SC ST தொழில் முனைவோர் இவங்களுக்கு எல்லாம் வந்து ஸ்டாண்ட் அப் இந்தியா. இது வந்து பாத்தீங்கன்னா கிரீன் ஃபீல்டு ப்ராஜெக்ட்ஸ், அக்ரிகல்ச்சர் ப்ராஜெக்ட் வேல்யூ அடிஷன் பண்ற மாதிரி. இப்ப மாட்டு பால் எடுக்கிறது வேல்யூ அடிஷன் ஆஃப் மில்க் ப்ராடக்ட்ஸ் பண்றது, இல்ல அக்ரி ப்ராடக்ட்ஸ் வேல்யூ அடிஷன் பண்றது, இதுல வந்து உங்களுக்கு 2 கோடி ரூபாய் வரைக்கும் நீங்க ஸ்டாண்ட் அப் இந்தியால வாங்கிக்கலாம்.
1: அதுக்கடுத்து
0: AABCS ஒரு ஸ்கீம் இருக்கு மேடம். இது வந்து பாத்தீங்கன்னா SC ST தொழில் முனைவோருக்கு மட்டும். இப்ப வாகன கடன் வாங்குறாங்க, ஒரு டிரான்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ண போறாங்க, அவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த ஸ்கீம் வழியா அதிகபட்சம் 5 கோடி ரூபாய் வரைக்கும் ட்ரேடிங்கும் பண்ணலாம், சர்வீஸும் பண்ணலாம், உற்பத்தியும் பண்ணலாம். ஒரு ஹோட்டல் பிசினஸ் வைக்கிறேங்கிறத சர்வீஸ் சொல்லுவோம், இதே ஒரு JCP ஆபரேட்டரா போறது சர்வீஸ் சொல்லுவோம், ஒரு டூர் வேன் ஆபரேட் பண்றதும் சர்வீஸ் கேட்டகரியில வரும். இதே ஒரு உற்பத்தி நிறுவனம் போட போறாங்க அப்படின்னா அதை நம்ம மேனுபேக்சரிங் செக்டர் சொல்லுவோம், இல்ல ட்ரேடிங்காவே பண்ண போறாரு அப்படின்னாலும் இந்த 3 பேருமே இந்த ஸ்கீம்ல AABCS ஸ்கீம்ல வந்து எலிஜிபிள். அண்ணல் அம்பேத்கர் பிசினஸ் சாம்பியன் ஸ்கீம் சொல்லுவாங்க. ஆண் பெண் யாரா இருந்தாலுமே SC ST சமூகத்தினரா சேர்ந்திருக்கணும். இதுல வந்து ஏஜ் லிமிட் இல்ல மேடம்.
1: இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே MSME கீழே வருது அப்படின்னு சொல்லிருக்கீங்க.
0: MSME ப்ராப்ளம் வந்து மார்க்கெட் மேடம், அவங்க பொருளை வந்து வியாபாரம் பண்றது பிரச்சனையா இருக்கும். அதுக்கு பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட் பாலிசின்னு ஒரு திட்டம் இருக்கு, அதுல கவர்மெண்ட் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஒரு 348 ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் இந்த MSME உற்பத்தி பண்றாங்கன்னா அந்த பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட் பாலிசிக்கு கீழே அவங்க வந்து பெனிஃபிட் அடையலாம். ஒரு உதாரணத்துக்கு இந்தியன் ரயில்வேஸ்க்கு பாக்குமட்டை பிளேட் பண்றாங்க, இல்ல பேப்பர் கப்பு இந்த மாதிரி ஏதோ சின்ன லெவல்ல பிசினஸ் பண்றாங்க, அதை கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு சப்ளை பண்ணணும். ஒரு ஊர்கா பண்றாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு சப்ளை பண்ணணும். சோ இதெல்லாம் பண்ணும்போது இந்த பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட் பாலிசிக்கு கீழே அவங்க பெனிஃபிட் அடையலாம், இந்தியா ஃபுல்லா அவங்க வந்து பொருளை கொடுக்கலாம்.
1: இது வந்து ஆன்லைன்ல சேல் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுமா?
0: ஆன்லைன்ல சேல் பண்றதுக்கு வந்துட்டு அதுக்கும் ஸ்கீம் இருக்கு மேடம். ONDC ஒரு பிளாட்ஃபார்ம் இப்ப கொண்டு வந்திருக்காங்க கவர்மெண்ட். அந்த ONDC பிளாட்ஃபார்ம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க உங்க பொருளை வந்து தனியார் இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல நீங்க வந்து விற்பனை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா GST எடுக்கணும், கரண்ட் அக்கௌண்ட் இருக்கணும், இந்த மாதிரியான ரெக்யர்மெண்ட்ஸ் அதிகமா இருக்கு. இப்ப ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல தான் விற்க முடியும். நான் அவங்க கிட்ட ஒரு பணம் கட்டுறேன், 25,000 ரூபாய் பணம் கட்டுறேன்னா ஒரு பிளாட்ஃபார்ம்ல தான் பண்ண முடியும். இதே கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்கிற இந்த ONDC பிளாட்ஃபார்ம்ல பேக் எண்ட்ல வந்து 100க்கும் மேற்பட்ட ஆன்லைன் இணையதளங்கள் வந்து இருக்கும், இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கும். சோ ஒரு MSME நான் ஆன்போர்ட் பண்ணி என் ப்ராடக்ட்டை நான் ONDC பிளே பண்ணும்போது பேக் எண்ட்ல இருக்கிற 300க்கும் மேற்பட்ட ஆன்லைன் தளங்கள் வந்து பாத்துக்க முடியும். MSME அமைச்சகம் இருக்கு மேடம், MSME அமைச்சகத்துக்கு கீழே ஆபீஸ் ஆஃப் DC MSME இருக்கும். அதுக்கடுத்து KVIC காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரமோட் பண்றதுக்கு KVIC ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. மூணாவது கயிறு சம்பந்தப்பட்ட தொழில ப்ரமோட் பண்றதுக்கு காயர் போர்டு இருக்காங்க மேடம். நாலாவது NSIC நேஷனல் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் அப்படின்னு

0: ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அதுக்கடுத்து சிட்பி, நான் சொன்னேன் இல்லைங்களா, கிரெடிட் கேரண்டி ஸ்கீம், அதை இம்ப்ளிமெண்ட் பண்றது சிட்பி பேங்க் தான் பண்றாங்க. ஆறாவது எம்எஸ்எம்இ போர்டு இருக்கு. இவங்க எல்லாருமே எம்எஸ்எம்இ அமைச்சகத்துக்கு கீழே வருவாங்க. இப்ப நான் சொன்ன இந்த ONDC பிளாட்ஃபார்ம் வந்து எம்எஸ்எம்இ டீம் இனிஷியேட்டிவ்னு சொல்லுவாங்க. நம்ம எம்எஸ்எம்இஸ் என்ன மாதிரியான பொருட்களை உருவாக்குறாங்க, என்ன மாதிரியான பொருட்களை விற்பனை பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எம்எஸ்எம்இ மார்ட் வெப்சைட்ல அவங்க போய் பார்க்கலாம். அந்த எம்எஸ்எம்இ மார்ட் வந்து ஓனர் வந்து இந்த NSSI டிபார்ட்மெண்ட்.
1: இந்த ஜெம் போர்ட்டல் எல்லாம் ஒண்ணு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் எது மேம்? அதுவும் உங்களோட அண்டர்ல?
0: அதுவும் ஆமா, கவர்மெண்ட் இ மார்க்கெட்டிங். இது வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட் பாலிசி. எல்லா அரசாங்க நிறுவனங்களும் நம்ம ப்ரொக்யூர் பண்றோம். இப்ப உங்க ஆபீஸ்க்கு நீங்க ஒரு 100 பென்சில்ஸ் வாங்குறீங்கன்னா 25 பென்சில்ஸ் வந்து எம்எஸ்எம்இஸ் கிட்ட இருந்து தான் வாங்கணும். அதுலயும் 4 பென்சில் SC ST விமன் ஓன்டு எம்எஸ்எம்இஸ் இருக்கணும் அப்படிங்கறது மேண்டேட். சோ ஒவ்வொரு வருஷமும் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டும் எம்எஸ்எம்இஸ் கிட்ட இருந்து எவ்வளவு ப்ரொக்யூர் பண்ணாங்க ரிப்போர்ட்ட கொடுக்கணும். அது எல்லாமே வந்து ஜெம் வழியா தான் வாங்கணும்.
1: அப்ப ஜெம்முக்கு கீழே வந்து எம்எஸ்எம்இ ல ரெஜிஸ்டர் பண்ண அத்தனை தொழில் முனைவோரும் இருப்பாங்க.
0: கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு சப்ளை பண்ண போறோம், ஒரு மேன் பவர் சப்ளை, எங்க ஆபீஸ்க்கு ஒரு செக்யூரிட்டி நான் எடுக்கிறேன், இல்ல என் ஆபீஸ்க்கு ஒரு கம்ப்யூட்டர் வாங்குறேன், என் ஆபீஸ்க்கு ஒரு A4 ஷீட்ஸ் வாங்குறேன், ஏதோ ஸ்டேஷனரிஸ் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே நான் ஜெம் வழியா தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: காலை கதிர் மற்றும் ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இணைந்து நடத்தும் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வழிகாட்டி 2026. இன்ஜினியரிங் கவுன்சிலிங் குறித்து அனைத்து சந்தேகங்களுக்கும் தமிழ்நாடு பொறியியல் செயற்கை செயலாளர் டாக்டர் புருஷோத்தமன் மற்றும் கல்வி ஆலோசகர் ஜெயபிரகாஷ் காந்தி ஆகியோர் நேரடி விளக்கம் அளிக்கிறார்கள். நிகழ்ச்சி நடைபெறும் நாள் July 4 காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை ஈரோடு ரத்னா ரெசிடென்சியிலும், நாமக்கல் SPS திருமண மண்டபத்தில் மதியம் 3 மணி முதல் 6 மணி வரையிலும் நடைபெறும். மேலும் July 5 அன்று காலை 10 மணி முதல் 1 மணி வரை சேலம் CJ பிளாசோவில் நடைபெற உள்ளது. இந்நிகழ்ச்சியை இணைந்து நடத்துபவர்கள் கற்பகம் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோயம்புத்தூர், முத்தையம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், ராசிபுரம். பெற்றோர்கள் மாணவர்கள் அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
5: காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், விருதுநகர். புதுதில்லி சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அங்கீகாரம் பெற்ற தலை சிறந்த கல்லூரி.
6: 185 கட் ஆஃப் மாணவர்களுக்கு டியூஷன், காலேஜ் மற்றும் ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லை. 180 கட் ஆஃப் மாணவர்களுக்கு டியூஷன் மற்றும் ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லை.
5: ஒவ்வொரு துறையிலும் முதன்மை மாணவர்களுக்கு தங்க மெடல்கள்.
6: 50 மேற்பட்ட வேல்யூ ஆடட் கோர்ஸ்களுடன்
5: காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, விருதுநகர். கவுன்சிலிங் கோட் 4959.
7: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், foreign language கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
8: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. காண்டாக்ட் 8939808574.
9: நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
10: கோடை பண்பலை 100.5 புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்
11: வழங்கிக் கொண்டிருக்கும். யாதுமாகி இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
7: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
8: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. Contact 8939808574.

0: தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் காரைக்குடி கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884-21666.
1: நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் நல்வாழ்த்துக்கள்.
3: தொழில் முனைவோருக்கான சிறப்பு வழிகாட்டுதல் நிகழ்ச்சியாக நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது யாதுமாகி. இன்றைய யாதுமாகி நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நிகழ்ச்சியை

0: சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் மதுரை MSME உதவி இயக்குனர் ஆர். உமாசந்திரிகா அவர்கள்.
1: பிரைவேட் லிமிடெட் வர்றதோ LTP வர்றதோ இத பத்தி தெளிவுபடுத்த முடியுமா?
2: இப்ப நான் சொன்ன மாதிரி நீங்க பிசினஸ் கிளாசிபிகேஷன் வந்து ப்ரொப்ரைட்டர்ஷிப், ஒரு நபர் தான் அந்த பிசினஸ்க்கு ஓனரா இருக்காருனா நீங்க ப்ரொப்ரைட்டர்ஷிப் எடுத்து பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்ட்னர்ஷிப் கம்பெனி. பார்ட்னர்ஷிப் ஃப்ரைம் அப்படிங்கறது வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் அதுல வந்து இன்வெஸ்டராவோ டைரக்டராவோ இருக்கிறாங்க அப்படின்னா அதை பார்ட்னர்ஷிப் ஃப்ரைம்னு சொல்லுவாங்க. இது பிரைவேட் லிமிடெட் கம்பெனி எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஒன்றுக்கு மேற்பட்ட டைரக்டர்கள் வந்து இருக்கிறாங்க, அந்த கம்பெனியோட பொட்டன்சியல் டேர்ன் ஓவர், அதாவது இது வந்து ரொம்ப ஸ்ட்ரக்சரலி ஆர்கனைஸ்டான செக்டரை வந்து நம்ம பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு கொண்டு போவோம். ஆனா இதுல வந்து பினான்சியல் காஸ்ட் வந்து இன்கர் பண்ணும். ஏன்னா பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா ஏன் ரிஜிஸ்டர் பண்றாங்கன்னா அவங்களோட இன்கம் வந்து நிறைய மல்டிஃபோல்ட் ஆகும் மேடம். இப்ப ப்ரொப்ரைட்டர்ஷிப் போகும்போது கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் ஏதாச்சும் தான் அவங்க எடுக்க முடியும். பிரைவேட் லிமிடெட் கம்பெனி வந்து வெஞ்சர் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதாவது ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லக்கூடிய வெளியில இருந்து வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டையும் அவங்க கொண்டு வர முடியும். ஒரு நபர் இருக்கிறாரு, அவரு அயல்நாட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்ப அங்க வந்து ஒரு பானம் குடுக்கறாங்க, 11 மணிக்கு வந்துட்டு கிரீன் டீ மாதிரி ஒரு பானம் குடுக்கறாங்க. அதை குடிச்சா ரொம்ப புத்துணர்வா இருக்கு. அதை குடிச்சிட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப புத்துணர்வா இருக்கு அப்படிங்கறனால அது என்ன ப்ராடக்ட்னு அனலைஸ் பண்றாரு. அது பாத்தீங்கன்னா வீட் கிராஸ், கோதுமைய முளைக்கட்டி அந்த புல்லு வருது இல்லையா, அந்த புல்ல வந்து நிழல் பட காய வச்சு அந்த புல்லை எடுத்து பவுடர் பண்ணி சுடுதண்ணில கொதிக்கி வச்சு குடிச்சா அது கிட்டத்தட்ட கிரீன் டீயோட அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால நம்மள புத்துணர்வாவும் இளமையாவும் வச்சுக்கிறது. இதை பாக்குற அவரு வேலையை விடுறாரு, திண்டுக்கல் மாவட்டத்துக்கு வராரு. திண்டுக்கலோட நேட்டிவ் தான் அவரு. இங்க வந்து அவருக்கு வந்து நிறைய கிரேப்ஸ் ஃபீல்டு இருக்கு. சோ அவர் வீட்லயே இடம் இருக்கிறதுனால நெல் பட கோதுமையை முளைக்கட்டுறாரு, கிராஸ கட் பண்றாரு. கட் பண்ணும் போது அதுல பவுடர் பண்ணி இப்ப அவர் ஒரு பொருளை ரெடி பண்ணிட்டாரு. இப்ப யாருகிட்ட நான் ஃபண்டுக்கு போறதுன்னு இப்ப நினைக்கிறார். இப்ப எப்படி எல்லாம் ஃபண்டு வரும் நான் சொல்றேன். கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்கீம்ஸ் வழியா ஃபண்டு வரும். சோ ஒரு பேங்க் மேனேஜர் அப்ரோச் பண்ணி மேனேஜர் வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து வயபிளா அப்படின்னு அசஸ் பண்ணாங்கன்னா அது கவர்மெண்ட் சைடு ஃபண்டிங். ஒன்று ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து கவர்மெண்ட் சைடு ஃபண்டிங். செகண்ட் பாயிண்ட் வந்து ஸ்டார்ட் அப் ஃபண்டிங். ஸோ இந்த வந்து அவர் ஸ்டில் வந்து சின்ன சின்ன சேஷையை தான் ரெடி பண்ணாரு. பிசினஸ்க்கு வந்து பெருசா மிஷின் போட்டு இன்வெஸ்ட் பண்ணல, வீட்டில் இருக்கிற கிரைண்டர் மிக்சியை வச்சு ரெடி பண்ற ஒரு பிசினஸ். சோ ப்ராடக்ட் கொண்டு வந்துட்டாரு. இப்ப ஸ்டார்ட் அப்புக்கும் அவர் வந்து பண்ணலாம், ஸ்டார்ட் அப் வழியா அவர் பணம் கேட்டாலும் பண்ண முடியும். இது ரெண்டாவது. மூணாவது ஏஞ்சல் இன்வெஸ்டர்னு ஒரு கான்செப்ட். ஏஞ்சல் இன்வெஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸ் இருப்பாங்கல்ல மேடம், நிறைய பணக்காரவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் புதுமையான ஐடியால நான் போய் பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு ஐடியாஸ் வந்து அவங்களோட பிசினஸ் இல்லாம வேற பிசினஸ்ல நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. சோ அப்படி பண்ணும்போது இதே நபர் அவங்க கிட்ட பிச் பண்ணுவார். ஆனா அவங்கதான் ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இப்ப இவரோட பிசினஸ் வந்து 25 லட்சம் ரூபாய் வேணும்னு அவர் கேக்குறாருன்னா அந்த 25 லட்சம் ரூபாயும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணிருவாங்க. இவரோட கான்ட்ரிபியூஷன் எதுவுமே இருக்காது. ஆனா அவர் வந்து ஈக்விட்டி எழுதி கொடுக்கணும். இப்ப ஷேர் மார்க்கெட்ல வாங்குற மாதிரி ஈக்விட்டி எழுதி கொடுக்கணும் மேடம். ஈக்விட்டியா ஒரு 20% உங்களுக்கு வந்து என்னோட பிசினஸ் வந்து நான் ப்ராஃபிட்ட கொடுப்பேன். நஷ்டமா போனாலும் பிரச்சனை இல்லை, நஷ்டமா போனாலும் அவர் ரீபே பண்ண தேவையில்லை. பட் ப்ராஃபிட் வந்துச்சுன்னா அவங்களுக்கு கொடுக்கணும்.
3: நம்பகமான ஒருத்தவங்களோட டைப் ஆகுறாங்க, சரியான ஒரு ஐடியாவோட வரணும். என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கோ அதை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய தொழிலுக்கு முதலீடு கொடுக்கறதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க. அரசாங்கத்திலிருந்தும் அதற்கான முதலீடு அரசாங்கத்தோட கிடைக்குது அப்படின்னு சொல்லிருக்கீங்க. LLP ஒன்னு சொன்னீங்க,
2: LLP ரெண்டுக்கும் நடுவுல லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப் ஃப்ரைம் LLP. இது வந்து ப்ரொப்ரைட்டர்ஷிப்பும் இருக்காது, பிரைவேட் லிமிடெட் கம்பெனியும் இருக்காது, ரெண்டுக்கும் நடுவுல. சோ கம்பெனியை டிசால்வ் பண்றது ஈஸியா இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன் மேடம், இப்ப ஸ்டார்ட் அப் இந்தியால DPIIT நம்பர் வாங்கிட்டாங்க. இது ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா இருக்கு, ஒரு லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப் ஃப்ரேம்வொர்க்னு வெச்சுங்க. இப்ப 2 வருஷம் கழிச்சு என்னோட ஐடியா அந்த ரெஜிஸ்டர் பண்ண ஐடியாவை நான் பிசினஸ் செய்ய விரும்பல, ஒரு ஐடி கம்பெனியே வெச்சுங்களேன், என் ஐடியாவை அந்த நம்பரை வச்சு நான் உங்களுக்கு வித்துட்டு போயிடலாம். டெக்னாலஜி டிரான்ஸ்பர்.
3: ரொம்ப அழகா சொல்றீங்க. MSME-னா என்ன, ஸ்டார்ட் அப்னா என்ன, ஸ்டாண்ட் அப்னா என்னென்ன திட்டங்கள் இருக்கு, இது எல்லாத்தையுமே ரொம்ப அழகா எங்களுக்கு சொல்லிட்டீங்க மேம். பிரைவேட் லிமிடெட் ஆகிறதுக்கு என்ன வழி, ஒவ்வொரு MSME-லயே எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க, எவ்வளவு டர்ன் ஓவர் எடுக்கிறாங்க, இதெல்லாமே ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க.
2: இப்ப வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் MSME-க்கு கீழே தான் எங்களோட ஆபீஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் கமிஷனர் ஆஃப் MSME இருக்கு. எங்களோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து நியூடெல்லி. நியூடெல்லியில இருந்தாலுமே இந்தியா ஃபுல்லா 30 மாநிலத்திலையும் அதோட ஹெட் குவார்டர்ஸ்ல எங்களோட பிரசன்ஸ் இருக்கு. சோ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் சென்னையில எங்களோட ஹெட் ஆபீஸ் கிண்டில இருக்கு, அதுக்கு பிரான்ச் ஆபீசஸ் இந்தியா ஃபுல்லா 28 பிரான்ச் ஆபீசஸ் இருக்கு. சோ நம்ம தமிழ்நாட்டுக்குரிய பிரான்ச் ஆபீஸ் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கு, திருநெல்வேலியில இருக்கு, மதுரையில இருக்கு.

0: இப்ப மதுரை ஆபீஸ்ல நாங்க என்ன ரோல் பண்றோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு 5 டிஸ்ட்ரிக்ட்ஸ கவர் பண்ணிட்டு இருக்கோம். மதுரை, ராம்நாடு, திண்டுக்கல், தேனி, சிவகங்கை. தொழில் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங் நம்ம குடுக்கறோம். ஃப்ரீ ஸ்கில் ட்ரைனிங், 30 நாள் ட்ரைனிங், 5 நாள் ட்ரைனிங், 1 நாள் ட்ரைனிங்,
1: திறன்
0: மேம்பாட்டு பயிற்சி, இது எல்லாமே ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப திண்டுக்கல் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா, நாங்க வந்து சிசிடிவி இன்ஸ்டாலேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் சர்வீஸ் பண்ணிக்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். ரெனியூவபிள் எனர்ஜி செக்டர், அதாவது சோலார் பவர் இன்ஸ்டாலேஷன் அண்ட் சர்வீசஸ் அங்கிறது வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ், விண்ட் எனர்ஜி யூஸ் பண்ணி எப்படி எல்லாம் பிசினஸ் பண்ணலாம், இது பத்திலாம் நாங்க ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். இது பெண்களுக்கும் இன்க்ளூடட் தான் மேடம். ஆனா திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்குன்னு சொல்லும் போது ஃபேஷன் டிசைனிங், டெய்லரிங் இந்த மாதிரி தான் கேக்குறாங்க. ஏன்னா அவங்க வீட்டுல வச்சு பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறதுனால இது உணவு பதப்படுத்துதலும் சொல்லி கொடுத்துருக்கோம். ஏன்னா இங்க வந்து இது ஒரு அக்ரி பெல்ட் அப்படிங்கறதுனால காய்கறிகள் அண்ட் பழங்களை வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை எப்படி மாத்திர
1: முடியும். மினிமம்
0: 25 பேர் இருக்கணும். 25 பேர் ஒன்னு சேர்ந்தாங்கன்னா நாங்க அவங்க என்ன கோர்ஸ்ல ட்ரைனிங் கேக்குறாங்களோ அந்த கோர்ஸ் அவங்களுக்கு கொடுத்து 20 நாள் திறன் மேம்பாட்டு பயிற்சி, மிச்சம் 10 நாள் வந்து ஒரு சின்ன MBA பண்ற மாதிரி பிசினஸ் எப்படி மேனேஜ் பண்ணணும், ஒரு பேலன்ஸ் ஷீட் எப்படி மேனேஜ் பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும், இது எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். சோ ட்ரைனிங் கவர்மெண்ட் ஆப் இந்தியா சர்டிபிகேட். ஏன்னா இப்ப வந்து ஆர்வத்தால வரவங்களுக்கு வந்து பேங்க்ல லோன் கிடைக்கிறது கஷ்டம். ஆர்வத்தால தொழில் பண்ணுவாங்க, படிச்ச படிப்பை வச்சு தொழில் பண்ணுவாங்க, அனுபவத்தை வச்சு தொழில் பண்ணுவாங்க. ஆர்வத்தை மட்டும் வச்சு தொழில் பண்றவங்களுக்கு வந்து அவங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து நாங்க கொடுக்கற கவர்மெண்ட் ஆப் இந்தியா சர்டிபிகேட் தான். அது வந்து பேங்க் மேனேஜர் ரொம்ப வேல்யூ பண்ணுவாங்க. இந்த கோர்ஸ் நடக்கும்போதே நாங்க பேங்க் மேனேஜர்ஸ் நிறைய பேரை கூட்டி வந்து அந்த ஆண்டர்பிரினர் வந்து சிபில் அவங்க செக் பண்ணுவாங்க, யார் யாரெல்லாம் பொட்டன்சியலான கேண்டிடேட் இருக்காங்க, நாங்க யாருக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண முடியுங்கிறதையும் ஒரு ப்ரிலிமினரி ஸ்கிரீனிங் பண்ணிட்டு சர்டிபிகேட் கொடுக்கற அன்னைக்கு ஒரு 5 பேருக்கு லோனும் வாங்கி கொடுத்துருவோம்.
2: PGP College of Engineering and Technology Autonomous Namakkal
3: Nalla placement Brahmanda infrastructure foreign language karkum vaipana ellame top
4: enga selection seri
5: counseling code 2612
6: கோடை பண்பலை 100.5 இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பர சுவாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
7: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பர சுவாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
8: கோடை பண்பலை 100.5 புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்
9: வழங்கிய யாதுமாகி.
10: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கல கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. July 1 to August 15 வரை
11: சிவா டெக்ஸ்டைல்ஸ்
9: இணைந்து வழங்கியோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்
3: நல்ல பிளேஸ்மெண்ட் பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர் ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு எல்லாமே டாப்.
4: எங்க செலக்ஷன் சரி
5: கவுன்சிலிங் கோட் 2612.
3: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட் பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர் ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
5: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல் கவுன்சிலிங் கோட் 2612. காண்டாக்ட் 8939808574.
12: தொழில் முனைவோருக்கான சிறப்பு வழிகாட்டுதல் நிகழ்ச்சியாக நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது யாதுமாகி. இன்றைய யாதுமாகி நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் மதுரை MSME உதவி இயக்குனர் R. உமாசந்திரிகா அவர்கள்.
13: பெண் தொழில் முனைவோர் இருக்காங்க. இப்ப MSME அப்படின்னும் போதே தொழில் முனைவோருக்கு ஊக்கப்படுத்துறீங்க, அவங்களுக்கான திட்டங்கள் எதுவோ அதை கொண்டு போய் சேர்க்கிறீங்க. பெண் தொழில் முனைவோருக்காக நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா?
0: ஆமா மேடம், பெண் தொழில் முனைவோர்கள் வந்து பொதுவா தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு தான் மேடம் யோசிக்கிறாங்க. ஆனா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுல எவ்வளவு இடையூறுகள் வந்தாலும் அதை வந்து ரொம்ப அழகா வந்து டேக்கிள் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க பிசினஸ் தொழில வந்து பாதுகாக்க மறந்துடுறாங்க, செக்யூர் பண்ண மாட்டேங்கிறாங்க. சோ அத பத்தி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் மேடம்.
13: என்ன காரணம்?
0: நம்மளால சாதிக்க முடியுமா? ஃபர்ஸ்ட் வந்து சொசைட்டி அவங்கள நீ உன்னால முடியாதுன்னு சொல்ற ஒரு பேக்ரவுண்ட், அவங்களை என்கரேஜ் பண்றதுக்கு ஆள் இல்ல. அப்படியே அவங்களாவே நான் இதை செஞ்சு பார்த்தா என்னன்னு வந்தாலும் உன்னால ஜெயிக்க முடியாதுன்னு சொல்ற ஒரு தன்மை.

0: சோ இந்த மாதிரியான ஒரு கிரிட்டிசிசம் என்விரான்மெண்ட்லயே பெண்கள் வந்து இருக்கிறதுனால அந்த தடையை மீறி அந்த கம்ஃபர்ட் ஜோனை மீறி அவங்கனால வந்து வரதுக்கு பயப்படுறாங்க. ஆனா வரணும்னு துணிச்சுட்டாங்கன்னா யாருமே அவங்கள ஸ்டாப் பண்ண முடியல.
1: அப்ப பெண் தொழில் முனைவோர் வந்து உருவாயிடுறாங்க. அடுத்த நிலை,
0: அடுத்த ப்ராசஸ் வந்து இப்ப உங்க தொழில வந்து நீங்க உங்களுடைய சொத்தா மாத்துங்க. இப்ப பெண்கள் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா உணவு சம்பந்தப்பட்ட தொழில்கள் அதிகமா பண்ணுவாங்க. அதை விட்டீங்கன்னா ஃபேஷன் டிசைனிங், டிரெஸ் கார்மெண்ட்ஸ் பிசினஸ்களும் நிறைய இருப்பாங்க. இது ரெண்டு தான் வந்து பெண்கள் ரொம்ப அதிகமா டாமினேட் பண்ற ஒரு செக்டர்ஸ் சொல்லலாம். இப்ப இதுல ஃபுட் ப்ராடக்ட்ஸ் நீங்க பண்ணும்போது அது ரொம்ப காம்படிட்டிவான ஒரு பிசினஸ் ஏரியாஸ். இப்ப உங்ககிட்ட ஒரு நல்ல மசாலா ப்ராடக்ட் கொண்டு வரீங்க, அது உங்களோட யூனிக் ப்ராடக்ட், உங்களோட முத்திரை பதிக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் நீங்க நினைப்பீங்க. ஆனா அது மார்க்கெட்டுக்கு வந்த உடனே அதை ஈஸியா வந்து டூப்ளிகேட் பண்ண முடியும். சோ இதை வந்து அவாய்ட் பண்றதுக்கு உங்க பிசினஸ் நீங்க செக்யூர் பண்ணணும். சோ எப்படி செக்யூர் பண்ணலாம், உங்க பிசினஸ் நேம் வந்து பதியணும், ட்ரேட் மார்க் எடுக்கணும். உங்க தொழிலுக்கு நீங்க என்ன பேர் வச்சிருக்கீங்களோ அந்த தொழிலுக்கு ட்ரேட் மார்க் எடுங்க. அதை எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு செலவாகும். அதை வந்து பெண் தொழில் முனைவோரா இருக்கும்போது 100% கவர்மெண்ட் வந்து ரீஇம்பர்ஸ்மெண்ட் பண்ணிடுறாங்க, திருப்பி கொடுத்துறாங்க.
1: இந்த ட்ரேட் மார்க் எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்,
0: ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும். இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் டிபார்ட்மெண்ட் மூலமா நம்ம அப்ளை பண்ணணும். இப்ப உத்தியம் சர்டிபிகேட் வச்சிருக்கிறவங்க வந்து இதுக்குரிய செலவினங்கள் எல்லாத்தையும் திருப்பி வந்து வாங்கிக்கலாம். இப்ப ஒரு அதிகபட்சம் 3 மாசத்துக்குள்ள நீங்க செலவு பண்றீங்கன்னா 15,000 ரூபாய் செலவு பண்ணி உங்க கம்பெனி பேரை நீங்க ரிஜிஸ்டர் பண்றீங்க, ட்ரேட் மார்க் எடுக்கிறீங்கன்னா வித்இன் 3 மந்த்ஸ் உங்களுக்கு வந்து அந்த செலவு பண்ற அமௌண்ட் வந்து ரீஇம்பர்ஸ்மெண்ட் பண்ணிருவாங்க. அதுக்கடுத்து ட்ரேட் டிசைன் லோகோ, இப்ப உங்க கம்பெனிக்கு ஒரு லோகோ போடுவீங்க. பொதுவா ஒரு லேபிள் வந்து நேமும் லோகோவும் இருக்கு. உங்க பிசினஸ் வந்து அடுத்தவங்களுக்கு ரீச் ஆகணும்னா கண்டிப்பா லோகோவும் பிராண்டும் இல்லாம நீங்க பண்ண முடியாது. இதுக்கு வந்து NSIC டிபார்ட்மெண்ட் மூலமா உங்களுக்கு 2,500 ரூபாய் வரைக்கும் ரீஇம்பர்ஸ்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ஆன்போர்ட் பண்றதுக்கு கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு நீங்க செலவு பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து ரீஇம்பர்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பேட்டன்ட் எடுக்கிறீங்க, உங்க ப்ராடக்ட் வந்து ஒரு நல்ல ப்ராடக்டா இருக்கு, நீங்க டொமஸ்டிக் பேட்டன்ட் எடுக்கிறீங்கன்னா அதிகபட்சம் 1,00,000 ரூபாய் வரைக்கும் ரீஇம்பர்ஸ்மெண்ட் கொடுக்கறாங்க. இன்டர்நேஷனல் பேட்டன்ட் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா 5,00,000 ரூபாய் வரைக்கும் ரீஇம்பர்ஸ்மெண்ட் வாங்கிக்கலாம். இதெல்லாம் வந்து உங்க தொழிலை செக்யூர் பண்றதுக்குரிய ஒரு வழிமுறைகள் வந்து அரசாங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நீங்க அவைல் பண்ணுங்க. இந்த MSME போர்ட்டல்ல போயிட்டு நீங்க IPRக்கு கீழே போகும்போது உங்களோட உத்தியம் நம்பர், போன் நம்பர் கேட்கும். அதை நீங்க உள்ள என்ரோல் பண்ணிட்டீங்கன்னா எந்த இதுல நீங்க ரீஇம்பர்ஸ்மெண்ட், ட்ரேட் மார்க்கா இல்ல டிசைனுக்கா இல்ல பேட்டன்ட்டுக்கு ரீஇம்பர்ஸ்மெண்ட் கேட்கறீங்களா அப்படிங்கறத வந்து உங்களுக்கு அதுல டிஸ்பிளே பண்ணி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம்.
1: இந்த IPR தான் வந்து
0: அறிவுசார் சொத்துரிமை. ஆமா, அதாவது மேடம் நீங்க மார்க்கெட்டிங், இப்ப பெண்கள் தொழில் முனைவோர் வந்து அதிகமா பேஸ் பண்ற பிரச்சனை வந்து மார்க்கெட் பண்ணணும், என் ப்ராடக்ட எப்படி மார்க்கெட் பண்றதுன்னு தெரியல அப்படின்னு தான் நிறைய பேர் வந்து நிக்கிறாங்க. ஏன்னா ஒரு பொருளை உற்பத்தி பண்றது ரொம்ப சுலபம், ஆனா அதை மார்க்கெட் பண்றதுக்கு உங்களுக்கு பையர்ஸ் வந்து வாங்குறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
3: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1,200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
6: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
7: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
6: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வர தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழா. July 1 to August 15 வரை
7: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
8: இதுவரை புற்றுநோய் மருத்துவமனையாக மட்டும் செயல்பட்டு வந்த நம் ஹர்ஷமித்ரா மருத்துவமனை இப்போது விரிவாக்கம் செய்யப்பட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக திருச்சி நாகமங்கலத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது.
9: உங்கள் ஆரோக்கியமே எங்களின் முன்னுரிமை. உயர்தர மருத்துவ சேவை, நவீன வசதிகள், அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள், அனைத்தும் ஒரே இடத்தில். தொடர்புக்கு 7373731008.
10: கோடை பண்பலை 5:00 இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரம்.

0: சுவாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: கொடைக்கானல் சார்ந்து யோசிக்கணும் அப்படின்னா, கொடைக்கானல்ல ஹோம்மேட் சாக்லேட் பண்றாங்க. அப்புறம் இங்க பெண்கள் வந்து அங்கங்க கடைகள் வச்சிருக்காங்க. இங்க வந்து நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு. இது சார்ந்து ஏதாவது தொழில்கள் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா?
3: இப்ப சாக்லேட் பேஸ்ட் இங்க நிறைய இருக்குது அப்படிங்கறதுனால நீங்க ஃபேக்டரி செட்டப்பும் வந்து தாராளமா போட முடியும். ஏன்னா சின்ன சின்ன லெவல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறப்ப, அதை பெரிய லெவல்ல மாடர்னைஸ்டு டெக்னிக்ஸோட, இப்ப மாடர்ன் ஃபுட் ப்ராசஸிங் டெக்னிக்ஸ் வந்து அடாப்ட் பண்ணணும். இப்ப அவகேடோ ஆயில் எடுக்கிறது, உங்க பக்கம் அவகேடோ நிறைய இருக்கும். குழும தொழில்களுக்கு கீழே வந்து சாக்லேட்டுக்கு பண்றக்கூடிய மாடர்ன் மிஷினரிஸ் வந்து வாங்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அவங்க 20 பேரும் தனித்தனியா தொழில் பண்ணணும். தனித்தனியா வந்து அவங்க உத்தியம் சர்டிபிகேட் வச்சிருக்கணும். 3 வருஷமா அவங்க தொழில் பண்றாங்கிறதுக்கு எங்களுக்கு உத்தியம்ல வந்து பார்த்தாலே தெரிஞ்சிடும். பினான்சியல் இயர் லாஸ்ட் 3 பினான்சியல் இயர்ல பாப்பாங்க. நீங்க குழும தொழிலுக்கு அப்ளை பண்ணும்போது உங்க இண்டிவிஜுவலா ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க மிஷின்ஸோ இல்ல உண்மையாவே பிசினஸ் பண்றீங்களான்னு வந்து செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு தான் குழும தொழிலுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க.
2: உத்தியம் சர்டிபிகேட் பத்தி நம்ம நிறைய டைம் பேசிட்டோம். இதை எங்கேயாவது தவறுதலா பயன்படுத்துறதையும் நீங்க பாத்திருப்பீங்க. அந்த மாதிரி ஏதாவது பயன்படுத்தப்பட்டு அந்த தவறுகள் நடந்திருந்ததுன்னா இதுல எப்படி விழிப்புணர்வோடு இருக்கிறதுன்ற ஒரு விஷயத்தையும் சொல்லிடலாம்னு நினைக்கிறேன்.
3: உத்தியம் சர்டிபிகேட்ல வந்து நிறைய மிஸ்யூஸ் நடந்துட்டு இருக்கு. நீங்க வந்து ஒரு பர்சனல் லோனோ இல்ல டூ வீலர் லோனு, ஹோம் லோனு, ஏதோ நீங்க வேற ஒரு தொழில் சம்பந்தம் இல்லாத மற்ற லோன் நீங்க பேங்க்லயோ இல்ல பிரைவேட் பினான்ஸ் கம்பெனிஸ்லயோ நீங்க வாங்கும் போது உங்களுக்கே தெரியாம உங்களோட ஆதார் கார்டும் பேன் கார்டும் வாங்குறாங்க. வாங்கிட்டு உத்தியம் சர்டிபிகேட் பண்ணிடுறாங்க. சோ நீங்க வந்து ஓடிபி சொல்லாம உத்தியம் சர்டிபிகேட் பண்ண முடியாது. ஒரு உத்தியம் சர்டிபிகேட் பண்ணும்போது 3 தடவை உங்களுக்கு ஓடிபி வரும். ஆனா எங்க ஆபீஸ்க்கு ஒரு 4-5 கம்ப்ளைண்ட்ஸ் வருவாங்க. எங்களுக்கு தெரியாம யாரோ உத்தியம் சர்டிபிகேட் பதிஞ்சிருக்காங்க, நாங்க பண்ணவே இல்லை, என் தொழில ரிஜிஸ்டர் பண்ண போனேன், என்னால பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய வருது. என்ன நோக்கத்துக்காக அந்த ஓடிபி வாங்குறாங்க? லோன் ப்ராசஸ்
2: ஆதாரும் பேனும் குடுக்கறதுக்கு முன்னாடி முதல்ல பல தடவை யோசிச்சுக்கோங்க, யார்கிட்ட குடுக்கறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமும் இந்த உத்தியம்க்கு வந்து 3 தடவை ஓடிபி கேக்குறாங்கன்னா, ஏன் அதே பர்சன் உங்கள்ட்ட ஓடிபி 3 தடவை கேட்டிருக்காங்க, திரும்ப திரும்ப கேக்குறாங்களே அப்படின்னு கொஞ்சம் விழிப்புணர்வோட இருங்கன்னு சொல்றீங்க.
3: ஆமாங்க மேடம்.
2: இப்ப உத்தியம் சர்டிபிகேட் வேற யாரோ ஒருத்தர் தன்னோட பேர்ல எடுத்துட்டாங்க, தன்னோட கம்பெனி பேர்ல எடுத்துட்டாங்கன்னு தெரிய வந்துருச்சு, அவங்க என்ன பண்றது மேடம்?
4: எங்க தொடர்பு எண்?
2: அலுவலக எண் வந்து 0452-291-833. 0452 முன்னிணைப்பு எண்ணோட 291-833 இந்த அலுவலக எண்ணை பயன்படுத்தலாம். அல்லது வாட்ஸ்அப் எண்ல நீங்க தொடர்பு கொள்ளணும் நினைச்சீங்க அப்படின்னா 98-42-0-35-441. மீண்டும் ஒருமுறை 98-42-0-35-441 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று சிறப்பித்ததற்கு நன்றி தெரிவிக்கிறோம் மேம். நன்றி.
3: வாய்ப்பளித்தமைக்கு நன்றி மேடம்.
0: இனி கேட்கலாம் தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக.

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். அமர்நாத் புனித யாத்திரை நாட்டின் கலாச்சார ஒற்றுமையின் அடையாளமாக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா பிரான்ஸ் இடையேயான நட்புறவு வலுவுடன் இருப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். புதுதில்லியில் 16வது இந்தியா ஜப்பான் உச்சி மாநாடு வெற்றிகரமாக நடைபெற்றதாக ஜப்பான் நாளேடுகள் பாராட்டியுள்ளன. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலா நாட்டிற்கு ஆபரேஷன் அமிஸ்தா திட்டத்தின் கீழ் இந்தியா தொடர்ந்து உதவிகளை அளித்து வருகிறது. போர்ச்சுகல் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே வைஷ்ணவி அட்கர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். அமர்நாத் புனித யாத்திரை நாட்டின் கலாச்சார ஒற்றுமையின் அடையாளமாக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அமர்நாத் புனித யாத்திரை இன்று தொடங்கியதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் யாத்ரீகர்கள் 5 உறுதிமொழிகளை ஏற்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். தூய்மையை கடைபிடிப்பது, பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்றுவது, போக்குவரத்து செலவில் 10% பயணம் மேற்கொள்ளும் இடங்களில் செலவிடுவது, அன்னையின் பெயரில் மரக்கன்று நடுவது, தேசத்திற்கு முன்னுரிமை அளிப்பது ஆகிய 5 உறுதிமொழிகளை ஏற்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா வளர்ச்சியடையவும் புனித யாத்ரீகர்களின் பாதுகாப்பிற்காகவும் பாபா அமர்நாத்திடம் பிரார்த்தனை செய்வதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். அமர்நாத் புனித யாத்திரைக்கு பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து வசதிகளையும் வழங்கி வரும் இந்திய

ராணுவம், மத்திய ரிசர்வ் காவல்படை, ஜம்மு காஷ்மீர் காவல்துறை, எல்லை பாதுகாப்புப் படை, தேசிய பேரிடர் மீட்புப் படை, மருத்துவர்கள், தூய்மைப் பணியாளர்கள் உள்ளிட்டோருக்கு திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். முன்னதாக ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் மற்றும் பல்தால் வழித்தடங்களில் அமர்நாத் புனித யாத்திரை தொடங்கியது. 57 நாட்கள் நடைபெறும் இந்த யாத்திரையில் 3,888 மீட்டர் உயரத்தில் உள்ள அமர்நாத் குகையில் உள்ள பனிலிங்கத்தை யாத்ரீகர்கள் வழிபட உள்ளனர். ரக்ஷா பந்தன் பண்டிகையான அடுத்த மாதம் 28 தேதி இந்த யாத்திரை நிறைவடைய உள்ளது. இந்தியா பிரான்ஸ் இடையேயான நட்புறவு

0: பங்கேற்ற அவர், இரு நாடுகளும் இணைந்து புதுமையான திட்டங்களுடன் வளர்ச்சிப் பாதையில் சென்று கொண்டிருப்பதாக தெரிவித்தார். தொழில்நுட்ப மேம்பாடு, விநியோக கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள், உலக அரசியல் நிகழ்வுகள், எரிசக்தி பகிர்வு உள்ளிட்டவை உலக அரசியலில் பெரும் மாற்றங்களை செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். 2047 வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு இந்தியா முனைப்பான நடவடிக்கையை எடுத்து வருவதாக கூறிய அமைச்சர், பிரான்ஸ் நாட்டின் தொழிலதிபர்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப கட்டமைப்பை கொண்டு வருவதில் ஒட்டுமொத்த உலகிற்கும் இந்தியாவும் பிரான்ஸும் வலுவான நம்பிக்கையை ஏற்படுத்துவதாகவும் அவர் கூறினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், மின்னணு கட்டமைப்பு மற்றும் அடுத்த தலைமுறையினருக்கான தொழில்நுட்பத்தை வார்த்தைகள் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்தி புதிய அத்தியாயத்தை தொடங்கியிருப்பதாக தெரிவித்துள்ளன. இந்த மாநாட்டின் போது இந்தோ பசிபிக் மண்டல நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கையை திருமதி சனே தகாய்ச்சி மேற்கொண்டதாக ஜப்பான் டைம்ஸ் நாளேடு தெரிவித்துள்ளது. எரிசக்தி பாதுகாப்பு, விநியோக கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதாகவும் அந்த நாளேடு குறிப்பிட்டுள்ளது. இந்தோ பசிபிக் மண்டல பொருளாதாரத்தில் சீனாவின் தலையீடு உள்ளபோதிலும் அப்பகுதியில் தாராள பொருளாதார நடவடிக்கைகளுக்கு ஊக்கமளிப்பது குறித்து இந்தியாவும் ஜப்பானும் ஆலோசித்ததை கியோடோ நாளேடு வரவேற்றுள்ளது. இதனிடையே தமது இந்திய பயணத்தை முடித்துக்கொண்டு ஜப்பான் பிரதமர் திருமதி சனே தகாய்ச்சி இன்று ஜப்பான் புறப்பட்டுச் சென்றார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணி என் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலா நாட்டிற்கு ஆபரேஷன் அமேஸ்தா திட்டத்தின் கீழ் இந்தியா தொடர்ந்து உதவிகளை அளித்து வருகிறது. அந்நாட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மருத்துவ நிவாரண உதவிகளை வெளியுறவு அமைச்சகம் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளது. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அங்குள்ள ராணுவ மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்தியா சார்பில் அளிக்கப்பட்டு வரும் மனிதாபிமான அடிப்படையிலான நிவாரண உதவிகள் முறையாக திட்டமிடப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும், இதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகள் உடனுக்குடன் கிடைத்து வருவதாகவும், சேவையும் தரமாக உள்ளதாகவும் அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. ஆபரேஷன் அமேஸ்தா திட்டப் பணிகளை அந்நாட்டு மக்கள் பாராட்டுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய தொழில் வர்த்தக அமைப்புகளுக்கான மை பாரத் மாநாடு இன்று புதுதில்லியில் தொடங்கியது. இம்மாநாட்டில் உரையாற்றிய மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா, 2047 வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு இளைஞர்களின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று கூறினார். தொழில் நிறுவனங்களையும் மை பாரத் இயக்கத்தையும் இணைப்பதன் மூலம் இளைஞர்களின் ஆற்றலை நாட்டின் மேம்பாட்டுக்கான இலக்குகளை அடைவதற்கு ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தலாம் என்று அவர் தெரிவித்தார். இம்மாநாட்டில் அசோச்சம், ஃபிக்கி, கெய்ட் மற்றும் சிஐஐ ஆகிய தொழில் வர்த்தக கூட்டமைப்புகள் பங்கேற்றுள்ளன. தொழில் நிறுவனங்களை மை பாரத் கட்டமைப்பில் கொண்டுவரும் முயற்சியாக இம்மாநாடு நடைபெறுகிறது. 16வது நிதியாணையத்தின் பரிந்துரைகள் குறித்த மாநில பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர்களுக்கான தேசிய பயிலரங்கு இன்று புதுதில்லியில் தொடங்குகிறது. மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் மத்திய இணையமைச்சர் திரு எஸ் பி சிங் பாகல் உள்ளிட்டோரும் கலந்து கொள்கின்றனர். கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான மானியத்தில் நிதிக்குழுவின் திட்டங்களை செயல்படுத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்தும் இந்த பயிலரங்கில் எடுத்துரைக்கப்படவுள்ளது. ஈரான் நாட்டின் முன்னாள் உயர்தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்கில் தற்போதைய உயர்தலைவர் திரு மொஜ்தபா கமேனி கலந்து கொள்ள மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் உள்ள மொஜ்தபா கமேனியின் பிரதிநிதி திரு அயத்துல்லா ஹக்கீம் வெளியிட்டுள்ள செய்தியில், பாதுகாப்பு காரணங்களுக்காக உயர்தலைவர் இதில் பங்கேற்கவில்லை என்றும், பொது வழியில் அவர் தோன்றுவது பாதுகாப்பானதாக இல்லை என முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதனிடையே ஈரானின் வெளியுறவு அமைச்சர் திரு சையத் அப்பாஸ் அரகாஷி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அமெரிக்க அதிபர் இஸ்ரோலுடன் சேர்ந்து

0: ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது என்று வலியுறுத்தியுள்ளார். போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே வைஷ்ணவி அட்கர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-0, 7-5 என்ற செட் கணக்கில் போர்ச்சுகலின் மடலேனா, சுவிட்சர்லாந்தின் மிரோஸ்லோவா இணையை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா தாய்லாந்தின் ருச்சயா இசரோ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலேயில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாளான இன்று இலங்கை ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 366 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து 2-0 என்ற கோல் கணக்கில் அல்ஜீரியாவை வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. போர்ச்சுகல், ஸ்பெயின் அணிகளும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. போர்ச்சுகல் 2-1 என்ற கோல் கணக்கில் குரேஷியாவையும், ஸ்பெயின் 3-0 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரியாவையும் வென்றன. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா, ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமர்நாத் புனித யாத்திரை நாட்டின் கலாச்சார ஒற்றுமையின் அடையாளமாக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா பிரான்ஸ் இடையேயான நட்புறவு வலுவுடன் இருப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். புதுதில்லியில் 16வது இந்தியா ஜப்பான் உச்சி மாநாடு வெற்றிகரமாக நடைபெற்றதாக ஜப்பான் நாளேடுகள் பாராட்டியுள்ளன. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலா நாட்டிற்கு ஆபரேஷன் அமிஸ்தாக் திட்டத்தின் கீழ் இந்தியா தொடர்ந்து உதவிகளை அளித்து வருகிறது. போர்ச்சுகல் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே வைஷ்ணவி அட்கர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இது உங்கள் கோடை பண்பலை நுறுப்புலியைந்து.
2: கோடை பண்பலை நுறுப்புலியைந்தில் ஜிம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவழி நீல வழி கேன்சருக்கு நல்ல ஆன்சர். ஜிம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
3: கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜிம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜிம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
4: மாயவலை மீளவழி இணைய குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைகிறார் இணைய தமிழ் ஆய்வாளரும் எழுத்தாளருமான தேனி மு. சுப்பிரமணி அவர்கள்.
5: கோடை பண்பலை வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம்.
6: பாதிக்கப்பட்டவரை பின்தொடர்தல், தொலைபேசி அழைப்புகள் வழியாக துன்புறுத்துதல், பாதிக்கப்பட்டவரின் சொத்துக்களை சேதப்படுத்துதல், வளர்ப்பு பிராணிகளை கொல்லுதல், பாதிக்கப்பட்டவர் குறித்த செய்திகள் அல்லது பொருட்களை விட்டு செல்லுதல் என்பது போன்றவர்களை இலக்கு வைத்து மீண்டும் மீண்டும் துன்புறுத்தும் செயல்கள் செய்வதை வன்ம பின்தொடர்தல் என்பர். இதனை ஆங்கிலத்தில் ஸ்டாக்கிங் என்கின்றனர். இதே போன்று இணையத்தை பயன்படுத்தி பாதிக்கப்பட்டவரை மீண்டும் மீண்டும் துன்புறுத்துதல் அல்லது அச்சுறுத்துதல் போன்ற வன்ம செயல்கள் செய்வதை மின்வெளி வன்ம பின்தொடர்தல் எனும் குற்றமாக வகைப்படுத்துகின்றனர். இதனை ஆங்கிலத்தில் சைபர் ஸ்டாக்கிங் என்கின்றனர். ஒருவரை பின்தொடர்வதன் ஒரு பகுதியாகவோ அல்லது முற்றிலும் இணையம் வழியாகவோ டிஜிட்டல் டூல்ஸ் எனும் எண்ணிம கருவிகளையும் தொழில்நுட்பங்களையும் பயன்படுத்தி கண்காணிப்பது, துன்புறுத்துவது, இதில் பெரும்பாலும் தனிப்பட்ட தகவல்களை சேகரிப்பது, மீண்டும் மீண்டும் அச்சுறுத்தும் செய்திகளை அனுப்புவது, கண்காணிப்பு செயலிகள் அல்லது சமூக ஊடகங்கள் மூலம் ஒருவரின் செயல்பாடுகளை கண்காணிப்பது, அனுமதியின்றி தனிப்பட்ட கணக்குகளை அணுக முயற்சிப்பது மற்றும் பாதிக்கப்பட்டவரை பற்றி தவறான அல்லது தீங்கு விளைவிக்கும் உள்ளடக்கத்தை பரப்புவது போன்ற நடத்தைகள் இதில் அடங்கும். இந்த செயல்கள் தொடர்ச்சியானவையாகவும் தனிப்பட்ட வாழ்வில் அத்துமீறுபவையாகவும் உளவியல் ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்துபவையாகவும் இருக்கின்றன. ஒருவரின் அனுமதியின்றி அவரது கணக்குகள் அல்லது சாதனங்களை அணுகுவது அல்லது அவர்களின் இணைய செயல்பாடுகளை அல்லது உண்மையான செயல்பாடுகளை தொடர்ந்து கண்காணிப்பது ஆகியவை இணைய வழியிலான வன்ம பின்தொடர்தலின் முக்கிய அறிகுறிகளாகும். இந்த நடத்தைகள் தாமாகவே தீங்கு விளைவிப்பவை. மேலும் இவை பெரும்பாலும் வற்புறுத்தி கட்டுப்படுத்தும் தன்மையை குறிக்கின்றன. ஆதிக்கம் செலுத்தவோ, அவரை கண்காணிக்கவோ அல்லது அவரது சுதந்திரத்தை கட்டுப்படுத்தவோ முயற்சிப்பதாக கொள்ளலாம். மின்னஞ்சலுக்கு அல்லது திறன்பேசிகளுக்கு தொடர்ந்து தேவையற்ற மற்றும் எரிச்சலூட்டும் செய்திகள் வரத் தொடங்கினாலோ அல்லது அதன் வழியாக துன்புறுத்தப்படுவதாக உணர்ந்தாலோ மின்வெளி வன்ம பின்தொடர்தலுக்கு உள்ளாகி இருக்கிறோம் என்று உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். இணையவழி துன்புறுத்தல் ஆபத்தானது மற்றும் அது

0: உடல் வழியிலான வன்முறையாகவும் மாறக்கூடும். இணையவழி துன்புறுத்தல் அல்லது இணையவழி வன்முறை மோசமடைந்தால் மனம் வழியிலான அல்லது உடல் வழியிலான பாதிப்பு ஏற்படுவதற்கான ஆபத்துகள் அதிகம் இருக்கின்றன. மின்வெளி வன்ம பின்தொடர்தலுக்கு உள்ளாகியிருக்கிறோம் என்று சந்தேகம் எழுந்தாலே எந்த ஒரு நிலையிலும் காலம் தாழ்த்தாமல் மின்வெளி குற்றப்பிரிவுக்கான உதவி எண் 1930 எனும் எண்ணில் தொடர்பு கொண்டு முறையீடு செய்து நல்ல தீர்வினை பெறலாம்.
1: இதுவரை கேட்டோம் மாயவலை மீளவழி நிகழ்ச்சியில். நம்மோடு இணைந்திருந்தார் இணைய தமிழ் ஆய்வாளரும் எழுத்தாளருமான தேனி மு சுப்பிரமணி அவர்கள்.
2: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவலை மீளவழி.
3: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
4: நம் கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டு ரசித்தது சர்வதேச குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் வளர்ச்சி மற்றும் நிறுவன நாள் சிறப்பு யாதுமாகியாக நிகழ்ச்சிகள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற நிகழ்ச்சியை சிறப்பித்தார் மதுரை MSME உதவி இயக்குனர் ஆர். உமா சந்திரிகா அவர்கள். உடன் உரையாடினார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே. முருகேஸ்வரி அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பில் உதவி சுரேந்தர் வேல்முருகன்.

0: காற்றலைகளின் இனிய மொழி, இல்லந்தோறும் மகிழ்ச்சிக்கு வழி. கோடை பண்பலை 100.5.
1: கோடை பண்பலையில் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
2: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
3: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
2: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
3: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: இனிய பிற்பகல் வணக்கம் நேர்களே. காற்றலையில் கடித வழி விருப்பு கீதங்கள் அரங்கேறும் நிகழ்ச்சி நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒழிக்கவிருக்கின்றது March 26, 1963 வெளிவந்த இருவர் உள்ளம் திரைப்படத்திற்காக எல்வி பிரசாத் இயக்கத்தில் கே.வி. மகாதேவன் இசையில் பாடலை பாடியிருக்கிறார்கள் டி.எம். சவுந்தரராஜன், பி. சுசிலா. பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் மஞ்சள் நீர்காயல், சிங்காரவேல், சுரேஷ், முருகன், மீனா. இவர்களுக்காக ஒழிக்கிறது பாடல்.

நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்கவிருக்கின்றது ஏப்ரல் 11, 1970 வெளிவந்த வியட்நாம் வீடு திரைப்படத்திற்காக பி மாதவன் இயக்கத்தில் கே வி மகாதேவன் இசையில் பாடலை பாடியிருக்கிறார் டி எம் சவுந்தரராஜன். பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் தாராபுரம், பூலவாடி சாலை, கணேசன், சஞ்சய், சகானா, சாய்வர்சா இவர்களுக்காக.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம்.
4: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
5: காலை கதிர் மற்றும் ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இணைந்து நடத்தும் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வழிகாட்டி 2026 இன்ஜினியரிங் கவுன்சிலிங் குறித்து அனைத்து சந்தேகங்களுக்கும் தமிழ்நாடு பொறியியல் செயற்கை செயலாளர் டாக்டர் புருஷோத்தமன் மற்றும் கல்வி ஆலோசகர் ஜெயபிரகாஷ் காந்தி ஆகியோர் நேரடி விளக்கம் அளிக்கிறார்கள். நிகழ்ச்சி நடைபெறும் நாள் July 4 காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை ஈரோடு ரத்னா ரெசிடென்சியிலும், நாமக்கல் SPS திருமண மண்டபத்தில் மதியம் 3 மணி முதல் 6 மணி வரையிலும் நடைபெறும். மேலும் July 5 அன்று காலை 10 மணி முதல் 1 மணி வரை சேலம் CJ பிளாசோவில் நடைபெற உள்ளது. இந்நிகழ்ச்சியை இணைந்து நடத்துபவர்கள் கற்பகம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோயம்புத்தூர், முத்தையம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் ராசிபுரம். பெற்றோர்கள் மாணவர்கள் அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
6: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
7: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
6: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1 முதல் August 15 வரை.
7: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
8: காற்றலையில் பாடி வரும் இன்னிசை வானம் பாடி, இது நம் கோடைப்பன் மலை வானொலி 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்கவிருக்கின்றது February 6 1982 வெளிவந்த வா கண்ணாவா திரைப்படத்திற்காக டி யோகானந்த் இயக்கத்தில் MS விஸ்வநாதன் இசையில் பாடலை பாடியிருக்கிறார் TM சவுந்தரராஜன். பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் தர்மபுரி, பாலக்கோடு, பாபா ஜான்.

0: கூடை பண்பலையில் இணைந்திருக்கிறோம். தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவையில்.
1: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
2: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
1: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா? ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.

நேரப்பிற்பகல் 1:15 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். கோடை பண்பலை வானொலி 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்கவிருக்கின்றது ஜூலை 27, 1973 வெளிவந்த சூரியகாந்தி திரைப்படத்திற்காக முக்தா ஸ்ரீனிவாஸ் இயக்கத்தில் MS விஸ்வநாதன் இசையில் பாடலை பாடியிருக்கிறார் TM சவுந்தரராஜன். பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் தூதூர், கொடிக்கால் புதூர், முத்துச்சாமி, அகிலாண்டேஸ்வரி இவர்களுக்காக ஒழிக்கவிருக்கின்றது பாடல்.

சிவன் கழுத்தில் இருந்து பாம்பும் யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அது.

நீங்களும் கூட பிடிக்கும் மதியாத தலைவாசல் பிடிக்காதே என்று மாணவன மனிதனுக்கு அவை சொன்னது. அது அவன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா. யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது. அது அர்த்தம்

அது சிறுமை என்பது அதில் அக்க

0: ருசியான சாப்பாடுனா அது நம்ம தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பண்ட அரசியல சமைச்சாதான் இருக்கும். காமன் நேரம் ஊற வச்சு 1:3 அளவுல தண்ணீர் ஊத்தி சமைச்சா நல்ல மென்மையான சுவையான சாப்பாடு ரெடி. அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
1: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் நல்வாழ்த்துக்கள்.

வானொலியின் இன்னிசை சோலை இதனம் கோடை பண்பலை வானொலி 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்கவிருக்கின்றது August 21, 1974 வெளிவந்த என் மகன் திரைப்படத்திற்காக சி வி ராஜேந்திரன் இயக்கத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பாடலை பாடியிருக்கிறார் டி எம் சவுந்தரராஜன். பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் கெனை திருத்தங்கல், சுப்பையா, விஜயலட்சுமி, கணேஷ் பாண்டியன், சசிரேகா, சுப்பையா இவர்களுக்காக.

0: நேரம் பிற்பகல் 1:24 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நேர்களே, இன்று பிற்பகல் 3 மணிக்கு வலம் வரும் உயிரெழுத்து நிகழ்ச்சியில் இன்றைய பாடல்களை தெரிவு செய்திருக்கிறார் கரூர் தாந்தோணிமலை ஜீவாநகர் செல்வராஜ் அவர்களின் தெருவில் வளம் பெறவிருக்கின்றது இன்றைய உயிரெழுத்து பாடல்கள். நெஞ்சில் நிறைந்தவையில் அடுத்ததாக ஒழிக்கவிருக்கின்றது நவம்பர் 1, 1967 வெளிவந்த விவசாய திரைப்படத்திற்காக M.A. திருமுகம் இயக்கத்தில் K.V. மகாதேவன் இசையில் பாடலை பாடியிருக்கிறார் T.M. சவுந்தரராஜன். பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் ஈரோடு திருப்பதி துருக்கபாளையம் அக்ஷரா ஒன்மதி சந்திரம் மோகன் குப்பம்மாள் குருசாமி கோகில கிருஷ்ணன் இவர்களுக்காக.
1: நல்ல நிலமா பார்த்து பண்படுத்தி விதை விதைக்கிற மாதிரி நல்ல உள்ளங்களை தயார் பண்ணி அதில் அறிவை விதைக்கணும்.

பண்புதனை விதைத்து பாமரர்கள் நெஞ்சத்தில பகுத்தறிவை வளர்த்து பார் முழுதும் மனித குண பண்பு

0: கோடை பண்பலையில் இதுவரை ரசித்தோம் தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசிதான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படி அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

நேரம் பிற்பகல் 1:30 நிமிடத்தில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்கவிருக்கின்றது ஜனவரி 26, 1978 வெளிவந்த அந்தமான் காதலி திரைப்படத்திற்காக முக்தா ஸ்ரீனிவாஸ் இயக்கத்தில் MS விஸ்வநாதன் இசையில் பாடலை பாடியிருக்கிறார்கள் KJ யேசுதாஸ், வாணி ஜெயராம். பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் மேட்டு மகாதானபுரம் சந்திரசேகர், சாந்தி, நந்தன், சேகுவாரா, காஸ்ட்ரோ. இவர்களுக்காக ஒழிக்கவிருக்கிறது பாடல்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
3: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
2: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழா. July 1 to August 15 வரை
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும்.
4: மேகமுகில்களின் வழியை இன்னிசை பாடி வரும். இது நம் கோடை பண்பலை வானொலி 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்கவிருக்கின்றது. January 11, 1968 வெளிவந்த ரகசிய போலீஸ் 115 திரைப்படத்திற்காக PR பந்துலுவின் இயக்கத்தில் MS விஸ்வநாதன் இசையில் பாடலை பாடியிருக்கிறார்கள் TM சவுந்தரராஜன், பி சுசிலா. பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் தாராபுரம் நாடார் தெரு, துரைராஜ், பேபி அம்பிகா, இளவரசி, சித்ரா, சுகந்தி.

0: நான் சொல்றதுக்கு எது தான் பேசுறீங்க? மறுபடியும் சொல்றேன், அவளை பார்க்க நீங்க போகவே கூடாது.
1: மறுபடியும் சொல்றேன், நான் அவளை பார்த்தே தீருவேன்.
0: கூடாதுன்னா கூடாது.
1: போவேன்.
0: கூடாது.
1: போய் தான் தீருவேன். போய் தான் தீருவேன். என்ன பாரு,

0: மறுபடியும் சொல்றேன், நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது.
1: மறுபடியும் சொல்றேன், நான் அவகிட்ட போய் பேசுறேன்.
0: கண்டிப்பா சொல்றேன், நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது.
1: கண்டிப்பா சொல்றேன், பேசுவேன்.
0: பேசுவீங்களா?
1: பேசுவேன்.
0: நீங்க பேசுவீங்க?
1: நான் பேசுவேன்.
0: பேசக்கூடாது.
1: பேசுவேன்.
0: பேசக்கூடாது.
1: பேசுவேன்.
0: கூடாது.
1: பேசுவேன்.

0: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
1: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுகிறேன். 45 வருஷமாக நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டுருக்கோம். ஒரு நேர் கேட்டிருக்காங்க, மூளையில் கேன்சர் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, அந்த மூளையில் கேன்சர் ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு பக்கவாதம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நேர் கேட்டிருக்காங்க. வந்தால் எப்போ வரும், அதை எப்படி தவிர்க்கலாம், இதை பற்றி கேட்டிருக்காங்க. மூளையை வந்துட்டு ஒரு ரொம்ப சென்சிட்டிவான இடம். மூளைக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சுற்றி இருக்கிற நியூரான்ஸ், அதாவது மூளைக்கு இருக்கிற செல்ஸ் வந்துட்டு என்ன பண்ணும், சில டைம் இரிட்டேஷன்னால் பக்கவாதம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்போவுமே நாங்கள் மூளைக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது என்ன சொல்லுவோம், ஆப்ரேஷன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஃபிட்ஸ் வரலாம், அதாவது வலிப்பு வரலாம், அல்லது பக்கவாதம் வரலாம்னு சொல்லுவோம். ரைட் சைடில் ஆப்ரேஷன் பண்ணோம்னா லெஃப்ட் சைடு பக்கவாதம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, லெஃப்ட் சைடில் ஆப்ரேஷன் பண்ணோம்னா ரைட் சைடில் பக்கவாதம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கைக்கு காலுக்கு போகிற அந்த நரம்பு சப்ளை ஆக்சுவலாக மூளையில் ஆப்போசிட்டாக அது ரெப்ரசன்ட் ஆகிருக்கும். ஸோ லெஃப்ட் சைடில் யாராவது ஆப்ரேஷன் பண்ணோம்னா ஒரு ஸ்மால் சான்ஸ் இருக்குது அவங்களுக்கு ரைட் சைடில் வந்துட்டு பக்கவாதம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாத்துக்கும்

0: அது நார்மலாக நாங்கள் மூளையில் கேன்சர் பண்ணும்போது மற்ற இடங்களில் கேன்சர் பண்ணுறதுக்கும் மூளையில் கேன்சர் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம்னா, மற்ற இடங்களில் வேரோடு எடுப்போம், பட் மூளையில் அந்த மாதிரி வேரோடு எடுத்தோம்னா இந்த மாதிரி பக்கவாதம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உள்ளே என்ன பண்ணுவாங்க, கேன்சரை ஓப்பன் பண்ணி அது உள்ளேருந்து அப்படியே சுரண்டி சுரண்டி சுரண்டி அந்த நார்மல் டிஷ்யூ வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் நிறுத்திடுவாங்க. ஏன்னா ரொம்ப அதிகமாக வேரோடு எடுக்கிற மாதிரி பண்ணால் பேஷண்ட்டுக்கு பார்வை எழுந்துருவாங்க, பேஷண்ட்டுக்கு பேச்சு எழுந்துருவாங்க, பேஷண்ட்டுக்கு ஃபங்க்ஷன் செயல் எழுந்துருவாங்க. சில டைம் என்னாகும், சில இரத்த குழாயை வந்துட்டு அந்த கைக்கு சப்ளை பண்ணுற நரம்புகளுக்கு போய் இரத்த குழாய் சப்ளை பண்ணுற நரம்பை தாண்டி தான் கட்டி எடுக்கிற மாதிரி இருக்கிறப்போ அந்த இரத்த குழாயை அடைச்சிட்டோன்னா அந்த பக்கம் செயல் எழுந்துருவாங்க. அது மட்டும் இல்லை, சில பேருக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க, ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு நல்லா இருந்திருப்பாங்க, திடீர்னு ஒரு ரெண்டு வாரம் கழித்து பார்த்திங்கன்னா பக்கவாதம் வரும். இதுக்கு என்ன சான்சஸ்னால், சில டைம் ரத்தம் கட்டிக்கும் அந்த இடத்துல, ப்ரெஷர்னால பக்கவாதம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடனே ஸ்கேன் பண்ணிடுவோம், சில டைம் மறு ஆப்ரேஷன் பண்ணி அந்த ப்ரெஷர் வந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மூணாவது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பி கேன்சர் வந்தால், ஸோ ஆப்ரேஷன் பண்ணிட்டோம், ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டு திருப்பி அந்த இடத்துல வளர்ச்சி இருந்தால் அந்த பகுதி நசுங்கிறதுனால பக்கவாதம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மூணு டைம் வரலாம், ஒன்று ஆப்ரேஷனுக்கு அப்புறம் இம்மீடியட்டாக வரலாம், இல்லை கொஞ்சம் லேட்டாக வரலாம் ஒரு மாதம் கழித்து, அல்லது கேன்சர் திருப்பி வந்தால் பக்கவாதம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நேர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, 7373233333. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம், தரம், தனித்துவம், தனி கவனம்.

காற்றலையில் பாடிவர் மின்னிசை வானம் பாடி இது நம் கோடை பண்பலை வானொலி 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நெஞ்சில் நிறைந்தவை, நெஞ்சில் நிறைந்தவையில் அடுத்து ஒழிக்கவிருக்கின்றது 11 May 1973 வெளிவந்த உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திற்காக எம்ஜி ராமச்சந்திரன் இயக்கத்தில் எம்எஸ் விஸ்வநாதன் இசையில் பாடலை பாடியிருக்கிறார் டி எம் சவுந்தரராஜன். பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் பெரியகுலம், இளங்கோ, நாகலட்சுமி, திவ்யபாலா, சுரபி, கவினையா. இவர்களுக்காக ஒழிக்கின்றது பாடல்.

நெஞ்சில் நிறைந்த வயலடுத்ததாக ஒழிக்கவிருக்கின்றது. May 1, 1971 வெளிவந்த கண்காட்சி திரைப்படத்திற்காக ஏ பி நாகராஜ் இயக்கத்தில் குன்னக்குடி வைத்தியநாதன் இசையில் பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். தேனி, சிலமலை, புகழ்மதி, சஞ்சனா, வர்சன், ஆத்விக், புஷ்பம் இவர்களுக்காக ஒழிக்கின்றது பாடல்.

பழகு தமிழே, பழகு இசையே, அமுத நிலையே, உனது செயலால் அந்த ரங்கச் சிந்து பாடுவார். பழகு தமிழே, பழகு இசையே, அமுத நிலையே, உனது செயலால் அந்த

0: கவிதை படைப்பவர்களுக்காகவும் படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
1: பண்பலை படைப்பாளிகள்
2: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி
0: பண்பலை படைப்பாளிகள் சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்
3: கவிதை அரங்கேறும் நேரம் மலர் கணைகள் பரிமாறும் தேகம்
0: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒலியேற்ற காத்திருக்கிறது
1: கோடை பண்பலை 100.5
0: பண்பலை படைப்பாளிகள் படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி
1: நிலைய இயக்குனர்
0: பண்பலை படைப்பாளிகள் பகுதி
1: பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல் 6241001
0: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்

நேயர்களின் கடித வழி விருப்ப கீதங்களை வழங்கி நினைவுக்கு வருகிறது. நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நாங்கள் கே.எஸ். கார்த்திக். நன்றி, வணக்கம் நேயர்களே.

0: வாழ் பூமேடை வாசல் பொங்கும் தேனாக.
1: இதுவரை கடித வழி விருப்ப கீதங்கள் அரங்கேறியது நெஞ்சில் நிறைந்த வயல். இனி தொடரவிருக்கின்றது டோல் தமாகா தூல். நிகழ்ச்சியின் முகப்பில் கேட்கலாம் ஆங்கில செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சலாக.

0: நம்ம பண்பல பேர சொன்னா சிறக்கும் சிறக்கும்.
1: செவியின் ஓரமாய் சிந்தனையின் சாரமாய் சரம் தொடுக்கும் அன்பலை கோடை பண்பலை 100.5.
2: இனிய வணக்கம் நேர்களே. துள்ளும் மனதை தூண்டிவிடும் துள்ளலான பாடல்களின் அணிவகுப்போடு அதிரடி இசை விருந்து படைக்க வருகிறது நமது கோடை பண்பலை 100.5 டோல் தமாக்கா தூள்.

0: நேரம் பிற்பகல் 2:25, பிறமொழி பாடல்களோடும் அதிரடி கானங்களோடும் ஒழித்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5 டோல் தமாக்கா தூள்.
1: தேரி துவார் பே தேரி மாத்து ஆகை.

எத்திக்கும் தித்திக்கும் இனிய பண்பலையம் நமது கோடை பண்பலை 100.5 இசைத்துக் கொண்டிருக்கிறது. டோல் தமாக்கா தூள் நேர்களே, இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியானது கரூர் தாந்தோன்றிமலை ஜீவாநகர் செல்வராஜ் அவர்களின் தெருவில் வளம் வர இருக்கிறது. கேட்டு ரசிக்கலாம். இன்று பிற்பகல் 3 மணிக்கு காற்றோடு இணைந்து

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: காலை கதிர் மற்றும் ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இணைந்து நடத்தும் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வழிகாட்டி 2026 இன்ஜினியரிங் கவுன்சிலிங் குறித்து அனைத்து சந்தேகங்களுக்கும் தமிழ்நாடு பொறியியல் செயற்கை செயலாளர் டாக்டர் புருஷோத்தமன் மற்றும் கல்வி ஆலோசகர் ஜெயபிரகாஷ் காந்தி ஆகியோர் நேரடி விளக்கம் அளிக்கிறார்கள். நிகழ்ச்சி நடைபெறும் நாள் July 4 காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை ஈரோடு ரத்னா ரெசிடென்சியிலும், நாமக்கல் SPS திருமண மண்டபத்தில் மதியம் 3 மணி முதல் 6 மணி வரையிலும் நடைபெறும். மேலும் July 5 அன்று காலை 10 மணி முதல் 1 மணி சேலம் CJ பிளாசோவில் நடைபெற உள்ளது. இந்நிகழ்ச்சியை இணைந்து நடத்துபவர்கள் கற்பகம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோயம்புத்தூர், முத்தையம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் ராசிபுரம். பெற்றோர்கள் மாணவர்கள் அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.

0: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
2: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
1: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1 to August 15 வரை.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
3: கோடை பண்பலை 100 பிளைந்தில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
4: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
6: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
7: எங்க செலக்சன் சரி?
2: கவுன்சிலிங் கோட் 2612.
8: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் ரயர்களின் வண்ணத்தூரிகை.
9: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

எப்போது மினிக்கும் இசை மெட்டுக்களோடு ஒழித்து கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலையின் 100.5 டோல் தமாக்கா தூள். நேர்களே, நாள்தோறும் வரும் நினைவே சுகம் நிகழ்ச்சியானது இன்று கோயம்புத்தூர் மாவட்ட நேர்களை சந்திக்க காத்திருக்கிறது. கேட்டு ரசிக்கலாம் இன்றிரவு 10 மணிக்கு இசையோடு இணைந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: கோடை பண்பலை 100 பிளேந்தில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
5: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
6: எங்க செலக்சன் சரி?
7: கவுன்சிலிங் கோட் 2612.
8: 430க்கும் ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள், ரயர்களின் வண்ணத்தூரிகை.
9: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

0: கவிதை படைப்பவர்களுக்காகவும் படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
1: பண்பலை படைப்பாளிகள்.
2: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி
0: பண்பலை படைப்பாளிகள். சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்.
3: கவிதை அரங்கேறும் நேரம், மலர் கணைகள் பரிமாறும் வேகம்.
0: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒலியேற்ற காத்திருக்கிறது
1: கோடை பண்பலை 100.5
0: பண்பலை படைப்பாளிகள். படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி:
1: நிலைய இயக்குனர்,
0: பண்பலை படைப்பாளிகள் பகுதி,
1: பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101.
0: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்.

நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு வந்துட்டோம். இன்றைய இசைப்பயணம் பல மொழிகளோட பல உணர்வுகளோட நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் கேட்கலாம் நாளை பிற்பகல் 2:15 மணிக்கு ஆட்டம் போட வைக்கும் அதிரடி பாடல்களோடு. டோல் தமாக்கா தூல் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். லீமா அருண், நன்றி நேயர்களே.

0: இனி கேட்கலாம் கோடை பண்பலையின் 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சி. மும்பை செய்தி சுருக்கம்.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமலா. காஃபி ஏற்றுமதி நடப்பு நிதியாண்டின் முதலாவது காலாண்டில் 28% அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தகவல் தொழில்நுட்பத்தை கூடுதலாக பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். ஜவுளி ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. முன்னாள் அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணனை காவல்துறை கைது செய்திருப்பது கண்டிக்கத்தக்கது என்று திமுக கூறியுள்ளது. சட்டம் ஒழுங்கு பராமரிப்பில் தாவேக அரசு அக்கறை செலுத்தவில்லை என்று அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. தமிழகத்தில் குதிரை பேரத்தில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 2 வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரேலா தாஸ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செக் குடியரசில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை போட்டியின் 2 குழு பிரிவுகளில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. கலேயில் நடைபெற்று வரும் இலங்கை ஏ அணிக்கு எதிரான 2 மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2 இன்று இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 1 இழப்பிற்கு 111 எடுத்துள்ளது. 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி ஜகார்த்தாவில் இன்று தொடங்கியது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் 20 ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பர்வீன், முஸ்கான், மான்யா ராஜ்புத், சவிதா, மனிஷா, காஜல் ஆகியோர் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

தத்தி தத்தி துள்ளி தாவி தரைத்தெறிக்கும் வான்மழை போல வித்தை காட்டி வானம் எட்டி காற்று தொட்டு செவிகளில் விழும் ஒளி இது. 100.5 வானில் மிதக்கும் கருமுகளின் வனைப்பில் மயங்கி மகிழ்வுடனே மேகத்தின் ஊடே கானக்குயில் பாட சரம் தொடுக்கிறது இனிய அலைவரிசை. 100.5 உயிரெழுத்து.

இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு பாடல்களை தொகுத்து தந்திருக்கிறார் கரூர் தாந்தோன்றி மலை இரண்டாவது திரு ஜீவா நகர் கே செல்வராஜ். இன்றைய உயிரெழுத்து நெஞ்சும் நிறைக்கும் கானங்கள் கல்யாணம் என உயிர் கொடுத்து ஒலிக்க காத்திருக்கிறது. நிகழ்ச்சியில் மகள்வோடு இணைகிறேன் உங்கள் லக்ஷ்மி நாகேந்திரன். நேயர் தன்னை பற்றி இவ்வாறாக சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்? பண்பலை வானொலி பணிபுரியும் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். நான் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறையில் 20 ஆண்டுகள் நடத்துனராகவும் சுமார் 10 ஆண்டுகள் அனுமதி சீட்டு பரிசோதகராகவும் பணியாற்றி ஓய்வு பெற்று அழகாக வாழ்ந்து வருகிறேன். மனைவி பெரிய நாயகி, மகன் ரமேஷ், மருமகள் காயத்ரி, பேரன்கள் ஜோஷிகா, ஸ்ரீ, கிரீஷ். நான் உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு கல்யாணம் என்ற தலைப்பில் பாடல் தொகுப்பினை எழுதி அனுப்பியிருக்கிறேன். பழைய நடுநிலைக்கால பாடல்களை தேர்ந்தெடுத்து கவிஞர்கள் உடுமலை நாராயண கவி அவர்கள் எழுதி பொம்மை கல்யாண படத்தில் ஜிக்கி அவர்கள் பாடிய பாடலும், தலைமலை ரகசியம் படத்தில் இடம்பெற்ற குமா பாலசுப்ரமணியம் எழுதிய பாடல், பி லீலா TMS அவர்கள் பாடிய பாடலையும் கேட்க ஆவலுடன் தேடி தேடி எழுதியிருக்கிறேன். இப்பாடல்களை கோடிட்டு ஆவலுடன் காத்திருக்கும் உங்கள் நேயர் தாந்தோன்றிமலை கரூர் இரண்டாவது தெரு ஜீவா நகர் வாழும் ஆயுள் நேயர் செல்வராஜ் என குறிப்பிட்டிருக்கிறார். நிகழ்ச்சியில் ஒலிக்க காத்திருக்கும் முதல் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பாத காணிக்கை. பாடலுக்கு நேயர் என்ன சொல்லியிருக்கிறார் கேட்போமா? இளம் வாலிப நண்பர்கள் சேர்ந்து இன்பமாக பாடும் பாடல் பெண்களுடன் காதல் என்கிறார்களே, அது எந்த நாள் வரை என ஆண் நண்பர்கள் கேட்பதும், அது கல்யாண காலம் வரை என மற்றொரு நண்பர் கூறுவதும், கல்யாணம் அதுவும் எந்த நாள் வரை என கேட்பதற்கு பெண் கழுத்தில் தாலி கட்டும் வரை என்று சேர்ந்து பாடும் பாடல் நிகழ்ச்சியில் ஒளியேற்ற ஆவலுடன் காத்திருக்கிறேன் என சொல்லியிருக்கிறார் நேயர்.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
3: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங், சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
2: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1-15 வரை.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
4: கோடை பண்பலை 100+ இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
5: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
7: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
8: எங்க செலக்ஷன் சரி?
9: கவுன்சிலிங் கோட் 2612.
10: 430-க்கும் ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள், ரயர்களின் வண்ணத்தூரிகை.
11: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
12: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
13: வணக்கம். நம்ம நாமக்கல் இமய மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஒரு 2-3 பேஷண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இடுப்பு வலி, இந்த மாதிரி வலியோட கை விருத்து போகிறது, இந்த மாதிரி இதோட வந்தாங்க. அவங்க மெயினாக அவங்க எல்லாமே வந்து குழந்த பிறந்து 1-1.5 வருஷத்துக்குள்ளே இருக்கவங்க, 1 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்குள்ளே இருக்கவங்க. ஸோ ஜென்ரலாகவே இந்த ப்ரெக்னென்சி, போஸ்ட் ப்ரெக்னென்சியில் ஜென்ரலாகவே டாக்டர்ஸ் நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் டெஃபினட்டாக அவங்க வந்து நீங்கள் எடுத்துக்க சொல்கிறது பார்த்தீங்கன்னா கால்சியம், அயன், மல்டி விட்டமின். ஸோ டில் அந்த பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுற வரைக்கும், குழந்தைக்கு பால் கொடுக்குற வரைக்கும் இதை கம்பல்சரி எடுக்க சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அது குழந்தையோட வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம் ஒன்று. ஸோ அதோடய எலும்பு வளர்ச்சி இதெல்லாமே வந்து தாய்ப்பால்லேருந்து தான் கிடைக்குது. ஸோ அதனால் அதோடய கால்சியமோ விட்டமினோ அது நம்ம ஜாஸ்தி இருந்தால் தான் அது குழந்தைக்கு போய் சேரும், ஒன்று வளர்ச்சிக்காக. இன்னொன்று ஜென்ரலாக அவங்க பாடி வந்து இந்த ஹார்மோனல் ரிலீஸ்னால் பார்த்தீங்கன்னா அந்த பாடியோட அதை நீர் கோக்கக்கூடிய தன்மை வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி தசையெல்லாம் வீக்காக இருக்கும். ஸோ இப்போ ப்ரெக்னென்சி டைமில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 3-4 மாதம் கம்ப்ளீட் ரெஸ்டில் இருப்பாங்க. ஸோ அதுவும் ஹை ரிஸ்க் ப்ரெக்னென்சினா ஃபுல் ப்ரெக்னென்சியே ரெஸ்டில் தான் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது டெஃபினட்டாக அந்த தசை இது எல்லாமே வந்து ரொம்ப வீக் ஆகும். ஸோ அந்த மாதிரி வீக் ஆகும்போது என்ன ஆக போகுதுன்னா டெஃபினட்டாக சடனாக அந்த ஒர்க்லோட்லாம் அதிகப்படுத்தும் போது இந்த வலியும் சரி இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆகும். ஸோ அந்த மாதிரி கேசஸில் மெயின் என்னென்னா எக்ஸசைசிங். டாக்டர்கிட்ட கேட்டு மேபி 1 வீக்கோ 2 வீக்ஸோ கழிச்சு நார்மல் டெலிவரினா ஈவன் 2nd day, 3rd day நம்ம முதுகு தண்டுக்கான எக்ஸசைஸு, ஸோ ரெகுலர் வாக்கிங்கு ரொம்ப முக்கியமானது. வெயிட் யூஸ்வலாக ப்ரெக்னென்சியில் பார்த்தீங்கன்னா வெயிட் டக்குன்னு இன்க்ரீஸ் ஆயிடும். அதுவும் இல்லாமல் அந்த பேபி வயிற்று இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது ஸ்பைனோட பொசிஷனே மாறி இருக்கும். ப்ளஸ் அவங்களால கம்ஃபர்ட்டாக படுக்க முடியாது, ஒரே பொசிஷன் தான் படுத்திருப்பாங்க. இது எல்லாமே ஒரு ரீசன் தான். ஸோ பேபி பிறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே பொசிஷன் தான் படுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசன்னால அவங்களுக்கு அந்த பேக் பெயின் இதெல்லாம் வருது. ஸோ இதெல்லாம் மெதுவாக ரெக்டிஃபை பண்ணோம். 95% பார்த்தீங்கன்னா 100-95 பேர் வரவங்களில் முதுவலியில் இந்த மாதிரி போஸ்ட் ப்ரெக்னென்சியில் வரவங்களுக்கு மெயினாக எக்ஸசைஸு, வெயிட் லாஸ் இந்த மாதிரி பண்ணாலே அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக குறைஞ்சிருதுங்க. 3 மந்த்ஸ் தான் பண்ணுவாங்க. 3 மந்த்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் இதெல்லாம் பண்ணும்போது 100% பெயின் வந்து அப்படியே குறைஞ்சிருது. ரொம்ப ரேராக நான் சொன்ன அந்த 5% வந்து வேறு ஏதாவது பழைய இஷ்யூஸ் ஏதாவது இருக்கும் உங்கள் ஸ்பைனில், அதை அகர்வேட் ஆகி அதுக்கான ட்ரீட்மெண்ட் தான் எடுப்போமே தவிர, ரொம்ப முக்கியம் போஸ்ட் ப்ரெக்னென்சியில் எக்ஸசைஸ், வாக்கிங்கோ எந்த எக்ஸசைஸோ இதெல்லாம் பண்ணும்போது டெஃபினட்டாக அவங்க பெயினும் சரி இந்த மாதிரி நீர் கோக்கூடிய தன்மையும் கம்மியாயிரும்.
14: மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது.
13: மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 95-85-95-55-88
14: இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.

கவிமுகில் இது உங்கள் கவடை பண்பலை நொறு புழியைந்து தந்து கொண்டிருக்கிறது உயிரெழுத்து நிகழ்ச்சியுடனே சந்திரோதயம். பாடலை பாடுகிறார் பி சுசீலா. திருமண நாளன்று கெட்டிமேளம் குட்டியும் தங்கத்தால் தாலி கட்டுகின்ற கல்யாணம், கையில் பூவால் வளையல் போல் விலங்கு செய்து மாட்டுகின்ற கல்யாணம் என்றும், இந்த கல்யாணத்தில் வெத்தலை பாக்கு வைத்தும் ஊரில் அனைவரையும் வரவழைத்தும் குத்து விளக்கேற்றி கோலம் போட்டு பந்தலில் மாயிலை கட்டியும் மாப்பிளை மாலையிடுவான் பெண்ணிற்கு. வண்ணம் கலந்த சேலை அணிந்த மணமகளுக்கு இன்று முகத்தில் மஞ்சளும் காலில் மிஞ்சியும் போட்டுக்கொண்டு வருவாள் மணப்பெண். மாமியாருக்கு பயந்து நடந்து மாமியார் என்ன சொல்ல போகிறாளோ என கேட்டு வாழ்வாள் இந்த பாடல். கேட்போமா நேயர்களே, கோடை பண்பலை 100.5.

0: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது காரைக்குடியில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் காரைக்குடி கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
1: கோடை பண்பலை 100 பிளைந்தில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
4: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
5: எங்க செலக்சன் சரி?
6: கவுன்சிலிங் கோட் 2612.
7: 430க்கும் ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள், ரயர்களின் வண்ணத்தூரிகை.
8: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
9: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் நல்வாழ்த்துக்கள்.

மண்ணுலக சாணக்கியன் இது உங்கள் கோடை பண்பலை நூறு தந்து கொண்டிருக்கிறது. உயிரெழுத்து 3:20 நிகழ்ச்சியுடனே ரகசிய போலீஸ் 115. காதல் கல்யாணம் செய்யும் இந்த இளம் தம்பதிகளுக்கு நல்ல பொருத்தம்தான். கல்யாணத்திற்கு பந்தல் கட்டியும் மேடை போட்டும் கலர்பட்ட ஆடைகள் உடுத்தியும் மணப்பெண் நாணத்தால் இருப்பதை பார்க்கும்போது ஆனந்தமாக பார்க்க வைக்கிறது இந்த திருமணத்தை நம் கண்கள். அதன்பின் குழந்தை பிறந்ததும் பேரனை பாட்டான் சுமப்பது தன் வீட்டின் வேலையாக வைத்திருக்கும் இந்த பாடல் எனக்கு பிடித்த பாடல்களில் மிகவும் பிடித்தது. ஒலியேற்றுங்கள் என சொல்லியிருக்கிறார் நேயர்.

0: நான் சொல்றதுக்கு எதிர்த்தா பேசுறீங்க? மறுபடியும் சொல்றேன், அவளை பார்க்க நீங்க போகவே கூடாது.
1: மறுபடியும் சொல்றேன், நான் அவளை பார்த்தே தீர்வேன்.
0: கூடாதுன்னா கூடாது,
1: போய்தான் தீர்வேன். என்ன மாதிரி

0: மறுபடியும் சொல்றேன், நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது.
1: மறுபடியும் சொல்றேன், நான் அவகிட்ட போய் பேசுறேன்.
0: கண்டிப்பா சொல்றேன், நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது.
1: கண்டிப்பா சொல்றேன், பேசலாம்.
0: பேசுவீங்களா?
1: பேசுவேன்.
0: நீங்க பேசுவீங்க?
1: நான் பேசுவேன்.
0: பேசக்கூடாது.
1: பேசுவேன்.
0: பேசக்கூடாது.
1: பேசுவேன்.
0: கூடாது.
1: பேசுவேன்.

இசைப்பயணமாக உங்கள் கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது உயிரெழுத்து நிகழ்ச்சி. உரிமை குரல். காற்றே நீ முன்னாடி செல், மணப்பெண் கூறுகிறார். கல்யாண வளையல்களை கொண்டு செல், அந்த வளையோசை வரும் ஓசை தேடி மன்னன் காத்திருக்கட்டும். ஓசை முன்னாடி செல்ல காற்று பின்னால் வரும். என் கண்கள் இரண்டும் மணமகனுக்காக காத்திருந்து காத்திருந்து பூத்துவிட்டது. அந்த பெண்மகள் வரும் நாள் தேதியை நீ சொல்லு. புன்னை மரம் இருக்கு, அதன் நிழலில் பாய்விருப்பேன். அமர்ந்து வாய்க்கு சாப்பாடு நான் அள்ளி தருவேன் என என் கணவனுக்கு. கல்லூரியில் படிக்கும் இளம் மானை போல், இன்று வந்தால் இளமரத்து வாழைத்தண்டு போல். ஒளியேற்றுங்கள் இந்த பாடலை.

தமிழ் மலரும் நந்தவனம் கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது உயிர் எழுத்து நிகழ்ச்சியுடைய குமுதம் திரைக்காவியத்திற்காக. ஒருவர் கல்யாணம் ஆகாமலேயே ஆகிவிட்டதாக கூறவே கல்யாணம் ஆகாத பெண் இவரை பார்த்து பாடும் பாடலாக இந்த காட்சி அமைந்திருக்கும். கல்யாணமானவரை சௌக்கியமா என்று கேட்டும், மனைவி சௌக்கியமா என்றும், பிள்ளை பெற தாய் வீடு சென்றவள் என் குழந்தை பெற்றாள் என்றும், அந்த கண்ணியின் முகம் பார்த்து உங்களுக்கு மயக்கம் வந்தா அதை கடிதத்தில் எழுதுங்கள் என்று கூறுவோம். இந்த பாடல் பார்க்கும்போதும் சரி கேட்கும் போதும் சரி மனதில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் என சொல்லியிருக்கிறார் நேயர்.

0: காலை கதிர் மற்றும் ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இணைந்து நடத்தும் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வழிகாட்டி 2026 இன்ஜினியரிங் கவுன்சிலிங் குறித்து அனைத்து சந்தேகங்களுக்கும் தமிழ்நாடு பொறியியல் செயற்கை செயலாளர் டாக்டர் புருஷோத்தமன் மற்றும் கல்வி ஆலோசகர் ஜெயபிரகாஷ் காந்தி ஆகியோர் நேரடி விளக்கம் அளிக்கிறார்கள். நிகழ்ச்சி நடைபெறும் நாள் ஜூலை 4 காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை ஈரோடு ரத்னா ரெசிடென்சியிலும், நாமக்கல் SPS திருமண மண்டபத்தில் மதியம் 3 மணி முதல் 6 மணி வரையிலும் நடைபெறும். மேலும் ஜூலை 5 அன்று காலை 10 மணி முதல் 1 மணி வரை சேலம் CJ பிளாசோவில் நடைபெற உள்ளது. இந்நிகழ்ச்சியை இணைந்து நடத்துபவர்கள் கற்பகம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோயம்புத்தூர், முத்தையம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் ராசிபுரம். பெற்றோர்கள் மாணவர்கள் அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
1: கொடிப்பண்பலை 100 பிளேந்தில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
4: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
5: எங்க செலக்சன் சரி?
6: கவுன்சிலிங் கோட் 2612.
7: 430 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் ரயர்களின் வண்ணத்தூரிகை.
8: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
9: அன்பின் அலை உங்கள் கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது. உயிரெழுத்து 3:36 நிமிடம். நிகழ்ச்சியின் அனுபவம் புதுமை திரை காவியத்திற்காக. கனவில் நடந்த கல்யாண ஊர்வலம் உண்மையாக நடந்தது. காவியம் தொடர்ந்தது. ஆரம்பமானது எல் வாழ்க்கை இன்பமும் தொடங்கியது. பெண்களிடம் வெட்கம் என்றும் விடாத குணம் போல ஆண்களுக்கு என்றும் வேண்டும் நிதானம்.

அன்பின் அலை இது உங்கள் கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது. உயிரெழுத்து நிகழ்ச்சியுடனே கல்யாட்ட கல்யாணம் திரைக்காவியத்திற்காக இங்கு ஒரு கல்யாணம், அதுவும் காதல் கல்யாணம். அந்த திருமணத்தில் மருமகன்கள் செலவு செய்கிறார்கள், மாமனார் கல்யாணத்தில் மொய்வரவு செய்கிறார். வண்ணங்களில் பல தேய் செய்து ஓட விடுகிறார்கள். தெருவெல்லாம் ஊர்வலம். இதை பார்த்து அனைத்து மக்கள்

இங்கு ஒரு கல்யாணம், அதுவும் காதல் கல்யாணம். அந்த திருமணத்தில் மருமகன்கள் செலவு செய்கிறார்கள், மாமனார் கல்யாணத்தில் மொய்வரவு செய்கிறார். வண்ணங்களில் பல தேஸ் செய்து ஓட விடுகிறார்கள். தெருவெல்லாம் ஊர்வலம். இதை பார்த்து அனைத்து மக்களும் வாழ்த்துகிறார்கள். கல்யாணம் முடித்து மணமக்களை வாழ வைக்க வேண்டிய தொண்டர்கள். இந்த பாடல் மிகவும் பிடித்த பாடல்களில் ஒன்று.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: கோடை பண்பலை 100 பிளேந்தில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
5: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
6: எங்க செலக்சன் சரி?
7: கவுன்சிலிங் கோட் 2612.
8: 430-க்கும் ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள், ரயர்களின் வண்ணத்தூரிகை.
9: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
10: உயிரெழுத்து நிகழ்ச்சி என்று கொண்டு வந்திருக்கிறது கல்யாணம் என தலைப்பிட்டு நிகழ்ச்சி. பொம்மை கல்யாணம் திரைக்காவியத்திற்காக திருமண ஜோடியை பொம்மையாக நினைத்து பாடுகிறார்கள் மக்கள். பொம்மைக்கு கல்யாணம், இது எல்லோரும் ஆடிப்பாடி கண்டு மகிழ்ந்து செய்யும் கல்யாணம். ஆனை மேல் ஊர்வலம், இதில் ஆரம்பமாய் மாப்பிள்ளை அமர்ந்து வரும் ஊர்வலம். நாயனத்தை ஊத 5 நாட்களுக்கும் கல்யாணம் இவர்களுக்கு. இந்த ஊர்வலத்தில் வான வேடிக்கை பூ போல் வெடித்து சிதறுது. வீட்டில் சாப்பாடு, திறந்த வான்வெளி திருமணத்திற்கு போட்ட பந்தலில் வானில் உள்ள நிலவே விளக்காக அமைகிறது. கோகிலம் பாடல் பாட தாளத்தோடு மயில் ஆட்டத்துடன் இந்த பொம்மை கல்யாணம் நடைபெறுகிறது.

கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம் உயிரெழுத்து. நிகழ்ச்சியினி மெட்டி ஒளி. ஒரு பெண் இங்கே, ஒருவன் அவளை திருமணம் முடிக்க பெரிதும் முயன்றிருக்கும் நிலையில் மணப்பெண்ணும் சில தேவை பற்றி சொல்லி பாடும் பாடல் இது. தன்னுடன் எப்படி வாழ வேண்டும், எப்படி அவள் திருமணம் நடக்க வேண்டும் என கூறுகிறார் இந்த பாடலில்.

0: சரி, மாப்பிள அழைப்பு இல்லாம கல்யாணம் முடிஞ்சது. அடுத்தது
1: அவசரப்படாதீங்க, சாந்தி முகூர்த்தத்துக்கு மாப்பிள்ளை அழைப்பு உண்டு.
0: நாதஸ்வரத்தோட வா.
1: கண்டிப்பா, நொச்சி குப்பம் பச்சை அப்பன் குரூப்போட மாப்பிள்ளை அழைப்பு.

0: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம் உயிரெழுத்து பாடல்களை தொகுத்து தந்த நேயர் கரூர் தாந்தோன்றிமலை செல்வராஜ் அவருக்கு வாழ்த்துகள். வானம் தொடும் மலையினில், இயற்கை தொடும் பசுமையில், காற்றின் மெல்லிய இசையில், பண்பலையின் அழகில் கல்யாணம் தலைப்பிட்டு பாடல்கள் தந்த மகிழ்வுடன் நிகழ்ச்சிந்து விடைபெறுகிறேன். உங்கள் லக்ஷ்மி நாகேந்திரன். மற்றும் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. கேட்கலாம் மண்ணத்தூரிகை. நிகழ்ச்சி வருமுன் செவி கொடுப்போம் செய்தி சுருக்கத்திற்கு.
1: தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. காஃபி ஏற்றுமதி நடப்பு நிதியாண்டின் முதலாவது காலாண்டில் 28% அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தகவல் தொழில்நுட்பத்தை கூடுதலாக பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். ஜவுளி ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. முன்னாள் அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணனை காவல்துறை கைது செய்திருப்பது கண்டிக்கத்தக்கது என்று திமுக கூறியுள்ளது. சட்டம் ஒழுங்கு பராமரிப்பில் தாவேக அரசு அக்கறை செலுத்தவில்லை என்று அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. தமிழகத்தில் குதிரை பேரத்தில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 2 நாட்களில் வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பர்வின் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். பாங்காக்கில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரேலா தாஸ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செஸ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் குகேஷ் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி ஜகார்த்தாவில் இன்று தொடங்கியது. கல்லேயில் நடைபெற்று வரும் இலங்கை ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான இன்று இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 171 ரன் எடுத்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செவியின் ஓரமாய் சிந்தனையின் சாரமாய் சரம் தொடுக்கும் அன்பலை கோடை பண்பலை 100.5
1: 5 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள் வழங்கும் வண்ணத்துரிகை.
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
4: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ்
5: நாமக்கல் கவுன்சிலிங் கோட் 2612.

கடலில் வருவது அலை, மேகம் பொழிவது மழை, மகிழ்ச்சியை அள்ளி தருவது உங்கள் கோடை பண்பலை. இன்னைக்கு திக்குமுக்கு வண்ணத்தூரிகை.

0: நிகழ்ச்சியில் பங்கேற்க நேயர்களுக்கு எண்கள் சொல்கிறோம். அறிமுக நேயர்களுக்காக 2424224, மகளிருக்காக 2424249, வழக்கமாக பேசுகிற நேயர்களுக்காக 2424426 மற்றும் ஒரு எண் 290-333 முன் இணைப்பிற்கு 0-45-42. நிகழ்ச்சியில் இப்போது உங்களோடு இணைகிறோம்
1: லக்ஷ்மி நாகேந்திரன்,
0: பியூலா.
1: வாழ்த்துக்கள் நேயர்களே.

0: என்ன பண்ணு பெருமானே, வெக்க வெக்கமா வருதே.
1: தங்கமே பொன்னத்தேடி வந்த நானே.
2: எவ்வளவு கூட்டம்
3: என்ன ஒளிக்கு முன்னாடியே
2: கிளப்புகள்
3: கிளப்புங்கன்னு வேற சொல்றாங்க. இதுல வந்து கொள்முதல் மலரைன்னு வேற சொன்னாங்க. அழகா வந்து முந்தானையோட ஒரு ஆட்டம் காமிச்சாங்க பியூலா. ஏன்னா அவங்க மலர் மாதிரி தான் இருப்பாங்க எப்பவுமே இல்லையா. அதுலயும் காளியத்தா கோயிலுக்கா மாரியாத்தா கோயிலுக்கா கூழு ஊத்த வந்தவங்க மாதிரி அந்த பொண்ணு பியூலா ரொம்ப அழகா, அவங்க யாரு சாரால் இல்லையா, ரொம்ப அழகா குளிச்சுட்டு ஃப்ரீ ஹேர் விட்டு அழகா வந்திருக்காங்க. அவங்கள பார்த்து நீங்க அந்த வார்த்தை சொன்னீங்க இல்லையா,
4: சொல்லப்பா ஆர்வம் தாங்க முடியல.
5: ஆக மொத்தம் நம்ம இந்த சரஸ்வதி
3: கொளுத்தி போட்டு விட்டுறோம்.
5: சரஸ்வதிய ஒன்னும் சொல்லல.
3: இப்படிதான் இருக்கணும். ஆரம்பமே ஆர்ப்பாட்டத்தோட அட்டகாசமா வந்துகிட்டு இருக்கோம். திக்குமுக்கு வண்ண தூரிகை திக்குமுக்கு ஆட வச்சிருவோம் இல்லைங்களா.
5: கண்டிப்பா நாங்க ரெடியா வந்திருக்கிறோம். நேர்களும் வந்து இணைப்புல வந்துட்டாங்க. ஒரு கலக்கு கலக்குறதுக்காக ரெடியா இருக்கிறாங்க.
3: வருஷம் கட்டிடுவாங்க இல்லைங்களா. வணக்கம்.
5: லைன்ல ஃபர்ஸ்டா யாரும் வந்துட்டாங்க. வணக்கம்.
6: இதுவரைக்கும் மாலைவரைக்கும் புதிதாக திக்குமுக்கு வந்திருக்கும் சகோதரர்களுக்கு மாலைவரைக்கும் குரு காரைக்குடி சாமிநாதன்.
3: அப்ப பழசா யார் பண்ணுவாங்க?
6: இல்ல அவர் ரவிச்சரன் சாரும்
5: நாட்டரசன் கோட்டையிலே நாகப்பன் நன்னிலத்திலே நல்லப்பனும் நீலப்பனும் நாற்று நட வந்தாங்களாம்.
6: நாட்டரசன் கோட்டையிலே நல்ல
5: கவனமா கேளுங்க. நாட்டரசன் கோட்டையிலே நாகப்பன் நன்னிலத்திலே நல்லப்பனும் நீலப்பனும் நாற்று நட வந்தாங்க.
6: நாட்டரசன் கோட்டையிலே நல்லப்பன் நன்னிலத்திலே நீலப்பனும் நல்லப்பனும் நாற்று நட வந்தாங்க.
5: சரி, நல்லப்பனும் நீலப்பனும் வந்தாங்க. சரி, அந்த ரெண்டாவது லைனை மாத்தி விட்டீங்களே.
6: நல்லப்பனும் நீலப்பனும் நாட்டு நட வந்தாங்க.
5: சரி, இத உங்களுக்காக யார் தெரியுமா எழுதி அனுப்பியிருந்தா, இப்படி கேளுங்க அப்படின்னு சொல்லி தூத்துக்குடி குள்ளக்காடு முள்ளக்காடுன்னு போட்டிருக்கிறாங்க. அங்க இருந்து பாபு சரஸ்வதி பாபு அவங்க தான் உங்களுக்காக சாமிநாதன்ட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி அதோட நாங்களும் வந்து ஒலுக்கிட்டு வச்சிருக்கோம்ல. சொல்லிதானே ஆகணும், நீங்க பாடணும்.
6: போடுங்க போடுங்க
5: கொடுத்தோம்.

0: அதே மாதிரி சிரிக்கணும்,
1: அதே மாதிரி சிரிக்கணும், அதான் முக்கியம். அதே மாதிரி சிரிக்கணும், பயமுறுத்தணும்.

0: அஞ்சலி அப்புத்தா,
1: அடுதடி அப்பத்தா, அடிதடி
0: அடுகுதடி அப்பத்தா, சிலி சிலி அப்பத்தா,
1: விடுதலை அப்பத்தா.
0: வரிய புரிய மாட்டேங்குதுவா?
1: என்னங்க, நாங்களும் வாங்க கூட தானே கேக்குறோம்.
2: இந்த வரியே புரியலன்னா அப்புறம் இவருக்கு எந்த வரி புரியும்? அதோட வந்து ஒரு விளம்பரமும் வேற குடுக்கணும்.
3: நன்றிங்க.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
5: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
6: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில், பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
8: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்ல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
9: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
8: எப்படிமா?
9: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி இல்ல, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
8: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
10: யார் குட்டிமா உன் ஸ்கூல்ல இவ்ளோ முடியோட?
11: புது மிஸ்
12: டாடி வரல, இனி மம்மி ஞானே வரும்.
13: வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல், விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ் இணைந்து வழங்கும் விஷ்ணு விஷால் நடிக்கும் கட்டா குஸ்தி 2 இன்று முதல்.
14: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
15: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ், நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. கான்டாக்ட் 8939808574.
16: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் இன் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர்
17: புதியம் எப்பொழுதும்
18: கோடை பண்பலை 100.5 கேட்டுக் கொண்டிருக்கிறோம். தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
19: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
20: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்.
14: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டு அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
15: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ், நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. கான்டாக்ட் 8939808574.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட்ட தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
4: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
3: எப்படிமா?
4: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
3: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
5: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது காரைக்குடியில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம்.

0: ஜூலை 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் காரைக்குடி கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை TNPSC பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884-21666.
1: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
2: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் நல்வாழ்த்துக்கள்.
3: எட்டு திசை மிசை மெட்டுக்களை தரும் உங்கள் கோடை பண்பலை 100.5 தந்து கண்டு இருக்குது. வண்ணத்துருகி திக்குமுக்கு வண்ணத்துரியாக 4:21.
4: இப்போ வந்து ரெடியாக இருக்கிறோம் திக்குமுக்கு சொல்றதுக்கு வந்திருக்காங்க. வாங்க அடுத்த நேர்.
5: மேடம், திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் பெத்தனாங்கிலிருந்து ஜெயசரங்க மேடம். ரெண்டு பேரும் நிலையத்தில் எல்லாரும் நலமா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கும். இன்னொரு தடவை உங்க பேர் சொல்லுங்க. ஜெயச்சந்திரனா?
5: திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் பெத்தநாயக்கன்பட்டி இருந்து ஜெயச்சந்திரன்.
4: சரி சரி,
5: வேலையெல்லாம் சூப்பரா போச்சுங்க.
4: சரிங்க,
5: ஏடி வரும் பண்பலதான் எங்க ஊருக்கு வாங்கினா வரவே மாட்டீங்க.
4: அதெல்லாம்
3: திண்டுக்கல் மாவட்டத்துக்கு வந்தோம்ல, ஒரு இடத்துக்கு தான் வர முடியும்.
5: வந்தாலுமே நம்ம நேயர்கள் இங்க நிறைய இருக்காங்க.
4: சரி, கண்டிப்பா ஒரு நாள் சொல்லிட்டீங்கல்ல, தேடி வந்துறோம்.
5: சரி, அழைப்பா ஏத்துக்குங்க.
4: சரி, அப்ப நீங்க திக்குமுக்கு கரெக்டா சொல்லணும், இசைக்கீற்று சொல்லணும், அப்பதான் வருவோம். பாத்துக்கங்க.
5: ஏங்க மேடம், திக்குமுக்கு சொல்றதே பெருசு, அதுல அப்புறம் இசைக்கீற்று வேற போட்டுறீங்க.
3: சரி சொல்லுங்க, சொல்லுங்க,
6: கேளுங்க. ஏதாவது செய்யுங்களேன் மன்னா.
3: இந்த செய்கிறோம்.
4: கண்ணம்மா வீட்டுக்கு பொன்னம்மா வந்தாங்க, பொன்னம்மா வீட்டுக்கு குப்பம்மா போனாங்க, குப்பம்மா வீட்டுக்கு சுப்பம்மா வந்தாங்க.
3: பேர் சொல்லுங்க.
7: பேர் புதுக்கோட்டையில இருந்து தமிழ் செல்வி.
4: தமிழ் செல்வி, சூப்பர்.
7: ஆமாமா.
3: திக்குமுக்கு சொல்லாங்களா?
7: நான் ஒரு வாழ்த்து சொல்லிடுறேம்மா. கொடைக்கானல் பண்பலகி.
4: சரி சொல்லுங்க.
7: வாழ்த்துக்கள்.
4: மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. நன்றிங்க. அப்ப நீங்க திக்குமுக்கு சொல்லுங்க.
7: தாயாகவும் தந்தையாகவும் என்னோட பிறந்த சகோதரி சகோதரன் எனக்கு அறிவை வளர்த்ததே கோடை போலதான்.
4: சரிங்க.
7: நான் 7 வருஷமா அதுதான் கேக்குறேன். ஒரே நான் மட்டும்தான் இருக்கேன். எனக்கு அதை பார்த்து எனக்கு கொஞ்சம் மூலையே வேலை
3: பார்த்து.
7: நன்றிமா. எங்க பேரு, அக்கா பேரு வந்து பத்து பிறந்த நாள்.
3: சரி, நம்ம சொல்லுவோமா? திக்குமுக்கு சொல்றீங்களா? தமிழ் செல்வி.
7: பத்து பிறந்த நாள் விமலன் பேரு.
4: தங்க குட்டிக்கு நாங்க பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சரிங்க, பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்றோம். நீங்க ஆக மொத்தம் நாங்க பேசுறது கேட்க
7: மாட்டீங்க.
3: திக்குமுக்கு வண்ணத்துருகி சொல்றீங்களா? திக்குமுக்கு சொல்லட்டுங்களா? கண்ணம்மா வீட்டுக்கு பொன்னம்மா வந்தாங்க, பொன்னம்மா வீட்டுக்கு குப்பம்மா போனாங்க, குப்பம்மா வீட்டுக்கு சுப்பம்மா வந்தாங்க.
7: கண்ணம்மா வீட்டுக்கு பொன்னம்மா போனாங்க, பொன்னம்மா வீட்டுக்கு
4: யார் போனா
7: வந்தாங்க.
4: சரி,
3: அடுத்த
7: வீட்டுக்காரங்க
3: கண்ணம்மா வீட்டுக்கு பொன்னம்மா வந்தாங்க, பொன்னம்மா வீட்டுக்கு குப்பம்மா வந்தாங்க, குப்பம்மா வீட்டுக்கு சுப்பம்மா வந்தாங்க.
7: கண்ணம்மா வீட்டுக்கு பொன்னம்மா வந்தாங்க, பொன்னம்மா வீட்டுக்கு சுப்பம்மா வந்தாங்க.
4: சரி,
7: சுப்பம்மா வீட்டுக்கு
4: இல்ல குப்பம்மா வீட்டுக்கு ஆரம்பிங்க.
3: நன்றிங்க. வருக வணக்கம்.

0: ஹலோ,
1: வணக்கம்.
0: நிலையத்தில் பணிபுரியும் அனைவருக்கும் மாலை வணக்கம் சொல்வது தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி வடக்கு சார் ராமராஜ் மேடம்.
2: இந்த முறை மாட்டுவா
1: ஐயா, நீங்க சொல்றீங்களா?
0: ஒரு தடவை சொல்லுங்க மேடம்.
1: கண்ணம்மா வீட்டுக்கு பொன்னம்மா வந்தாங்க, பொன்னம்மா வீட்டுக்கு குப்பம்மா போனாங்க, குப்பம்மா வீட்டுக்கு சுப்பம்மா வந்தாங்க.
0: இன்னொரு தடவை சொல்லுங்க.
1: இன்னொரு முறை சொல்லுங்க.
3: முடியாது மன்னா.
1: சொல்லுங்க. சொன்னா சொல்லிடுவீங்களா?
0: சொல்லுங்க மேடம்.
4: முயற்சி பண்றோம்.
1: கண்ணம்மா வீட்டுக்கு பொன்னம்மா வந்தாங்க, பொன்னம்மா வீட்டுக்கு குப்பம்மா போனாங்க, குப்பம்மா வீட்டுக்கு சுப்பம்மா வந்தாங்க. இந்நேரம் எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணி சொல்லிருக்க வேண்டாமா?
2: முடியல.
4: ஐயா சொல்லிருங்க, ராமராஜ் ஐயா சொல்லுங்க.
0: கண்ணம்மா வீட்டுக்கு பொன்னம்மா போனாங்க, பொன்னம்மா வீட்டுக்கு
4: யாரோ ஒருத்தவங்க போனாங்க.
1: விடுங்க விடுங்க,
4: விட்டு தோணி என்னால சொல்ல முடியல.
1: நன்றிங்க.
5: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல்.
7: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
8: எங்க செலக்சன் சரி?
9: கவுன்சிலிங் கோட் 2612.
10: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.

0: இந்த கண்ணம்மாவும் பொன்னம்மாவும் குப்பம்மாவும் சுப்பம்மாவும் சேர்ந்து எங்கே போனாங்க, எங்கே வந்தாங்கன்னு தெரியல.
1: ஆமாம், ஒரே குழப்பத்தில் குழப்பி விட்டுட்டு ஓடிட்டாங்க. எங்கேயோ
0: வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்மா, நான் திருப்பூர் மாவட்ட குறைச்சல்பட்டியிலிருந்து கஸ்தூரி பேசுகிறேங்கம்மா.
0: ஐயா, கேட்டிங்களா நீங்கள்?
2: ஆ, கேட்டுறேங்கம்மா.
0: இன்னும் எழுதி வச்சுருப்பீங்க?
2: மனசுலேயே எழுதி வச்சுட்டேன். கண்ணம்மா வீட்டுக்கு பொன்னம்மா வந்தாங்க, பொன்னம்மா வீட்டுக்கு குப்பம்மா வந்தாங்க, குப்பம்மா வீட்டுக்கு சுப்பம்மா வந்தாங்க.
0: அடரா அடரா அடரா அடரா. சிறப்பு. ஒரு ஒலிக்கீட்டுக்கு சொல்லிடுவோமா?
2: ஒலிக்கீட்டு போடுங்க பார்ப்போம்.
0: போடுங்க, நீங்கள் பார்க்க வேணாம், கேட்டு பாடுங்க.
2: ஆ, சரிங்க.
0: நல்லா கேளுங்க. அந்த மாதிரி வந்துரும்.
1: ஒழுங்கா கேட்டு பாடுங்கயா. இன்னொரு தடவை கேளுங்க.
0: நீங்க ஒரு தடவை பாடினா போதும். வரமாட்டேன்னுதுங்களா? அது ஏன் வரமாட்டேன்னு சொல்லுச்சு?
2: வரமாட்டேங்குதுங்களா?
0: வேற ஒலிக்கிட்டு கேக்குறீங்களா?
1: அது என்ன?
0: போடுங்க போடுங்க போடுங்க.

0: காக்கா மாதிரி கூட கத்திருங்க. இன்னொரு வெட்டியெல்லாம் வேண்டாம். அந்த காக்கா
1: அந்த காக்கா மாதிரி கத்திருங்கயா, போதுங்கயா.
0: முடிஞ்சு போச்சு, சோழி முடிஞ்சது, அவ்வளவுதான்,
1: முடிச்சு விட்டாரு.
0: இன்னும் ஒரு முறை கத்துங்க. நன்றிங்க, நன்றிங்க.
2: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம். தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள் வழங்கிய வண்ணத்துரிகை.
3: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: இணைந்து வழங்கியோர் நாமக்கல் PGP College of Engineering and Technology, Autonomous.

0: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
1: எங்க செலக்சன் சரி?
2: கவுன்சிலிங் கோட் 2612.
0: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்சன் சரி? சோ நோ வரி.
3: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. காண்டாக்ட் 8939808574.
4: கோடை பண்பலை 100.5 இனி தொடர்வது பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
5: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
6: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
5: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
6: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
5: எனக்கும் பூமெக்ஸ்ல இருக்காப்பா.
6: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமெக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
4: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வண்ணத்தூரிகை.
7: வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
3: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
2: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
3: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
2: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
3: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
4: காலை கதிர் மற்றும் ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இணைந்து நடத்தும் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வழிகாட்டி 2026. இன்ஜினியரிங் கவுன்சிலிங் குறித்து அனைத்து சந்தேகங்களுக்கும் தமிழ்நாடு பொறியியல் செயற்கை செயலாளர் டாக்டர் புருஷோத்தமன் மற்றும் கல்வி ஆலோசகர் ஜெயபிரகாஷ் காந்தி ஆகியோர் நேரடி விளக்கம் அளிக்கிறார்கள். நிகழ்ச்சி நடைபெறும் நாள் July 4 காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை ஈரோடு ரத்னா ரெசிடென்சியிலும், நாமக்கல் SPS திருமண மண்டபத்தில் மதியம் 3 மணி முதல் 6 மணி வரையிலும் நடைபெறும். மேலும் July 5 அன்று காலை 10 மணி முதல் 1 மணி வரை சேலம் CJ பிளாசோவில் நடைபெற உள்ளது. இந்நிகழ்ச்சியை இணைந்து நடத்துபவர்கள் கற்பகம் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோயம்புத்தூர், முத்தையம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், ராசிபுரம். பெற்றோர்கள் மாணவர்கள் அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
5: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் சித்திர செவ்வானம்.
6: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
5: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் சித்திர செவ்வானம்.

0: இந்த கண்ணம்மா வீட்டுக்கு பொண்ணுமா குப்பமா சுபமா எங்க எங்கயோ போயிட்டு வந்தாங்கல்ல, அப்படி போனவங்க எல்லாம் ஒருத்தவங்க எழுதி அனுப்பியிருக்காங்க. கரூர் மாவட்டம் எங்க மேடு ரொட்டி கடைத்துல இருந்து ரமேஷ், அமுதா, நவீன்குமார், கமலி செல்வன்
1: இவங்கதான் எழுதி அனுப்பியிருந்தாங்க.
0: அவங்களுக்கு ஒரு நன்றி, சொன்னவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள்.
1: ரெண்டு பேர் மூணு பேர் முயற்சி பண்ணிட்டாங்க.
2: ஐயோ, நான் சந்தோஷ கடல்ல மூழ்கிட்டு இருக்கிறேன்.
0: அவர் மூழ்கிட்டு இருப்பார், வாழ்த்துக்கள் சொல்லும்ல.
1: அடுத்தவர் வாங்க.
3: சகோதரி இருவருக்கும் மாலை வணக்கம்.
0: வணக்கங்க.
1: பேரு?
3: நாமக்கல் மாவட்டம் அரூர்பட்டி அயன் செந்தில்.
1: சரி செந்தில்,
3: சொல்லுங்க சார்.
1: சொல்லிருவோமா திக்குமுக்கு?
0: சொல்லிடுவோம்.
1: சரி பாத்துருவோம். ஒரு கையும் நல்ல குக்கர் நினைச்ச குக்கர் வெள்ளை குக்கர், வெள்ளை குக்கர்னு நினைச்ச குக்கர் வெண்கல குக்கர், வெண்கல குக்கர்னு நினைச்ச குக்கர் நல்ல குக்கர்.
0: என்ன
3: சொன்னீங்க
0: சொல்லுங்க? நீங்க என்ன சொன்னீங்க?
3: சொல்லு சொல்லு.

0: நல்ல குக்கர் நினைச்ச குக்கர் வெள்ளை குக்கர், வெள்ளை குக்கர் நினைச்ச குக்கர் வெங்கல குக்கர், வெங்கல குக்கர்னு நினைச்ச குக்கர் நல்ல குக்கர்.
1: அப்ப
2: வேற ஒருத்தருக்கு வழி விட்டுருவோம்.
0: வழி விடுறீங்களா? சொல்றேன். நல்ல குக்கர் நினைச்ச குக்கர் வெள்ளை குக்கர், வெள்ளை குக்கர் நினைச்ச குக்கர் வெங்கல குக்கர், வெங்கல குக்கர் நினைச்ச குக்கர் நல்ல குக்கர்.
1: நல்ல குக்கர் நினைச்ச குக்கர் வெள்ளை குக்கர், வெள்ளை குக்கர் நினைச்ச குக்கர் வெங்கல குக்கர்,
2: சரி
1: வெங்கல குக்கர் நினைச்ச குக்கர் நல்ல குக்கர்.
3: புரியலப்பா?
2: இல்ல இல்ல,
0: சொல்லிட்டாரு சொல்லிட்டாரு.
2: தேனி
1: சொன்னீங்க, நம்மாடிட்டீங்க.
2: நீங்க அப்படி ஓடுனா எப்படிங்க எங்களுக்கு புரியும்? கொஞ்சம் நாள் நிக்கணும்ல. இதை உங்களுக்காக யார் தெரியுமா எழுதி அனுப்பியிருந்தா? தேனி காமாட்சிபுரத்துல இருந்து கீர்த்தனா, நாகராஜ், யுவராஜ், கோகுல்ராஜ் எல்லாம் ராஜா எழுதி அனுப்பியிருக்கிறாங்க.
1: அவங்க நன்றி சொல்லிடலாம்.
0: சரி, ஒலிக்கிட்டு ஒலிக்கிட்டு ஒலிக்கிட்டு
2: அதையும் சொல்லிருங்க.

0: ஏதோ துடிக்குது பறக்குது நாரு.
1: ஐயோ
2: பாடி சகோதரி
1: பாடிட்டாரு அவர் அப்படிதான்.

0: கோடை பண்பலை 100.5 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
2: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
1: அப்போ நல்ல பருத்தியில

0: கோடை பண்பலை 100.5 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமெக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
0: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை.

0: கோடை பண்டரை 100.5 வண்ணத்துருகி, திக்குமுக்கு வண்ணத்துருகி. நம்மளுக்கு வந்து இந்த குக்கர்லாம் நல்ல குக்கர், வெங்கல குக்கர் இருந்துச்சு, சில்வர் குக்கர் இருந்துச்சு, வெள்ளை குக்கர் இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா. தேனி காமாட்சிபுரம், கீர்த்தனா, நாகராஜ், யுவராஜ், கோகுல்ராஜ்.
1: ஆமாம், அடுத்தும் ஒரு நேர் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க தூத்துக்குடியிலேருந்து. நேர் சரியாக சொல்கிறாங்களான்னு பார்ப்போம், பார்த்துட்டு பேரை சொல்லிடுவோம்.
0: வாங்க.
1: வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: யார் பேசுறீங்க?
2: கோயம்புத்தூர் ஐங்கடை குபேந்திரன்.
1: குபேந்திரன், சரிங்க. உங்களுக்காக இப்போ ஒரு திக்குமுக்கு சொல்கிறோம், நீங்கள் கரெக்டாக சொல்லணும், சரியா? பட்டு துணி நெய்ய ஆசைப்பட்டு வீட்டில் வளர்த்த பட்டம்மா வீட்டு பட்டுப்பூச்சி பட்டு தராம பட்டாம்பூச்சியா பறந்து போயிருச்சு. அதாவது
0: பண்றோம்
1: பட்டு துணி நெய்ய ஆசைப்பட்டு வீட்டில் வளர்த்த பட்டம்மா வீட்டு பட்டுப்பூச்சி பட்டு தராம பட்டாம்பூச்சியா பறந்து போயிருச்சு.
0: எவ்வளவு பொறுமையா
2: ஆசைப்பட்டு
1: பட்டாம்பூச்சியா பறந்து போயிருச்சு, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா இடையில கொஞ்சம் அதெல்லாம் சேர்க்கணும். பட்டு துணி நெய்ய ஆசைப்பட்டு வீட்டில் வளர்த்த பட்டம்மா வீட்டு பட்டுப்பூச்சி பட்டு தராம பட்டாம்பூச்சியா பறந்து போயிருச்சு எங்கேயோ. இதை வந்து உங்களுக்காகவே இவ்வளோ போமாங்கிட்டு
0: நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன், இப்படி சொன்னீங்கன்னா எப்படி?
1: அது வந்து தூத்துக்குடி முத்தையாபுரம் ஸ்பிக் நகரம். அங்கேருந்து யார் யார்? ராஜேஷ், தேவி ராஜேஷ், பிரியதர்ஷன், ஆரியதர்ஷன்.
0: ஒருத்தவங்க மட்டும் எப்பயுமே எழுத மாட்டுறாங்க பாருங்க, நாலு பேர் உட்காந்து தான் எழுதுறாங்க.
1: சரி, அடுத்த நேர் வாங்க.
0: வணக்கம்.
1: யாரு?
3: வணக்கம், விருதுநகர் மாவட்டம் திருத்தாங்கல இருந்து மளிகை கடை பொன்ராஜ்.
1: பொன்ராஜ் ஐயா, உங்களுக்காக சொல்றோம், கேளுங்க.
3: சொல்லுங்க மேடம்.
1: பட்டு துணி நெய்ய ஆசைப்பட்டு வீட்டில் வளர்த்த பட்டம்மா வீட்டு பட்டுப்பூச்சி பட்டு தராம பட்டாம்பூச்சியா பறந்து போயிருச்சு.
3: ஒரு டைப் சொல்லுங்க.
0: பட்டுக்குன்னு சொல்லிடுவாரு,
1: படக்குன்னு சொல்லிடணும். ஆமாம், பட்டு துணி நெய்ய ஆசைப்பட்டு வீட்டில் வளர்த்த பட்டம்மா வீட்டு பட்டுப்பூச்சி பட்டு தராம பட்டாம்பூச்சியா பறந்து போயிருச்சு.
3: பட்டாம்பூச்சி
1: யாரோ பின்னாடி ஏயின விறகு
0: பட்டாம்பூச்சி துரத்துறாங்களா? ஏ ஏ ஏ சொல்றீங்களா?
3: பட்டம்
1: என்னங்க? பட்டு துணியா நெய்ய ஆசைப்பட்டு என்னென்னமோ வாசிங்க
0: சொல்றீங்களா? பட்டு துணி நெய்ய ஆசைப்பட்டு வீட்டில் வளர்த்த பட்டம்மா வீட்டு பட்டாம்பூச்சி பட்டு தராம பட்டாம்பூச்சியா பறந்து போயிருச்சு.
3: பட்டு நெய்ய பட்டாம்பூச்சி.
0: சரி, உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருங்க. நன்றிங்க, வருக. வணக்கம். வணக்கம்.
1: யாரு?
4: உயிர்மை உறுதுணையாய் உடன் பயணிக்கும் கோடை பண்பலைக்கு என் உதயநாள் நல்வாழ்த்துக்கள் கூறுவது செல்வி, கண்டிக்கால் வளர்த்து திண்டுக்கல் மாவட்டம்.
1: செல்வி, திக்குமுக்கு சொல்லுங்க.
0: கேட்டீங்களா செல்வி?
4: எல்லாரும் நல்லா இருக்கீங்களா மேம்?
1: அருமையா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கிறீங்க செல்வி?
4: நல்லா இருக்கேங்க.
1: சரி, உதயநாள் வாழ்த்துக்கள் சொன்னீங்க, ரொம்ப நன்றி. இப்ப வந்து இதே சொல்லிருங்க,
0: திக்குமுக்கு சொல்லலாமா? பட்டு துணி நெய்ய ஆசைப்பட்டு வீட்டில் வளர்த்த பட்டம்மா வீட்டு பட்டுப்பூச்சி பட்டு தராம பட்டாம்பூச்சியா பறந்து போச்சு.
4: பட்டு துணி நெய்ய ஆசைப்பட்டு பட்டம்மா வீட்டுல வளர்த்த பட்டு

0: சரி சரி,
1: சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க. இன்னொரு மரக்கு சொல்லுங்க, வேகமா சொல்லுங்க. பட்டு துணினை ஆசைப்பட்டு வீட்டில் வளர்த்த பட்டமா வீட்டு பட்டுப்பூச்சி பட்டு தராம பட்டாம்பூச்சியா பறந்து போச்சு. எவ்வளவு
2: சரஸ்வதி மேம் தான் எடுத்தாங்க உங்களுக்காக இவ்வளோ ஈஸியா.
1: கேளுங்க கேளுங்க.
2: என்ன
1: பாட்டு கேட்கலாம்?
2: பாட்டு
1: போடலாமா? நன்றிங்க.

0: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
1: பருத்தி தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
0: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
1: பூமக்ஸ் இன்னர்வேர் தான். பூமக்ஸ் இன்னர்வேர்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் சித்திர செவ்வானம்.
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ்.

0: அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.

0: நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். நேயர்கள் வந்து ரொம்ப அழகா திக்குமுக எழுதி அனுப்பியிருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு அதையும் திக்காமல் திணறாமல் திணறுனாலும் திக்குனாலும் ரொம்ப அழகா சொன்னாங்க இல்லையா.
1: அவங்களால முடிஞ்ச அளவு முயற்சி பண்ணி பாடிட்டாங்க, வேற
0: அவங்களுக்கு ஒரு பாராட்டையும் சொல்லிட்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம்.
1: பியூலா
0: லக்ஷ்மி நாகேந்திரன், நன்றி நேயர்களே.
1: நன்றி நேயர்களே.

0: கோடை பண்பலை 100.5 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமெக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
0: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய வண்ண தூரிகை.
3: வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
4: இன்றைய நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் ஆர் சுந்தர்ராஜன், அனிஸ், அழைப்புகள் ஒருங்கிணைப்பு சாரா, கணினி ஆக்கம் சரஸ்வதி, சங்கர் கணேஷ். கோடை பண்பலையில் இனி இடைக்கால பாடல்கள். இதயம் தேடி வரும் சித்திர செவ்வானமாய் முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். காஃபி ஏற்றுமதி நடப்பு நிதியாண்டின் முதலாவது காலாண்டில் 28% அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தகவல் தொழில்நுட்பத்தை கூடுதலாக பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா

வலியுறுத்தியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். ஜவுளி ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. முன்னாள் அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணனை காவல்துறை கைது செய்திருப்பது கண்டிக்கத்தக்கது என்று திமுக கூறியுள்ளது. சட்டம் ஒழுங்கு பராமரிப்பில் தவேக அரசு அக்கறை செலுத்தவில்லை என்று அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. தமிழகத்தில் குதிரை பேரத்தில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 2 நாட்களில் வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பர்வீன் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். பாங்காக்கில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரல்லா தாஸ் திவ்யான்ஷி பௌமிக் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செஸ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் குகேஷ் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி ஜகார்த்தாவில் இன்று தொடங்கியது. காலையில் நடைபெற்று வரும் இலங்கை ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான இன்று இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 214 ரன் எடுத்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: காற்றலைகளின் இனிய மொழி, இல்லம்தோறும் மகிழ்ச்சிக்கு வழி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5.
1: இனிய மாலை வணக்கம் நேயர்களே. மலையின் தோள்களில் மெல்ல மெல்ல வந்து அமரும் மாலை காற்று, பசுமையின் விரல்களால் பள்ளத்தாக்குகளை தழுவி பறவைகளின் பாடல்களை தன் சிறகுகளில் சுமந்து வருகிறது. தூர வானத்தின் ஓரத்தில் சிவப்பும் மஞ்சளும் கலந்து ஒரு ஓவியம் வரைய அதை ரசித்தபடியே இயற்கை அமைதியாக நிற்கிறது. அந்த அமைதியின் மொழியை இசையாக மாற்றி இதயங்களின் வாசலில் மெல்ல மெல்ல நுழைந்து மாலை நேரத்தின் மென் நிறங்களோடும் மனதை வருடும் இனிய பாடல்களோடும் இன்னிசை பாட வருகிறது கோடை பண்பலையின் சித்திரச்ச வானம். நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்து பயணிக்க காத்திருக்கிறேன் வீணா வீரபத்ரன்.

0: இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
1: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
2: வாவ்,
3: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
4: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
5: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
6: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
7: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
8: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலை எண்ணெயா, இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
7: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
8: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா, இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
7: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
8: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
9: மிஸ்டர் கோல்டு 100% கடலெண்ணெய்.
10: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி, விருதுநகர்.
11: முன்னணி நிறுவனங்களில் அதிக பேக்கேஜ்களில் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர்.
10: 175 கட் ஆஃப் மேல் இருந்தால் கட்டண சலுகைகளுடன்
11: பொறியியல் மற்றும் தொழில்நுட்பத் துறையில் உங்கள் கனவை நிறைவேற்ற காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியை தேர்ந்தெடுக்க

0: ஏராளமான இது ஒரு சேமிப்பு திருவிழால ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் நல்வாழ்த்துக்கள்.

வானலை எங்கும் இசை தூறலை தூறி கொண்டிருக்கிறது. உங்கள் பிரிய கோடை பண்பலை 100.5 சித்திரச்சு வானம். அணுக்கள் தோறும் ஆக்கிரமித்து அசைத்து போகிறாய் ஆழியாய், மனதில் மனோமாயம் நிகழ்த்தி மறைந்தே தாக்குகிறாய் மர்மமாய், அகவழியில் அனாயாசமாக நுழைந்து அந்தியாக சிவக்க வைக்கிறாய், நினைவுகளை திருடியே நீர் பறவையாய் சிலிர்க்க வைக்கிறாய், பார்வை போதையூட்டியே பாவ என்னை பரிகசிக்கிறாய், முன்னெற்றியில் முடிவொதுக்கியே பரிதவிப்பில் என்னை கைது செய்கிறாய்.

0: பந்தாட்டம் இது உலக கோப்பை கால்பந்தாட்ட கொண்டாட்டம்.
1: We are ready.
2: We are ready.
3: We are ready.
4: We are ready.
5: We are ready.
6: We are ready.

0: பந்தாட்டம் பந்தாட்டம் இது உலகக்கோப்பை கால்பந்தாட்ட கொண்டாட்டம். அருமையான போட்டிகள் நேற்று நடந்தது, அப்படிதானே?
1: ஆமாண்ணே, தம்பியை வேற காணோம், ரெண்டு பேருமே தான் இன்னைக்கு பேசணும் போல.
0: அதே தான், எப்படி சமாளிக்கிறது? சமாளித்து தான் பார்ப்போமே. சமாளிக்கிறது தம்பி இல்லாமல் நமக்கு பேசுகிறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் போட்டிகளில் பஞ்சமே இல்லை பரபரப்புக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் நேற்று நீங்கள் சாயந்தரம் நான் சொன்ன மாதிரியே மூணு போட்டியோட முடிவும் பிரமாதமாக அமைஞ்சிருச்சுல.
1: சொன்னது நடந்துருச்சு, அதுதான் அண்ணனுக்கு ஒரே சந்தோஷம்.
0: அதே தான், முதல் போட்டி யாருக்குன்றதை சொல்லிடலாமா?
1: சொல்லிடுவோம். ஸ்பெயினுக்கும் ஆஸ்திரியாவுக்கும், அதே ஸ்பெயினுக்கு ஒரு ஈஸி வின், 3-0 கணக்கில் ஆஸ்திரியாவை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க.
0: ஆமாம், நல்ல அட்டகாசமான போட்டி, நல்லா விளையாண்டாங்க. அதில் குறிப்பாக ஸ்பெயினோட சிறப்பு என்னென்னா, டிக்கி டாக்கா பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது குட்டி குட்டி ஷார்ட்டான பாசஸ் இருக்கும், ஆள் பக்கத்துலேயே தான் இருப்பாங்க, காலில் பந்திருக்கும், திடீர்னு திரும்பி பார்க்குறக்குள்ள அவர் காலுக்கு போகும், அவர் காலை பார்க்குறக்குள்ள அடுத்த ஆள், அடுத்த ஆள் காலை பார்க்குறக்குள்ள அடுத்த ஆள், பந்து யார்கிட்டையா இருக்குது, ஏயா சுத்த விடுறீங்க அப்படின்ற மாதிரியான முறை தான் அந்த டிக்கி டாக்கா பாஸ். இது வந்து ஸ்பெயினோட தனி சிறப்பு. ஆனால் நேற்றைய போட்டி வந்து லாங் ரேஞ்சிலிருந்து அடித்த கோலாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஸ்பெயின் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட்டாங்க. ஆஸ்திரியா வந்து எங்களுக்கு துளி கூட சமம் கிடையாதுன்னு போட்டு 3 பரட்டு பரட்டுன்னு பரட்டி அடித்து சரி பண்ணாதான் மிச்சம்.
1: கோல் யார் அடித்தான்னு பார்த்துடலாமானே?
0: பார்த்துடலாமே.
1: ஒயர்சா பால் 36 நிமிஷத்துலேயும் 89 நிமிஷத்துலேயும் ஒரு கோலை, 2 மொத்தம் பதிவு பண்ணியிருக்காரு. அடுத்து பரத்தி பெட்ரோ பொரோரா அப்படின்றவர் 66 நிமிஷத்தில் ஒரு கோலை போட்டு மொத்தம் 3 கணக்கில் ஸ்பெயின் அணி ஆஸ்திரியாவை ரொம்ப ஈஸியாகவே ஜெயிச்சிட்டாங்க. இதில் சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஆஸ்திரியாவால் ஸ்பெயினோட தடுப்பை எதிர்த்து எதுவுமே பண்ண முடியலை. அதுக்கு காரணம் என்னென்னா, இதுக்கு ஸ்பெயின் அணியோட தற்காப்பு அந்தளவுக்கு பயங்கரமாக இருந்துச்சு, ஒரு இரும்பு கோட்டைன்னே சொல்லலாம். ஏன்னா ஆஸ்திரியா அணியால் ஸ்பெயின் அணியோட கோல் போஸ்ட்டை நோக்கி கூட, அதாவது உள்ளுக்குள்ள விடுங்கங்க, நோக்கி கூட இருக்க திசையில் கூட ஒரு ஷாட்டை கூட அவங்களால முழுசாக கம்ப்ளீட்டாக அடிக்க முடியலை. இதுக்கு முன்னாடி ஒரு நாக் அவுட் சுற்றில் ஒரு அணி எதிரணியோட கோல் போஸ்ட்டை நோக்கி கூட ஒரு பாலை அடிக்க முடியாமல் ரொம்ப மோசகரமான ஒரு தோல்வியை தான் சந்திச்சிருக்காங்க ஆஸ்திரியா அணி.
0: அதே தான், ஸ்பெயினோட பலம் வந்து அவங்க வீரர்கள் தான். நல்ல தடுப்பாட்டம் மட்டும் இருக்குமான்னு பார்த்தா அட்டாக்கும் பட்டையை கிளப்பிடுவாங்க. சரி, அடுத்த போட்டி பற்றி பேசலாமா?
1: அடுத்த போட்டினே ரொம்ப எதிர்பார்த்த, எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு போட்டி, போர்ச்சுகலுக்கும் குரோசியாவுக்குமான ஒரு போட்டி. நேற்றே இதை பற்றி பேசியிருந்தோம், ரொனால்டோ இருக்காரு, ஏதாச்சும் மேஜிக் பண்ணுவார், ஜெயிக்க வைப்பார்னு சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. அதை பற்றி பேசிடலானே.
0: நிச்சயமாக, கிறிஸ்டியானோ ரொனால்டோவா குக்கா அப்படின்னு நம்ம பெருமையாக பேசினாலும் சொல்கிற வேலையே அந்த அணி செய்கிறதே இல்லைன்ற மாதிரி தான் தோணுது. ஐயா அவர் காலில் பந்தை கொடுங்க, பந்தை கொடுங்க, பந்தை கொடுங்கன்னு கதறினாலும்
1: ஆனால் கொடுத்தாங்க ஒரு பெனால்ட்டியில் போய் கொடுக்காங்க. ஏன்னா கொடுன்னு சொன்னதுக்கு பெனால்ட்டியில் தான் வந்து கொடுப்பீங்களா?

0: அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் கொடுத்த வாய்ப்பை ரொனால்டோ அருமையாகவே பயன்படுத்தியிருந்தாரு, கோலையும் போட்டு கொடுத்து.
1: அந்த பெனால்டி அவர் ஓடியா அந்த ஸ்டைலே சூப்பராக இருந்தது. அப்படி முதல் ஒரு ரெண்டு ஸ்டெப் எடுத்து அப்படி ஒரு நின்று திருப்பி ஓடியாந்து ரைட்டில் அடிக்க போகிறாருன்னு நம்பி கோல் கீப்பர் ரைட் சைடு நல்லா தாவுவார். ஆனால் நட்ட நடுவில் கோல் போஸ்ட்டில் நறுக்குன்னு ஒரு ஷாட் அடிப்பார், நல்ல ஷாட். ஆனால் அந்த போட்டியோட சுவாரஸ்யம் எங்கே இருந்துச்சுன்னா, மொதல் கோல் யார் அடித்தானா, குரோவேஷியா தான் அடித்தாங்க. பெரிசிக்ச் அவர் வந்து என்ன பண்ணார்னா, 53வது நிமிஷத்தில் ஒரு செம கோல், நல்ல கோல். அவர் அடித்ததும் குரோவேஷியா எல்லாரும் அந்த கார்னருக்கு போய் அவ்வளோதான் நம்ம பிடிச்சிட்டோம், இனி எப்படினாலும் தடுப்பாட்டத்தில் இறங்கினாலே ஜெயிச்சிடலான்ற நம்பிக்கையில் இருந்தாங்க. ஆனால் அவங்களோட துரதிருஷ்டம்
0: ஒரு பெனால்ட்டியை வாய்ப்பு,
1: பாக்ஸில் ஒரு சின்ன ஃபவுலு, பெனால்ட்டி, கிறிஸ்டியானோ ரொனால்டோ சமம் செஞ்சார். அதே மாதிரி போட்டியோட நிறைவில் ஒரு 94வது நிமிஷத்தில் சொல்லலாம், ராமோஸ் அவருக்கு கிடைத்த பாஸை அருமையாக பயன்படுத்தி ஒரு கோல் அடித்து போர்ச்சுகலை 2-1 முன்னிலை வைக்க வச்சு போட்டியை போராடி ஜெயிச்சிட்டாங்க.
0: ஆனால் அதுக்கு முன்னாடி கடைசி அந்த ஒரு மேட்ச் முடிகிறதுக்கு ஒரு 2-3 தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைமில் குரோசியாவோட ஜோஸ்கோ குவார்டியோவ் ஒரு பாலை அருமையாக கோலை போட்டுட்டு போய் டான்ஸ் ஆடி ஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பார்ப்பாது முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா டைமாக பெனால்ட்டியான்னு தெரியலையேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, தம்பி அப்படிலாம் கோல் கிடையாதவங்களுக்கு வாங்க செக் பண்ணி பார்த்தேர்லான்னு ஒரு ஆஃப் சைடுன்னு சொல்லிட்டாங்க, கோல் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப ஏமாற்றம் ஆயிடுச்சு. நானும் ஒரு பரபரப்பாக போகும், பெனால்ட்டி ஷூட் அவுட்டுக்கெலாம் போகும்னு நினச்சேன், எதுவும் நடக்கலை. நினச்சது எதுவும்
1: ஒன்றும் நடக்கலை. அது என்ன ஆனால் நல்ல முயற்சி குரோயேஷியாவிலிருந்து. என்ன லூகா மாட்ரிஜ் ஏறக்குறைய 5 உலகக்கோப்பை போட்டிகள் விளையாண்ட ஒரு மாபெரும் மிட்ஃபீல்டர்,
0: அதே தானே
1: அவர் வந்து இந்த உலகக்கோப்பையோட அடுத்த உலகக்கோப்பை விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா ஏறக்குறைய 40 அவருக்கு.
0: நேற்றே பேசியிருந்தோம் நம்ம, ரொனால்டோவா மோட்ரிச்சான்னு. 41 ரொனால்டோவா, 40 மோட்ரிச்சான்னு, ரெண்டு பேத்துக்கு இதுதான் கடைசி உலகத்தொடராக இருக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அவரோட துரதிர்ஷ்டவசம் இதோட முடிஞ்சிருச்சு. மோட்ரிச்சோட உலக கோப்பைக்கான கனவும் முடிஞ்சிருச்சு, அவரோட தொடரும் முடிஞ்சிருச்சு.
1: அதே தான். சரி, நிறைவான போட்டியாக யார் யாருக்கு நடந்ததுன்னா, சுவிட்சர்லாந்துக்கும் அல்ஜீரியாவுக்கும் நடந்தது. இதில் சுவிட்சர்லாந்து வந்து தொடக்கத்திலிருந்தே நல்ல ஆதிக்கம் செலுத்தினாங்க, 2 கோல்கள் அடித்தாங்க. அல்ஜீரியாவால் எந்த கோலுமே அடிக்க முடியலை.
0: கோல் அடித்தவங்க யாருன்னு பார்த்தலானே, ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே 2 கோலுமே வந்துருச்சு. ஃப்ரில் எம்போலா அப்படின்ற ஒரு 10வது நிமிஷத்துலேயும், டான் எண்டோய் அப்படிங்கிறவர் 46வது நிமிஷத்துலேயுமே 2 கோலை பதிவு செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல் சுவிட்சர்லாந்து அணி, இதுக்கப்புறம் எங்களுக்கு தடுப்பாட்டமே போதும்ப்பா, நாங்கள் கோல் போட விரும்பலை, எங்களுக்கு 2 கோலே போதுமானது அப்படின்ற மாதிரி தடுப்பாட்டத்தில் இறங்கிட்டாங்க. அந்த தடுப்பை உடச்சி அல்ஜீரியாவால் எதுவுமே பண்ண முடியலை. அப்படின்றனால 2வது ஹாஃபில் எதுவுமே கோல் கணக்கு வரலை. சுவிட்சர்லாந்து அணி ரொம்ப ஈஸியாகவே 2-0 கணக்கில் அல்ஜீரியாவை ஜெயிச்சிட்டாங்க.
1: அதே தான். இதில் இன்னொரு விஷயம் என்ன, 2-3 ஷாட் சுவிட்சர்லாந்து ட்ரை பண்ணதில் போஸ்ட்டில் அடித்து ரிட்டர்ன் ஆனது. அது மாதிரி அந்த அல்ஜீரியாவோட கோல் கீப்பரோட டிஃபெண்டிங்கும் ஓரளவு, அதாவது ரொம்ப மோசம்னு சொல்லிட முடியாது. இந்த அணியை வச்சுட்டு இவ்வளோ தூரம் செயல்பட்டு ரவுண்ட் ஆஃப் 32 வர அல்ஜீரியா வந்ததே வந்து பாராட்டக்கூடிய விஷயமாக தான் கருதணும். நல்ல முயற்சி எடுத்தாங்க. அடுத்த உலகக்கோப்பையில் இன்னும் அடுத்த பயணத்தை நோக்கி, அடுத்த சுற்றை நோக்கி போகட்டும் அல்ஜீரியா அப்படின்னு ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுக்கலாம். இன்று நடக்கக்கூடிய போட்டிகளை பற்றி சொல்லிடலாமா?
0: சொல்லிடுங்கண்ணே.
1: இன்று 11:30 ஆஸ்திரேலியாவுக்கும் ஈஜிப்டுக்கும் நடக்குது. பயங்கரமான போட்டியாக இருக்கும். ஆனால் யார் ஜெயிப்பாங்கன்னு எதிர்பார்க்கலான்னா, ஈஜிப்டுக்கு தான் சாதகமாக இருக்குது. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய வீரர் அப்படி முகமது சாலான்னு, இந்த ஈசாலா கப் நம்தேன்ற மாதிரி அங்கே முகமது சாலா
0: இருக்காரு,
1: அந்த சாலாவை நம்பி தான் ஈஜிப்ட் இருக்கு. அவர் சரியாக செயல்படும் பட்சத்தில் ஈஜிப்ட் நிச்சயமாக ஆஸ்திரேலியாவை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்த போட்டி நாளை அதிகாலை 3:30 நம்ம நாட்டு நேரத்துப்படி நடக்க இருக்கு. ரொம்பவே ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய போட்டி, எல்லாரும் பார்க்கக்கூடிய போட்டி, அர்ஜென்டினா கேபோ வெர்டே. இந்த 2 நாடுகளும் நேருக்கு நேர் பலப்பரிச்சை செய்கிறாங்க. இதில் அர்ஜென்டினாவை சொல்ல வேணாம், இதில் யார் ஜெயிப்பாங்க நான் சொல்ல வேண்டாம், அர்ஜென்டினாவுக்கு தான் வாய்ப்பு அதிகம்.
0: ஆனால் கேபர்டேவோட டிஃபென்ஸும் நல்லா தான் இருக்குது, அவங்களோட கோல் கீப்பர்
1: நிச்சயமாக அதுதான் அவங்களோட பலமே. அவங்களோட டிஃபென்ஸும் அவங்க கோல் கீப்பரும் ரொம்ப கனக்கச்சிதமாக செயல்பட்டாங்கன்னா 90 வரைக்கும் போட்டி டைட்டாக, அதாவது யார் கோல் அடிப்பான்ற, அர்ஜென்டினா கோல் அடிக்கிறதுல சிரமத்தை கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஆனால் அவங்ககிட்ட இருக்க திறமைக்கும் பாசிங் எபிலிட்டிக்கும் கண்டிப்பாக அர்ஜென்டினா இந்த போட்டியை ஜெயிச்சிருவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. நிறைவான போட்டி நாளை காலை 7 நடக்க இருக்குது. அது யார் யாருக்கும்னா, கொலம்பியாவுக்கும் கானாக்கும். இதில் 2 அணியுமே நல்ல பலம் வாய்ந்த அணி தான். இதில் ஒரு நல்ல சிறப்பான விஷயம் என்னென்னா, எப்படி நம்ம போர்ச்சுகலுக்கு வந்து ஒரு கிறிஸ்டியானோ ரொனால்டோன்னு சொல்கிறோம், ஏற்கனவே இவரை பற்றி நான் ஒரு முறை சொல்லியிருக்கேன். கிறிஸ்டியானோ ரொனால்டோவோட ஒப்பிட முடியலைனாலும் ஜேம்ஸ் ரோட்ரிகேஸ், இவர் வந்து கொலம்பியாவோட மிகப்பெரிய வீரர். இவர் கையில் பந்தை கொடுத்தால் வாய்ப்புகள் மிக அதிகம் கொலம்பியாவுக்கு ஜெயிக்கிறதுக்கு. இது எப்படின்னா, இந்த சுவிட்சர்லாந்து அல்ஜீரியா போட்டி மாதிரி தான், கொலம்பியாவுக்கு திறமை அதிகம், அல்ஜீரியாவுக்கு

0: கொலம்பியாவோட கானா. கானாவுக்கு வந்து அல்ஜீரியாவுக்கு எப்படி வேகம் பலம் அதிகம்னு சொன்னோமோ அதே மாதிரி கானாவுக்கு வேகம் அதிகம் பலம் அதிகம். யுக்தியா பலமா அப்படின்னு, யுக்தியா சக்தியா அப்படின்ற போட்டி தான் நாளைக்கு. யுக்தி தான் ஜெயிக்கும் நம்பலாம். கொலம்பியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இதுதான் நாளைய நிலவரம். போட்டி நினச்ச மாதிரி முடியுதா அப்படின்னு பார்த்துடலாம்.
1: பார்த்துடலானே.
0: சரி, தம்பியை காணா நாளைக்கு தேடி பிடிச்சி கோல் கணக்கை கரெக்டாக கணக்கு கச்சிதமாக சொல்ல வச்சுருவோம். இப்போ நம்ம அப்படியே கிளம்பிடுவோமா?
1: அப்படியே நடையை கட்டலானே.
2: பந்தாடும் பந்தாட்டம், இது உலகக்கோப்பை கால்பந்தாட்ட கொண்டாட்டம்.

5:27. இது உங்கள் பிரிய கோடை பண்பலையின் சித்திரச்சவான். நீ என்னிடம் தந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நீ என்னிடம் தந்த மௌனத்தை பேசிக்கொண்டிருக்கிறேன். நீ என்னிடம் தந்த இசையில் கரைந்து கொண்டிருக்கிறேன். நீ என்னிடம் தந்த மகிழ்ச்சியில் பிழைத்து கொண்டிருக்கிறேன்.

0: கோடைப்பன் விலை 1.5 இப்போது கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்ச வானம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: காதலை தேடி அலைய வேண்டியதெல்லாம் இல்லை. எதிர்பாராத தருணத்தில் ஒரு மழையைப் போல, அலையைப் போல, தின்றலைப் போல, மின்னலைப் போல, பூ மலர்வதைப் போல, ஒரு மழலையின் சிரிப்பைப் போல, கவிதையைப் போல, அழகாக நிகழும் அற்புதங்கள் நிகழ்த்தும் இப்படி.

0: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
4: ஜன் ஜன் கா ரக்கே தியான், டிபி முக்த் பாரத் அபியான். ஜன் ஜன் கா ரக்கே தியான், டிபி முக்த் பாரத் அபியான்.
5: நிக்ஷய மித்ர தோ ஹம் சப்கா சாத் நிபாதே. டிபி ரோகி வ பரிஜன் கோ போஷன், ஜாஞ்ச், இலாஜ் ஆர் ஆஜீவிகா சம்பந்தி சஹாயதா பஹுஞ்சாதே. ஜப் மில் ஜாயேகா சப்கோ அப்னா நிக்ஷய மித்ர தயார், தப் பக்கி ஹோ ஜாயேகி ஹமாரி ஜீத் ஆர் டிபி கி ஹார்.
6: நிக்ஷய மித்ர इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है. आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं.
5: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं. स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: வீட்டுல கிராக்கா லீக்கா ஹீட்டா இல்ல கரையானா, கவலையா விடுங்க, இருக்கவே இருக்கு பக்கா ப்ரோவின் 6 கவச பாதுகாப்பு. பக்கா ப்ரோ 8768786878.
2: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பப்பா கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
3: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
2: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழா இல்ல? ஜூலை 1

0: முதல் ஆகஸ்ட் 15 வரை
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது காரைக்குடியில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி இலவச கருத்தரங்கம் July 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் காரைக்குடி கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை TNPSC பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884-21666.
3: கோடை பண்பலை வானொலி
4: இசையின் ஸ்வரங்கள் தேனா
3: 100.5
4: இசைக்கும் குயில் நீரானாவா.
3: பொழுதுபோக்குடன் பொறுப்பான ஒலிபரப்பை செய்து வரும் கோடை பண்பலை 100.5.
4: கவிதை உலகம் கெஞ்சும் உன்னை கண்டால் கவிஞர் இதயம் கொஞ்சும்.
3: இன்னும் பல்லாண்டு உங்கள் வானொலி சேவை தொடரட்.
4: சந்தங்கள் சங்கீதம் நானாவே.
3: அடியேன் கமலஹாசனின் வாழ்த்துக்கள்.
5: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.

0: Viking Bunions and Briefs.
1: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
2: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 13, கபால பைரவர் தொடர்ச்சி. அருள்மொழி ராணியை கண்டுபிடிக்க தான் காட்டாற்றை தொடர்ந்து சென்றதாகவும், அந்த காட்டாறு குறுகி அருவியிலிருந்து வந்ததென்றும், அருவி மேலே ஏறிச் சென்ற போது அங்கே ஒற்றை கை மனிதனையும் குள்ளனையும் கண்டதாகவும் சொல்லி வந்தான் பொன்னன். இனி பொன்னன் கூறிய வரலாற்றில் மேற்கண்ட இடத்துக்கு வந்ததும் விக்ரமனும் அளவில்லாத ஆவலை காட்டினான். அந்த குள்ளனை நன்றாக விவரிக்கும்படி சொன்னான். பொன்னன் அவ்விதமே விவரித்துவிட்டு, மகாராஜா, என்ன விசேஷம்? இம்மாதிரி யாரையாவது நீங்கள் வழியில் பார்த்தீர்களா என்ன என்று கேட்டதற்கு, ஆமாம் பொன்னா, அதை பற்றி பிறகு சொல்கிறேன், உன்னுடைய வரலாற்றை சொல்லி முடி என்றான். இனிமேல் அதிகம் ஒன்றுமில்லை மகாராஜா. அருவிப்பாதையில் அவர்கள் இருவரும் வெகு தூரம் இறங்கி போய்விட்டார்கள் என்று தெரிந்து கொண்டு நான் மேலே வந்தேன். அவர்கள் இருப்பிடத்தையும் காளி கோவிலையும் கண்டுபிடித்து விடலாம், ஒருவேளை மகாராணியையே பார்த்தாலும் பார்த்து விடுவோம் என்ற ஆசையுடன் அந்த அருவிப்பாதையை பிடித்து கொண்டு மேலே ஏறினேன். ஆனால் சிறிது நேரத்துக்கெல்லாம் என் ஆசை பாழாகிவிட்டது. ஏனென்றால் மேலே கொஞ்ச தூரம் போனதும் அருவியானது 3 ஆள் உயரத்திலிருந்து செங்குத்தாக விழுந்தது. பாறையும் அங்கே செங்குத்தாக இருந்தது. அவ்விடத்தில் பாறையின் மேலே ஏறுவதோ மேலே இருந்து கீழே இறங்குவதோ மனிதர்களால் முடியாத காரியம். அப்படியானால் இவர்கள் எப்படி வந்தார்கள்? மேலே இருந்து யாராவது கயிறு அல்லது நூலேணி தொங்கவிட்டிருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அந்த இடத்துக்கும் நான் ஒளிந்திருந்த இடத்துக்கும் மத்தியில் எங்கேயாவது இரகசிய வழி இருக்க வேண்டும். ஆணை மட்டும் தேடி பார்த்தேன் மகாராஜா, பிரயோஜனப்படவில்லை. எப்படியும் போனவர்கள் திரும்பி வருவார்கள் என்று நினைத்து மலை அடிவாரத்துக்கு வந்து 3 தினங்கள் காத்திருந்தேன். போனவர்கள் திரும்பி வரவில்லை. அதன்மேல் சிவனடியாரிடம் தெரிவித்து யோசனை கேட்கலாம் என்று கிளம்பி வந்தேன். நல்ல சமயத்திலே வந்தேன்.

என் மகாராஜா என்று பொன்னன் முடித்தான். ஆமாம், நல்ல சமயத்தில்தான் வந்தாய் பொன்னா. இல்லாவிட்டால் இத்தனை நேரம் நான் ஒருவேளை என் தந்தை இருக்குமிடம் போய் சேர்ந்திருப்பேன் என்றான் விக்கிரமன். எனக்கும் ஒருவேளை அந்த கதிதான் நேர்ந்திருக்கும் மகாராஜா. எப்படி பெருகி வந்தது வெள்ளம்? அவ்வளவும் அந்த மலையிலிருந்துதானே வந்திருக்கிறது. மழை பிடித்த போது அங்கே நான் அகப்பட்டு கொண்டிருந்தேனேயானால் தங்களை எங்கே பார்த்திருக்கப் போகிறேன்? மகாராணியைத்தான் எப்படி தேடப் போகிறேன் என்றான் பொன்னன். மகாராணி அந்த மலையில் இருக்கிறார் என்று உனக்கு நம்பிக்கை இருக்கிறதா பொன்னா என்று கேட்டான் விக்கிரமன். ஆமாம் மகாராஜா, முன்னே சிவனடியார் சொன்னபோது கூட எனக்கு அவ்வளவு நம்பிக்கைப்படவில்லை. ஆனால் அந்த ஒற்றை கை பைரவனை பார்த்த பிறகு நிச்சயமாக மகாராணி பிழைத்துத்தான் இருக்கிறார் என்ற நம்பிக்கை உண்டாகிறது என்றான். எப்படியோ என் உள்ளத்தில்

0: முன்னே சிவனடியார் சொன்னபோது கூட எனக்கு அவ்வளவு நம்பிக்கைப்படவில்லை. ஆனால் அந்த ஒற்றை கை பைரவனை பார்த்த பிறகு நிச்சயமாக மகாராணி பிழைத்துத்தான் இருக்கிறார் என்ற நம்பிக்கை உண்டாகிறது என்றான். எப்படியோ என் உள்ளத்திலும் அந்த நம்பிக்கை இருக்கிறது பொன்னா. என்னை பார்க்காமல் அம்மா இறந்து போயிருப்பார் என்று என்னால் நினைக்கக்கூட முடியவில்லை. சென்ற 6 மாதமாக மகாராணி என் கனவில் அடிக்கடி தோன்றி வருகிறார். தை அமாவாசை என்று என் பெயரை கூவிக்கொண்டு கடலில் பாய்ந்ததாகச் சொன்னாயே, கிட்டத்தட்ட அந்த நாளிலிருந்துதான் அடிக்கடி அவர் என் கனவில் வந்து அழைக்கிறார். அவர் உயிரோடுதான் இருக்க வேண்டும். ஐயோ, இந்த நிமிஷத்தில் கூட அவர் என்னை கூவி அழைக்கிறார் பொன்னா. அம்மா, அம்மா என்று அலறினான் விக்ரமன். அப்போது பொன்னன் சட்டென்று விக்ரமனுடைய வாயை பொத்தி, மகாராஜா பொறுங்கள் என்றான். பிறகு, அதோ கேளுங்கள், ஏதோ சத்தம் கேட்கிறது, மனித குரல் என்று காதோடு கூறினான். உண்மையிலேயே அந்த இருண்ட மண்டபத்துக்கு வெளியே யாரோ இருவர் பேசிக்கொண்டிருக்கும் சத்தம் கேட்டது. அத்தியாயம் 13 கால பைரவர் நிறைவடைந்தது. நாளை முதல் அத்தியாயம் 14 காளியின் தாகம். நன்றினேயர்களே.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.
2: கோடை பண்பலை 100.5 ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திரச்ச வானம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: வணக்கங்க, நான் ஜீவா பேசுறேன். கூட எஃப்எம் 100.5 கேளுங்க, கேட்டு மகிழுங்க. நீயே

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மெல்லிசை பாடல்கள் இன்னிசை பாடி இதயங்களை அசைத்ததா நீர்களே? மீண்டும் மற்றும் ஒரு இசை தொகுப்போடு சித்திரச்சவானம் வலம் வரும் நாளை மாலை 5 மணிக்கு மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. விடைபெறுகிறேன் வீணா வீரபத்ரன்.

0: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் ஆலய தரிசனம்.
1: திருவாரூர் திருச்செங்காட்டங்குடி உத்ரா பசுபதீஸ்வரர் திருக்கோயிலை தரிசிக்கலாம் என்று

சிவனின் தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் இன்று திருச்செங்காட்டங்குடியில் அமைய பெற்ற உத்தரா பசுபதீஸ்வரர் திருக்கோயில், சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலய

ஆலயங்களில் 142வது தேவார தலமான உத்ரா பசுபதீஸ்வரர் திருக்கோயில் திருவாரூர் அருகே அமைந்துள்ளது. இத்தல மூலவர் சுயமமூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். தனி சந்நிதியில் அருள் பாலிக்கும் உத்ரா பசுபதீஸ்வரர் தற்போது நெற்றியில் காயத்துடனே காட்சி தருகிறார். யானை முகம் கொண்ட கஜமுகாசுரன் என்னும் அசுரனை விநாயகர் சம்ஹாரம் செய்தார். இதனால் அவருக்கு தோஷம் உண்டானது. தோஷம் நீங்க இத்தலம் வந்தார். சுயம்புவாக எழுந்தருளியிருந்த சிவனை வழிபட்டார். சிவன் அவருக்கு காட்சி தந்து தோஷம் நீக்கி அருளினார். எனவே சிவன் கணபதீஸ்வரர் என்று பெயர் பெற்றார். வரிசையாக 8 சம்ஹார மூர்த்திகள் காட்சி தருவது இத்தலத்திற்குரிய விசேஷங்களில் ஒன்றாகும். கணபதீஸ்வரருக்கு வலபுரத்தில் தனி விமானத்துடன் கூடிய சன்னதியில் உத்ரா பசுபதீஸ்வரர் இருக்கிறார். இவரே இத்தலத்தின் பிரசித்தி பெற்ற மூர்த்தியாவார். இவரது பெயரிலேயே தலமும் அழைக்கப்படுகிறது. கைகளில் உடுக்கை, திருவோடு, திருசூலத்துடன் இவர் காட்சி தருகிறார்.

0: முற்காலத்தில் இப்பகுதியில் வசித்த பரஞ்சோதி என்பவர் பல்லவ மன்னரின் போர்படை தளபதியாக இருந்தார். சிவபக்தரான இவர் சிவனருளால் பல போர்களிலும் வெற்றி வாகை சூடினார். பரஞ்சோதியாரின் பக்தியையும் சிவத்தொண்டையும் அறிந்த மன்னன் அவருக்கு ஏதேனும் அசம்பாவிதம் நேர்ந்தால் அது சிவனுக்கே நேர்ந்ததாகும் என கருதி அவரை சிவத்தொண்டு செய்யும்படி வேண்டிக் கொண்டான். அவரும் ஏற்றுக்கொண்டார். மங்கை நல்லாள் என்பவரை மணந்து சீராளன் என்னும் மகனை பெற்றார். தினமும் சிவத்தொண்டர்களுக்கு உணவு படித்த பின்பே தான் உண்பதை வழக்கமாக கொண்டிருந்த இத்தம்பதியினர் அடியார்கள் கேட்டதை இல்லை என்று சொல்லாமல் படைத்து வந்தனர். ஒரு சமயம் சிறு தொண்டர் வீட்டிற்கு அடியார் யாரும் வரவில்லை. எனவே அடியாரை தேடி அவர் வெளியில் சென்றார். அப்போது சிவன் அடியார் வீடத்தில் அவரது இல்லத்திற்கு சென்றார். சிறு தொண்டரின் மனைவி திருவன்காட்டு நங்கை பணியால் சீராள நங்கை அவரை வரவேற்று சாப்பிட அழைத்தனர். கனவன் இல்லாத வீட்டில் சாப்பிட மறுத்த அவர் இக்கோயில் காட்டாத்தி மரத்தினடியில் இருப்பதாக சொல்லிவிட்டு இங்கு வந்தார். வீடு திரும்பிய சிறு தொண்டரிடம் மனைவி நடந்ததை கூறினார். மகிழ்ந்த சிறு தொண்டர் கோயிலுக்கு வந்து அடியாரை அழைத்தார். அவர் சிறு தொண்டரின் மகனை சமைத்து படித்தால் மட்டுமே உணவருந்த வருவதாக கூறினார். அவரும் ஏற்றுக்கொண்டு மகனை அறுத்து சமைத்தார். சாப்பிடும் முன்பு அடியார் சிறு தொண்டரின் மகனையும் சாப்பிட அழைக்கும்படி கூறினார். திகைத்த சிறு தொண்டரும் மனைவியும் வெளியில் நின்று மகனை அழைக்க அவன் ஓடி வந்தான். மகிழ்ந்த தம்பதியர் வீட்டிற்குள் சென்றபோது அடியவர் வடிவில் வந்த சிவன் அம்பிகையுடன் காட்சி தந்து நால்வருக்கும் முக்தி கொடுத்து அருள் புரிந்தார். இவரே இங்கு உத்தரா பசுபதீஸ்வரராக காட்சி தருகிறார். இவரது சந்நிதி எதிரில் காட்டாத்தி மரமும் சிறு தொண்டர் குடும்பத்தினருடனும் காட்சி தருகின்றனர். செய்த தவறுக்கு பிராய்ச்சித்தம் வேண்டுபவர்கள் இங்கு சுவாமியிடம் வேண்டுகிறார்கள். தோஷம் மனக்குழப்பங்கள் நீங்கவும் இங்கு வணங்கலாம். கர்ப்பிணிகள் அம்பிகையிடம் வேண்டிக் கொள்ள சுகப்பிரசவம் ஆகும் என்பது நம்பிக்கை. திருசெங்காட்டங்குடி உத்தரா பசுபதீஸ்வரரின் அருளும் அம்பிகையின் ஆசியும் அனைவரையும் ஆட்கொள்ளட்டும். இன்று திருவாரூர் திருச்செங்காட்டங்குடி உத்தரா பசுபதீஸ்வரர் திருக்கோயிலை தரிசித்தோம்.
1: உடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: ஆர்ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:06.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
4: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
5: இந்த கவிதைகளை எல்லாம் ரசிப்பது போல நாம் வந்து சிலருடைய பேச்சை ரசித்து கேட்டால் நல்லாயிருக்கும். எடுத்துக்காட்டா எப்படி அப்படின்னு கேட்டால், இப்போ சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடைப்பழக்கம், நட்பும் தயையும் கொடையும் பிறவிக்கணும். இது ஔவையாருடைய பாட்டு. செந்தமிழும் நாப்பழக்கம்னா படித்து படித்து படித்து படித்து நம்முடைய நா தழும் பேரணுங்கிறாங்க. படிக்க ஒவ்வொரு முறை படிக்கிற போதும் நல்லாயிருக்கும் பேச. இப்ப எப்படி கேக்குறேன், அப்படி பார்த்தா நான் தினம் 24 மணி நேரத்தில் 23 மணி நேரம் செல்ல பேசுறேன் அப்படின்னா, செல்ல பேசுனா சொல்லு வராது, பில்லு தான் வரும். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம்னு என்னன்னா கொஞ்சம் உரையாடுகிற தன்மையை வச்சுக்கிறோம். அப்புறம் உரையாடுகிற தன்மை இருந்தால் தான் நாம் வந்து அவர்கிட்ட அறிந்து கொள்ள முடியும். இப்போ இப்படி வைங்களேன், எல்லாருமாக சேர்ந்து உரையாடுகிற அந்த நிலை இந்த காலத்தில் இருக்கா? நிச்சயமா இல்லை. முன்னெல்லாம் மாலை நேரம் ஆனால் நண்பர்கள்லாம் போவோம், எல்லாரும் உட்காந்து பேசுவோம், ஒரு படத்தை பற்றியோ ஒரு கவிதையை பற்றியோ பேசுவோம், உரையாடுவோம், சண்டை வரும், கோச்சிட்டு போவோம், 2 நாள் பேசாமல் தெரியுவோம், 3 நாள் வந்து பேசிடுவோம், சைக்கிள் எடுத்துட்டு வருவோம், எல்லாம் நடக்கும். இன்றைக்கி இவை எதுவுமே இல்லாத மாதிரி தோணுதுங்க. நான் ஒரு தடவை பார்த்தேன், 4 நண்பர்கள் 10 வருஷம் கழித்து சந்திக்கிறாங்க போல் இருக்கு. அதனால் ஒரு இடத்த இது பண்ணி நாம் அங்கே வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் நம்ம பேசணும் அப்படின்னு முடிவு பண்ணி 4 பேரும் வெளிநாட்டிலேருந்து உள்நாட்டிலேருந்தெல்லாம் வந்து சேர்ந்து 4 பேரும் வந்தோடனே 4 பேருக்கு ஃபோன் வந்துச்சுங்க. 4 பக்கம் திரும்பி பேசிட்டு 4 பேரும் போயிட்டாங்க. அப்படியே என்னத்த சொல்கிறது, உரையாடுகிற போது கிடைக்கிற இன்பம் என்ன தெரியுங்களா? இப்போ நீங்கள் 1000 முறை ஒரு தொலைபேசியிலையோ அலைபேசியிலையோ பேசுவதை காட்டிலும் நேரம் பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா கண்ணும் முகமும் கைகளும் இயங்குகிற விதமே அழகாக இருக்கும். பாடி லாங்குவேஜ் அப்படிமா, மெய்மொழி அப்படிமா, நல்ல தமிழில் உடல் மொழி இருக்கு இல்லையா, அந்த உடல் மொழியை வந்து பார்த்தா தான் நமக்கு நல்லாயிருக்கும். இன்னும் கூட சொன்னால், நேரம் பார்த்து பேசுகிறப்ப தானேங்க அவர் என்ன தொனியில் இருக்காருன்னு கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஃபோனில் என்ன பண்ணுறீங்கன்னு சில பேர் பேசுகிறப்ப அங்கிட்டு கடு கடுகடுன்னு இருப்பாங்க. ஆனாலும் கூட ஆமாங்க, உங்கள் காலத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு. அப்புறம் சாப்பிட்டீங்களா, தூங்கிட்டீங்களா, கேட்க கேட்க கடுப்பு ஏறிக்கிட்டே இருக்கும், ஆனாலும் முகத்தில் காட்ட மாட்டாங்க. ஆனால் நேராக உட்காந்து பேசுகிறப்ப பாருங்க, ஒரு சிறு இது அப்படி தமிழர் கொண்டு வந்து டக்குன்னு வச்சாலே கண்டுபிடிச்சு விடுவோம், ஆகா நிலைமை சரியில்லாமல் இருக்குது, அப்போ நான் போயிட்டு கூட நாளைக்கு வரட்டும், இல்லை இல்லை வர வேண்டாம் நீங்கள் அப்படி கிளம்புங்கிற அளவு கூட வந்து சேரும். இதை எல்லாவற்றையும் நம்ம பார்க்கலாங்க. உணவு உண்ணுகிற போது கூட எல்லாருமாக பேசிக்கிட்டே சாப்பிட்ற ஒரு காலமெல்லாம் இருந்தது. அப்பா ஒரு கருத்தை சொல்லுவார், தாத்தா ஒன்று சொல்லுவார், அண்ணன் காலேஜில் நடந்தால் சொல்லுவான், தம்பி பார்த்த ஒரு விஷயத்தை சொல்லுவான், அம்மா வந்து எல்லாத்தையும் சொல்லுவாங்க. இதெல்லாம் இருந்தது. இன்னைக்கு அப்படியா இருக்குது? என்னுடைய நண்பர் ஒரு கவிதை எழுதியிருந்தார், ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. குடும்பமே மூழ்கி இருந்தது, நான் கணினியில், என் மகன் வீடியோ கேம்ஸில், என்னுடைய மகள் அலைபேசியில், என் மனைவி குடும்ப கவலைகளில் அப்படின்னு அதை முடிக்கிறார். இப்போ பாருங்கள், எல்லாமே மூழ்கி இருக்குது, எல்லாமாக சேர்ந்து நாம் பேசி மகிழ்ந்தோமா என்றால் இல்லையே அப்படின்னு ஒரு கவலை இருக்குது. அப்போ எல்லாவற்றுக்குமான விஷயங்களில் இவற்றை தீர்மானித்து கொள்ளுதல். குறைஞ்ச பட்சம் நினைக்கிறீங்களா, யாராவது வந்தால் வீட்டுக்குள்ளே கொஞ்சம் நேரம் தொலைக்காட்சி அமர்த்திட்டு அவரோட பேசணுங்க. இந்த நாகரிகத்தையாவது நம்ம வச்சுக்கிட்டா நல்லது. செருப்பை வாசலில் கழட்டி போட்டு வர்ற மாதிரி கொஞ்சம் செல்ஃபோனை கூட ஒரு இடத்துல வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து எல்லாத்தையும் பேசிட்டு பேசலாம், ஆனால் அது நடக்கவே மாட்டேங்குது. நான் ஒரு தடவை ஒரு கல்யாண பத்திரிகை கொடுக்க போனப்போ என்னை ஒரு சீரியலை பார்க்க வச்சுருந்தே வெளியே அனுப்புனாங்க. இந்த இதுங்க எனக்கு இந்த முடியட்டும் அப்படின்னு சொல்லி நான் ஏதோ அந்த சீரியல் பார்க்குறதுக்கே வண்டி எடுத்து வந்த மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் இவையெல்லாம் இருக்கிற காலத்தில் இதையும் மீறி கொஞ்சம் பேசவும் பழகணுங்க. உரையாடல் என்பது ஒரு அற்புதமான கலை.
2: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள்,
6: விளங்கினர் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
7: ஒவ்வொரு ஒவ்வொரு வீட்டு

0: இருக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.

மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். நடப்பு நிதியாண்டின் முதலாவது காலாண்டில் காஃபி ஏற்றுமதி 28% அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பசுமை எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கம் அளிக்கப்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வுப் பகுதி அடுத்த 2 நாட்களில் வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நடப்பு நிதியாண்டின் முதலாவது காலாண்டில் காஃபி ஏற்றுமதி 28% அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் வெளியிட்டுள்ளார். இந்த நிதியாண்டில் காஃபி ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரிப்பதற்கான

0: வாய்ப்புகள் உள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு 16வது நிதி ஆணையம் 435,236 கோடி ரூபாயை பரிந்துரைத்துள்ளதாக சுட்டிக்காட்டினார். இதனை முறையாக செயல்படுத்துவது குறித்து விவாதிப்பதற்காக தேசிய பயிலரங்கு இன்று நடைபெற்றதாக அமைச்சர் தெரிவித்தார். நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த துறையின் செயல்பாடுகள் குறித்து இக்கூட்டத்தில் முதலமைச்சர் விரிவாக கேட்டறிந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பசுமை எரிசக்தி பயன்பாட்டிற்கு தமிழக அரசு ஊக்கமளிக்கும் என்று தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா கூறியுள்ளார். இன்று கோவையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா 60% எம்ஓயு சைன் பண்ணதுல 25% வந்து இங்க இல்லவே இல்லை, கிரவுண்ட் பிரேக்கிங் எதுவுமே நடக்கவே இல்லை. அந்த மாதிரி இல்லாம 100% எம்ஓயு கிரவுண்ட் பிரேக்கிங் பண்றதுதான் எங்களோட மோட்டிவ். சோ 25% அவங்க சைன் பண்ணதுல எதுவுமே நடக்காம இருந்தது. இந்த தடவை வி வாண்ட் டு டு இட் 100%. இதனால எந்த ஒரு இளைஞரும் வெளியே போய் ஹைதராபாத்லயோ பெங்களூர்லயோ ஜாப் தேடி இல்லாம இங்கேயே சென்னையிலயோ கோயம்புத்தூர்லயோ மதுரையிலயோ நம்ம கொண்டு வர மாதிரியான எல்லா நடவடிக்கைகளும் எடுத்துட்டு கிரீன் எனர்ஜி அந்த ஒரு சிஸ்டம் நம்ம இங்க கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா கருவேல மரம் இருக்கிற ஒரு ஏரியா வந்து நிறைய இருக்கு. சோ அந்த மாதிரி இடத்தெல்லாம் நம்ம சோலார் பேனலுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா பயங்கர பெனிஃபிட்டா இருக்கும். அந்த ஒரு ப்ராசஸையும் நாங்க வந்து படிச்சுட்டு இருக்கோம்.
0: முதலமைச்சரை அவதூறாக பேசியதாக கூறி முன்னாள் அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணனை காவல்துறையினர் கைது செய்திருப்பது கண்டிக்கத்தக்கது என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மக்கள் பணியில் ஈடுபட்டிருந்த திரு அனிதா ராதாகிருஷ்ணனை அவசர அவசரமாக கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன என்று வினவியுள்ளார். வாக்களித்த மக்களுக்கு நன்மை செய்யாமல் குதிரை பேரத்தின் மூலமாக ஆட்சியை தக்க வைத்து விமர்சிக்கும் எதிர்க்கட்சிகளை கைது செய்து காலம் கடத்திவிடலாம் என்று முதலமைச்சர் எண்ணுவதாகவும் திரு மு க ஸ்டாலின் குறை கூறியுள்ளார். தமிழகத்தில் காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், சிவகங்கை மாவட்டத்தில் மணல் கடத்தலில் ஈடுபட்ட வாகனத்தை பறிமுதல் செய்ததற்காக காவல் உதவி ஆய்வாளர் திரு துரைசிங்கம் திமுக பிரமுகர்களால் தாக்கப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நடைபெறாமல் இருப்பதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தாவேக்கா சட்டப்பேரவை உறுப்பினருக்கு 35 கோடி ரூபாய் வழங்க முன்வந்தது தொடர்பாக காவல்துறை விரிவான விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் வலியுறுத்தியுள்ளார். ஸ்ரீபெரும்புதூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மிக முக்கியமான இந்த வழக்கினை காவல்துறையினர் சரியான முறையில் கையாள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இதுபோன்ற செயல்கள் ஜனநாயகத்திற்கு எதிரானது என்றும் திரு மாணிக்கம் தாகூர் தெரிவித்தார். தமிழகத்தில் தடுப்பணைகளை கட்டுவதில் திராவிட கட்சிகள் கவனம் செலுத்தவில்லை என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது அணை கட்டுவதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைப்பயணம் மேற்கொண்டு வருவதாக கூறினார். இப்பிரச்சினையில் நடுவர் ஆணையம் அமைக்க வேண்டும் என்று சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தினார். தனியார் பேருந்துகளின் தன்னிச்சையான கட்டண உயர்வை உடனடியாக திரும்பப் பெறுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெரும்பாலான மாவட்டங்களில் தனியார் பேருந்து நிறுவனங்கள் எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி கட்டணத்தை உயர்த்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதற்கு எதிராக போக்குவரத்து துறை அதிகாரிகளும் மாவட்ட நிர்வாகமும் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் திரு சண்முகம் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

0: வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வுப் பகுதி அடுத்த இரண்டு நாட்களில் வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: மகாராஷ்டிராவிலிருந்து கர்நாடகா வரை சராசரி கடல் மட்டத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேலும் நேற்று வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு ஒடிசா மேற்கு வங்க கடலோர பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 8:30 அளவில் வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அடுத்த 3 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஹெல்மெட் அணிய வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தும் விழிப்புணர்வு நடவடிக்கைகளை ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் இன்று மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டத்தில் ஆயுதப்படை காவலர்களுக்கு பேரிடர் காலங்களில் பொதுமக்களை எவ்வாறு காப்பது என்பது குறித்த 3 நாள் செயல் விளக்க ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. வேலூர் மாவட்டத்தில் பொது விநியோக திட்ட பயனாளிகளை சரிபார்க்கும் பணி தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் கூறியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் பயிற்சி முடித்த மாணவர்களுக்கு தனியார் நிறுவனங்களில் பணிபுரிவதற்கான நியமன ஆணைகளை ஆட்சியர் திருமதி வந்தனா கர்க் இன்று வழங்கினார். விளையாட்டுச் செய்திகள். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் ஷீதல் தேவி, ஷியாம் சுந்தர் சுவாமி இணை 147-143 என்ற புள்ளிக்கணக்கில் இந்தோனேஷியாவின் கென் ஸ்வாகு மிலாங் தியோத்ரா இணையை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. மற்றொரு இறுதியாட்டத்தில் பாவனா ஹர்வீந்தர் சிங் இணை 6-2 என்ற புள்ளிக்கணக்கில் இந்தோனேஷியாவின் கொலிதின் நுவியரா ராஸ் இணையை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியின் ஒற்றையர் பிரிவுகளில் ஷீதல் தேவி, ஹர்வீந்தர் சிங் ஆகியோரும் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரேலா தாஸ், திவ்யான்ஷி பௌமிக் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை சீனாவின் யாவ் ரேஷுவான் ஜியாங் ஈயி இணையை வென்றது. மகளிர் ஒற்றையர் பிரிவில் சிண்ட்ரேலா தாஸ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செஸ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் குகேஷ் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி ஜகார்த்தாவில் இன்று தொடங்கியது. இலங்கைக்கு எதிரான 19 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 49 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. புதுச்சேரியில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 209 ரன் எடுத்தது. 210 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இலங்கை அணி 41.2 ஓவரில் 160 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை முதல் 2 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்று இந்தியா கைப்பற்றியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடப்பு நிதியாண்டின் 1வது காலாண்டில் காஃபி ஏற்றுமதி 28% அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பசுமை எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கம் அளிக்கப்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 2 நாட்களில் வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கப்பதக்கங்களை பெற்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேயர்கள் இணைந்திருப்பது உங்கள் பிரிய கோடை பண்பலை 100.5.
3: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

நாகப்பட்டினம் சூடாமணி விகாரத்தில் அருள்மொழிவர்மனுக்கு அவனுக்கான ஜுர சிகிச்சை அளிக்கப்பட்டு கொண்டு வந்தது. அங்கே சுவற்றில் இருந்த சித்திரங்களை பார்த்து தான் தேவலோகத்துக்கே வந்துவிட்டபடியாக அவன் எண்ணிக்கொண்டிருந்தான். அடிக்கடி பிரக்ஞை திரும்பி மறுபடி அவன் மயக்கத்தில் ஆழும் சூழ்நிலை நிலவியது. அப்போது அங்கே தேவ இளைஞர்களும் இளைஞிகளும் இருந்ததாக அவன் கற்பனை செய்து கொண்டான். அங்கே புத்த பிக்ஷுக்களுக்கும் இடமுண்டு என்று அவன் நினைத்து கொண்டான். ஏனென்றால் அவ்வப்போது ஒரு புத்த பிக்ஷு வந்து அவனுக்கு அமுதபானத்தை ஊற்றிச் செல்வதை அவன் நினைவில் கண்டுகொண்டான். ஆனால் இவ்வளவு வசதிகள் இருந்தும் தாகம் மட்டும் அதிகமாகவே இருக்கிறதே, அந்த தெய்வீக பானத்தை ஊற்றிச் சென்ற புத்த பிக்ஷு இன்னும் சற்று அதிகமாக பானத்தை கொடுக்கக்கூடாதா? ஏன் தேவலோகத்தில் கூட இந்த தரித்திர புத்தி என்று அவன் எண்ணிக்கொண்டான். ஒருவேளை அமுதத்தை ஒரேடியாக அதிகமாக அருந்தக்கூடாது போலும். இது அமுதமா அல்லது ஒருவேளை ஏதேனும் மதுபானமா? சீச்சி, புக்ஷுக்கள் கேவலம் மதுவை கையினாலும் தொடுவார்களா? தன் வாயிலேதான் கொண்டு வந்து ஊற்றுவார்களா? இல்லையென்றால் ஏன் இப்படி தனக்கு மயக்கம் வருகிறது? அமுதபானம் செய்த சிறிது நேரத்துக்கெல்லாம் ஏன் நினைவு குன்றுகிறது? 3 தினங்கள் இவ்வாறு பொன்னியின் செல்வன் வானவர் உலகத்திலும் நினைவே இல்லாத சூனிய உலகத்திலும் மாறி மாறி காலம் கழித்த பிறகு 4ஆம் நாள் காலையில் தூக்கத்திலிருந்து விழித்தெழுவது போல எழுந்து பூரண சுய நினைவு பெற்றான். உடம்பு பலவீனமாய்த்தான் இருந்தது, ஆனால் உள்ளம் தெளிவாக இருந்தது. எதிரே சுவரில் இருந்த உருவங்கள் சித்திர உருவங்கள் என்பதை அறிந்தான். அந்த தேவயக்ஷ கிண்ணரர்கள் தன்னை வரவேற்பதற்காக அங்கே நிற்கவில்லை என்றும் தேவலோகத்துக்கு விஜயம் செய்த பகவான் புத்தரை வரவேற்கிறார்கள் என்றும் அறிந்தான். மற்றொரு சுவரில் மேகங்கள் சூழ்ந்த வான வெளியில் புத்த பகவான் ஏறி வருவது போன்ற சித்திரம் எழுதியிருந்ததையும் கண்டான். புத்த விகாரம் ஒன்றில் தான் படுத்திருப்பதை அறிந்து கொண்டான். எங்கே, எந்த புத்த விகாரத்தில் என்று சிந்தித்தபோது இலங்கையிலிருந்து தான் பிரயாணம் தொடங்கியதிலிருந்து நிகழ்ந்த சம்பவங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக நினைவுக்கு வந்தன. வந்தியத்தேவனும் தானும் அலைமோதிய கடலில் அலைப்புண்டு அலைப்புண்டு கை சளைத்து போனது வரையில் ஞாபகம் வந்தது. அப்புறம் ஒரே குழப்பமாக இருந்தது. அந்த சமயம் புத்த பிக்ஷு ஒருவர் அந்த அறைக்குள் வந்தார். வழக்கம் போல கையில் அமிர்த கிண்ணத்துடன் வந்தார். இளவரசன் அருகில் வந்ததும் பிக்ஷு அவனை உற்று பார்த்தார். இளவரசன் கையை நீட்டி கிண்ணத்தை வாங்கி அதில் இருப்பது என்னவென்று பார்த்தான். அது தேவலோகத்து அமுதம் இல்லை என்று உறுதிப்படுத்தி கொண்டான். மருந்து அல்லது மருந்து கலந்த பால் என்று தெரிந்து கொண்டான். பிக்ஷுவை நோக்கி, சுவாமி, இது என்ன இடம்? தாங்கள் யார்? எத்தனை நாளாக நான் இங்கே படுத்திருக்கிறேன் என்று கேட்டான். பிக்ஷு அதற்கு ஒன்றும் மறுமொழி சொல்லாமல் திரும்பிச் சென்றார். அடுத்த அறைக்கு அவர் சென்று, ஆச்சாரியரே, ஜுரம் நன்றாக தெளிந்து விட்டது, நினைவு பூரணமாக வந்துவிட்டது என்று கூறியது இளவரசன் காதில் விழுந்தது. சிறிது நேரத்துக்கெல்லாம் வயது முதிர்ந்த பிக்ஷு ஒருவர் பொன்னியின் செல்வன் இருந்த அறைக்குள் வந்தார். கட்டிலின் அருகில் வந்து அவரும் இளவரசனை உற்று பார்த்தார். பிறகு மலர்ந்த முகத்துடன், பொன்னியின் செல்வ, தாங்கள் இருக்கும் இடம் நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரம். கடுமையான தாபஜுரத்துடன் தாங்கள் இங்கே வந்து 3 தினங்கள் ஆயின. தங்களுக்கு இந்த சேவை செய்வதற்கு கொடுத்து வைத்திருக்கிறோம். நாங்கள் பாக்கியசாலிகள் என்றார். நானும் பாக்கியசாலிதான். இந்த சூடாமணி விகாரத்துக்கு வந்து பார்க்க வேண்டும் என்று ஆவல் கொண்டிருந்தேன். எப்போதோ ஒரு சமயம் இந்த நகரின் துறைமுகத்துக்கு போகும்போது வெளியிலிருந்து பார்த்திருக்கிறேன். தெய்வாதீனமாக இங்கேயே நான் வந்து தங்கியிருக்கும்படி நேர்ந்தது. சுவாமி, எப்படி நான் இங்கே வந்து சேர்ந்தேன் சொல்ல முடியுமா என்று அருள்மொழிவர்மன் கேட்டான். இளவரசே, முதலில் தங்களுடைய கையில் உள்ள மருந்தை சாப்பிடுங்கள். எனக்கு தெரிந்த விவரங்களை சொல்லுகிறேன் என்றார் பிக்ஷு. இளவரசன் மருந்தை சாப்பிட்டுவிட்டு, ஐயா, இது மருந்தல்ல, தேவாமிர்தம். என் விஷயத்தில் தாங்கள் எவ்வளவோ ஸ்ரத்தை எடுத்து சிகிச்சை செய்வித்திருக்கிறீர்கள். ஆனால் இதற்காக தங்களுக்கு நான் நன்றி செலுத்தப் போவதில்லை என்றான். ஆச்சாரிய பிக்ஷு புன்னகை புரிந்து, இளவரசே, தாங்கள் நன்றி செலுத்த வேண்டிய அவசியமும் இல்லை. நோயாளிகளுக்கு சிகிச்சை செய்வது பரமோத்தம தர்மம் என்று புத்த பகவான் அருளியிருக்கிறார். நோய்பட்ட பிராணிகளுக்கு கூட

0: சிகிச்சை செய்யும்படி புத்த தர்மம் கட்டளையிடுகிறது. தங்களுக்கு சிகிச்சை செய்வதில் அதிக விசேஷம் ஒன்றுமில்லை. சோழ குலத்துக்கு நாங்கள் மிகவும் கடமைப்பட்டவர்கள். தங்கள் தந்தையார் சுந்தர சோழ சக்கரவர்த்தியும் தங்கள் திருத்தமக்கையார் இளைய பிராட்டியும் புத்த தர்மத்துக்கு எவ்வளவோ ஆதரவு அளித்திருக்கிறார்கள். இலங்கை அனுராதபுரத்தில் புத்த விகாரங்களை புதுப்பித்து கட்ட நீங்கள் ஏற்பாடு செய்ததும் எங்களுக்கு தெரிந்ததே. அப்படி இருக்கும்போது நாங்கள் செய்த இந்த சிறிய உதவிக்காக தங்களிடம் நன்றி எதிர்பார்க்கவில்லை.
1: ஆச்சாரியரே, நன்றி செலுத்துவது பற்றி அந்த முறையில் நான் கூறவில்லை. எனக்கு எப்பேற்பட்ட கடும் ஜுரம் வந்திருக்க வேண்டும் என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். இலங்கையில் இந்த ஜுரத்தினால் பீடிக்கப்பட்டவர்களின் கதியை நான் பார்த்திருக்கிறேன். நியாயமாக இதற்குள் நான் வானவர் உலகத்திற்கு போயிருக்க வேண்டும். அங்கே தேவர்கள், யக்ஷர்கள், கிண்ணரர்கள் என்னை வரவேற்று உபசரித்துக்கோ கூடுமல்லவா என்று

0: கடும் ஜுரம் வந்திருக்க வேண்டும் என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். இலங்கையில் இந்த ஜுரத்தினால் பீடிக்கப்பட்டவர்களின் கதியை நான் பார்த்திருக்கிறேன். நியாயமாக இதற்குள் நான் வானவர் உலகத்திற்கு போயிருக்க வேண்டும். அங்கே தேவர்கள், யக்ஷர்கள், கிண்ணறர்கள் என்னை வரவேற்று உபசரித்துக்க கூடுமல்லவா என்று தேவர் தேவியர்களுக்கு மத்தியில் உண்மையாகவே அமிர்தபானம் செய்து கொண்டு ஆனந்தமயமாயிருப்பேன் அல்லவா? அதை தாங்கள் கெடுத்து விட்டீர்கள். வானுலகத்தில் வாசல் வரையில் சென்ற என்னை திரும்ப இந்த துன்பம் நிறைந்த மண்ணுலகத்துக்கு கொண்டு வந்து விட்டீர்கள். ஆதலின் எனக்கு தாங்கள் நன்மை செய்ததாகவே நான் எண்ணவில்லை. ஆகையால் தான் தங்களுக்கு நன்றி செலுத்தப் போவதில்லை என்று கூறினேன். ஆச்சாரிய பிக்ஷுவின் முகம் ஆனந்த பூரிப்பினால் மலர்ந்தது. பொன்னியின் செல்வ, தாங்கள் வானுலகத்துக்குப் போக வேண்டிய காலம் வரும்போது தேவேந்திரனும் பிற தேவர்களும் விமானங்களில் வந்து தேவ துந்துபிகள் முழங்க மலர் மாறி பொழிந்து தங்களை அழைத்துச் செல்வார்கள். ஆனால் அந்த காலம் இன்னும் நெடுந்தூரத்தில் இருக்கிறது. இந்த மண்ணுலகில் தாங்கள் செய்ய வேண்டிய அரும்பெரும் காரியங்கள் எத்தனையோ இருக்கின்றன. அவற்றை முடித்துவிட்டல்லவா வானுலகம் செல்வது பற்றி யோசிக்க வேண்டும் என்றார். இதுகாரும் சாய்ந்து படுத்திருந்த பொன்னியின் செல்வன் நிமிர்ந்து உட்கார்ந்தான். அவனுடைய திருமுகத்தில் அபூர்வமான களை பொலிந்தது. அவனுடைய விசாலமான நயனங்களிலிருந்து மின்வெட்டு போன்ற ஒளிக்கிரணங்கள் அலையலையாக கிளம்பி அந்த அறையையே ஜோதிமயமாகச் செய்தன. ஆச்சாரியரே, தாங்கள் கூறுவது உண்மை. இந்த மண்ணுலகில் நான் சில காரியங்களை சாதிக்க விரும்புகிறேன். அரும்பெரும் பணிகள் பல செய்து முடிக்க விரும்புகிறேன். இந்த சூடாமணி விகாரத்தை ஒரு சமயம் வெளியிலிருந்து பார்த்தேன். அனுராதபுரத்தில் உள்ள ஸ்தூபங்களையும் விகாரங்களையும் பார்த்தேன். அங்கே உள்ள அபயங்கிரி விகாரத்தைப் போல பெரியதாக இந்த சூடாமணி விகாரத்தை புனர் நிர்மாணம் செய்யப் போகிறேன். அனுராதபுரத்தில் உள்ள பெரிய பெரிய புத்தர் சிலைகளைப் போன்ற சிலைகளை இந்த விகாரத்திலும் அமைத்து பார்க்கப் போகிறேன். இன்னும் இந்த சோழ நாட்டில் உள்ள சிவாலயங்களை அம்மாதிரி புதுப்பித்து கட்டப்போகிறேன். இலங்கையில் உள்ள ஸ்தூபங்களையும் விகாரங்களையும் பார்த்துவிட்டு இந்த சோழ நாட்டில் உள்ள ஆலயங்களையும் நினைத்து பார்த்தால் எனக்கு உடலும் உள்ளமும் குன்றுகின்றன. வானளாவும் கோபுரத்தை உடைய மாபெரும் ஆலயத்தை தஞ்சாவூரில் நிர்மாணிக்கப் போகிறேன். அதற்கு தகுந்த அளவிலே மகாதேவருடைய சிலையை செய்து நிர்மாணிக்கப் போகிறேன். ஆச்சாரியரே, இந்த சோழ நன்னாட்டிலே புத்த ஸ்தூபங்களும் சிவாலயங்களும் கோபுரங்களும் ஒன்றோடொன்று போட்டியிட்டு மேகமண்டலத்தை எட்டப்போகின்றன. ஆயிரம் ஆயிரம் வருஷங்களுக்கு பிறகு இந்த தெய்வ தமிழ் திருநாட்டில் பிறக்கும் சந்ததிகள் அவற்றைக் கண்டு பிரமித்து நிற்கப் போகிறார்கள். இவ்வாறு ஆவேசம் கொண்டவன் போல பேசி வந்த இளவரசன் உடலில் போதிய பலமின்மையால் கட்டிலில் சாய்ந்தான். உடனே ஆச்சாரிய பிக்ஷு அவனுடைய தோள்களை பிடித்து கொண்டு கட்டிலில் தலை அடிபடாமல் மெல்ல மெல்ல அவனை படுக்க வைத்தார். நெற்றியில் கையினால் தடவி கொடுத்து, இளவரசே, தாங்கள் உத்தேசித்த அரும்பெரும் காரியங்களையெல்லாம் காலாகாலத்தில் செய்து முடிப்பீர்கள். முதலில் உடம்பு பூரணமாய் குணமடைய வேண்டும். சற்று அமைதியாயிருங்கள் என்றார்.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: புத்த என்கிற சொல்லுக்கு ஞானம் கைவரப்பெற்ற என்பது பொருள். மன்னர் சுத்தோதனருக்கும் மாயாதேவிக்கும் குமாரனாய் அவதரித்தவரின் பிள்ளை திருநாமம் சித்தார்த்தன். பேருக்கு ஏற்ற மாதிரி கருதியதை முடித்தவர். ஆறு வருஷம் கடும் சாதனம் பழகி ஞான ஒளி பெற்று போதிசத்வரா பேருபதேசம் வழங்கி பிறவியின் நோக்கத்தை நிறைவேற்றியவர். இதே போல அரச குலத்தில் பிறந்த அருள்மொழிவர்மர் நாடாள்வதில் எந்த நாட்டமும் இல்லாமல் பந்தங்களிலிருந்து விடுபட்ட சுதந்திர மனிதனாக வாழ விரும்புவதை பார்க்குறோம். புத்த மதத்தில் துறவு பூணுவோர் அதுக்கு முன்னால் அரசகுமாரனைப் போல ஆடை அணிகலன்கள் பூணும் வழக்கம் இருந்து வருது. கௌதமரின் தியாகத்தை நினைவூட்டுவதாக அமைந்த வழக்கம். உள்ள தளவில் துறவியாக வாழ்ந்துக்கிட்டு வர்ற பொன்னியின் செல்வர் வேறு காரணங்களுக்காக சூடாமணி விகாரத்தில் இருப்பது விசித்திரமான இணைவு அல்லவா? சில தொடர்களை பார்ப்போம். கேவலம் இந்த சொல் பொதுவாக இழிவான, அற்பமான, தாழ்வான இப்படியெல்லாம் பொருள் உடையதாக கருதப்படுது. ஆன்மீகத்தில் கேவலம் என்கிற சொல் தனிமை, இறைநிலை, தான் தானே ஆகி

0: ஒன்றிய முழுமையான நிலை போன்ற முற்றிலும் வேறு விதமான பொருளை கொண்டது. தாபஜ்வரம், இதன் பொருள் துன்பத்துடன் கூடிய நோய், நடுக்கத்துடன் காய்ச்சல். தெய்வாதீனம், ஆதீனம்ங்கிற சொல்லின் பொருள் கட்டுப்பாடு, உரிமை. தெய்வாதீனம் இத்தொடரின் பொருள் தெய்வத்தின் செயல். ஸ்ரத்தை, ஒருவர் காட்டும் அக்கறை, ஈடுபாடு, முழு கவனம். இதை அடிப்படையாக கொண்டு உருவானது ஸ்ராத்தம், முன்னோர் நினைவாக பக்தியுடன் செய்யப்படுற சடங்கு. பரமோத்தம தர்மம், பரம உத்தம தர்மம், இப்படி பிரிச்சா மிக சிறந்த அறம் என்கிற பொருள் கிடைக்கும். அபயகிரி விஹாரம், இன்னொரு பேரு அபயகிரி டாகாபா. இதை கட்டினவன் வட்டகாமினி அபயா என்கிற வலகம்பாகு. காலம் பூமு 104, அதாவது இன்றைக்கு 2100 ஆண்டுகளுக்கு முன். கிரி என்ற சொல் சிங்களத்தில் பாலை குறிக்கும். புனர் நிர்மாணம், மறுசீரமைப்பு. புனர் என்கிற முன்னோட்டு மீண்டும், மறுபடியும், திரும்பவும், இப்படி பொருள்களை கொண்டு இணையும். எடுத்துக்காட்டா புனர் ஜென்மம், மறுபிறவி. புனர் வசு, மீண்ட ஒளி, மீண்ட செல்வம்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிக்கும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: வீட்டுல கிராக்கா லீக்கா இருக்கவே இருக்கு. பக்கா ப்ரோவின் 6 கவச பாதுகாப்பு. பக்கா ப்ரோ 8 7 6 8 7 8 6 8 7 8.

இனிய இரவு வணக்கம் நேயர்களே. வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் புதிய அனுபவங்களை நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டேதான் இருக்கிறது. ஆனால் சில நிமிடங்கள் எல்லாவற்றையும் மறக்க வைத்து நம்மை நம்மோடே பேச வைப்பது இசை மட்டும்தான். ஒரு மெட்டு, ஒரு குரல், ஒரு பாடல், இது போதும் மனம் பறவை போல சுதந்திரமாக பறக்க தொடங்கிவிடும். இந்த இனிய இசை பயணத்தில்

இணைந்து பயணிக்கலாமா நேயர்களே? கோடை பண்பலையின் ஆசையில் ஒரு குக்கூவில் நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடல்களும் ஒலிக்க உங்கள் அலைபேசி வாயிலாக 9486282424 இந்த கட்சவி எண்ணுக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர் மற்றும் ஊரை ஒரு சிறிய குரல் பதிவாக அனுப்புங்க. உங்களின் நேச பாடல் இன்னிசை பாட காத்திருக்கிறது கோடை பண்பலையின் உருப்புழையில். நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்து பயணிக்க காத்திருக்கிறேன் வீணா வீரபுத்ரன்.

0: இன்றைய நிகழ்ச்சியின் முதல் நேயரின் குரலை சந்தித்து விடலாம்.
1: கோடை பண்பலைக்கு வணக்கம். நான் திண்டுக்கல் சௌரஷ்ட காலனி மகாலட்சுமி. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு நில்லடி என்றது உண்மனது. படம் காலமெல்லாம் காத்திருப்பேன். நன்றி
0: நன்றி மகாலட்சுமி. பாடல் இதோ உங்களுக்காக பண்பலையில வந்துட்டே இருக்கு.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: நேயர்களின் ஆசை பாடல்களை இசை பாடிக்கொண்டிருக்கும் ஆசையில் ஒரு குக்கூவில் அடுத்த பாடல் யாருடைய விருப்பத்தில் கேட்கலாமா நேயரின் குரலை?
1: வணக்கம் கோடையஃபம், நான் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை திங்களூர்லேருந்து யாழினி பேசுகிறேன். எனக்கு காதலர் தினம் படத்திலிருந்து என்ன விலை அழகிய பாட்டு வேணும்.
0: நன்றி யாழினி. பாடல் இதோ உங்களுக்காக, காதலர் தினம் திரைப்படத்திலிருந்து உன்னி மேனன் அவர்களின் குரலில்.

0: நேரம் சரியாக 7:15. கோடை பண்பலையில் இசை பாடிக்கொண்டிருக்கிறது ஆசையில் ஒரு குக்கு. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் யாருடைய விருப்பத்தில் கேட்டு விடலாமா நேயரின் குரலை?
1: நித்தம் நித்தம் எங்கள் இல்லங்களில் மலரும் குறிஞ்சி மலரே, கோடை எஃப்எம் 27வது வயதை அட்டிய உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். இன்று எங்களுக்காக காதல் கோட்டை படத்திலிருந்து சிகப்பு லோலாக்கு குலுங்குது குலுங்குது என்ற பாடலை போடும்படி நாம் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். சுப்பிரமணியன், கிருஷ்ணவேணி, கலைமணி, பானுமதி, சிவகாசியிலிருந்து.
0: நன்றிங்க. பாடல் ஏதோ உங்களுக்காக வந்துட்டே இருக்கு கோடை பண்பலை 100.5.

0: நாக்கில் பொள்ளாக்கு ஜொலிக்குது ஜொலிக்குது.
1: ரோஷன் ஸ்டூடண்ட் ஆஃபர்,
2: ட்ராலி பேக், டிராவல் பேக், காலேஜ் பேக் மூன்றும் சேர்த்து ரோஷனின் மாபெரும் சிறப்பு விற்பனை.
1: ரோஷன்
3: கோடை பண்பலை 100.5 இன் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள்.

0: அனைவருக்கும் வணக்கம்.
1: அனைவருக்கும் வணக்கம்.
2: அனைவருக்கும் வணக்கம்.
3: கோடை பண்பலையின் 27 ஆண்டு உதய விழாவை முன்னிட்டு வெகு சிறப்பாக உதய விழா கொண்டாட்ட சிறப்பு தேடி வரும் பண்பலை நேரலை நிகழ்ச்சிகள்,
4: வாழ்த்து தென்றல்,
5: நாள்தோறும் வென்றார் வந்தார் நிகழ்ச்சிகள்,
6: உதய விழா கொண்டாட்டத்தை சிறப்பு செய்தன,
4: இருபத்தி 27 ஆண்டு உதய விழாவின் கொண்டாட்டத்தின் முத்தாய்ப்பாய்
5: வருகிற ஜூலை மாதம் 12 தேதி
6: ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு உதய விழா கொண்டாட்டம்
3: நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் அரங்கத்தில் நடைபெற இருக்கிறது.
5: உதய விழா நிகழ்வில் திரை பிரபலங்களுடன் சந்திப்பு,
4: செப்புக செந்தமிழ் நேரலை நிகழ்ச்சி,
6: பரிசளிப்பு விழா, நேயருடன் சிறப்பு நிரலை போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
5: நேயர்களின் வானொலி, நேயர்களுக்கான வானொலி நமது கோடை பண்பலை 100.5.
6: அன்பான அபிமான நேயர்களை அன்போடும் பெருமிதத்தோடும் 27 ஆண்டு உதய விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள
5: அன்பாய் அழைக்கும் அழைப்பு இது.

0: கோடை பண்பலை 100.5.
1: சிறப்பாக 27ஆம் ஆண்டு உதயவிழா கொண்டாட்டம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் அரங்கத்தில்
2: ஜூலை 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 2:30 நடைபெறுகிறது.
3: நெருப்பு பேரோடு
4: சந்திப்பின் சங்கமத்திற்காக காத்திருப்போம்.
5: கோடை பண்பலையின் உதயவிழா கொண்டாட்டத்தில் பங்கு பெறுவோம்.
1: கோடை பண்பலையோடு இணைந்து பயணிப்போம். அடிடா.

0: நேரம் சரியாக 27:25. நிகழ்ச்சியோடு இணைந்து பேசவிருக்கும் அடுத்த நேயரின் குரலை கேட்டுவிடலாம்.
1: கோடை எஃப்எம்மிற்கும் கோடை எஃப்எம் நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் தெரிவித்துக் கொள்வது திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் இருந்து ராஜராஜ சோழன். இன்று எனது விருப்ப பாடலாக சிறைச்சாலை படத்திலிருந்து செம்பூவே பூவே என்ற ஒரு இனிமையான மென்மையான பாடலை இந்த இனிய வேளையில் யாழினி சுபிக்ஷா மற்றும் அனைவருக்காகவும் இப்பாடலை ஒளிபரப்புங்கள் ஐயா. நன்றி, வணக்கம்.

0: இது உங்கள் அபிமான கோடை பண்பை 100.5 சொந்த பந்தம் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி பொதுவாக சுற்றுலா சொந்தங்கள் நம்ம நிலையத்தை சுற்றி பார்க்க வந்த கொடைக்கானலில் சுற்றி பார்க்க வந்த நண்பர்களை சந்திக்கிறது வழக்கம். இப்போ நம்ம முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் ரொம்ப அழகாக வந்து லேட்டஸ்டான உடைகளை அணிஞ்சிட்டு உட்காந்துருக்கிறார், ரொம்ப கம்பீரமாக. இப்போ அவர் தான் நம்ம சந்திக்க போகிறோம். நண்பா வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள்.
1: வணக்கம், என் பேர் முகமது ஜுபேர்.
0: எந்த ஊரில் வந்திருக்கீங்க?
1: நான் பெரியகுளம், தேனி பெரியகுளத்துல.
0: அப்ப அடிக்கடி கொடைக்கானல் வந்ததுக்கு வாய்ப்பு அதிகம்.
1: ஆமா, எப்பயுமே கொடைக்கானல் வர்றதுக்கு வாய்ப்பு.
0: அப்படியா, இது வரைக்கும் எத்தனை முறை வந்திருப்பீங்க?
1: இங்க நம்ம ரிலேட்டிவ்ஸ் வீடு நிறைய இருக்கிறதுனால, சோ அதனால அப்பப்போ வர பழக்கம்
0: இருப்பீங்க.
1: சோ சும்மா இருக்கிற டைமும் ஃப்ரெண்ட்ஸோட
0: போவீங்க. எப்ப வந்தாலும் நாங்க இந்த இடத்த வந்து மறக்காம போய் பார்ப்போம் அப்படின்னு. எந்த இடம்
1: அப்படி பார்த்தா கொக்கர் சாக்கு, லேக்கு, பில்லராக், அந்த மாதிரி ஸ்பெசிபிக்கான இடங்கள் இருக்கு. இது

0: லோக்கல் இருக்கவங்கள்ட்ட கேட்டால் இன்னும் கொஞ்சம் இடங்கள் மன்னம்னு ஸோ அந்த அவுட்டர் ஏரியாஸ்லாம் சொல்லுவாங்க. ஸோ எல்லாமே நல்ல இடங்கள் தான், குறிப்பாக பார்க்குற லேக்கு மன்னம்னு அந்த மாதிரி இடங்கள்லாம் பார்ப்போம்.
1: எப்படி இருக்கு ஒவ்வொரு முறையும் வந்து, இப்போ நமக்கு கீழே வந்து சமதளத்தில் வந்து தட்பவெப்ப நிலை வந்து கொஞ்சம் வந்து வெப்பமாக இருக்கும், இங்கே மேலே வர வர குளிர்ச்சி நிலவும், எப்படி இருக்கும் மனசு மேலே வர குளிர்ச்சி ஆகும் எப்படி இருக்கும் உணர்வு?
0: எப்படி இருக்கும்னு கேட்டால் ஒரு மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி ஒரு ரிலாக்ஸேஷன் உண்டு பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்.
1: இல்லை அந்த உணர்வு தான் எல்லாருமே வந்து அந்த ஜில்னஸ் பார்க்கும்போது நமக்கு கவலைகள்லாம் மறந்து போகும், சந்தோஷமா இருக்கும்.
0: ஸோ எனிவேஸ் வந்து வீக்கில இருந்தாலுமே நாங்கள் போயிட்டு இருக்க ஒரு ஸ்ட்ரெஸ் ஆன லைஃப்லாம் தான் இருக்கும் ஐடி அந்த மாதிரி இருக்கனால. ஸோ ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த மாதிரி மேலே வந்து ஸோ இந்த குளிர் காற்று, இந்த மலை, இந்த ஸ்லோப்பு இது எல்லாம் இருக்கிறனால, இந்த நேச்சர் அதெல்லாம் பார்த்து ரசிக்கிறனால கொஞ்சம் நல்லா இருக்கும், மனசுக்கு ஆறுதலாக இருக்கும்.
1: கண்டிப்பாக. என்ன செய்கிறீங்க நீங்கள்?
0: நான் ஐடியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கேன்.
1: எங்கே ஒர்க் பண்ணுறீங்க?
0: பெங்களூரில் இருக்கிறேன் நான். இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கிறனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறனால ஸோ இந்த மாதிரி இங்கே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
1: இப்போ எப்படி இருக்குது கணிப்பொறி துறை, அதனுடைய வளர்ச்சி?
0: துறையோட வளர்ச்சிங்கிறப்போ எல்லா இடத்துலையும் எல்லா நேரங்கள்லையும் அது வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போது ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அந்த மிஷின் லேர்னிங் அந்தெல்லாம் வந்ததுனால ஸோ இன்னும் கொஞ்சம் கூட வேலைவாய்ப்பு அதிகப்படுத்தி இருக்குன்னு தான் சொல்ல முடியும். இன்னும் அதையும் கற்றுக்கிறதுக்கு, இன்னும் அதில் வேலை பார்க்குறவங்கள வந்து தூண்டுறதுக்கான வேலைப்பாடுகள் தான் இங்கே அதிகமாக இருக்குது. ஸோ இன்னும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக கற்றுக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து இந்த ஃபீல்டில் வந்து சர்வே பண்ண முடியுங்கிற ஒரு விஷயம் இருக்குது.
1: உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்கான்?
0: வீட்டில் நான், எனக்கு அப்பா அம்மா, ரெண்டு அக்கா இருக்காங்க, ரெண்டு பேரும் கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்கவுங்க ப்ரொஃபஷனில் இருக்கிறாங்க.
1: இப்போ நீங்கள் வந்து இப்போ இந்த முறை கொடைக்கானல் வந்திருக்கிறது வந்து சுற்றுலா சுற்றி பார்க்கவா, வேறு ஏதாவது விசேஷங்களுக்காகவா?
0: இல்லை இந்த முறை நாங்கள் வந்திருக்கிறது வந்து எங்கள் ரிலேட்டிவ்ஸ் அவங்க வீட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம். ஸோ எனக்கு இங்கே நிறையா ரிலேட்டிவ்ஸ் இருக்கிறாங்க, ரொம்ப நெருங்கின சொந்தங்கள் இருக்கிறாங்க.
1: இல்லை இவ்வளோ முறை வந்து கொடைக்கானல் வந்திருந்தாலும் நீங்கள் வானொலி நிலையத்திற்கு வந்திருக்க வாய்ப்பு குறைவு.
0: ஆ ஆமாம், வானொலி நிலையம்
1: மனசுக்குள்ள ஒரு ஆசை இருந்துச்சா நம்ம போய் பார்க்கணும் இல்லை எப்படி இருக்கு அப்படின்னு?
0: கண்டிப்பாக நான் நிறைய வாட்டி கேட்டுக்கிட்டே இருந்தேன், இந்த மாதிரி போகணும் வைக்கணும் பார்க்கணும் அப்படின்னு, பார்ட்டிசிபேட் பண்ணணும் ஏதாச்சும், ஐ மீன் என்னோட குரலாச்சு கேட்கணும் அப்படின்னு. ஸோ இட்ஸ் வாஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு எனக்கு.
1: மகிழ்ச்சி. எப்படி இருக்கு நீங்கள் வந்து கற்பனையில் ஒரு இது வச்சிருந்திருப்பீங்க வானொலி இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே வந்து பார்க்கும்போது எப்படி தோணுது உங்களுக்கு?
0: இங்கே வந்து பார்க்குறப்போ ஒரு எக்ஸைட்டாக இருக்கு, இன்னுமே சொல்கிற போனால் புது ஒரு அனுபவம்.
1: அனுபவம் நிறைய ஒன்று. இப்போ பொதுவாக இன்னைக்கு வந்து எல்லாத்துக்கிட்டையும் செல்ஃபோன் வந்துருச்சு, நிறையா வந்து தொழில்நுட்ப சாதனங்கள் வந்து பெருகிடுச்சு. அப்படி இருந்தாலும் வந்து ஒரு சிலர் வந்து வானொலியே கேட்டுட்ருக்குறாங்க, அது என்ன காரணம் நினைக்கிறீங்க?
0: வானொலி கேட்குறதுங்கிறது வந்து இப்போது செல்ஃபோனு, மற்றபடி இந்த லேப்டாப்பு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்க்ரீன் டைம் அப்படிங்கிறப்போ வந்து நம்மளோட மொத்த கவனமுமே வந்து அந்த ஸ்க்ரீனுக்கு இருக்கிற மாதிரி, பாதியின் பாதியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எஃப்எம்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட கண்ணோ மற்ற கைகளோ எதுவும் வேலை செய்ய தேவையில்லை, கேட்டுக்கிட்டு மட்டும் செவி திறனும்,
1: காதலியை மட்டும் திறந்து வச்சுருந்தா போதும்,
0: காதலியை மட்டும் திறந்து வச்சுருந்தாலே போதும் இல்லையா, மற்ற எதுவும் நம்மளுக்கு இது பண்ணுற தேவையில்லை. ஸோ அதனால் வந்து எஃப்எம் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு ஒரு கண்டினியூவான தொடர்ச்சியான ஒரு என்டர்டைன்மெண்ட்டை விஷயமாக ஒன்று இருக்குது.
1: மிக்க மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதில். நிகழ்ச்சியில் அனைவருக்கும் என்ன பாடல் கேட்கலாம்?
0: எனக்கு பிடித்த பாடல் வந்து நீர்ப்பறவை படத்துலேருந்து பரப்பறவை,
1: அந்த பாடல் கேட்கலாம். சரி, மிக்க மகிழ்ச்சி, நன்றி. உங்களுக்கான பாடல் ஒளி வளரும். நன்றி.
0: தேங்க்யூ.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது காரைக்குடியில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் காரைக்குடி கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884212166.

0: நேரம் இரவு 7:42. நேர்களின் ஆசை கானங்களை தொடரவிருக்கிறது ஆசையில் ஒரு குக்கு. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் யாருடைய விருப்பத்தில் கேட்டுவிடலாமா நேயரின் குரலை?
1: ஓடை பண்பலுக்கு நீ இரவு

0: வணக்கம். நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம். ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் எமக்கு பிடித்த பாடல் பிரியமான தோழி படத்திலிருந்து மான் குட்டியே புள்ளி மான் குட்டி என்ற பாடலை தருங்கள். வணக்கம்.
1: நன்றிங்க. பாடல் இதோ வந்துகிட்டே இருக்கு. உங்க பிரிய கோடை பண்பலை 100.5 பிரியமான தோழி திரைப்படத்திற்காக.

கோடை பண்பலை 100.5 நாளை காலை 8 மணிக்கு மனதோடு ராகம். தூரத்து சொந்தங்களுக்காக 9 மணிக்கு விரியும் வானவில்லின் தலைப்பு வெற்றியின் ஊக்கத்திற்கு காரணம் குடும்பத்தின் ஆதரவா சமூகத்தின் ஆதரவா. 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவில் நிகழ்வுகளின் நினைவுகள். பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள். 3 மணிக்கு உயிரெழுத்து. நாளைய உயிரெழுத்து ஈரோடு மாவட்டம் KN பாளையம் பேச்சுமுத்து அவர்களின் தெருவில். மாலை 4 மணிக்கு வண்ணத்தூரிகையில் கலக்கல் கேள்வி. 7 மணிக்கு தங்கள்

மணிக்கு பண்பலை படைப்பாளிகள், 3 மணிக்கு உயிரெழுத்து. நாளைய உயிரெழுத்து ஈரோடு மாவட்டம் கே.என். பாளையம் பேச்சுமுத்து அவர்களின் தெருவில். மாலை 4 மணிக்கு வண்ணத்தூரிகையில் கலக்கல் கேள்வி. 7 மணிக்கு தங்கள் அன்புடன். 8 மணிக்கு பஞ்சதந்திரம் தை தை தத்தை என்ற விளையாட்டுகளோடு இளமை பேசுகிறது. 9 மணிக்கு கொடை தென்றல். 10 மணிக்கு நினைவேசுகம் தஞ்சாவூர் மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில்

0: நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை யார் விரும்பி கேட்டிருக்கிறார்கள்? கேட்டுவிடலாம் நேயரின் குரலை.
1: 24 மாவட்ட நேயர் நெஞ்சங்களை கொள்ளை கொண்ட கோடை பண்பலைக்கு இனிய வணக்கம். நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் ஒன்றியம் தற்றல்லி அப்படிங்கிற சிற்றூர் ஆறுமுகம். எனக்கு பிடித்த பாடல் அதிரடி படை. இந்த படத்திலிருந்து ஜாங்கிரே ஜாங்கிரே என்ற பாடலை நம்முடைய கோடை பண்பலை நேயர் அனைவருக்கும் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி.

மாற்றுத்திறனாளிகளுக்கான அறிவிப்பு. எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கும் தேவையான மறுவாழ்வு சேவைகளும் அரசு நலத்திட்ட உதவிகளும் ஒரே இடத்தில் கிடைக்கும் ஒருங்கிணைந்த சேவை மையம் விழுதுகள் மையம். மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் இந்த மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. 21 வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கும் தேவையான மறுவாழ்வு சேவைகள் மற்றும் அரசு நலத்திட்டங்களை எளிதாக பெற இந்த திட்டம் உதவுகிறது. இந்த மையங்களில் பிசியோதெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, சிறப்பு கல்வி, ஆக்குபேஷனல் தெரபி, உளவியல் ஆலோசனை, கண் பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு மறுவாழ்வு சேவைகள் கிடைக்கின்றன. இது மட்டுமல்லாமல் UDID அட்டைக்கு விண்ணப்பித்தல், கல்வி உதவித்தொகை பெறுதல், வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல், அரசு நலத்திட்டங்களுக்கு விண்ணப்பித்தல், பெற்றோர் மற்றும் பாதுகாவலர்களுக்கான பயிற்சி, உதவி உபகரணங்களுக்கான விண்ணப்பம் உள்ளிட்ட பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகளை ஒரே இடத்தில் பெற இந்த மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகலாம். இலவச உதவி எண் 1800-4250-111. சைகை மொழியில் தொடர்பு கொள்ள 9498-3453-50.

நேயர்களின் நேச பாடல்களை காற்றலைகளில் இசைத்த மகிழ்வோடு நிறைவு பெறுகிறது ஆசையில் ஒரு குக்கு. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. விடைபெறுகிறேன்.

0: செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நடப்பு நிதியாண்டின் முதலாவது காலாண்டில் காஃபி ஏற்றுமதி 28% அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதுதொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் வெளியிட்டுள்ளார். இந்த நிதியாண்டில் காஃபி ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு 16வது நிதி ஆணையம் 435,236 கோடி ரூபாயை பரிந்துரைத்துள்ளதை சுட்டிக்காட்டினார். இதனை முறையாக செயல்படுத்துவது குறித்து விவாதிப்பதற்காக தேசிய பயிலரங்கு இன்று நடைபெற்றதாக அமைச்சர் தெரிவித்தார். நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த துறையின் செயல்பாடுகள் குறித்து இக்கூட்டத்தில் முதலமைச்சர் விரிவாக கேட்டறிந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முதலமைச்சரை அவதூறாக பேசியதாக கூறி முன்னாள் அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணனை காவல்துறையினர் கைது செய்திருப்பது கண்டிக்கத்தக்கது என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இதுதொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மக்கள் பணியில் ஈடுபட்டிருந்த திரு அனிதா ராதாகிருஷ்ணனை அவசர அவசரமாக கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன என்றும் அவர் வினவியுள்ளார். வாக்களித்த மக்களுக்கு நன்மை செய்யாமல் குதிரை பேரத்தின் மூலமாக ஆட்சியை தக்கவைத்து விமர்சிக்கும் எதிர்க்கட்சிகளை கைது செய்து காலம் கடத்திவிடலாம் என்று முதலமைச்சர் எண்ணுவதாகவும் திரு மு க ஸ்டாலின் குறை கூறியுள்ளார். தமிழகத்தில் காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இதுதொடர்பாக இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், சிவகங்கை மாவட்டத்தில் மணல் கடத்தலில் ஈடுபட்ட வாகனத்தை பறிமுதல் செய்ததற்காக காவல் உதவி ஆய்வாளர் திரு துரைசிங்கம் திமுக பிரமுகர்களால் தாக்கப்பட்ட சம்பவத்தை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நடைபெறாமல் இருப்பதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தவேக சட்டப்பேரவை உறுப்பினருக்கு 35 கோடி ரூபாய் வழங்க முன்வந்தது தொடர்பாக காவல்துறை விரிவான விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் வலியுறுத்தியுள்ளார். ஸ்ரீபெரும்புதூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மிக முக்கியமான இந்த வழக்கினை காவல்துறையினர் சரியான முறையில் கையாள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இதுபோன்ற செயல்கள் ஜனநாயகத்திற்கு எதிரானது என்றும் திரு மாணிக்கம் தாகூர் தெரிவித்தார்.

தமிழகத்தில் தடுப்பணைகளை கட்டுவதில் திராவிட கட்சிகள் கவனம் செலுத்தவில்லை என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது அணை கட்டுவதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைபயணம் மேற்கொண்டு வருவதாக கூறினார். இப்பிரச்சினையில் நடுவர் ஆணையம் அமைக்க வேண்டும் என்று சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தினார். தனியார் பேருந்துகளின் தன்னிச்சையான கட்டண உயர்வை உடனடியாக திரும்பப் பெறுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெரும்பாலான மாவட்டங்களில் தனியார் பேருந்து நிறுவனங்கள் எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி கட்டணத்தை உயர்த்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதற்கு எதிராக போக்குவரத்துத்துறை அதிகாரிகளும் மாவட்ட நிர்வாகமும் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் திரு சண்முகம் தெரிவித்துள்ளார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 2 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 53 கிலோ எடைப்பிரிவில் முஷ்கனும், 50 கிலோ எடைப்பிரிவில் பர்வீனும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 57 கிலோ எடைப்பிரிவில் மன்யா ராஜ்புத்தும், 62 கிலோ எடைப்பிரிவில் சவிதாவும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். 55 கிலோ எடைப்பிரிவில் காஜலும், 59 கிலோ எடைப்பிரிவில் கோமலும், 68 கிலோ எடைப்பிரிவில் மான்சி லாத்தரும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் ஷீதல் தேவி, ஷியாம் சுந்தர் சுவாமி இணை 147-143 என்ற புள்ளிக்கணக்கில் இந்தோனேஷியாவின் கென் சுவாகுமிலங், டியோடோரா இணையை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. மற்றொரு இறுதி ஆட்டத்தில் பாவனா, ஹர்விந்தர் சிங் இணை 6-2 என்ற புள்ளிக்கணக்கில் இந்தோனேஷியாவின் கோலிடின், நொவீரா ராஸ் இணையை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. மகளிர் இரட்டையர் பிரிவில் ஷீதல் தேவி, பாயல் நாக் இணையும், ஆடவர் இரட்டையர் பிரிவில் தோமன்குமார், ஷியாம் சுந்தர் சுவாமி இணையும் வெண்கலப் பதக்கம் வென்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: தானே
1: தமிழின் அடையாளம். இது தமிழர்களுக்கான அடையாளம். கோடை பண்பலை 100.5.
2: இனிய வணக்கம் நேர்களே, உங்களின் வாழ்க்கையை உயர்த்த அல்லது மாற்ற உங்களை தவிர யாரால் முடியும்? நீங்களாகவே விரும்பி உயரிய முயற்சித்தால், நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தினால் உங்களால் மட்டுமே அனைத்தும் சாத்தியம், வெற்றியும் சாத்தியம். கோடை பண்பலை 100.5 இப்போது இளமை பேசுகிறது. இது இளமை பேசுகிறது. தம்பி தங்கைகளை சந்திக்கக்கூடிய அழகான நேரம். எப்படி இருக்கீங்க தம்பி தங்கைகளா, நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கும் வழக்கம் போல் உங்களுக்காக ரெண்டு விளையாட்டுகள் காத்துட்ருக்கு. ஒன்று சொல்லவடை, ஒன்றுன்னு பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும். சொல்லவடை பழமொழியை மாற்றி போட்டு சொல்லுவோம், அதை நீங்கள் சரியாக சொல்லணும். அதுதான் பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும்னா, ஏதோ ஒரு தலைப்பு கொடுப்போம், அந்த தலைப்பை நீங்கள் சொல்லக்கூடாது, அது சம்மந்தமான மற்ற விஷயங்களை நீங்கள் பேசலாம் கோடை பண்பலையில். அதுதான், அதாவது கோடை பண்பலையில் இன்றைக்கி தான் முதன் முதல்ல நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பேசலாம். 2424 வழக்கமாக பேசுகிற தம்பி தங்கைகள் பேசலாம். 2424 2429 முன்னிணைப்பாக சேர்த்துக்கோங்க. 0 4 5 4 2 உங்கள்கிட்ட பேசுகிறதுக்காக காத்துட்ருக்கேன் நான், பியூலா.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது காரைக்குடியில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் காரைக்குடி கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884212166.

0: கோடிப்பன்மலை 100.5 இளமை பேசுகிறது. நேரம் 8:12. இப்போது நம்மள்கிட்ட பேசுறதுக்காக தம்பியோ தங்கியோ இணைப்பில் இருக்காங்க, பேசிடுவோம். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் அக்கா.
0: யார் பேசுறீங்க சொல்லுங்க.
1: சிவகங்கை மாவட்டம் காணாடு
0: காத்தான்
1: ராஜா அண்ணாமலை நகரிலிருந்து அன்புமணி பேசுறேன்.
0: அன்புமணி, எப்படி இருக்கிறீங்க?
1: நலமா இருக்க, நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும். இன்னைக்கு வந்து சொலவடை, ஒன்னொன்னு பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் ரெண்டு விளையாட்டு இருக்கு.

0: உங்களுக்கு வந்து பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் கொடுக்க போகிறேன். இப்போ என்ன அப்படின்னா பாடங்கள், அதுதான் தலைப்பு. நீங்கள் தலைப்பு சொல்லக்கூடாது, அது சம்மந்தமாக பேசணும்.
1: பாடம்கா,
0: பாடங்கள், சப்ஜெக்ட்ஸ்.
1: தமிழ்,
0: சரி.
1: இங்கிலீஷ்,
0: சரி. ஆங்கிலம், அப்புறம்
1: கணக்கு,
0: கணிதம்,
1: வேதியியல்,
0: வேதியியல்,
1: உயிரியல்,
0: உயிரியல்,
1: பொருளியல்.
0: சரி.
1: படிச்சாதான் முன்னேறிக்கு வரும்.
0: படித்தாதான் நம்ம முன்னேற முடியும். சரிங்க, சரி, ரொம்ப அழகாக சொன்னீங்க. படித்தா மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பேசினதுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து நல்லா படிங்க, நிகழ்ச்சியில் பேசுங்க. இப்போ உங்களுக்காக, நேயர்களுக்காக ஒரு பாடல் தரும் கோடை பண்பலையில் கேட்கலாமா?

0: கோடி பன்மலை 100.5 இளமை பேசுகிறது. பேசிகிட்ருக்கோம். நேரம் 8:19. அடுத்து இணைப்பில் யார் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுகிறீங்க சொல்லுங்க.
1: அனீஸ்.
0: அனீஸ் எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா?
1: திருச்சி மாவட்டம்.
0: ம்.
1: மணமேடு.
0: மணமேடு அங்கேருந்து பேசுகிறீங்க. என்ன படிக்கிறீங்க? சரி, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்க. சரிங்க தங்கம், இப்போ வந்து சொல உடை சொல்ல போகிறோம். 4 வார்த்தை தான், அதை வந்து நீங்கள் சரியாக சொல்லணும். நான் வந்து மாற்றி மாற்றி போட்டு சொல்லியிருப்பேன், 4 வார்த்தை தான் சரியாக சொல்லணும். நல்லா கவனிங்க. வளையுமா வளையாதது 50 இல் 5 இல். சொல்லுங்கள். அவ்வளோதான் நீங்க சொல்லுங்க, எனக்கு கேட்கல.
1: 5 இல் 50 வளையாது.
0: அதுதான், அதாவது நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா 5 இல் வளையாது 50 இல் வளையுமா அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம். நல்ல முயற்சி. தொடர்ந்து கோடை பண்பலையின் நிகழ்ச்சிகளில் பேசுங்க. அனீஸ்க்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இப்போ அனீஸ்க்காக ஒரு பாடல் கொடுத்துருவோமா?

0: அனைவருக்கும் வணக்கம்.
1: அனைவருக்கும் வணக்கம்.
2: அனைவருக்கும் வணக்கம்.
3: கோடை பண்பலையின் 27 ஆண்டு உதய விழாவை முன்னிட்டு வெகு சிறப்பாக உதய விழா கொண்டாட்ட சிறப்பு தேடி வரும் பண்பலை நேரலை நிகழ்ச்சிகள்,
2: வாழ்த்து தென்றல்,
0: நாள்தோறும் வென்றார் வந்தார் நிகழ்ச்சிகள்,
1: உதய விழா கொண்டாட்டத்தை சிறப்பு செய்தன.
2: 27 ஆண்டு உதய விழாவின் கொண்டாட்டத்தின் முத்தாய்ப்பாய்
0: வருகிற ஜூலை மாதம் 12 தேதி
1: ஞாயிற்றுக்கிழமை
0: பிற்பகல் 2:30
1: உதய விழா கொண்டாட்டம்
3: நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் அரங்கத்தில் நடைபெற இருக்கிறது.
0: உதய விழா நிகழ்வில் திரை பிரபலங்களுடன் சந்திப்பு,
2: செப்புக செந்தமிழ் நேரலை நிகழ்ச்சி,
1: பரிசளிப்பு விழா, நேயருடன் சிறப்பு நிரலை போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
0: நேயர்களின் வானொலி, நேயர்களுக்கான வானொலி நமது கோடை பண்பலை 100.5.
1: அன்பான அபிமான நேயர்களை அன்போடும் பெருமிதத்தோடும் 27 ஆண்டு உதய விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள
0: அன்பாய் அழைக்கும் அழைப்பு இது.

0: கோடை பண்பலை 100.5.
1: இருபத்தி 7 ஆண்டு உதயவிழா கொண்டாட்டம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் அரங்கத்தில்
2: ஜூலை 12 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 நடைபெறுகிறது.
3: சந்திப்பின் சங்கமத்திற்காக காத்திருப்போம்.
4: கோடை பண்பலையின் உதயவிழா கொண்டாட்டத்தில் பங்கு பெறுவோம்.
1: கோடை பண்பலையோடு இணைந்து பயணிப்போம்.

0: காற்று துருகேன் இசை ஓவியம். இது உங்கள் கோடை பன்மலை 100.5ங்க. நேரம் 8:27. இப்போ இளமை பேசுகிறது. நம்மள்ட்ட பேசுறதுக்காக ஒருத்தவங்க இணைப்பில் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம். தென்காசி மாவட்டம். மா சுதர்சன் பேசுறேன்.
0: மா சுதர்சன், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கிறேங்கக்கா.
0: நல்லா இருக்கீங்க?
1: நல்லா இருக்கீங்களாக்கா?
0: நான் நல்லா இருக்கேன் தங்கம். என்ன படிக்கிறீங்க? அப்படியா, இறைச்சலாக இருக்கு பேசுறது? காற்று அடிக்குது, கொஞ்சம் தள்ளி வந்துருங்க. காத்துட்டு இருந்து நம்மளை சுற்றியே காற்று தான்க்கா இருக்குது, அப்படிலாம் சொல்லக்கூடாது. சரி, உங்களுக்கு பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் சொல்ல போகிறீங்க. என்ன அப்படின்னா, நண்பர்கள் அப்படின்னு நாங்கள் தலைப்பு கொடுக்குறோம். நீங்கள் அது சம்மந்தமாக பேசணும், ஆனால் நண்பர்கள் அந்த வார்த்தையை மட்டும் சொல்லக்கூடாது. ம், சொல்லுங்கள்.
1: ஓகேக்கா.
0: ம், பேசலாம்.
1: நண்பர். அன்பு.

0: அன்பாக இருப்பாங்க.
1: சரி,
0: எங்க ஸ்கூல்ல எனக்கு நாலு பேர் இருக்காங்க.
1: ம், சரி. ம், அவங்க பேர்லாம் சொல்லுங்க.
0: புவனேஷ்.
1: ம்,
0: மதுசூதன்.
1: ம்,
0: சஞ்சய்.
1: சரி.
0: கமலேஷ்.
1: ம்,
0: முருகன்.
1: ம்,
0: மகேந்திரன்.
1: ம், சரி. அப்புறம் வேற?
0: நாங்க ஒவ்வொருத்தரும் விட்டு கொடுத்துருப்போம்.
1: சரி. ம்,
0: நாங்க எல்லாரும் நல்லா படிப்போம்.
1: நல்லா படிப்பீங்க. சரிங்க தங்கம். ம்,
0: நான் என்ன கேட்டாலும் அவங்க தருவாங்க.
1: சரிம்மா. ம், அவங்க என்ன கேட்டாலும் நீங்க கொடுப்பீங்களா?
0: ஆ, தருவேங்க்கா.
1: சரிங்க தங்கம். ம், சரிங்க சுதர்சன், நல்லா முயற்சி பண்ணீங்க. கோடை பண்பலையில் தொடர்ந்து பேசுங்க, நிகழ்ச்சிகளில் அருமையாக பேசுனீங்க. இப்போ உங்களுக்காக நாங்கள் ஒரு பாடல் தரோம், கேளுங்கள்.

0: இசைச்சோலையில் இனிசை மழை, இது உங்கள் கூடி பன்மலை 100.5. இப்போது நம்மள்கிட்ட பேசுகிறதுக்காக ஒருத்தவங்க இணைப்பில் வந்திருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், யார் பேசுகிறீங்க? எங்கேருந்து பேசுகிறீங்க? சரி, ஃபோனை நல்லா காதில் வச்சு பேசுங்க. நீங்கள் பேசுகிற சில வார்த்தை கேட்குது, சில வார்த்தை கேட்க மாட்டேங்குது. ம், என்ன படிக்கிறீங்க? நீங்கள் சொல்கிறதே கேட்கல.
1: என்ன?
0: சரி, உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல உடைய சொல்லாமா? சொல்லுவோமா? சரி, அமுதமும் நஞ்சு.

அடி நாக்கில் நுனி நாக்கில் நாலே நாலு வார்த்தை தான். நான் சொன்னதவே திரும்ப சொல்லக்கூடாது, கரெக்டாக சொல்லணும். சரி, நீங்கள் ரொம்ப குட்டி பிள்ளையாக இருக்கிறீங்க, உங்களுக்கு நான் சொன்னது புரியலன்னு நினைக்கிறேன். ஆனால் நிகழ்ச்சியில் பேசணும், நம்ம விளையாடணும் அப்படின்னு ஒரு ஆசையில் வந்திருக்காங்கல்ல, அதே நம்ம பாராட்டணும். ரொம்ப நன்றி தங்கம். இப்போ உங்களுக்காக கோடை பண்பலையில் ஒரு பாடல் கொடுக்குறோம், கேட்குறீங்களா?

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது காரைக்குடியில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் காரைக்குடி கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884-21666.
4: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
5: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
6: கோடைப்பன்மலை 100.5 கேட்டுட்டு இருக்கிறீங்க இளமை பேசுகிறது. இன்னைக்கு 2 விளையாட்டுகள் விளையாண்டுட்டுருக்காங்க நம்ம தம்பிங்க தங்கைகள். என்ன அப்படின்னா, ஒன்றும் சொல்ல விடை, ஒன்று பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும். இப்போ நம்மள்ட்ட விளையாடுறதுக்காக அடுத்து ஒருத்தவங்க இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம்.
7: வணக்கம்.
6: யார் பேசுறீங்க சொல்லுங்க?
7: கபிலன்.
6: கபிலன் எங்கிருந்து பேசுறீங்க? சரிங்க, எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க? சரிம்மா, இப்போ சொல்ல விடைய சொல்லாமா? 4 வார்த்தை தான், பழமொழியை மாற்றி சொல்லவே நீங்கள் சரியாக சொல்லணும். சொல்லாமா? போயிற்று, வந்தது, தலைக்கு, தலைப்பாகையோடு. கண்டுபிடிக்கும். போயிற்று, வந்தது, தலைக்கு,
7: தலைப்பாகையோடு.
6: சரிங்க தங்கம், பேர் என்ன சொன்னீங்க? கபிலன். கபிலன், வாழ்த்துக்கள். நல்ல முயற்சி, தொடர்ந்து கோடை பண்பலையில் பேசுங்க, நல்லா படிங்க. இப்போ உங்களுக்காக ஒரு பாடல் தரும்.

0: இது உங்கள் பிரிய கோடை பன்மலை 100.5 இளமை பேசுகிறது. நேரம் 8:47. இன்றைக்கி ரெண்டு விளையாட்டுகள் நம்ம தம்பிகள் தான் பேசிகிட்ருக்காங்க, தங்கச்சிகள்கிட்ட இன்றைக்கி பேசலை. சொலவடை பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் விளையாண்டுட்டுருக்குறாங்க. இப்போ அடுத்து நம்மள்கிட்ட பேசுகிறதுக்காக ஒருத்தர் இருக்கிறாங்க, பேசிடலாம். வணக்கம்.
1: மலைகளின் இளவரசி கொடைக்கானல், நமது நேயர்களின் மனங்களின் இளவரசி கோடை பன்மலை 100.5. 27 உதய விழா நல்வாழ்த்துக்கள் மேடம்.
0: நன்றி நன்றி. யார் பேசுறீங்க சொல்லுங்க.
1: திருச்சி மாவட்டம் வட்டம் ஆணைகள் பற்றி திவாகர்.
0: திவாகர், சரிங்க. திவாகர் எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
1: 11 வகுப்பு படிக்கிறேன்.
0: சரி, எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்கன்னு கேட்டேன்.
1: காட்டுபுத்தூர் சென்னதார் மேல்நிலைப் பள்ளியில் படிக்கிறேன் மேடம்.
0: சரிங்க சரி. இப்போ வந்து சொலவடை சொல்லலாமா?
1: ஆ சொல்லலாங்க மேடம்.
0: சரி. விழுந்தால் நகரும் அடி, அம்மியும் மேலே அடி. திரும்ப சொல்றேன்.

0: சொல்லுங்க.
1: அடிமேல் அடி விழுந்தால் அம்மியும் நகரும்.
0: அவ்வளோதான், அடிமேல அடி விழுந்தா அம்மியும் நகரும். அப்புறம் படிப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு தம்பி? நன்றா போயிட்டு இருக்கு. நிறைய நண்பர்கள் இருக்காங்களா ஸ்கூல்ல? சரிம்மா சரி. நீங்க பேசுறத கேட்பாங்களா, சொல்லுவாங்களா நேத்து நீ பேசுனத கேட்டோம்
1: அப்படின்னு?
0: சரிங்க தங்கம்,
1: நல்லா
0: இருக்கோம்மா. சரி, உங்க கூட பேசுனது மகிழ்ச்சி. தொடர்ந்து கோடை பண்பலை நிகழ்ச்சிகள்ல பங்கேற்று பேசுங்க. நல்ல முயற்சி, சொன்ன உடனே கண்டுபிடிச்சிட்டீங்க, வாழ்த்துக்கள், நன்றி. இப்போ உங்களுக்காக பாடல் தரோம்.

5 நாளை காலை 8 மணிக்கு மனதோடு ராகம் தூரத்து சொந்தங்களுக்காக. 9 மணிக்கு விரியும் வானவில்லின் தலைப்பு வெற்றியின் ஊக்கத்திற்கு காரணம் குடும்பத்தின் ஆதரவா சமூகத்தின் ஆதரவா. 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவில் நிகழ்வுகளின் நினைவுகள். பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள். 3 மணிக்கு உயிரெழுத்து. நாளைய உயிரெழுத்து ஈரோடு மாவட்டம் KN பாளையம் பேச்சுமுத்து அவர்களின் தெருவில். மாலை 4 மணிக்கு வண்ணத்தூரிகையில் கலக்கல் கேள்வி. 7 மணிக்கு தங்கள் அன்புடன். 8 மணிக்கு பஞ்சதந்திரம் தை தை தத்தை என்ற விளையாட்டுகளோடு இளமை பேசுகிறது. 9 மணிக்கு கொடை தென்றல். 10 மணிக்கு நினைவேசுகம் தஞ்சாவூர் மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில்

கோடைப்பன்மலை 100.5 நினைவே சுகம் இன்றிரவு 10 மணிக்கு வர இருக்கு. இன்னைக்கு கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களுக்காக வர இருக்குங்க. இப்போ இளமை பேசுகிறது நிகழ்ச்சியின் நிறைவு நேரத்துக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பேசின நம்ம தம்பிகளுக்கு வாழ்த்துக்கள். கோடைப்பன்மலை 100.5 இனி வர இருக்கு கொடை தென்றல். அதுக்கு முன்னாக ஒரு பாடல் கேட்டு நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம்.

இனிய இரவு வணக்கம் நேயர்களே. பாடல்கள் மட்டும் இல்லை என்றால் ஒரு வனாந்தரத்தில் உதிர்ந்து விழும் சருகுகளுக்கு அதன் அருகில் பாலூட்டிய ஒரு நீர்ச்சுனை என்பது இருக்கிறது என்பது தெரியாமலே போயிருக்குமோ? இசை என்பது மட்டும் இல்லை என்றால் ஒரு மேய்ப்பனுக்கு பாலை நிலத்தில் விளைந்திருந்த ஒரு பேரிச்சம்பழ மரத்தின் நிழலும் பழமும் அறியாமலே போயிருக்குமோ? பாடல் மட்டும் இல்லை என்றால் இருட்டில் வாழ்பவனுக்கு தனக்காக வானத்தில் ஒரு நிலவு ஒளி வீசிக் கொண்டிருப்பது தெரியாமலே போயிருக்குமோ? ஆம் நேயர்களே, மனதை நாடோடி பறவையின் உலாவலோடு அழைத்துச் செல்லும் லாவகத்தை கொண்ட மனதை லகுவாக்கும் பாடல்களை இன்னிசை பாட வருகிறது கோடை பண்பலையின் கொடை தென்றல். தென்றலிலே உங்களோடு இணைந்து பயணிக்க காத்திருக்கிறேன் வீணா வீரபத்ரன்.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

காற்றலைகளில் கானம் பாடிக்கொண்டிருக்கிறது கோடை பண்பலையின் கொடை தென்றல். தென்றலின் அடுத்த பாடல் இசைக்க இருக்கிறது 1982 இயக்குனர் மகேந்திரன் இயக்கத்தில் வெளிவந்த மெட்டி திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை இளையராஜாவே பாடியிருக்க அவருடன் சேர்ந்து தனது மயக்கும் குரலால் கோரஸ் மட்டும் பாடியிருப்பார் ஜானகி. இந்த பாடலை எழுதியிருந்தார் கங்கை அமரன். மலை அருவி ஒன்று நம் மனங்களில் முழுவதுமாக கொட்டி தீர்க்கும் சுகத்தை தரும் பாடல் இது. கேட்கலாமா நீர்களே?

0: அனைவருக்கும் வணக்கம்.
1: அனைவருக்கும் வணக்கம்.
2: அனைவருக்கும் வணக்கம்.
3: கோடை பண்பலையின் 27 ஆண்டு உதய விழாவை முன்னிட்டு வெகு

0: சிறப்பாக உதயவிழா கொண்டாட்ட சிறப்பு தேடி வரும் பண்பலை நேரலை நிகழ்ச்சிகள்,
1: வாழ்த்து தென்றல்,
2: நாள்தோறும் வென்றார் வந்தார் நிகழ்ச்சிகள்,
3: உதயவிழா கொண்டாட்டத்தை சிறப்பு செய்தன,
1: இருபத்தி ஏழாம் ஆண்டு உதய விழாவின் கொண்டாட்டத்தின் முத்தாய்ப்பாய்
2: வருகிற ஜூலை மாதம் 12ஆம் தேதி
3: ஞாயிற்றுக்கிழமை
2: பிற்பகல் 2:30
3: உதய விழா கொண்டாட்டம்
0: நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் அரங்கத்தில் நடைபெற இருக்கிறது.
2: உதய விழா நிகழ்வில் திரை பிரபலங்களுடன் சந்திப்பு,
1: செப்புக செந்தமிழ் நேரலை நிகழ்ச்சி,
3: பரிசளிப்பு விழா, நேயருடன் சிறப்பு நிரலை போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
2: நேயர்களின் வானொலி, நேயர்களுக்கான வானொலி நமது கோடை பண்பலை 100.5.
3: அன்பான அபிமான நேயர்களை அன்போடும் பெருமிதத்தோடும் 27ஆம் ஆண்டு உதய விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள
2: அன்பாய் அழைக்கும் அழைப்பு இது.

0: கோடை பண்பலை 100.5.
1: சம்பவம் 27ஆம் ஆண்டு உதயவிழா கொண்டாட்டம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் அரங்கத்தில்
2: ஜூலை 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 2:30 நடைபெறுகிறது.
3: நெருப்பு பேரோடு நீ கொடுத்த ஸ்டாரோடு இன்னைக்கும் ராஜா நான் கேட்டு பாரு.
4: சந்திப்பின் சங்கமத்திற்காக காத்திருப்போம்.
5: கோடை பண்பலையின் உதயவிழா கொண்டாட்டத்தில் பங்கு பெறுவோம்.
1: கோடை பண்பலையோடு இணைந்து பயணிப்போம்.

நேரம் சரியாக இரவு 9:16 இசை பாடிக்கொண்டிருக்கிறது கொடை தென்றல். தென்றலின் அடுத்த பாடல் 1979 இயக்குனர் தேவராஜ் மோகன் இயக்கத்தில் வெளிவந்த ரோசாப்பூ ரவிக்கைக்காரி என்னும் திரைப்படத்திலிருந்து. கங்கை அமரன் தன் எழுத்தின் மூலம் முத்திரை பதித்த பாடல்களில் இதுவும் ஒன்று. இந்த பாடலை வாணி ஜெயராம் பாடியிருப்பார். நிர்பந்தங்கள் ஏதுமின்றி நீண்டு செல்லும் பயணத்தில் கனத்த மௌனத்தில் காதலும் கலந்து பயணிக்கும் பாடல் இது. கேட்கலாமா நீர்களே?

வானலை எங்கும் இசை பாடிக்கொண்டிருக்கிறது. உங்கள் பிரிய கோடை பண்பலை 100.5 கொடை தென்றல். தென்றலின் அடுத்த பாடல் 1986 இயக்குனர் மணிவண்ணன் இயக்கத்தில் வெளிவந்த முதல் வசந்தம் திரைப்படத்திலிருந்து. பாடலின் வரிகளை எளிமையாகவும் கேட்கும் அனைவரின் மனங்களுக்கு நெருக்கமாகவும் பார்த்து பார்த்து கோர்த்திருப்பார் கவிஞர் முத்துலிங்கம். கேட்டுவிடலாமா அந்த பாடலை நீர்களே?

கோடை பண்பலை 100.5 நாளை காலை 8 மணிக்கு மனதோடு ராகம். தூரத்து சொந்தங்களுக்காக 9 மணிக்கு விரியும் வானவில்லின் தலைப்பு வெற்றியின் ஊக்கத்திற்கு காரணம் குடும்பத்தின் ஆதரவா சமூகத்தின் ஆதரவா. 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவில் நிகழ்வுகளின் நினைவுகள். பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள். 3 மணிக்கு உயிரெழுத்து. நாளைய உயிரெழுத்து ஈரோடு மாவட்டம் KN பாளையம் பேச்சுமுத்து அவர்களின் தெருவில். மாலை 4 மணிக்கு வண்ணத்தூரிகையில் கலக்கல் கேள்வி. 7 மணிக்கு தங்கள் அன்புடன். 8 மணிக்கு பஞ்சதந்திரம் தை தை தத்தை என்ற விளையாட்டுகளோடு இளமை பேசுகிறது. 9 மணிக்கு கொடை தென்றல். 10 மணிக்கு நினைவேசுகம் தஞ்சாவூர் மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில்

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் 1979 இயக்குனர் மகேந்திரன் இயக்கத்தில் வெளிவந்த உதிரிப்பூக்கள் திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை கண்ணதாசன் எழுத எஸ் ஜானகி பாடியிருப்பார். மகிழ்வற்ற வாழ்வை வாழ்ந்து தன் குழந்தைகளுக்காக தன்னை அர்ப்பணித்து வாழும் அம்மாவின் ஆழ்மனதின் துயரங்கள் ஏக்கங்களை சொல்லும் பாடல் இது. கேட்கலாமா நேயர்களே?

0: திரைப்பட தயாரிப்பாளர் கலைப்புலி எஸ் தானு அவர்கள்.
1: கோடை பண்பலை வானொலி எல்லா வளமும் நலமும் பெற்றிட அகிலம் வென்றிட வாழ்த்துவதோடு மட்டுமல்லாமல் அங்கிங்க நாதபடி எங்கும் ஒளி வெள்ளம் பாய்ந்து

ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இதய கோயில் திரைப்படத்திலிருந்து இசைக்க இருக்கிறது. 1985 வெளிவந்த இந்த திரைப்படத்தை இயக்கியிருந்தார் மணிரத்னம். ஜானகியின் குரலில் ஹம்மிங்குடன் எஸ்பிபியின் குரல் மழைச்சாரலாய் புல்லரிக்க வைக்கும் பாடல் இது. கேட்கலாமா நீர்கள்?

நேரம் இரவு 9:41. அடுத்த பாடல் இசைக்கு இருக்கிறது மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திலிருந்து சித்ராவின் குரலில். பாடலின் தொடக்கத்தில் வரும் குழல் தேனாறு என்றால் இடையிசையில் மோகன் மறைந்திருந்து பார்க்கும் ராதாவை தேடும்போது ஒலிக்கும் வயலின்கள் உச்சத்தில் இசைத்து அடங்கும் ஒரு காட்டாராக, அதோடு இணைந்து புல்லாங்குழலும் செய்திருக்கும் மாயாஜாலத்தை கேட்கலாமானீர்களே.

நள்ளிரவில் இன்னிசை பாடிக்கொண்டிருக்கிறது உங்கள் பிரிய கோடை பண்பலையின் கொடை தென்றல். தென்றலின் அடுத்த பாடல் இளையராஜாவின் இன்னிசையில் வாலியின் வரிகளில் வாணிஜெயராம் குரலில் அழகே உன்னை ஆராதிக்கிறேன் திரைப்படத்திலிருந்து. படத்தின் தனித்துவமிக்க பாடலாக சிறந்த மெட்டுடன் அமைக்கப்பட்ட பாடல் இது. ஆரம்பத்தில் கிட்டார் தொடங்கி கொடுக்க புல்லாங்குழல் பாடலின் சுரத்தை இசைத்து முடிக்க அருமையான ட்ரம் பீட்டுடன் தொடங்கும் வாணியின் குரல். கேட்டுவிடலாமா நேயர்களே?

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் சங்கர் கணேஷ் இசையில் சித்ராவின் குரலில் ஒலிக்கும் சம்சாரம் அது மின்சாரம் திரைப்படத்தின் பாடல். பாடலை எழுதியிருப்பார் கவிஞர் வைரமுத்து. பாடலின் இரண்டாவது சரணத்தில் அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் என்ற கம்பராமாயண காட்சியை இப்படி சொல்லியிருப்பார் கவிஞர். ராமன் சீதை முகம் பார்க்க, சீதையின் கண்களோ நிலம் பார்க்க, நாணம் வந்து தடை போட, நாயகன் அங்கங்கே எடை போட என்று ஓரக்கன் பார்வையின் ஓராயிரம் கதைகளை சொல்லியிருக்கும் இந்த பாடலை கேட்கலாமா நேயர்களே?

இன்னிசை உங்கள் இதயத்தில் இனிமையை விதைக்கட்டும். இந்த இரவு இனிய நினைவுகளை தாலாட்டட்டும். மகிழ்வு அனைவரின் வாழ்வையும் நிரப்பட்டும் என்று சொல்லி நிறைவு பெறுகிறது இன்றைய கொடை தென்றல். தென்றலில் உங்களோடு பயணித்த மகிழ்வோடு நிறைவு பெறுகிறேன். வீணா வீரபத்ரன். நன்றி நேயர்களே.

0: பரிமா. ஆம், இது இசையின் நீர்வீழ்ச்சி. கேட்டாலே ஈடில்லா மகிழ்ச்சி. இது நம்ம கோடை பண்பலை 100.5.
1: இனிய இரவு வணக்கம் நேர்களே. நினைவுகள் விழித்திருக்கும் இரவு, அழகிய நிலவோடு கதை பேசும் மனது, இசையோடு நனையலாம் கோடை பண்பலையில் இப்போது நினைவே சுகம். இன்னைக்கு நினைவே சுகம் யாருக்காக அப்படின்னா, தமிழ்நாட்டின் பெயர் பெற்ற தொழில் நகரம், வளர்ந்த நகரம், தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம். மேற்கு தொடர்ச்சி மலைகள் சூழ்ந்த மாவட்டம், நிறைய பேருக்கு இங்கே வேலை வாய்ப்புகள் கொட்டி கிடக்குங்க. ஒரு காலத்தில் கோசர் புதூர் அப்படின்னு அழைக்கப்பட்டு, பின்னாடி கோபன் புதூர் அப்படின்னு அழைக்கப்பட்டு, இப்போ கோயம்புத்தூர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆமாங்க, இன்றைக்கி கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களுக்காக தான் நினைவே சுகம் வரப்போ. அறிமுக நேயர்களுக்காக, அதாவது கோடை பண்பலையில் இதுவரைக்கும் பேசாத நேயர்களுக்காக, நேரலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்காத நேயர்களுக்காக 24 24 24 வழக்கமாக பேசுகிற கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களுக்காக 24 24 29 கொடைக்கானலோட முன்னிணைப்பு என்ன சேர்த்துக்கங்க, 0 4 5 4 2. உங்களோடு பேச காத்திருக்கிறேன் நான், பியூலா.

0: கோடி பன்மலையின் 1.5 நினைவே சுகம் இன்னைக்கு கோயமுத்தூர் மாவட்ட நேயர்களுக்காக. இப்போ இணைப்பில் ஒரு நேயர் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம்.
1: இரவு வணக்கம் பியூலாக்கா.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
1: கோவை மாவட்டம் கோவை புதூர்லேருந்து ஏவிஜி முத்துக்குமார் பேசுகிறேன்.
0: முத்துக்குமார் சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: இளமை ஊஞ்சலாறுகிறது படத்திலிருந்து ஒரே நாள் உனை நான் அந்த பாட்டு
0: நிலாவில் பார்த்தது. சரி, அழகான பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் பாடின பாடல் இப்போ உங்களுக்காக தரோம். நீங்கள் பேசுனது மகிழ்ச்சிங்க, ரொம்ப நன்றி. பாடல் கேளுங்கள்.

0: கோடை பன்மலை 100.5 நினைவே சுகம் இன்னைக்கு கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களுக்காக வந்துட்டுருக்கு. இப்போது நம்மள்ட்ட பேசுகிறதுக்காக அடுத்த நேயர் இணைப்பில் இருக்கிறாரு, பேசிடுவோம். வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கங்க, யார் பேசுகிறீங்க சொல்லுங்க?
1: கோவை கரும்பாம்பட்டியிலிருந்து ஜெயகுமார்மா.
0: ஐயா, என்ன பாடல் வேணும் சொல்லுங்க.
1: டிசம்பர் பூக்கள் படத்திலிருந்து அழகாக
0: அந்த நிலவு. சரிங்க, ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி பாடின அந்த அழகான பாடல் இப்போ உங்களுக்காக தரும். நிகழ்ச்சியில் பேசினதுக்கு நன்றிங்கய்யா. பாடல் கேளுங்க இப்போ கோடை பண்பலையில்.
2: அழகாக சிரித்தது அந்த நிலவு,
3: அதுதான் எதுவோ
2: அனலாக கொதித்தது இந்த மனது.

0: அனைவருக்கும் வணக்கம்.
1: அனைவருக்கும் வணக்கம்.
2: அனைவருக்கும் வணக்கம்.
3: கோடை பண்பலையின் 27 ஆண்டு உதய விழாவை முன்னிட்டு வெகு சிறப்பாக உதய விழா கொண்டாட்ட சிறப்பு தேடி வரும் பண்பலை நேரலை நிகழ்ச்சிகள்,
2: வாழ்த்து தின்றல்,
0: நாள்தோறும் வென்றார் வந்தார் நிகழ்ச்சி,

0: உதயவிழா கொண்டாட்டத்தை சிறப்பு செய்தன.
1: இருபத்தி ஏழாம் ஆண்டு உதய விழாவின் கொண்டாட்டத்தின் முத்தாய்ப்பாய்
2: வருகிற ஜூலை மாதம் 12ஆம் தேதி
0: ஞாயிற்றுக்கிழமை
2: பிற்பகல் 2:30
0: உதயவிழா கொண்டாட்டம்
3: நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் அரங்கத்தில் நடைபெற இருக்கிறது.
2: உதய விழா நிகழ்வில் திரை பிரபலங்களுடன் சந்திப்பு,
1: செப்புக செந்தமிழ் நேரலை நிகழ்ச்சி,
0: பரிசளிப்பு விழா, நேயருடன் சிறப்பு நிரலை போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
2: நேயர்களின் வானொலி, நேயர்களுக்கான வானொலி நமது கோடை பண்பலை 100.5.
0: அன்பான அபிமான நேயர்களை அன்போடும் பெருமிதத்தோடும் 27ஆம் ஆண்டு உதயவிழா கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள
2: அன்பாய் அழைக்கும் அழைப்பு இது.

0: கோடை பண்பலை 100.5.
1: இருபத்தி ஏழாம் ஆண்டு உதயவிழா கொண்டாட்டம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் அரங்கத்தில்
2: July 12 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 நடைபெறுகிறது.
3: நெருப்பு பேரோடு நீ கொடுத்த ஸ்டாரோடு இன்னைக்கும் ராஜா நான் கேட்டுப்பாரு.
4: சந்திப்பின் சங்கமத்திற்காக காத்திருப்போம்.
5: கோடை பண்பலையின் உதயவிழா கொண்டாட்டத்தில் பங்கு பெறுவோம்.
1: கோடை பண்பலையோடு இணைந்து பயணிப்போம்.
6: அடிடன்

0: கோடிப்பன்மலை 100.5 கேட்டுட்ருக்குறீங்க நினைவே சுகம். இன்றைக்கி கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்கள் பேசிகிட்ருக்குறாங்க. சரி, இப்போ அடுத்த நேயர்கிட்ட பேச போகிறோம். வணக்கம்.
1: உதிக்கின்ற சூரியனும் உறங்குகின்ற வேளை,
0: சரி,
1: நிலாமகளும் விழித்திருக்கும் நிசப்தமான இரவில், கோவை திருவான்சாரல் நரசிபுரம் என்கே கந்தசாமி.
0: ஐயா, என்ன பாடல் வேணுங்கய்யா?
1: ஆமாம், இணைந்தை கதை படுத்துங்க.
0: சரி,
1: அந்தி நீர்
0: அந்த பாடல் இப்போ உங்களுக்காக. சரிங்க, இப்போ உங்களுக்காக பாடல் தரோம், கேளுங்க. நிகழ்ச்சியில் பேசுனதுக்கு நன்றிங்க.

0: இசைச்சோலையிலின் இசைமழை. இது உங்கள் கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். அடுத்து நம்மள்ட்ட பேச காத்துட்ருக்குற நேயர்கிட்ட பேசிடுவோம். வணக்கம்.
1: வணக்கங்கம்மா.
0: வணக்கங்கய்யா, யாருங்கய்யா பேசுகிறீங்க?
1: கோயம்புத்தூர்ல இருந்து ஒட்டக்கால் மண்டலத்திலிருந்து ராஜேந்திரன் பேசுகிறேன்.
0: ஐயா, என்ன பாடல் வேணுங்கய்யா சொல்லுங்க.
1: ஆட்டோகிராஃப் படத்துல இருந்து ஒவ்வொரு போகணும்.
0: சரிங்க, இப்போ உங்களுக்காக ராஜேந்திரன் ஐயாக்காக பாடல் தரோம், கேளுங்க. ரொம்ப நன்றி.

0: கோடிப்பன்மலை 100.5 நினைவே சுகம் இன்னைக்கு கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களுக்காக வந்துட்டுருக்கு. இப்போ அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம்,
1: வணக்கம் மேம்.
0: யார் பேசுகிறீங்க சொல்லுங்க. பேருங்க?
1: ராஜசேகரன்.
0: ராஜசேகரன். உங்களுக்கு என்ன பாட்டு வேணுங்கய்யா?
1: சரிங்கய்யா,
0: சரிங்கய்யா, பாடல் கேட்கலாம். ரொம்ப நன்றிங்கய்யா.

0: காத்திருக்கும் இதயங்களுக்காக கோடி பன்மலை 100.5 தந்து கொண்டு இருக்கிறது நினைவே சுகம். இன்னைக்கு கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களோடு பேசிட்டு இருக்கோம். இப்ப அடுத்த நேயர் வாங்க. வணக்கம். சொல்லுங்க செந்தில்குமார், என்ன பாடல் வேணும்?
1: புது அர்த்தங்கள் பாடல் வந்து குருவாயிருப்பா.
0: சரிங்க, பாடல் கேட்கலாம். ரொம்ப நன்றி.

0: காட்சி.
1: கோடை பன்மலை 100.5 நினைவே சுகம் இப்போ நிகழ்ச்சியில் பேச காத்துட்ருக்க அடுத்து நேர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம் மேடம்.
1: நீ யார் பேசுகிறீங்க சொல்லுங்கள்.
2: கோவை மாவட்டம் தென்னப்பாடு அரசாங்கம்.
1: சரிங்க, என்ன பாடல் வேணும் சொல்லிடுங்க.
2: தீர்த்தக்கரையில் தீர்த்தக்கரை ஓரத்தில்.
1: சரிங்க, அந்த பாடல் இப்போ உங்களுக்காக தரோம், கேளுங்க. ரொம்ப நன்றிங்க.

0: இது உங்கள் பிரிய கோடை பன்மலை 100.5. இப்போ இணைப்பில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம். கோவை மாவட்டம் சூலூர்ல இருந்து லீலாவதி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க லீலாவதிமா, என்ன பாடல் வேணும்?
1: மோனிசாயன் மோனலிசா படத்துல இருந்து ஹலோ ஹலோ பாடல்.
0: சரிங்க, பாடல் கேட்கலாம். இப்போ உங்களுக்காக
1: பாடல். நன்றிங்க மேடம்.
0: நன்றிங்க.
2: ஹலோ மோனிஷா ஹியர், ஹூ இஸ் காலிங்?

0: கோடை பன்மலை 100.5 நினைவே சுகம் இப்போ பேச காத்துட்ருக்க அடுத்த நேயர் வாங்க பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கங்க.
0: யார் பேசுகிறீங்க?
1: கோயம்புத்தூர் சின்ன வேடம்பட்டிலேருந்து திலகவதி பேசுகிறேன்.
0: திலகவதிம்மா, என்ன பாடல் வேணும் சொல்லுங்க.
1: எனக்கு முள்ளும் மலர் வேணும், நித்தம் நித்தம் எழுதி.
0: சரிங்கம்மா, இப்போ உங்களுக்காக வாணி ஜெயராம் அவங்க பாடின பாடல் கேட்கலாம். நன்றிங்க.

நினைவே சுகம் நிகழ்ச்சியின் நிறைவு நேரத்துக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பேசின கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அத்தனை நேயர்களுக்கும் நன்றி. இனி உங்களை தாலாட்ட காத்திருக்கிறது இரவு சிறகு. அதற்கு முன்னதாக இசையோடு இணைந்திருங்கள் ஒரு பாடலோடு.

0: காற்றலைகளின் இனிய மொழி, இல்லந்தோறும் மகிழ்ச்சிக்கு வழி. கோடை பண்பலை 100.5.
1: இனிய இரவு வணக்கம் நேயர்களே. இரவென்பது இருள் போர்த்திய நேரம் மட்டுமல்ல, சோர்ந்த மனங்கள் சிறிது ஓய்வெடுக்கும் நேரம். நிலா எழுதும் கவிதையை நட்சத்திரங்கள் வாசிக்கும் நேரம். அந்த அமைதியின் ஆகாயத்தில் உங்கள் கனவுகளோடு இணைந்து பறக்க வருகிறது கோடை பண்பலையின் இரவு சிறகு. சிறகில் உங்களோடு இணைய காத்திருக்கிறேன் வீணா வீரபத்ரன்.

0: அனைவருக்கும் வணக்கம்.
1: அனைவருக்கும் வணக்கம்.
2: அனைவருக்கும் வணக்கம்.
3: கோடை பண்பலையின் 27ஆம் ஆண்டு உதய விழாவை முன்னிட்டு வெகு சிறப்பாக உதய விழா கொண்டாட்ட சிறப்பு தேடி வரும் பண்பலை நேரலை நிகழ்ச்சிகள்,
2: வாழ்த்து தின்றல்,
0: நாள்தோறும் வென்றார் வந்தார் நிகழ்ச்சிகள்,
1: உதய விழா கொண்டாட்டத்தை சிறப்பு செய்தன,
2: இருபத்தி 27ஆம் ஆண்டு உதய விழாவின் கொண்டாட்டத்தின் முத்தாய்ப்பாய்
0: வருகிற ஜூலை மாதம் 12ஆம் தேதி
1: ஞாயிற்றுக்கிழமை
0: பிற்பகல் 2:30
1: உதய விழா கொண்டாட்டம்
3: நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் அரங்கத்தில் நடைபெற இருக்கிறது.
0: உதய விழா நிகழ்வில் திரை பிரபலங்களுடன் சந்திப்பு,
2: செப்புக செந்தமிழ் நேரலை நிகழ்ச்சி,
1: பரிசளிப்பு விழா, நேயருடன் சிறப்பு நிரலை போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
0: நேயர்களின் வானொலி, நேயர்களுக்கான வானொலி நமது கோடை பண்பலை 100.5.
1: அன்பான அபிமான நேயர்களை அன்போடும் பெருமிதத்தோடும் 27ஆம் ஆண்டு உதய விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள
0: அன்பாய் அழைக்கும் அழைப்பு இது.

0: கோடை பண்பலை 100.5.
1: இருபத்தி ஏழாம் ஆண்டு உதயவிழா கொண்டாட்டம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் அரங்கத்தில்
2: ஜூலை 12 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 நடைபெறுகிறது.
3: நெருப்பு
4: சந்திப்பின் சங்கமத்திற்காக காத்திருப்போம்.
1: கோடை பண்பலையின் உதயவிழா கொண்டாட்டத்தில் பங்கு பெறுவோம். கோடை பண்பலையோடு இணைந்து பயணிப்போம்.

வானலையெங்கும் இசை வண்ணம் பூசி நிறைவு பெறுகிறது. இன்றைய இரவு சிறகு மீண்டும் சிறகு விரிக்கும் நாளை இரவு 11 மணிக்கு மற்றும் ஒரு நாளில் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. விடைபெறுகிறேன் வீணா வீரபத்ரன்.

0: நமது கோடை பண்பலையின் 1.5 நாளை வலமர இருக்கும் நிகழ்ச்சிகள். காலை 5 மணிக்கு அருள் மாலை, 6 மணிக்கு வசந்த விடியல். நிகழ்ச்சியில் பொதுமறை பொழிவு, ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா ஆகியன கேட்கலாம். 6:30 கேட்கலாம் அனில் பாஸ்தா, சேலம் த காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் வசந்த விடியல். 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் புந்தளிர் நேரம். 7 மணிக்கு சுகமான காலை நிகழ்ச்சியில் பாட்டும் பதமும், பூமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் ராயர்களின் தக்குமுக்கு தர்பார், பிருத்திவி உமன்ஸ் இன்னவாரின் இன்று அன்று ஆகியன கேட்கலாம். காலை 8 மணிக்கு மங்களின் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகும். 8:05 பூமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் ராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள். 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் அனில் பாஸ்தா, குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் வானவில். 9:30 கேட்கலாம் சேலம் த காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் வானவில். காலை 10 மணிக்கு புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் நிகழ்வுகளின் நினைவுகள். காலை 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை. பகல் 12 மணிக்கு புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் பண்பலை படைப்பாளிகள். 12:20 சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையம் வத்தலகுண்டுவின் இனிய வாழ்க்கை. 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவலை மீள வழி. 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 2:15 டோல் தமாக்கா தூள். 3 மணிக்கு உயிரெழுத்து. மாலை 4 மணிக்கு அனில் பாஸ்தா, தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, சேலம் த காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வண்ணத்தூரிகை. 4:30 கேட்கலாம் பூமக்ஸ் பனிங்கள் செட்டிகள் ராயர்களின் வண்ணத்தூரிகை. 5 மணிக்கு சித்திரச்ச வானம். 5:10 பந்தாடும் பந்தாட்டம். 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திரச்ச வானம். 5:40 நாவல் நேரம். 5:55 ஆலய தரிசனம். 6 மணிக்கு கதம்ப மலர்கள் நிகழ்ச்சியில் பூமக்ஸ் பனிங்கள் செட்டிகள் ராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை, பொன்னியின் செல்வங்கள் ஆகியன கேட்கலாம். 7:00 தங்கள் அன்புடன். 7:55 சேவை செய்திகள். 8:00 இளமை பேசுகிறது. 9:00 கொடை தென்றல். 10:00 நினைவேசுகும் தஞ்சாவூர் மாவட்ட நேர்களின் பங்களிப்பில். 11:00 விரியும் இரவு சிறகு. இவையாவும் நமது கோடை பண்பலை 100.5 நாளை வலமர இருக்கும் நிகழ்ச்சிகள்.
1: பொதுமறை பொழிவு, அதிகாரம் குறிப்பு அறிதல், குரல் எண் 1097.

விடாத கடுஞ்சொல்லும் சுடுவது போன்ற பார்வையும் புறத்தே பிடிக்காதவர் போல இருந்து அகத்தே அன்பு கொண்டு திகழ்பவரின் குறிப்பாகும். குறள் எண் 1097 அதிகாரம் குறிப்பறிதல்.

இதயங்களின் கீச்சிடும் புது இசை, கீச்சிடும் நிமிடம் புத்துணர்வுடன் புலரும் தருணம், அழகான புது விடையல் அன்போடு மகிழ்வை தர ஆயத்தமாகும் வேளை, அதில் துளிர்விடும் சின்னஞ்சிறு வண்ண வண்ண பூக்கள், இதனுடன் உங்கள் புன்னகையும் மலரட்டும், இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் என வாழ்த்தி வரவேற்கிறது கோடை பண்பலை 1.5. முதல் எமது நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. தஞ்சை சுற்று வட்டார நேயர்களுக்காக 103.7 மகாஹத்திலும், அனைத்து நேயர்களும் எமது வழமையான அலைவரிசை 100.5 நியூஸ் ஆனியர் செயலியிலும் எமது நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம். இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, சகவருடம் 1948, ஆஷாத 13, பரபவ ஆணி 20, 2026 ஜூலை 4 சனிக்கிழமை.

புலர்ந்துள்ள புது விடியலை அன்புடன் அருள் வேண்டி இன்னிசை பாடும் அழகிய நற்காலை பொழுதை அன்பின் இசை மாலையாக அருள் மாலையாக சூடி மகிழ கோடை பண்பலை நூற்பொழி ஐந்தின் அருள் மாலை.